நேயர்களுக்கு அழகான காலையில் அகம் நிறைந்த மகிழ்வுடன் வணக்கம். ஆகாஷ்வாணி கரைக்கால் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15 நாள் திங்கட்கிழமை, நேரம் 5:56. 100.3 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசை நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

அகஷ்வணி கரைக்கால், குயிலின் ஒளி, காற்றின் சுகம், மலரின் மனம், மகிழ்வாய் விடியும் அழகு, புலரும் காலையின் புதுமையோடு பொங்கி ததும்பும் இன்பம் வளரும் பொழுதுகளிலும் தொடர்ந்திட நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை. கடவுள் வாழ்த்து 1வது அதிகாரம் 1வது குறட்பா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு. இக்குறளுக்கு மு வரதராசனார் அவர்கள் எழுதியுள்ள விளக்கம். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு. குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நாகப்பட்டினம் பன்னங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குவோர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தஞ்சை உழவன் நாட்டுச்சக்கன் சர்க்கரை வழங்கும் இன் சொல்லாமது. வழங்குவோர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தலில் பங்கேற்கும் சிறுமி என் நிக்ஷனா. இன்று காலை 7 மயிலாடுதுறை ஏஆர்சி நடைய செட்டியா ஜூலஸ் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரத நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடி வழங்கும் காலை காம்போ. 8:00 தொல்லி வரும்பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடைய செட்டியா ஜூலஸ் வழங்கும் தகவல் சுரங்க விளம்பரத நிகழ்ச்சி. 8:05 தொல்லி வரும்பாட்டு, 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரின் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தொல்லி வரும்பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைஸ் நலமாய் வாழ வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கான் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, வாழ்வியல் ரகசியம் மற்றும் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி. 10:00 சிந்தனை அரங்கம், பெற்றியார் பேணி குழல் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, நாளும் நலம் தரும் யோகா, சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. காரைக்கால் திருப்பட்டினத்தில் யோகா மையம் நடத்தி வரும் யோகா பயிற்றுநர் கவிதா பாரதிமணி அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, நேயர்கள் கடிதங்கள் விடிய விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் பசுந்தலில் பங்கேற்கும் சிறுமியன் நிக்ஷனா. 12:55 பன்னிசை, 1:00 காரைக்கால் சிவ வள்ளிலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தேன்மழை, பரவசப்படுத்தும் பாடல்கள் புவனிவரம். 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் நிறுவனம் அன்புடன் வாரைக்கும் விளம்பர நிகழ்ச்சி. 2:50 லஞ்ச் பிரேக்கில் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீனிவாசா ஐடி வழங்கும் கேள்வி கண்ட பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் டாக்டர் ஈமணி சங்கரசாஸ்திரி அவர்களின் வீண இசை கேட்கலாம். 3:00 எல்எஸ்சி, 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் எல்எஸ்சி. 4:00 உலக முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக ஊடக மற்றும் தொடர்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் நா பூபாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 5:00 நாச்சியர்கள் வசந்தமாளிகை கண் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் உலாவரும் நேரம் விளம்பரத நிகழ்ச்சி. 5:15 அலையோசை, 5:30 விளக்கட்சி மலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியர்கள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜ் ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமது. வழங்குவோர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பக்குவாதம் மற்றும் வழிப்புணர்வுக்கான காரணங்களும் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசை

0: ஏழு மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரையும் தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்பிளட் மருத்துவமனை கல்யாண் சூப்பர் கோல்டு உறவு வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரேஸ்டின் உழவர் இறங்கும். 8 மணிக்கு காற்று விருந்தாலும் 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரம் நிறைவு செய்து ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டிஸ்பிளாலிட்டி மருத்துவமனை வழங்கும் மீன் சொல்லமது. வழங்கூர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10 மணிக்கு காரைக்கால் சிவ வெளியிலா ஜுவல்லர்ஸின் இரவு மலரும். 11:30 நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடி வழங்கும் இரவு மலரும். 11 மணிக்கு காற்றாலையின் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் நேயர்களின் நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will hold talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava, the capital of Slovakia, today. He will also meet Slovak President Peter Pellegrini. Prime Minister Modi arrived in Bratislava last night on a two-day official visit to Slovakia after completing the first leg of his visit to Nice in France. Mr. Modi said that this visit provides an opportunity to deepen India-Slovakia relations and explore new avenues of cooperation between the two countries. In a social media post, Mr. Modi also said that he's looking forward to productive meetings with Slovakia's President Peter Pellegrini and Prime Minister Robert Fico. This is the first ever visit by an Indian Prime Minister to Slovakia since its independence in 1993. The visit by Mr. Modi follows President Draupadi Murmu's state visit to Slovakia in April last year and Slovak President Peter Pellegrini's visit to India for the AI Impact Summit in February this year. The visit reaffirms India's commitment towards strengthening its bilateral relationship with Slovakia in various sectors, including trade, investment, automobile and railway manufacturing. Our correspondent reports that upon his arrival in Bratislava, Mr. Modi was given a warm welcome and accorded a traditional Slovak hospitality.
2: Prime Minister Narendra Modi was received by Slovak Foreign Minister Jure Blanar upon his arrival in Bratislava last night. Members of the Indian diaspora gathered in Bratislava welcomed him with slogans upon his arrival. Slovak musicians of the Lutnica ensemble performed Vande Mataram on the Prime Minister's arrival. Sri Narendra Modi will be accorded a ceremonial welcome today in Bratislava. Midhi M. Palluruthi, Akashvani News from Bratislava.
1: The Ministry of External Affairs conducted a special briefing in Nice on the outcomes of Prime Minister Narendra Modi's visit to France and his discussions with French President Emmanuel Macron. Foreign Secretary Vikram Misri described the India-France Innovation Roadmap 2030 as a key outcome of the visit. Aimed at deepening collaboration in critical and emerging technologies, artificial intelligence, startups, research and academic exchanges, he highlighted the creation of a joint India-France AI working group on AI governance and the establishment of a national center of excellence for skilling in aeronautics and allied sectors at NSTI Kanpur. The 52nd G7 summit will begin at Evian in France today. The three-day event are being attended by G7 members, Canada, France, Germany, Italy, Japan, the UK, US and European Union. Prime Minister Narendra Modi will participate in the outreach session tomorrow. His participation in the G7 summit underscores India's important role in global geopolitics. Commercial flight services from the Noida International Airport, located at Jewar in Gautam Budh Nagar of Uttar Pradesh, will begin this morning. The first flight from Indigo Airlines will depart from Lucknow at 7:05 a.m. and is scheduled to arrive at the Noida International Airport at 8:05 a.m. Following this, the first regular commercial flight from Noida to Bengaluru will also commence operations. The first flight from Jewar Airport to Lucknow will take off at 8 a.m. The National Testing Agency, NTA, has released the admit cards for the NEET undergraduate

0: நேரம் 6:10:17.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: சமுதாயத்தில் மனிதன் மதிக்கப்படுவதற்கு காரணமாக அமைவதே பொருள். அத்தகைய பொருளை ஈட்டுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவிடுகின்றான். செல்வம் அதிகம் உடையவனுக்கே சிறப்பும் மரியாதையும் கிடைக்கின்றது. மனிதன் தன் வாழ்நாளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருள் தேவைப்படுவதால் பொருள்தான் மனித வாழ்வின் அடிப்படை என்றாகிவிட்டது. ஆனால்தான் பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்கிறார் வள்ளுவர். எவ்வித தகுதியும் இல்லாதவரையும் உலகம் மதிக்கும் அளவிற்கு தகுதி படித்து காட்டுவதே அவரிடம் சேர்ந்திருக்கும் பொருள்தான். ஆனால்தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்னும் குரலால் இக்கருத்தை உணர முடிகின்றது. பணம் எப்படி வேண்டுமானாலும் இக்காலத்தில் சம்பாதித்து விடலாம் என்னும் தவறான போக்கு உலகத்தில் நிலவுகின்றது. செல்வம் ஈட்டும் முறையை சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவர். பெரிய அளவில் பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் அப்பொருள் வரும் வழி அருளுடன் அன்புடன் பொருந்தாத வழிகளாக இருந்தால் அப்பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி விடுதலே சிறப்பு. நல்வழியில் பொருளை ஈட்டி சேமித்து வைப்போர்க்கு அறமும் இன்பமும் தானே வந்து சேரும். அறனியனும் செல்வமும் ஈனும் திறனின்றி தீரின்றி வந்த பொருள். வினையே ஆடவர்க்கு உயிரே என்பது பின்னாளில் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றாயிற்று. ஒரு நாட்டின் பொருள் உற்பத்தியை பற்றி கூறும் போது வள்ளுவர் 3 வழிகளை கூறுகின்றார். ஒரு பொருள், உள்கு பொருள், ஒன்னார் தெருபொருள் என்பதே அம்மூன்றும். பொருள் இல்லாமல் தனி மனிதனோ அல்லது தனி நாடோ இவ்வுலகில் உயர்வு பெற்றதாக சரித்திரம் இல்லை. செல்வ செழிப்பில் திளைக்கும் அமெரிக்காவும் தீராத வறுமையில் தவிக்கும் சோமாலியாவுமே இதற்கு சான்றுகளாகும். செல்வம் பகையறுக்கும் எகாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் உட்பகை புறப்பகை என்று 2 பகைகள் உள்ளன. உட்பகை என்பது சுற்றத்தாலோ நோயினாலோ வரக்கூடியது. புறப்பகை எதிரியால் வரக்கூடியது. இரண்டையுமே நம்மிடம் உள்ள செல்வத்தால் தீர்த்து கொள்ளலாம் என்கிறார் வள்ளுவர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியதில் ஈட்டிய செல்வத்தை யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்து பயன்படாமல் போவதை போன்ற கயமத்தனம் பொல்லாதது. அவ்வாறு பதுக்கி வைக்கும் செல்வம் அவனிடமிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் விலகி சென்றுவிடும் என்பதே உண்மை. எனவே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்பதை புரிந்து கொண்டு நற்காரியங்களுக்கு பொருளை பயன்படுத்தி புண்ணியம் பெறலாம். பொருள் ஈட்டுவது வாழ்க்கையின் தேவைக்குத்தானே தவிர அதுவே வாழ்க்கையின் நோக்கமாகிவிடாது. உண்மையில் அழியாத செல்வம் என்பது கல்வி செல்வமே. அதை நாம் அனைவரும் பெற வேண்டும். பணம் காசு போன்ற அழியக்கூடிய செல்வங்களை நம் சந்ததிக்கு சேர்த்து வைப்பதை விட கேடில் விழிச்செல்வமாகிய கல்வி செல்வத்தை பண்பாட்டு செல்வத்தை சேர்த்து வழங்கி செல்வதுதான் ஒரு மனிதன் அவன் சந்ததிக்கு சேர்க்கும் உண்மையான செல்வமாகும். எனவேதான் கல்வி செல்வத்தை வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறையதும் குறைபடாது, கள்ளத்தால் கல்வேன் எனலும் ஆகாது, கல்வி என்னும் பொருள் உள்ளத்தே இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழலுவது என்ன என்று விவேக சிந்தாமணி கேட்கின்றது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அகஷ்வணி கரைக்கால். பொழுது வெடிந்தது, பொன்னழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழின மலர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக பி. உன்னிகிருஷ்ணன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
4: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: வானவீதியில் தேனமுதாய் கானமழை பொழியும். கரைகள் வன்மலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சுடவரும் மாலை பி ஜெயச்சந்திரன் பாடியது.

காற்றில் கலந்து காதில் மொழியாகும் கரைக்கல் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக அனுரலி பாதுஷா பாடிய பாடல்

0: இதுவரை நேயர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினை அகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. அகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி எஸ் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு நேற்று வழங்குவோர் ஒஎன்ஜிசி காவிரி எஸ் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பர்ந்த

0: பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் முதல் நாள் திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கு
2: சுபாக்கா. சுபாக்கா
3: வா பூங்குடி.
2: அக்கா, அம்மா முருங்கைக்கீரை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க, ரெண்டு உடச்சுக்கவா?
3: அந்த மரத்துல முருங்கை பூவும் பிஞ்சுமா இருக்கு, இந்த மரத்துல உடச்சுக்க பூங்குடி.
2: அதெல்லாம் சரி, இது என்ன மூட்டை ஃபுல்லா வண்டாமே? இது
3: மூட்டை ஃபுல்லாவா? இல்லையே, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்ல இருந்துச்சு.
2: ஓ, அப்ப வண்டு மேயுதுன்னு தெரிஞ்சுதான் போட்டு வச்சிருக்கீங்களா?
3: பூங்குடி, நானும் எங்க அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன், வியாபாரிங்கள்ட்ட குடுத்துடலான்னு. ஆனா எங்க அப்பா தான் என்ன காரணம்னே தெரியல இப்படியே போட்டு வச்சிருக்காங்க.
2: என்னக்கா படிச்சு நீங்களே இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இந்த ஈனாம் பத்தி தெரியுமா தெரியாதா?
3: என்னது ஈனாமா? இனாமா எடுத்துக்கு பூங்குடி, முருங்கைக்கீரைய காசுலாம் வேணா இதுக்கு.
2: சுபாக்கா, நான் இனாம்னு சொல்லல, ஈனாம்னு சொன்னேன். அதாவது தேசிய வேளாண் சந்தை.
3: இத முன்னாடியே புரியுற மாதிரி சொல்லிருக்கலாம்ல.
2: இப்ப சொல்லலான்னாக்கா அப்ப சொல்லல.
3: சரி, இப்பயாவது அதை பத்தி முழுசா சொல்லு பூங்குடி. ஈனாம பத்தி,
2: இது நம்ம இந்திய அரசால உருவாக்கப்பட்ட மின்னணு வேளாண் வர்த்தக தளங்கா.
3: சரி,
2: நம்மள மாதிரி விவசாயிங்க விளைவிக்கப்பட்ட விளைபொருட்களை ஆன்லைன் மூலமா வெளிப்படையா எல்லாருக்கும் முன்னாடி ஏலத்துல விற்பனை செய்யலாம்.
3: அப்படியா? இத பத்தி மேல சொல்லு பூங்குடி.
2: இந்த ஈனாமோட முக்கிய நோக்கம் என்னன்னா, ஒரே நாடு ஒரே சந்தை. நம்மள மாதிரி விவசாயிங்க அவங்க ஊர்ல இருந்தபடியே நாடு முழுக்க எல்லா வர்த்தகர்களுக்கும் பொருட்களை விற்கலாமா. அது மட்டும் இல்ல, வெளிப்படையான விலையும் கூட கிடைக்குமா.
3: இது வேறயா?
2: அப்புறம் சந்தை தகவலை விவசாயிகளுக்கு எளிதா வழங்குறாங்க. இதனால உள்ளூர்ல விற்பனை செஞ்சிட்டு இருந்த விவசாயிங்க கூட பல மாநிலங்களுக்கு இடையான வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிச்சுக்கலாம்.
3: இதை எப்படி பொங்குடி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதை எதுல பாக்குறது?
2: இதோ நம்மளா வச்சிருக்கோம்ல, இந்த ஸ்மார்ட் போன்ல ஈஸியா பாத்துக்கலாம்.
3: ஏன் பூங்குடி, இந்த பொருளை மட்டும்தான் விற்பனை செய்ய முடியும், இத பண்ண முடியாது, அந்த மாதிரி ஏதாவது இதுல நிபந்தனைகள் இருக்கா?
2: அப்படி எதுவுமே இல்லக்கா. நம்ம விளைவிக்கிற எல்லா பொருட்களையுமே ஈனா மூலமா வெளிப்படையா விற்பனை செய்யலாம். இதனால நம்ம விலை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும்.
3: இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற இந்த ஈனாம்ல எப்படி விற்பனை செய்யறது, அத சொல்ல.
2: சொல்றேன்க்கா. நம்ம பகுதிகளுக்கு அருகாமையில இருக்கிற வேளாண் சந்தையில இத பதிவு செய்யணும். அதான் இந்த ஏபிஎம்சின்னு சொல்லுவாங்கல்ல, அங்க.
3: என்னென்ன எடுத்துட்டு போகணும்?
2: அதுக்கு ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் தேவையான ஆவணங்கள் கேட்டா எடுத்துட்டு போகணும். முக்கியமா நம்ம என்ன பொருள்ல விற்பனை செய்ய போறோமோ அந்த பொருளை ஈனாம் இணைக்கப்பட்ட வேளாண் சந்தைக்கு எடுத்துட்டு போகணும். அங்க விலை பொருட்களோட தரத்தை பரிசோதனை செஞ்சு அதோட தரத்துக்கு ஏற்ப மதிப்பீடு செய்வாங்க.
3: சரி,
2: நம்மளோட பொருட்களை வாங்கறதுக்கு பதிவு செய்யப்பட்ட வியாபாரிங்க இந்த இணையதளம் மூலமா ஏலத்துல எடுத்துப்பாங்க. இதுல அதிக விலைக்கு கேக்குற வியாபாரிக்கு ஏலத்தை கொடுத்துருவாங்க. விவசாயிங்க அந்த விலையை ஒத்துக்கிட்டாங்கன்னா விற்பனையும் செஞ்சிடலாம்.
3: அதெல்லாம் சரி பூங்குடி, விற்பனை பண்ற தொகைலாம் சரியா கிடைச்சிருமா?
2: நம்ம விற்பனை பண்ற தொகை பாதுகாப்பான முறையில நேரடியா விவசாயிங்களோட வங்கி கணக்குல செலுத்துவாங்க. இப்ப புரியுதா சுபாக்கா ஈனாம்னா என்னன்னு?
3: புரியுது பூங்குடி. உன்னால ஈனாம பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். உடனடியா இந்த நெல்லு மூட்டையை விக்கிறதுக்கான வழிய பாக்குறேன்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
0: நேயர்கள், இதுவரை கரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரிய சர்க்காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள் நிகழ்ச்சி. வழங்கியர் ஓஎன்ஜிசி காவிரிய சர்க்காரைக்கால்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேயர்கள் அனைவருக்கும் இன்றிரவு 7:25 கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று இரவு 7:30 உழவர் அரங்கம். ஆகாஷ்வாணி கரை

0: கால்
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை தீம் கலை அறிவியல் கல்லூரி தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
5: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
5: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
4: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
5: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
7: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
8: தஞ்சை உழவன்னா
6: அன்பாய் வழங்குகிறோம். ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: இணைந்து நிகழ்ச்சியை வழங்குவோம் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
9: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ்.
10: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
11: அனைவருக்கும் வணக்கம். பாட்டுக்கொரு புலவன் பாரதியால் தமிழ் ஊரும் நல்லுலகத்திற்கு கவிஞர் என்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் சுப்புரத்தினம் என்ற இயற்பெயருடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன். புரட்சி கவிஞரின் கவிதையில் மயங்காதவர்கள் இல்லை என்று சொல்லலாம். ஒரு திருமண நிகழ்வின் போது சுப்புரத்தினம் ஓர் கவி, அதற்குரிய தன்மை அவரிடம் உண்டு என்று பாரதியார் கூறுகிறார். அப்படியானால் சுப்புரத்தினத்தை பாடச் சொல்லுங்கள் என்று நண்பர்கள் கூறினார்கள். பாரதியார் பாடு என்று சொன்னவுடன் சுப்புரத்தினம் பாடுகின்றார். எங்கெங்கும் காணினும் சக்தியடா, ஏழு கடல் அவள் வண்ணமடா, அங்கு தங்கும் வெளியினில் கோடியண்டாம், அந்த தாயின் கைப்பந்தன ஓடுமடா, ஒரு கங்குளில் ஏழு முகிலினமும் வந்து கர்ச்சனை செய்வதுண்டோ எனில், மங்கை நகைத்த ஒலியெனலாம், அவள் மந்த நடையெங்கு மின்னுதடா என்ற பாடலை கவிஞர் பாடுகின்றார். இந்த பாடல் மூலம் தமிழுலகிற்கு பாரதிதாசன் அவர்கள் அறிமுகமாகின்றார். கவிஞரின் முதற்பாடல் சுதேசமித்திரன் இதழில் சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என குறிப்பிடப்பட்டு வெளிவந்தது. பாரதியாரை பாரதிதாசன் குருவாக வரித்து கொண்டார். பாரதியாரை பற்றி பாரதிதாசன் பாடிய கவிதைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. பாரதி பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுதுயில் நீக்கப் பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூரச் சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் என்று பாரதியாரை வெகுவாக புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன். பாரதி மீது பாரதிதாசன் வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடுதான் இந்த பாடல். பாரதிதாசன் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் உணர்வு மீதும் மிகுந்த பற்றுடையவர். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்திடவும் வேண்டும் என்ற பாரதிதாசன் எண்ணத்தைப் போல நாமும் நம் மொழியை வளர்க்க பாடுபடுவோம், மொழியின் மீது பற்று கொள்வோம். நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கிய
10: இன்சொல் அமுது. வழங்கினார் மீன் சுருட்டி சி

0: அரங்கநாதன் அவர்கள்.
1: நிகழ்ச்சி வழங்கியோர் தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
3: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர்
4: உழவன் நாட்டு சர்க்கரை,
5: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
4: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
5: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
4: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ், பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
7: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
6: பூமேக்ஸ்.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் நினைவிருக்கு, இன்று காலை 9:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, வாழ்வில் ரகசியம் மற்றும் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் சூப்பராஜ் அவர்களும் வழங்கும் உரை கேட்கலாம். படைப்பு, ஆகாஷ்வாணி, திருச்சி. 11 வணக்கம் தோழியில், நாளும் நலம் தரும் யோகா. சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி காரைக்கால் திருப்பட்டினத்தில் யோகா மையம் நடத்தி வரும் யோகா பயிற்றுநர் கவிதா பாரதிமணி அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்று மாலை 4 உலகோர் முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக ஊடக மற்றும் தொடர்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் நா பூபாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இது காரைக்கால் பண்பலை 100.3. மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
11: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சரின் கட்டுரையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சுகாதாரம், ஆழ்கடல் இயக்கம், ககன்யான் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். உலக அரங்கில் விண்வெளி, அணுமின்சக்தி போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார். அரசின் முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன் மேம்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்பத் துறையில் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் மின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.

0: பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட பின் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திரு வன்னியரசு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க ஏதுவாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று காலை உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நாகை துறைமுகம் முழுவதும் மீனவ குடும்பத்தினர் ஏராளமானோர் கூடி கடலுக்கு செல்லும் மீனவர்களை கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் 5 முதல் 10 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: அறுபத்தோரு நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் 100-க்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், வேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்றிரவு 10 மணிக்கு இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இந்த மீனவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடந்த 2 வாரங்களாக அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000-க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் நாமக்கல்லிலிருந்து முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 1 கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது அது 25 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாகவே முட்டை நுகர்வு அதிகரித்து காணப்பட்டது. அதுமட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை உயர்வு, சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள் உயர்வு காரணமாக முட்டை விலை தொடர்ந்து ஏற்றமாக காணப்படுகிறது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 7 ரூபாய் அளவிற்கு வரலாற்று சாதனையை எட்டும் என்றும் கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பது இருப்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு இப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்.

0: என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வலாடிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கித் தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21 நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே எட்டுக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம் கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதனையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அகஸ்வனி கரிகால். நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தள்ளி. நிகழ்ச்சி வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தல் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா?
6: ஒரு காட்டுல குட்டி பாண்டா ஒன்று இருந்துச்சான். அது எப்போதும் என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா எல்லார்கிட்டையும். ஒரு நாள் மரத்துல தேன் கூடு தொங்கிட்டு இருந்ததை கவனிச்சுதான். அந்த குட்டி பாண்டா கிட்ட அதோட நண்பர்கள் எல்லாரும், இந்த தேன் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, நம்ம முயற்சி செய்யலாமா அப்படின்னு பாண்டா கிட்ட சொன்னாங்களாம். அதற்கு பாண்டா பயந்து போய் ஓரமா நின்னுச்சான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு

0: முயற்சி பண்ணுச்சான். மெதுவா மரத்துல ஏறிச்சான், சரிக்கியும் கீழே விழுந்துச்சான், மீண்டும் மரத்து மேல ஏறிச்சான். இறுதியில தேனை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சிச்சான். பாண்டா சிரித்து கொண்டே சொன்னிச்சான், முயற்சி செய்தாதான் எல்லாமே முடியும் நம்மளால. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், தன்னம்பிக்கையும் முயற்சியும் வெற்றிக்கு வழி.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
0: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: என்ன
0: செல்வத்துள்
2: செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப சொல்லிருக்கும் பட்டு இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப

0: நான் சுட்டப்புன்னு உள்ளாரும் மாறாரே, நான் வேணா சுட்டே.
1: சுப்ரசன் நீங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டீச்சர் ஆகணுமா? உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாரு?
0: தமிழ் மிஸ்.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கல் கமர்ஷியல் டீடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் நிகழ்ச்சி. வழங்குவர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச் செல்ல பாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.

0: மேலமனை சிவழேங்கூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நேரமேழ்மணி
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
5: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
6: மாமி மாமி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன்.
7: மாப்பிள, என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிட்டு வரீங்க? எதுவும் காசு பணத்துக்கு அடி போட்டுட்டு கூப்பிடல?
6: மாமி, கரெக்டா பாயிண்ட கேட்ச் பண்ணிட்டீங்க. அதாவது காசுக்கெல்லாம் நான் வரல, ஒரு 50 ரூபாய் பணத்துக்காக வந்திருக்கேன். ஒரு 50 ரூபாய் பணம் கொடுங்க, நான் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி அதை அப்படியே திருப்பி வர மாதிரி பண்ணி போடுறேன்.
7: என்னது 50 ரூபாயா? 50 ரூபாயில என்ன மாப்பிள பிசினஸ் பண்ண முடியும்?
6: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த 50 ரூபாய வச்சு ஒரு 5 குதிரை வாங்க போறேன்.
8: என்னது, 50 ரூபாய்க்கு 5 குதிரையா? எந்த பொம்மை கடையில மச்சான் குதிரைய பாத்துட்டு வந்தீங்க?
6: அட போ மாடசாமி, ஒருத்தட்ட 5 குதிரை இருக்கு, அவர்கிட்ட கேட்டேன்.

0: ஒரு குதிரை 10 ரூபா, 5 குதிரையும் 50 ரூபா, நீங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னாரு. அதான் நான் சொன்னேன், நீ பொம்மகமான்னு சொல்ற.
1: மாமா அண்ணன் என்ன கேக்குறாங்க புரியுதுல, 10 ரூபாய்க்கு பொம்மை குதிரை கிடைக்காம உண்மை குதிரையா கிடைக்கும்னு கேக்குறாங்க.
0: ஓ, நீங்க 10 ரூபானோட சாதா 10 ரூபாய் நினைச்சுக்கிட்டீங்களா? நான் சொன்னது 10,000 ரூபா.
2: அப்ப ஒரு குதிரை 10,000னா 5 குதிரை 50,000 கேக்குறீங்களா மாப்ள?
0: அததான் மாமி, பெருந்தொதுவா 50,000 அப்படின்னு சொல்லாம 50 ரூபா அப்படின்னு சொன்னேன்.
3: நல்ல விலையா போச்சு மாப்ள, பெருந்தொதுவா சொல்றதா நினைச்சி 50 ரூபாய்க்கு விளக்கம் 50 லட்சம் சொல்லாம இருந்தீங்களே.
0: ஐ, கரெக்டா சொல்லிட்டீங்களா மாமி, இப்பதான் 50,000 ரூபா கேட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் 50 லட்சம் போட்டு செய்யக்கூடிய ஒரு பிசினஸையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்.
4: அது என்ன வச்சா 50 லட்சம் போட்டு செய்யற பிசினஸ்?
0: முதல்ல 5 குதிரையை வாங்கி அதை என்ன செய்ய போறாங்கறத இப்ப சொல்றேன். அதுக்கப்புறம் 50 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை யானை வாங்கலாம், அதை வச்சு எப்படியெல்லாம் பிசினஸ் பண்ணலாங்கறத பத்தி அப்புறம் சொல்றேன்.
2: யானை குதிரை வாங்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஒரு மாடை வாங்கினாலும் பால் கறந்து வியாபாரம் பண்ணி பிசினஸ் பண்ணலாம். குதிரையை வச்சுக்கிட்டு என்ன மாப்பிள பண்ண போறீங்க?
0: என்னமா இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாரும் செய்யறத செஞ்சா இந்த மாப்பிள மன்னார சாமிக்கு மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதனாலதான் யாரும் செய்யாத அந்த குதிரை பிசினஸ் செய்ய போறேன்.
4: அப்படின்னா குதிரையை வாங்கி பந்தயம் நடத்த போறீங்களா மச்சான்?
0: அப்படிலாம் இல்ல மரசாமி, அந்த குதிரையை வச்சு அந்த குதிரையோட சேர்ந்து நானும் உழைச்சு சம்பாதிக்க போறேன்.
3: எப்படி மாப்பிள இதெல்லாம், குதிரையும் நீங்களும் சேர்ந்து உழைச்சு என்ன பண்ண போறீங்க?
0: அதாவது மாமி, நான் வாங்க போற குதிரை சவாரி குதிரை. ஒரு 5 குதிரையும் வாங்கிட்டு போய் நம்ம பீச்சில் கொண்டு போனோம்னு வச்சுங்களேன், நிறைய பேர் அதுல சவாரி பண்ண ஆசைப்பட்டு வந்து ஏறுவாங்க. ஒரு சவாரிக்கு 50 ரூபான்னு வச்சுங்களேன், 5 குதிரைக்கும் 5 சவாரி, 5×25 = 250 ரூபா. அதே மாதிரி ஒரு 10 நடை விட்டேன்னு வச்சுங்களேன், 2,500 ரூபா. ஒரு நாளைக்கு 2,500 ரூபானா மாசம் எவ்வளவு வருது? 75,000 ரூபா. மாமி கொடுத்தது எவ்வளவு? 50,000 ரூபா. மாமி கொடுத்த 50,000 ரூபாய ஒரு மாசத்துக்குள்ள 75,000 ரூபாய பெருக்கி மாமி கையில கொடுக்க போறேன். அது மட்டுமா, 50,000 ரூபாய்க்கு வாங்கின குதிரை அப்படியே நம்மள்ட்ட முதலா இருக்குது. எப்படி நம்ம பிசினஸ்
3: மாப்பிள? எங்களை நீங்க மனக்கணக்கு போட்டு ஏமாத்தின காலம் போயிடுச்சு. நாங்க இப்ப அம்ச வழியிட்ட கணக்கு கத்துக்கிட்டு இருக்கோம். இனிமே யாராலையும் எங்களை ஏமாத்த முடியாது.
2: ஆமா மாப்பிள, இப்ப நான் உங்களுக்கு 50,000 குடுக்கறது பெருசு இல்ல, அந்த 50,000க்கு கணக்கு நீங்க ஒழுங்கா கொடுக்கணும்.
0: ஆக மாமி சொல்றத பார்த்தா 50,000 ரூபா கிடைச்சிரும். சரி, இதை எப்படி காலி பண்ணலாங்கிறத பத்தி அப்புறம் யோசிப்போம். என்ன மரசாமி, நான் என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப அமைதியா உட்காந்துருக்குற.
4: ஒண்ணுல மச்சான், இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கிட்டு போன காசெல்லாம் கடல்ல கரைச்ச பெருங்காயமா போயிடுச்சு. இந்த 50,000 என்ன ஆக போகுதோன்னு யோசனையில இருக்கேன்.
0: ஒண்ணுல மரசாமி, இந்த பணம் கடல்ல கரைய போறது இல்ல, கடல் கரையில குதிரையா ஓட போகுது.
1: எப்படியோ மாமா, தெரியுமா குடுக்கற பணத்தை நீங்க ரெட்டி பாக்கனா சரி.
0: சரி மாமி, சீக்கிரம் கொடுங்க. அந்த குதிரை வச்சிருந்தவர்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, விலைகளை ஏச்சிட போறாங்க. கொடுங்க கொடுங்க.
2: இந்தாங்க மாப்பிள்ள பணம், சேர்த்து பொறுக்கி வச்சிருந்த பணம் இப்படி போகுது, என்ன ஆக போகுதோ தெரியல, பாப்போம்.
0: ஒன்னும் ஆகாது மாமி, நான் இப்ப போட்ட கணக்கு படி உங்களுக்கு சரியா கணக்க டேலி பண்ணி கொடுத்துருவேன்.
2: அம்சவள்ளி, அக்கவுண்ட்ஸ் நோட் எடுத்து மாப்பிள கணக்குல 50,000 டெபிட்ல எழுதிடு.
3: அப்படியே மாப்பிள சம்பாதிச்சுட்டு வந்து குடுக்கற பணத்தை கிரெடிட் கார்டு எழுதிடு.
1: நேரம்மா, எனக்கே சொல்லி கொடுக்கறீங்களா அக்கவுண்ட் எழுதுறதுக்கு? அக்கவுண்ட்ஸ் நான் பக்காவா பாத்துக்கிறேன். முதல்ல மாமாட்டேந்து பணம் வருதா இல்லையாங்கறத நீங்க பாத்துக்கோங்க.
0: என்னது, எல்லாம் ரொம்ப முழிச்சுட்டு இருக்காங்களே. நாம இந்த 50,000 ரூபாய்க்கு வேறு மாதிரியா கணக்கு கொடுப்போம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இவங்கிட்ட தப்பிக்க முடியாது போல இருக்க.
4: என்ன மச்சான், ஏதோ யோசனை பண்ற மாதிரி இருக்கு. 50,000த்துக்கு என்ன கணக்கு கொடுக்கலாம் தானே யோசனை பண்றீங்க?
0: ஆமா மனசாமி, 50,000 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், நாம சொன்னதை விட கூட லாபம் கிடைக்குமா, அத கொண்டாந்து கொடுத்தா மாமிலாம் சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
4: மச்சான், யோசனை பண்ணதெல்லாம் போதும், அதுக்கு ஆக வேண்டிய வேலையை உடனே போய் பாருங்க.
0: இதோ பாக்குறேன்.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: என்ன மாப்பிள, குதிரை வாங்குறேன்னு சொல்லிட்டு 50,000 பணம் வாங்கிட்டு போய் 1 மாசம் ஆகுது, அதுக்கு பிறகு போன நீங்க இன்னைக்குதான் வரீங்க. என்ன குதிரை வாங்குனீங்களா, பிசினஸ் பண்ணீங்களா, 75,000 பணத்தோட வந்திருக்கீங்க?

0: பார்த்தா ரொம்ப டல்லா வந்திருக்கீங்களே.
1: என்ன மாமி, எங்க போனாலும் இப்படியே இருக்குது. நான் சொன்னபடி 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போய் குதிரை வாங்கின, பீச்சில ஓட்டுன, சவாரி எல்லாம் நல்லா வந்துச்சு, காசும் வந்துச்சு, ஆனா அதை தாண்டி செலவும் வந்துச்சு மாமி.
2: ஆக மச்சான் சொல்றத கேக்குறப்ப வரவுக்கு மீறி செலவும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
3: என்ன பெரியம்மா, டெபிட் கிரெடிட் எதோ சொன்னீங்க? இங்க மாமா சொல்றத பார்த்தா நோட்ல எழுதுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது போல இருக்கே.
1: அக்கௌண்ட் நோட்ல எழுதுறதுக்கு வேலை இல்ல, அது அளவுக்கு பண்ணிட மாட்டேன். கிரெடிட் காலத்துல எழுதாட்டினா என்ன, டெபிட் காலத்துல எழுதாட்டினா என்ன, அந்த டெபிசிட் காலம் ஒண்ணு போட்டிருப்பீல, அதுல எழுதி வை.
0: என்ன மாப்பிள்ள, டெபிசிட் காலமா? அப்பனா அக்கா கொடுத்த காசு கடலோட காணா போச்சா?
1: அட நீங்க வேற மாமி, பெரிய மாமி கொடுத்த காசு அப்படியே குதிரை வடிவத்துல இருக்குது, ஆனா அதுல வந்த லாபம் தான் அப்படி செலவாயிடுச்சு.
0: சரி, நீங்க குதிரை வாங்கி ஓட்டுனீங்களா, அதுல லாபம் கிடைச்சதா, எப்படி நஷ்டம் வந்துச்சு அத சொல்லுங்க மாப்பிள்ள.
1: மாமி கேக்குறீங்க, நான் சொன்னபடி பீச்சில குதிரை ஓடுனுச்சு, லாபமும் வந்துச்சு, அதுக்கேற்ப செலவும் வந்துச்சு.
2: அந்த செலவு தான் என்னன்னு சொல்லுங்களேன் மச்சான்.
1: என்ன எப்படி கேட்டுட்ட, ஓடுற குதிரைக்கு பசிக்காதா, அதுக்கு கொள்ளு மூட்டை மூட்டையா வாங்கி போட்டேன், அப்புறம் ஓட்டுற எனக்கு பசிக்காதா, அதுக்காக நான் நிறைய காலை டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, அப்புறம் நைட்டு டிஃபன் அப்படி இப்படின்னு சாப்பிட்டேன். அதோட இல்லாம வெயில் காலம் வேற இல்லையா, அதனால கொஞ்சம் ஹைடெக்கா போய் ஸ்டார் ஹோட்டல்ல ஏசில உட்காந்து சாப்பிட்டேன், அதனால கொஞ்சம் செலவாயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல.
0: சரி மாப்ள, குதிரைக்கு கொள்ளு வாங்கினதும் உங்க சாப்பாட்டுக்குமே காசெல்லாம் செலவாயிட்டா?
1: சாப்பாட்டுக்கும் கொள்ளு வாங்கினதுல மட்டும் செலவாகல மாமி. நான் வீட்டுக்கு வந்து வந்துட்டு போனா அங்க பிசினஸ் சரியா கவனிக்க முடியாதுன்னு அங்கேயே தங்கினதுல கொஞ்சம் செலவாயிட்டு.
2: கடல் கரையில படுத்துனதுக்கா மச்சான் அவ்வளவு செலவானுச்சு?
1: என்ன மாட சமயம் கேக்குற, எரிக்கிற வெயில்ல நைட்ல எவ்வளவு சூடா இருக்கும், அதனால கடல் கரையில படுக்க முடியுமா, அதுக்காக கொஞ்சம் கூலிங்கா இருக்கட்டுமே பக்கத்துல உள்ள ஏசி ஹோட்டல்ல தங்கி இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல, அதுலயும் கொஞ்சம் செலவாயிடுச்சு.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர்.
5: கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: மாமா, குதிரைக்கு கொள்ளு, உங்களுக்கு சாப்பாடு, ஏசி ஹோட்டல்ல தூக்கம், ஆக மொத்தத்துல பெரியம்மா கொடுத்த காசு காலி.
1: இல்ல சொல்லி, பெரியம்மா கொடுத்த காசு குதிரை வடிவத்துல இருக்குன்னு தான் அப்பயே சொன்னேன் இல்லையா, கிடைச்ச லாபம் தான் கொஞ்சம் செலவாயிடுச்சு.
2: சரி மச்சான், நீங்க வாங்கிருக்கிற குதிரையெல்லாம் நம்ம வாங்கின காசுக்கு வித்துடலாம்ல?
1: அதையும் கேட்காமலா வருவேன், வர்ற வழியில யாருகிட்ட இந்த குதிரை வாங்கணும் அவருகிட்டே கொடுத்துருவோன்னு எடுத்துக்கிறியான்னு கேட்டேன். நீ வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது, அந்த குதிரை உனக்கு எவ்வளவு உழைச்சு காசை கொடுத்துருக்கு, அதனால தேய்மானம் இருக்குல்ல, அதுக்காக ஒரு 25,000 ரூபாய் குறைச்சுக்கிட்டு ஒரு 25,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. அட போயா, நானே வச்சுக்கிறேன், அவனு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்.
0: மாப்பிள்ள, குதிரைய வீட்டுக்கு கொண்டாந்துட்டீங்களா? அப்படின்னா அதுக்கு கொள்ளு வாங்க காசு
1: அதுவும் நீங்க தான் மாமி கொடுக்கணும்.
6: பணம் என்னடா பணம் பணம்.

திராடினே கண்ணிழந்து கொண்டாடினே மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாளாகினே இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்

0: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார்சாமி, ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்.
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம்.
3: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி.
4: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி ஈ சுபா.
5: நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த்.
1: இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282
6: 97 15 16 72 82.
0: சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
8: தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
9: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆர்மேனியா பொது தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா, கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, யுக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். உலக அளவில் நிகழும் புவிசார் அரசியல் சூழலில் இந்தியாவின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன தொழில்நுட்பம், பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு மற்றும் வளரும் நாடுகளின் நலன்கள் குறித்து இந்தியா தனது கருத்துக்களை எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். இதையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேனியா செல்கிறார். அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் பெல்லேகிரி மற்றும் பிரதமர் திரு ராபர்ட் ஃபீகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இந்திய பிரதமர் ஸ்லோவேனியா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்.

0: நாட்டின் வளர்ச்சி திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசிய அவர், யுபிஐ, டிஜி யாத்திரை, ஆகாஷ் ஏவுகணை போன்ற உலக தரத்திலான தயாரிப்புகள் உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்களில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கார்கில் போரின்போது GPS தரவுகளை இந்தியாவுக்கு அளிக்க அமெரிக்கா மறுத்ததை சுட்டிக்காட்டிய அவர், நாவிக் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பாதுகாப்பு படையினருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் செலவுகளை பெருமளவில் குறைப்பதுடன் அந்நிய செலாவணியை சேமிக்கவும் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் பேசிய அவர், காற்று மாசுபாட்டிற்கு எதிராக காடு வளர்ப்பு திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தூய்மையான பசுமையான இந்தியாவை கட்டமைப்பதற்காக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் கீழ் மக்களிடையே மரக்கன்று நடும் இயக்கம் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் மரக்கன்று நடும் இயக்கத்தில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தா நகரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்து இன்று தொடங்குகிறது. லக்னோவிற்கு இன்று காலை புறப்படும் முதல் விமானத்தில் 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணிக்கின்றனர். யமுனா விரைவு சாலை தொழில்துறை மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து வடிவமைக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையத்தை அமைப்பதற்காக 3,300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த விமான நிலையம் 1.2 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அர்மேனியா பொதுத் தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜூன் 7 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சி 49.7% வாக்குகளை பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த பொதுத் தேர்தலில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதன் காரணமாக தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 1 குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். பந்தர்பூரில் உள்ள ரஞ்சனி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சித்தானந்த் கோயிலில் வழிபட்ட பின்னர் சொந்த கிராமத்திற்கு திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம்

மல்நாடு மாவட்டத்தில் கிருஷ்ணா நதியில் படகு நீரில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிருஷ்ணா நதியில் இருந்த மணல் திட்டு மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இம்மாதம் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தடை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து

0: ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இம்மாதம் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தடை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஹார்மோஸ் நீரிணை பகுதியின் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறந்துவிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே லெபனான் உட்பட அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் மாநிலங்களில் சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. ராஜஸ்தான், கிழக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் வடகிழக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் தவழ்ந்து காதில் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3. ஆச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், ஆச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு, மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: மின்னும் தங்க நிலவோ, கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ,
11: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
12: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
13: ஆமா, பட் எனக்கு BP சுகரும் இருக்கே.
12: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
14: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
15: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா, அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
16: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
17: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
18: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும்

0: தகவல் நேரம் நிகழ்ச்சி விழுந்து சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்
1: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கோ சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: மேலும் நிகழ்ச்சி விழுங்கூர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்
3: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்
4: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள் லைட்ஸ் ஃபேன் வாட்டர் ஹீட்டர் ஹார்ட்வேர் பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காமராஜர் சாலை காரைக்கால்
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம் தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
7: ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வந்துகிட்டு இருந்தார் என்ன விஷயம்னு விசாரித்தேன் நான் தோற்று போயிட்டேன் அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இந்த உலகத்தில் தோற்று போகிறவங்க யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்கிறாரே எங்கே தோற்று போனீங்கன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் தான் அவர் விவரமாக சொன்னார் என்னோட 5 வயசு குழந்தையோடு நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன் அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சுட்டுது நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னார் ரொம்ப உற்சாகமாக நான் யோசித்து பார்த்தேன் அதாவது நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும் நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா பெரியவரா சின்னவரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது அவர் தோற்று போகணும் நாம் ஜெயிக்கணும் அதுதான் முக்கியம் எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை வந்து அப்போ நமக்கு தெரியறதில்ல வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தையை சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது ஒரு குழந்தையாக இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெற்றி வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியாக மாறுது அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் நாம் பொழைச்சிக்கலாம் ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன்குடன் இருந்த ஏதோ ஒரு உறவை வந்து நாம் வந்து இழக்கத்தான் வேண்டியிருக்குது ஒரு கட்டம் வரைக்கும் உதவியாக இருந்த குணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தடையாக கூட மாறிடலாம் இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக இதை வந்து உணர்கிறாங்க ஆனால் பல பேர் எப்படின்னா பழசை திறந்துட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துடுறாங்க அல்லது அப்படி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துட்டால் அதை இழந்ததால் உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும் வேறு வழி இல்லை ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர் இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர் பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழலில் அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம் இதுதான் அவருடைய கருத்து பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசில் அதாவது 30 தாண்டுகிற சமயத்தில் தான் இந்த தவிப்பு உண்டாகுதான் இதை தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட்லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சி விட்டு புதுசு புதுசாக பிறக்கிறதுக்கு கற்றுக்கணும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர் இப்படி பழகிக்கிட்டால் வாழ்க்கை வந்து இன்பமயம் இல்லைன்னா தவிப்பு மயம்தான் பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு எத்தனையோ ரகம் உண்டு அதில் வேடிக்கையான நண்பர்களும் உண்டு ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார் அவர் வந்து ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில் இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாராம் சார் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன் அப்போது ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாராம் அப்போ செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாராம் அவர்
0: நேயர்கள் இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள் வழங்கியவர் தென்கச்சக்கோ சுவாமிநாதன் அவர்கள் நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்தில் இருந்து நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்
1: முகத்தில்

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: இணைந்த நேசம் கரு எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
3: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
2: இணைந்து வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்.
6: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: சிரித்து வரும் செங்கதிராய், செழிப்பான செந்தமிழாய், குதித்தாடும் கடல் அலையாய், கூடிவரும் தென்றல் காற்றாய், ஓடிவரும் நதி நடையாய், பாடிவரும் குயிலிசையாய், வெடித்து வரும் முளைத்தளிராய், விரிந்த மலர் நறுமணமாய், அசைந்தாடும் நிற்கதிராய், இசைந்து வரும் குழல் ஒளியாய், தவழ்ந்து வரும் காற்றில் தனித்துவம் காட்டி தரணையில் உயர்வாய் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ சீனிவாச ஐடிஐயின் காலை காம்போ. நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ சீனிவாச ஐடிஐ நாகப்பட்டினம் பனங்குடி. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ சீனிவாச ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ சீனிவாச ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ சீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ சீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருச்சி சாரதாசு காத்திருங்க.
6: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
7: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
6: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உயர்ந்த மனதிடம்தான் நிறைந்த வளம் சேர்கிறது. என வண்ணத்திலுடன் எழு மனங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை காம்போ.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: மின்துறை அறிவிப்பு. தற்போதைய கோடைக்காலத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு தடையற்ற மற்றும் சீரான மின் விநியோகம் வழங்கும் பொருட்டு அறிவிக்கப்பட உள்ள விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வீடுகளில் மற்றும் கடைகளில் பயன்படுத்தப்படும் குளிரூட்டியினை, அதாவது ஏசியை, 25 டிகிரி வெப்பநிலைக்கு மேல் வைத்து பயன்படுத்தவும். தேவையற்ற நேரங்களில் அனைத்து மின் சுவிட்சுகளையும் அணைத்து வைக்கவும். மின் சாதனங்கள் அனைத்தையும் ISI முத்திரை உள்ள மின் சாதனங்களை பயன்படுத்தவும். குளிரூட்டிகளை பயன்படுத்தும் போது வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவுகளை அடைத்து வைத்து பயன்படுத்தவும். மேலும் ஒரே வீட்டில் பல குளிரூட்டிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். முக்கியமாக அதிக திறன் வாய்ந்த மின்சாரங்களை, அதாவது வாஷிங் மிஷின், ஹீட்டர், அயன் பாக்ஸ், தண்ணீர் மோட்டார், இண்டக்ஷன் அடுப்பு முதலியன மாலை 7 மணிக்கு மேல் உபயோகிப்பதை தவிர்க்கவும்.
7: காலை நேரத்தை கலகலப்பாக்கி கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலையின் காலை காம்போ.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐயின் காலை காம்போ. வலங்கைமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டில் முதலாம் ஆண்டு நேரடி இரண்டாம் ஆண்டு பட்டயப்படிப்பு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு பட்டயப்படிப்பில் சேர தகுதியுள்ள மாணவர்கள் நேரில் வர கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியை நேரில் அணுகவும்.

நெடுங்கடக்கு மீன் பஞ்சாயத்து ஆணையர் விடுத்துள்ள அறிவிப்பு, கோடைகாலத்தின் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறையை சீர் செய்யவும் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யவும் தண்ணீர் விநியோக நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தினந்தோறும் மாலை 4 மணிக்கு பதில் 4:30 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை தண்ணீர் விநியோகம் இருக்கும். எனவே பொதுமக்கள் இந்த நேர மாற்றத்தை கவனித்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காற்றில் அலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் வன்மலை 100.3 இந்த கால நேரத்தை கலகலப்பாக மாற்றி கனிவாய் மொழி பேசிக் கொண்டிருக்கிறது காரைக்கால் வன்மலையின் காலை காம்போ.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 4424948658. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நிரலை அடுத்து 8:05 வர இருக்குது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சுஜிதா. இது வான வீதியில் தேன்மழை வற்றாத ஜீவநடை. கரைக்கல் பண்பலை 100.3 காலை காம்போம்.

0: இதுவரை காற்றில் கலந்து காதினுள் மொழி பேசி கருத்தாலும் கானத்தாலும் கவர்ந்து காலை நேரத்தில் மகிழ்ச்சி தந்து மகிழ்வித்தது நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐயின் காலை காம்போ. நேஷ விழங்கியோர் இந்த நேஷ அனைத்தையும் வழங்கும் சீனிவாசா ஐடிஐ நாகப்பட்டினம் பனங்குடி. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ சீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ சீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
0: காற்று மாளிகையின் கவின்மிகு நாயகன் கரைக்கல் பண்பலை நூறுப்பள்ளி மூன்று திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் எம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: நேயர்களினை கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, கோபப்படுறது அப்படிங்கறது வந்து ஒரு சர்வசாதாரண வார்த்தையா போயிடுச்சு. என்ன கோபம் அப்படின்னு கேட்டோம்னா, வீட்டுல சாம்பார்ல சட்னியில உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னா கோபப்படுறோம், இல்ல ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கோபப்படுறோம். இன்னைக்கு சர்வசாதாரணமா நம்ம கூடவே ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்து கோபம். கோபம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அழகா சொன்னா நம்மளுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் கோபம். ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப அதிகமா கோபம் வருது. கோபத்துல வந்து அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியவே மாட்டேது. தலையை போட்டு பிச்சுக்கிறான். இப்படி பண்ணும்போது அந்த அப்பாவுக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. இவனுக்கு ஏன் இப்படி கோவப்படுறான், ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குலாம் ஏன் இப்படி கோவப்படுறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் அவன் தூங்கும் போது யோசிக்கிறாங்க. சரி, இவன் எப்பயாவது நல்லா சந்தோஷமா இருக்கானான்னு பாக்குறாங்க. அவன் சந்தோஷமா இருக்கான். அந்த நேரத்தை வந்து அப்பா வந்து என்ன பண்றாரு, அவன் அழைச்சிட்டு வெளில போறாரு. வெளில போய் அவனுக்கு பிடிச்ச பாப்கார்னோ அவனுக்கு பிடிச்ச வந்து ஐஸ்கிரீமோ வாங்கி கொடுக்குறாரு. அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வரும்பொழுது அப்பா சொல்றாரு, தம்பி ஒரு நாளைக்கு எவ்வளவு கோவப்படுற தெரியுமா, நீனு கோவப்பட்டு உன்னே நீ கெடுத்துக்கிற, உன் உடம்ப கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது உன்னே டென்ஷன் ஆகுறான். சரி கோவப்படாத, ஆனா உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்றாரு. என்னன்னு, நீ என்ன பண்ணு, கோவப்படு. இந்த வீட்டுல இருக்கு பிறந்திருக்க உனக்கு கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் நானும் அம்மாவோ உன்னை எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆனா நீ ஒவ்வொரு முறையும் கோவப்படும் பொழுது நம்ம வீட்டுக்கு பின்னாடி சவுத்துல வந்து ஒரு ஆணிய வேகமா அடிச்சிடு. ஒவ்வொரு கோவத்துக்கும் ஒரு ஆணி அடின்னு சொல்றாரு. சரின்னு சொல்றான். அப்பயும் வந்து மறுநாள் பாத்தீங்கன்னா கோவம் ஆயிடுச்சு. கோவம் ஆனாலும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நாள் பாத்தீங்கன்னா 45 ஆணி அடிச்சிருக்கான். அப்பா வந்து பாக்குறான். பார்த்தா 45 ஆணி. அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்றான், இத்தனை முறை கோவப்பட்டு இருக்குமா இன்னைக்கு அப்படின்னு சொல்றான்.

0: அப்பா சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை தம்பி, எவ்வளவு கோவப்பட்டிருக்குன்னு பாரு, நாளைக்கு வேற இடத்துல அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் பாக்குறான், 45 முறை இந்த ட்ரிப் நம்ம எப்படியாவது குறைச்சிக்கணும்னு அவனே அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அது அப்படியே 25வது, 10 ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. இப்ப குறைச்சி முடிஞ்சவொடனே அவனுக்கு வந்து, அப்பா நானுமே கோவப்பட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப அப்பா சொல்றாரு, நீ கோவப்பட்டுட்ட, இனிமேல் கோவப்பட மாட்டேன்னு அன்பா இருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்பெல்லாம் அன்பா இருக்கிறியோ அப்பெல்லாம் ஒவ்வொரு அணியா அதுல இருந்து ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கானோ பாத்தீங்கன்னா, ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 40 அணியை பிடிங்க எடுத்தான், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு 35 அணியை பிடிங்க எடுத்தான், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிங்க எடுத்துட்டான். அப்ப வந்து ஒரு நாள் அப்பா என்ன பண்றாரு, அவனை அழைச்சிட்டு போய் சொல்றாரு, இப்ப பாரு, நீ கோவப்பட்டப்ப உன ஆணி அடிக்க சொன்ன, நீ வந்து சந்தோஷமா இருக்கும்போது ஆணியை பிடுங்க சொன்ன. அதுக்குதான் அந்த பையன் கேட்டான், எதுக்குப்பா இப்படி செய்ய சொன்னீங்க, என்ன காரணப்பா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவர் சொல்றாரு, நம்ம கோபமா செய்யக்கூடிய காரியங்கள் மத்தவங்க மனசுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் பஞ்சிடும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா ஒரே வார்த்தை சொல்லுவோம், சாரி அப்படின்னு சொல்லுவோம். அது ஆணியை புடுங்குற மாதிரி, நீ அடிச்ச ஆணியை புடுங்கிட்ட அப்படின்னா அந்த செவுத்துல இருக்கிற ஓட்டை இருக்கு பாரு, அது அப்படியே இருக்கும். இப்படிதான் நம்ம பல பேருடைய மனசை காயப்படுத்தி அப்புறம் சாரி சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம். ஆனா அந்த ஆணியை நீங்க புடுங்கினா கூட அதுல இந்த செவுத்துல இருக்கிற ஓட்டையை வந்து உங்களால அடைக்க முடியாது. அதனால வந்து கோபத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும், கோபம் வராம பாத்துக்கணும். ரொம்ப அழகா ரெண்டு வார்த்தைகள் இருக்கு, ஒன்னு வந்து புன்னகை, இன்னொன்னு வந்து அமைதி. நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு புன்னகை செஞ்சீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து உங்கள்ட்ட இருந்து கோபமான எண்ணங்களை மாத்திடும். சில நேரத்தில் நீங்க அமைதியா இருந்து பாருங்க, அவங்க ஏதாவது ஒண்ணு பேசுறாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லாம அமைதியா இருந்து பாத்தீங்கன்னாலே அன்வான்ட் விஷயங்களை வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். சோ அதனால வந்து ஸ்மைல் பண்ணுங்க, கோவப்படாதீங்க, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 8:05.

0: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்கள், இனி கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்கான இன்றைய பொது அறிவு வினா. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எந்த மாநிலத்தில் இயக்கப்பட உள்ளது? காரைக்கால் பண்பலை என்ற முகநூல் பக்கத்தில் துள்ளி வரும் பாட்டுன்னு ஒரு போஸ்டர் இருக்கு, அந்த போஸ்டர் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட் செய்யலாம் நேர்களே. உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கேட்க அழைக்கலாம் நேர்களே. சுழி 4368 என்ற முன்னணிப்பெயனை தொட்டு 2312331 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி. இது துள்ளி வரும் பாட்டு.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சிக்காக இணை வரும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
5: ஹலோ, காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம்மா, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
5: ஜெயங்கண்டத்தில் இருந்து லதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: எல்லாருமே நலமா இருக்கோம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன?
5: எனக்கு வந்து பைரவா பாட்டுல இருந்து வரலாம் வரலாம் பைரவா அந்த பாட்டு மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி.

0: மன்னார்குடி ஆவணி ஃபர்னிச்சர். நேரம் 8:15. தேவர் டிம்பர் டிப்போவின் மற்றும் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு ஃபர்னிச்சர்களை மிக குறைந்த விலையில். ஆவணி ஃபர்னிச்சர், மன்னார்குடி. நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
1: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் போமேக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
7: தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
0: நேர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
9: வணக்கம். ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
9: படம் கருப்பன், பாடல் உலக ராயாதி.
0: நன்றி.

0: அபிபேரீச்சை நேரம் 8:20. அபிபேரீச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரீச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரீச்சை.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: நிறைய பேர் சொன்னாங்க போங்க.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம்மா, நான் மேலாங்குளத்துல எம் கே முரியஸ் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
7: அயலான் படத்துல இருந்து அயலான் பாட்டு கொடுங்க.
0: நன்றி.
7: நன்றிம்மா.

சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பொது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லையா, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எந்த மாநிலத்தில் இயக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கான சரியான விடை இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே இயக்கப்பட உள்ளது. 1200 கிலோவாட் என்ஜின் மற்றும் 10 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நீராவியை மட்டுமே வெளியிடும். இதற்காக பிரத்யேக ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் எரிபொருள் நிரப்பும் நிலையம் ஜிந்த் பகுதியில் அமைக்கப்பட உள்ளது. நிறைய நேர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மணக்குடி ராஜேந்திரன், இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், ஐயாவடி அசோக்ராஜ், புவனகிரி சுமதி பாபு, கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெய விவேகானந்தன், ஜகபர் சாதிக் நாகூர், வீரதுரை அரியலூர், குவைத்திலிருந்து நிஷாந்த் ஹலீம், அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி, இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது, நன்னிலம் சுப்பிரமணியன், அதம்பார் செல்வி செல்வம், இளங்கோவன் வைத்தியலிங்கம், விஜயராகவன் மேலவுடுதுறை, பூவம் குபேந்திரன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, சிங்காரவேலு அரியலூர், அடுத்ததாக காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், ஆண்டிமடம் கார்த்திகேயன், கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, செங்குந்தபுரம் ஆதவன், பரமசிவன், கலைவாணி சசி சக்தி, அடுத்ததாக கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டிமடம் சுத்தி சுப்பிதா, நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், செந்தில் கண்ணன் ஷோபா பேரலம், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், ஷேக் அலாவுதீன், செந்தில், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், அடுத்ததாக டிஆர்பட்டினம் ரமேஷ், கோமல் சரவணன், தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அடுத்ததாக காட்டுமன்னால் கோயில்

0: மீனாட்சி குறிஞ்சியப்பன், ஸ்ரீதர் காரைக்கால், புவனேஸ்வரி சொல்லியிருக்காங்க, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, உட்கோட்டை ஜிஆர் வேல்முருகன், ரவி லக்ஷ்மி, காரைக்கால் நளினி, வடக்கு பால் பண்ணைச்சேரி செந்தில்குமார், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன், நன்னிலம் அம்பலவாணன், பழனிவேலு, அவரிக்காடு வித்யா வீரமணி, சங்கர் சேந்தமங்கலம், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், சோமசுந்தரம், சிவபுரி, புதுத்துறை செல்வகுமார். இந்த நேயர்கள்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேயர்கள் அனைவருக்கும் பாராட்டுகள் பல பல. இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர். இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
4: நேர்களை, நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை அரசின் நரேச சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
5: சுகிலியம்மா பட்டேல் தான். நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: எல்லாருமே நலமா இருக்கும் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு லப்பர் பந்த பார்த்தல மேடம். எல்லாம் சரி.
4: நன்றி
5: நன்றி மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்யம் வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: விசுவாசம் மரத்தில் இருந்து வேட்டி வேட்டி என்ற பாடல்.
1: நன்றி நன்றி.
4: தூக்குத்தொருணா அளப்பற, தூக்குத்தொருணா தடாலடி, தூக்குத்தொருணா கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் சுமங்கலா ஸ்டீல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
5: அம்மா வணக்கம்.
4: சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: திருவாரூர் மாவட்டம் ஆண்டிபாளையத்திலிருந்து மதனசேகர் பேசுறேன். எனக்கு வந்து வாயுமொழி பாடத்துல இருந்து சிலுக்கு மருமைங்கிற பாடல கொடுங்க மேடம்.
4: நன்றி
5: நன்றி மேடம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:46.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்கள் உடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியோ சுகரோ இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உளங்கலந்த நல்வாழ்த்துக்கள்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம்மா.
1: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
3: நாகப்பட்டினம் சிவா.
1: உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: வாரிசுல இருந்து ஜிங்கி பண்ணு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு உளங்கனித நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் அனைவருக்கும், இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வேதாரண்யவட்டம் கத்திரிப்புலத்திலிருந்து பாக்கியராஜ் தரம்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: மகாராஜா படத்திலிருந்து தாயே தாயே. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சிக்காக இணைவரும் நிறைவான நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: மானாபேட்டையிலிருந்து தேவி.
2: தேவிமா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: வலிமை படத்துல நான் பார்த்த முதல் முகம்.
2: நன்றி
3: நன்றி மேடம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயஞ்சுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வானவீதியில் தேனமுதம். கரைக்கல் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்று நச்சார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நச்சார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
6: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
5: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
6: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
7: என்னமா அங்க சத்தம்?
6: சமைச்சுகிட்டு இருக்கேன் மாமா.
8: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
4: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
3: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
4: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
3: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
4: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது நேற்றில் முதலாவதாக நேரில் கேட்கவிருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ நேற்று ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
5: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதநல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
7: திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்.
8: அடுத்தா தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லிசாய் வாங்க
7: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
8: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
9: நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா.

0: மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள்.
1: வெந்தயத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. பல வகையான வியாதிகளை வந்து குணப்படுத்துது. அதை அன்றாடம் நம்ம ஊற வச்சு வெந்தய தோசை, வெந்தய களி, வெந்தய இட்லி இந்த மாதிரி நம்ம செஞ்சு மாதவிடாய் வர்றதுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தடுத்துக்கலாம். அடுத்தது நான் சொன்ன இந்த கரையும் நார்சத்து, கரையா நார்சத்து இரண்டும் இருக்கக்கூடிய உணவாக நம்ம வந்து எடுக்கணும். அது இந்த வெங்காயம், பூண்டு, ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், மாதுளை, பேரிக்காய் இந்த மாதிரி உணவுகள்லாம் இருக்கு. பழைய சாதத்தில் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்கு. ஸோ பழைய சாதம் ரொம்ப நல்லது. சாதம் சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட பழைய சாதம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடக்கூடாது. அளவாக ஒரு கரண்டி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு மண்பானையில் ஊற வச்ச அந்த சாதத்தை ஒரு கரண்டி மட்டும் அவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா ரெகுலராக அவங்களுக்கு அந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து நாளடைவில் குறையக்கூடியதை பார்க்கலாம். ஏன்னா நம்ம உடம்புல வந்து கட் மைக்ரோபயோம் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த கட் மைக்ரோபயோம் வந்து நல்லா இருந்ததுனாதான், நுண்கிருமிகள் நல்லா இருந்ததுனாதான் அது வந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் நம்மளுக்கு தடுக்கும். மலக்குடலை வந்து கிளீனாக வச்சுக்கும். இது கிளீனாக இருந்தால் ரத்தம் சுத்தமாக இருக்கும். ரத்தம் சுத்தமாக இருந்தால் அது அப்சர்வ் ஆகிற நியூட்ரிஷன் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகும். உடலும் ஹெல்த்தியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்ல தூக்கம் இருக்கணும். நல்ல தூக்கத்துக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைனாலும் தூக்கம் வராது. சோ டெய்லி ரெகுலரா அவங்க வந்து ஒரு 1/2 hour to 1 hour வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட், ஸ்விம்மிங், யோகா எது வேணாலும் செய்யலாம். ஆனா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப அதிகமா ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி மசில்ஸ் கிளியிற அளவுக்குலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி அதை பில்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களே ஏண்டா ஜிம்முக்கு போனோம், போனதுனாலதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இல்லாம அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சுட்டு யார் கூடயும் கம்பேர் பண்ணாம, அதாவது என்ன இருக்கோ அதுக்கு வந்து அவங்க நன்றி சொல்லிட்டு அவங்க வந்து பீஸ்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை வாழலாம். உணவு வந்து மெயினா அவங்களுக்கு வந்து நல்ல மென்னு சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவா சாப்பிடணும், எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடணும். ரொம்ப பட்டினி போடவும் கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இருக்கணும்.
2: நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும், இதெல்லாம் சேர்த்துக்கணும், இதெல்லாம் ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. இது கண்டிப்பா நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த வாழ்க்கை முறை மாற்றத்தால ஏற்படக்கூடிய விளைவுகளை குறைக்கிறதுக்கான நல்ல ஒரு விஷயங்களை வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. நன்றி டாக்டர்.
1: வாழ்க்கைன்ற பயணத்தை வந்து உடல்ன்ற வாகனத்தை வச்சுதான் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ அந்த உடல்ன்ற வாகனம் வந்து பழுதடையாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா உடல்ன்றது ஒரு இறைத்தன்மை நிறைந்தது. ஸோ அந்த இறைத்தன்மை நிறைந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, அது அவசியமும் கூட என்று கூறி இந்த அரிய வாய்ப்பினை அளித்த காரைக்கால் வானொலி நிலையத்திற்கும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்ற வானொலி நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி மேம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
0: நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள்.
3: இந்நிகழ்ச்சி வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சோலை மற்றும் விதநல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். வானில் அலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது. கரிகல் சிவு வெளிவிலாஸ் ஜுவலர்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதி வேழனூர் என்ற நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சிவவள்ளி விலாஸ் ஜுவலர்ஸ் காரைக்கால்.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏசி மெக்கானிக், MMB, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

பாயிண்ட் டு பாயிண்ட் நிலை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. முகநூலில் இன்றைக்கு பதிவேற்று இருக்கிறோம். பாயிண்ட் டு பாயிண்ட்ல காற்றடிக்கும் போது கை நழுவும் பொருட்கள், அது குறித்து நேயர்கள் வந்து முகநூல் பக்கத்தில் கருத்துக்களை பதிவிடலாம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். நிறைய நேயர்கள் கருத்துக்களை பதிவிட்டே இருக்கிறாங்க. காற்றடிக்கும் போது கை நழுவும் பொருட்கள், பலமாக காற்று வீசுகிற காலம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போயே அப்பப்போ வீசிக்கிட்டு இருக்கு. ஆடி காற்றுல அம்மையும் பறக்கும் அப்படிமா. அப்படி கையில் இருக்கிற பொருட்கள் அல்லது நம்ம வைத்திருக்கிற பொருட்கள், கைனா கையில் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் வைத்திருக்கிறது, நம்ம வெளி இடங்களில் வைத்திருக்கிற பொருட்கள், எந்தெந்த பொருட்கள்லாம் அப்படி பறக்கும், அப்படி பறந்த அனுபவங்கள், அதனால் பட்ட அந்த நேரத்தில் இருக்க சிரமம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட நேயர்கள் பதிவிடலாம். இணைந்திருக்கிறீர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், MMB, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
3: நேயர்களே,
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கரைக்கல் சிவபள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். நாளை காலை 9 மணிக்கு கரைக்கல் ஜிவில் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ். என் நேர்ச்சி வழங்குவோர் ஜிவில் ஹாஸ்பிட்டல்,
5: காரைக்கால் GL மருத்துவமனை,
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: GL மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: என் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், சிங்கிள் சூளை மற்றும் விதழல் விடுவதற்கான தார்பாய்கள் வாங்க செல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சீதியும். இணைச்சி வழங்குவோர் VPN கண் மருத்துவமனை,
7: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
7: VPN கண் மருத்துவமனை.
4: மேலும் இணைச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்,
9: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் அகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ராமன் அகை மாளிகை,
11: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமன் அகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை மாலை 6:20 நாச்சியார்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ASC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் நமது நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ASC காமாஜி ஜுவல்ஸ்,
13: மயிலாடுதுறை ASC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சி வழங்குவோர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ல இருக்க இன்னொரு பாயிண்ட்ல இருந்து குரல் வரணும் இல்லையா? அதனால சுஜிதா வந்திருக்கிறாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட்ல ஒரு நல்ல பதிவு கொடுத்துருக்குறோம். காற்றடிக்கும் போது கை நழுவும் பொருட்கள், அதாவது அது பாட்டுக்கு எடுத்துட்டு போயிடும் இல்லையா?
5: கண்டிப்பாக
0: கையில் வச்சுக்கிட்டு இருப்போம், கொடை பிடிச்சிட்டு போவாங்க வெயிலாக இருக்கேன்னு. மழை நேரத்தில் கூட கொடை பிடிச்சிட்டு போவாங்க. கொடை பிடிச்சிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மழை தண்ணி பூரா உள்ளே ஊற்றும். என்ன ஒன்று பார்த்தா அடிக்கிற காற்றுல இந்த கொடை மேலே மடையும். அப்போ படுவோம் பாருங்க பாடு, இந்த கொடை எடுக்காம வந்திருந்தா கூட பாதி தான் நினைஞ்சிருப்போம், கொடையிலேருந்துட்டு இவ்வளோ நினைஞ்சிட்டேன்னு ஃபீல் பண்ணுறது மாதிரி இருக்கும் இல்லையா?
5: அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா பணம் கூட அப்படியே பறந்து போயிடும்.
0: பணம்,
5: ஆமா, பாக்கெட்ல இருந்து அப்படியே பணத்தை நம்ம எண்ணிட்டே இருக்கோம், திடீர்னு எங்க இருந்து அடிக்குதுன்னு தெரியல.
0: முக்கியமானது இல்லையா அது, அது பறந்தா எப்படி இருக்கும்?
5: அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: அதை பாருங்க, அதுக்காக நேரில் என்ன சொல்ல வர்றாங்க, காற்றடிக்கும் போது கை நழுவும் பொருள் கைகுட்ட தாங்க. கைகுட்ட பறந்தா என்ன இருக்கும்? நம்ம வேலை இருக்குன்னு நினைச்சிட்டு போவோம், அது அங்கே போய் பார்த்தோம்னா இருக்காது, எங்கன்னு பறந்து போயிட்டு இருக்கும். யார் சொல்லியிருக்காங்கன்னா என் பி ஸ்ரீதர், மாஸ்நகர், காரைக்கால்.
5: அடுத்ததா பாத்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ், பொதுவான கேள்விதான் இது, பஸ்ல டிக்கெட் எடுக்கிற பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கிறோம் பாருங்க, அப்ப பணமும் பறக்கும் டிக்கெட்டும் பறக்கும், கொஞ்சம் கவனம் குறைவா இருந்தா நாமும் காட்டுல
0: பறந்துருவோம்.
5: ஆமா,
0: இந்த குற்றாலத்துல இந்த மாதிரி அருவிகள்ல குளிக்க போகும்போது ஒரு கம்பி வச்சிருப்பாங்க.
5: ஆமா,
0: ஏன்னா அடிச்சுட்டு அது போயிடக்கூடாது நம்மள,
5: கண்டிப்பா.
0: அதனால புடிச்சுக்கணும். ஒக்கனேக்கல் அந்த மாதிரி அருவியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உழுந்து தள்ளும், அப்போ பிடிச்சிக்கிறது ஒரு கம்பி வச்சுருக்கோம். அது மாதிரி பணத்தையும் பத்திரமா வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திர மணக்கலன்னு சொல்லியிருக்காரு, காற்றடிக்கும் போது ஒரு நொடியில் கை நழுவி பறந்து போகும் பொருள் காகிதம். காகிதம் பறந்து அது போல் போயிட்டே இருக்கும்ல, நேராக அது போல் கோபுரத்தை பார்க்க பறக்கும்.
5: கண்டிப்பாக
0: உடனே அதை பார்த்த உடனே கோபுரத்தில் நம்ம உட்காந்துருக்கோம் எண்ணம் வந்துடக்கூடாது, ஏன்னா காத்துக்குன்னா என்னாகும், பேப்பர் கீழே விழுந்துடும்.
5: ஆமாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மழை பெய்யும் போது வண்டியில் குடைப்பிடித்து கொண்டு செல்லும் போது, வண்டியில நம்ம நடந்து கூட பிடிச்சிட்டு போறோம்,
0: வண்டியில
5: கூட பிடிச்சிட்டு செல்லும் போது குடை பறக்கும் பாருங்கள், அந்த நேரம் மிகவும் சிரமம் அப்படின்னு பேரலம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க.
0: அந்த நேரத்துல குடைய விட்டுறணும், நம்மளால இழுத்து இழுத்து பிடிச்சதுன்னு வச்சுங்க, அது போல நம்மளும் பேரட்சி மாதிரி போக முடியாது, நம்ம கீழே தவழ்ந்துட்டு இருக்கோம் குடை மேல பறந்துட்டு இருக்கோம். சரி, கார்த்திகேயன் பூந்தோட்டத்தில் அனுப்பியிருக்காரு, காற்றடிக்கும் போது தூற்றி கொள்ள வேண்டும், நழுவாமல் போனால் நெல் சுத்தமாகாது. காற்றடிக்கும் போது இறுக்கி பிடிக்காமல் விட்டால் கையில் உள்ள குடை பறந்துவிடும், அதனால எனக்கு காற்றடிக்கும் போது எதுவுமே நழுவி போனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
5: அடுத்ததா புதுத்துறையிலிருந்து செல்வகுமார், என்னிடம் இருந்து பறந்த பொருட்கள் கைக்குட்டை, குடை, தலையில் போடும் தொப்பி, செல்போன் பையில இருக்கும் போது எடுக்கும்போது பணம் அப்படியே கீழே வந்து நழுவி பறந்து போயிடுச்சு.
0: அது செல்போன்ல ஒட்டிக்கிட்டு வந்துடும் இந்த ஸ்கிரீனோட, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற வாசகத்தை நம்ம கார்த்திகை ஞாபகப்படுத்தோம் இல்லையா? காற்று அடிக்கிற நேரத்துல தான் என்ன செய்வாங்கன்னா அந்த நெல் அப்படி தூத்துவாங்க, அதில் அந்த பதரெல்லாம் போயிடும், நெல் மட்டும் நம்ம கிடைக்கும். அது முக்கியமான ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்வு. காற்றடிக்கும் போது எதை பயன்படுத்தணுங்கிற ஒரு அறிவு நம்மள்ட்ட இருந்திருக்கு,
5: தமிழர்களுக்கு.
0: அந்த காத்திரிக்கிறதில் டக்குன்னு அப்படியே அழகான முரத்தில் வச்சு விசிறுவாங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கும் அந்த பதரெல்லாம், நெல் மணி மட்டும் கீழே விழும். எவ்வளவு ஒரு இதை நினைவுபடுத்தினா, நம்ம பறக்கிறத மட்டும் தான் சொல்றோம், பறக்க விட்டு நல்லதை எடுக்கிறதும் இருக்குல்ல, ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. காற்றடிக்கும் போது கை நழுவும் பொருட்கள் நல்லா, நீங்க எதையோ காற்றடிக்கும் போது விட்டு விட்டீங்க, அதான் இந்த தலைப்பு நினைக்கிறேன். உண்மைதாங்க, பெரும்பாலும் பஸ் கார் பயணத்தின் போது இந்த நிகழ்வு நடக்கிறது. ஒரு முறை பஸ் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து பயணித்த போது ஒரு பேப்பரை படித்து கொண்டு இருந்தேன், சரியாக இருக்காது என்று அதை கொண்டு போய் கொடுத்தால்தான் பணம் கொடுப்பாங்க, முக்கியமா பேப்பர் பறந்து போயிட்டு, நல்ல வேலை காரில் போனதால் நிறுத்தி அரை மணி நேரம் தேடி எடுத்து வந்தேன், இன்னும் பல இருக்கிறது அப்படின்னு குளஞ்சியப்பன் காட்டுமலை
5: சொல்லியிருக்கிறேன்.
0: அது மாதிரி இப்ப நியூஸ் பேப்பர் படிப்பாங்க,
5: ஆமா,
0: பஸ்ல உட்காந்துட்டு அப்படி தூக்கிட்டு யூசிரி படிப்பாங்க, அது பால் பறந்து சுருண்டு கிருண்டு என்னென்னமோ செய்யும், செய்தியும் படிக்க முடியாது, பக்கத்துல உலகம் ஒழுங்காக உட்கார வைக்க முடியாது, அவ்வளவு அல்லல்ல அது படுத்தும்.
5: அடுத்ததா பாத்தீங்கன்னா காற்றடிக்கும் போது கை நழுவிய பொருள்னா, நான் டீ கடை வைத்து நடத்தி வருகிறேன், ஒரு தட்டு நிறைய வடை போட்டு எடுத்து வந்து வைத்து வியாபாரத்துக்கு ரெடி ஆகும் முன் நல்ல வேகமான காற்றடித்து புழுதியை கிளப்பி விட்டு வடை தட்டு முழுதும் சேதம் ஆயிடுச்சு. அந்த பொருளை அப்படியே ஒரு ஊற கட்டி விட்டு பஞ்சி போண்டா போட உடனே ரெடி பண்ணி ஒரு மணி நேரம் தாமதமாகிவிட்டது. மறுநாள் நான் வடை போட கண்ணாடி கூண்டு தயார் செய்து விட்டேன்.

0: உட்கோட்டை ஜிஆர் வேல்முருகன் சொல்லிருக்காங்க.
1: நேயர்கள் வந்து நினைவுபடுத்துறாங்க பாருங்க, நீங்க எதையோ பறக்க விட்டுட்டீங்க.
0: ஆமா,
1: அதனாலதான் தலைப்பு வச்சிருக்கீங்க. அது காத்தினத்தை அடிச்சது இல்ல.
0: ஆமா,
1: அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, நான் பஸ்ல பயணிக்கும் போது பையில இருந்து செல்போன் 500 தவறி காட்டில் பறந்து விட்டது உண்மை. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லில் அனுப்பியிருக்காரு. கேள்வியை சூப்பரா கேட்டுப்பிட்டீங்க அப்படின்னு வேற ஒரு பாராட்டு கொடுத்திருக்காரு.
0: அடுத்ததா தேவனூர் ஜோதி லட்சுமி என்ன சொல்லிருக்காங்க, ஆடி மாசத்துல அடிக்க வேண்டிய காத்து இப்பவே சுழட்டி சுழட்டி சூறக்காத்து போல வீசுதுங்க. காத்துல நானே பறந்து போயிடுவேன். அதனாலதான் காற்றடிக்கும் போது நான் வெளியே போக மாட்டேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கொள்ளும் போது குடையின் தயவால் தப்பித்து கொள்ளலாம் என்று பார்த்தா அந்த குடையே காத்துல தழகிலாம் நடனமாடி என்னை பயமுறுத்தும். சமீபத்துல வீசிய பலத்த காற்றுல மாமரத்துல இருந்து மாங்காய் மலை போல கீழே விழுந்துருச்சு. அதோட பழமையான முந்திரி மரங்களையே வேரோடு சாய்த்து விட்டுருச்சு. காற்றுல கை நழுவிய பொருட்கள் பெரும் இழப்பை கொடுத்து செல்கிறது இந்த காற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: காத்துல பொருள் போறதே பேசுறோமே, மரத்து மேலே ஏறும் நுனியில

0: அடுத்ததா தேவனூர் ஜோதி லட்சுமி என்ன சொல்லிருக்காங்க, ஆடி மாசத்துல அடிக்க வேண்டிய காத்து இப்பவே சொட்டி சொட்டி சூறக்காத்து போல வீசுதுங்க, காத்துல நானே பறந்து போயிடுவேன், அதனாலதான் காற்றடிக்கும் போது நான் வெளியே போக மாட்டேன், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கொள்ளும் போது குடையின் தயவால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்த்தா அந்த குடையே காத்துல தழகிலாம் நடனமாடி என்னை பயமுறுத்தும். சமீபத்துல வீசிய பலத்த காற்றுல மாமரத்துல இருந்து மாங்காய் மலை போல கீழே விழுந்துருச்சு, அதோட பழமையான முந்திரி மரங்களையே வேரோடு சாய்த்து விட்டுருச்சு, காற்றுல கை நழுவிய பொருட்கள் பெரும் இழப்பை கொடுத்து செல்கிறது இந்த காற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: காத்துல பொருள் போறதே பேசுறமே, மரத்து மேல ஏற நுனியில பறச்சிட்டு இருப்பான், காத்து வேகமா வீசும், அந்த மரக்கிளையோடய அந்த மனிதனும் சேர்ந்து சேர்ந்து ஆடி இருப்பான். அது மாதிரி பனை மரத்து மேலே ஏறி இருப்பாங்க, தென்னை மரத்தில் ஏறினாங்க, இப்படியெல்லாம் ஒரு திறன் இருந்தது இல்லையா. இப்பயும் கிராமப்புறங்களில் அவர்கள் இருக்கிறாங்க அப்படிதான். அதனால அது போற்றத்தக்க ஒரு வீரம் தான். நம்மளாம் மேலே போனோம்னா அப்படியே மயக்கம் சுத்தம், மேலேருந்து கீழே பார்த்துடக்கூடாது.
0: அதுவும் ராட்டினத்துல போகும்போது,
1: ராட்டினத்துல வரையா
0: ராட்டினத்துல ஏறணும்னு வைங்களேன், அப்படியே மேல போகும்போது நல்லா இருக்கும், கீழே வரும்போது அப்படியே பக்கு பக்கு பக்கு பக்கு ஹார்ட் பீட் வந்து அப்படியே இதாகும். அது வந்து பாத்தீங்கன்னா
1: அதெல்லாம் உடனே வச்சு பாக்கணும்,
0: ஆமா
1: எவ்வளவு பீட் நமக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு
0: கண்டிப்பா
1: பாருங்க. அந்த மிஷினே வெடிச்சாலும் வெடிச்சிடும். ஆனா பாருங்க, இந்த மாதிரி சைனா போன்ற நகரங்கள்ல பெருநகரங்கள்ல பெரிய பெரிய ராட்டினங்கள் வச்சிருந்தாங்க. அது என்னாச்சுன்னா ஒரு மாதிரி காத்துல அடிப்ப விழுந்துட்டு, அது அதுக்கு மாதிரிதான் மிகப்பெரிய ராட்சச ராட்டினங்களுக்கு தடை போட ஆரம்பித்தாங்க. அதனால எல்லாமே ஒரு கவனமாக இருக்க வேண்டியதுதான். காற்றடிக்கும் போது ஒரு நொடியில் பறக்கும் பொருள் குடை, கம்பியை இறுக்கி பிடிக்கவில்லைனால் பறந்து போயிடும். திருமலசான வீரசுந்தரி எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிருப்பாங்க, இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, காத்தடிக்கும் காலம் மாவு விற்க போனேன்னு. காற்றடிக்கும் போது என்ன விற்கணும்னு இருக்கு, மாவு விற்றணும் என்னவும்
0: காற்றுல
1: சாக்கு மட்டும்தான் இருக்கும், மாவு கூட பிறந்துடும். இப்போ அப்படி இல்லை, அந்த மாதிரி விற்பனைகள்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடி அப்படியே சைக்கிள் வச்சு கொண்டு வருவாங்க, உப்பு விற்றுட்டு வருவாங்க, வெள்ளம் விற்று கொண்டு வருவாங்க, அப்படியே சாக்கு முட்டையில் இருக்கும். அதெல்லாம் இப்போ தேடி பார்க்கணும், சாக்கு முட்டையே வரமாட்டேங்குள்ளே இருக்க
0: போயிடலாம், எல்லாம் பேக்கெட் தான்,
1: பேக்கிங் தான் போங்க. அந்த பேக்கிங்கை போகிற நீங்கள் பொருள் எடுத்துகிட்டு பேக்கிங்கை போகிற தூக்கி போடுங்க, அது மண்ணில் அப்படியே மடிஞ்சு மடியாக்க மடியாமல் அப்படியே இருக்கும். இன்னும் நல்லா மழையே பெய்யாது, காத்தடிக்காது, கொடையே தேவைப்படாது. ஏன்னா எல்லாம் தாறுமாறாக அடிக்குது, எப்போ என்ன அடிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா. அதனால அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க ரொம்ப முக்கியம்.
0: அடுத்ததா எலவான்சேரி சாகுல் ஹமீது, நாம் கவனக்குறைவாக இருந்தால் எந்த பொருளாக இருந்தாலும் கை நழுவி போகும், கவனக்குறைவு தாங்க இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சொல்லிட்டாரா, காற்றடிக்கும் போது கைகள் நழுவ விடும் அளவிற்கு பொருள்கள் இல்லை, ஆனால் இருசக்கர வாகனத்தில் போகும்போது கைக்குட்டை காகிதம் சும்மா பறக்கும், கோபத்தில் இருக்கும்போது தூக்கி எறிவோம் தவிர நழுவ விட மாட்டோம். நாங்கள் இல்லத்தரசிகள் அவர்களில் ஒருவர், நான் புவனகிரி சுமதி.
0: அடுத்ததா பூம்புகார்,
1: அவங்க தூக்கி அடிக்கிறதெல்லாம் காத்துல பறக்காது, பூரிக்கட்டை கரண்டி அதெல்லாம் ஈஸியா துருவாயிடும்.
0: ஆமா. அடுத்ததா பூம்புகார் மேலையூர்ல இருந்து கோ வைஸ் செம்பியன், காற்றடிக்கும் போது நம் அனைவருக்கும் நடப்பது கையில் வைத்திருக்கும் குடைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: காற்றடிக்கும் போது கை நழுவுவது, சட்டை பிரித்த ரூபாய் நோட்டுகள் மற்றும் கைக்குட்டை, இதை தவிர வாகனத்தில் செல்லும்போது தலையில் வெளிக்காடுது தொப்பி அப்படின்னு செமினார் குணசேகர் அனுப்பியிருக்காரு. இந்த தொப்பியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் திருப்பி போட்டு போவாங்க பார்த்தீங்களா, இந்த முன்னாடி இருக்கிற அந்த இது வந்து பின்னாடி வர மாதிரி போடும். ஏன் அப்படின்னா எதிர்க்க காற்று வேகமாக அடிக்கும் போது மேலே தூக்கி பறந்துருக்கும் தொப்பி. இப்போ பின்பக்கம் வச்சுட்டோம்னா காற்று மோதி அது போல வழிகிட்டு போயிடுவது வர அந்த தொப்பியை தூக்காது. அதே மாதிரி நம்ம தலையும் தூக்கி பார்த்துடக்கூடாது, தொப்பியை பொறுக்கிட்டு தலையாக தான் தொப்பியை பின்னாடி தேடி பார்க்குற மாதிரி ஆகிடும்.
0: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாகை பாபு தத்துவம் அனுப்பியிருக்காங்க, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும், இதனால் வசதிகள் என்ற காத்தடிக்கும் போது சில உறவுகள் நம்மை விட்டு நழுவி செல்லத்தான் கூடும், எனவே அதற்கு ஏற்றாற்போல் நம்மை நாம் தயார் செய்து தன்னம்பிக்கையுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கும்பகோணம் செந்தில் நலன் ஜெயா விவேகானந்தர், மழையும் காற்றும் சேர்ந்து அடிக்கும் போது கையில் இருக்கும் பொருள் என்னவா இருக்கும், குடைதான் சார், கை நழுவி போனது உண்டு, இந்த அனுபவங்கள் நிறைய அடிக்க நடந்தது உண்டு. கொடை என்ன செய்யும், கை நழுவி மட்டும் இல்லை, நீங்கள் வெளில வச்சுட்டு உள்ளே போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது போல மூவ் ஆகி போயிட்டே இருக்கும், அப்படி பெல்ட் அடிக்கும், எல்லாம் செஞ்சு அது போயிடும், அப்புறம் அது தேட்டு மழையில் தேட்டு ஓடணும். ஒரு முறை சிறு வயதில் காகித பட்டம் செய்து கடற்கரை போகும்போது திடீர்னு காற்றடித்தது, போகிற வழியில் பட்டம் கிழிந்தது, கடற்கரைக்கும் செல்லவில்லை. நான் ஒரு யூசுஃப் மாலி அனுப்பியிருக்காரு, இந்த காத்தடிக்கிறத பாருங்க, பட்டம் விடுறது சென்னை போன்ற நகரங்கள்ல இருந்தால் மாஞ்சான் விடுவாங்க, அது தப்பு, அது வந்து உயிருக்கே ஆபத்தாயிடும். ஆனால் நம்ம பகுதிகளில் பட்டம் விடுவாங்க,
0: நூல் பட்டம்,
1: இந்த காத்தடிக்கும் போது எந்த பக்கம் அடிக்கதான் விட்டோம்னா அதுபோல் சல்லுன்னு போவோம், அதுலேயே வீணை பட்டம்னு இருக்கு, அங்கேயே மேலேருந்து சவுண்டு வரும், பெட்டி பட்டம்னு இருக்கு, வகை வகையெல்லாம் எங்கள் பக்கம்லாம் செஞ்சு விடுவாங்க. இதெல்லாம் பெரிய காற்றை பயன்படுத்துறது, காற்றாலை மின் உற்பத்தி இல்லையா, காற்றை பயன்படுத்தி தான் மின் உற்பத்தி செய்கிறோம்.
0: அடுத்ததா பார்த்தீங்கன்னா உலகம் என்ற வட்டத்தில் காலம் என்ற காற்று வீசும் போது வாழ்க்கை என்ற கைக்குட்டை நழுவும் தானே சார் அப்படின்னு தில்லை வில்லாளன் திருநீலகண்டம் வந்து
1: தத்துவமா எழுதிக்கங்க. காற்றடிக்கும் போது கை நழுவும் பொருள் கையில் வைத்திருக்கும் காகிதம், கையில் பிடித்திருக்கும் கொடை, நெல்லில் இருக்கும் பதர்,

0: அரியலூர் மாவட்டம் கீழே குடியிருப்பு சிங்காரவில் அனுப்பியிருக்கிறாரு. காற்றடிக்கும் போது தலையில் தொப்பி இருந்தாலும் பறந்துவிடும், அலுவலும் சக்தி முருகானந்தம்.
1: அடுத்ததாக காற்று அடிக்கும் போது என்னிடமிருந்து கை நழுவிய பொருள் என் கூட தாங்க அப்படின்னு கலாத்தூர் பரமசிவம் சொல்லியிருக்காங்க.
0: நேரில் இதுவரை கேட்டது காரைக்கால் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கி இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் காரைக்கால்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:30.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
0: நேயர்கள், இன்னி கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனை,
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன், கண் நோய்களை மிக துல்லியமாக விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும்.
8: கடந்த காலங்களில் இதே நாள் நடைபெற்ற வரலாற்று செய்திகளை சொல்லும் நேரம் இது. இன்று June 15. இன்று உலக முதியோர் வன்முறை மற்றும் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினம், வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே, ஆண்டுதோறும் June 15 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. முதியவர்கள் எதிர்கொள்ளும் உடல், உணர்ச்சி, நிதி சார்ந்த துன்புறுத்தல்கள் மற்றும் புறக்கணிப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், அவர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளின் முக்கிய குறிக்கோள்கள்: முதியவர்கள் மீதான வன்கொடுமைகளை தடுத்தல், முதியோருக்கு எதிரான குற்றங்களை புகாரளிக்க ஊக்குவித்தல், முதியோர் மற்றும் அவர்களது பராமரிப்பாளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், அவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான சூழலை உருவாக்குதல். இன்று உலக முதியோர் வன்முறை மற்றும் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு நாள், வேர்ல்ட் எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே.
0: இன்று உலக காற்று தினம். ஐரோப்பிய காற்றாற்றல் ஆணையும் உலகளாவிய காற்றாற்றல் மன்றமும் காற்றின் ஆற்றலை பற்றிய விழிப்புணர்வு குறித்தும், அதன் முக்கியத்துவத்தை அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாகவும் இந்த தினத்தை அறிமுகம் செய்தது. முதன் முதலாக 2007 ஐரோப்பாவால் மட்டுமே கொண்டாடப்பட்ட இந்த தினம் தற்பொழுது ஒரு உலகளாவிய நிகழ்வாக மாறியிருக்கிறது. தூய்மையான காற்று நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. காற்றை மாசுபடுத்தும் வழிமுறைகளை கண்டறிந்து மாசுபாட்டை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே இந்நாளின் நோக்கம்.
8: 1667 June 15 ஜான் பாப்டிஸ்ட் டென்னிஸ், இவர் உலகின் முதலாவது மனித இரத்த மாற்றீட்டை செயல்படுத்தினார். ஜான் பாப்டிஸ்ட் டென்னிஸ் ஒரு பிரெஞ்சு மருத்துவர். இவர் 14 லூயி மன்னரின் தனிப்பட்ட மருத்துவராக இருந்தவர்.

0: 9 அவுன்ஸ் நிறை கொண்ட இரத்தத்தை, காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு சோர்ந்து போயிருந்த 15 அகவை கொண்ட ஒரு சிறுவனுக்கு இரத்தம் செலுத்தி உயிரை காத்தார்.
1: புகழ்பெற்ற பல தமிழ் திரைப்படங்களையும் சில ஹிந்தி தெலுங்கு படங்களையும் இயக்கியுள்ள ஏ சி திரிலோகச்சந்தரின் நினைவு நாள் இன்று. 2016 இதே தேதியில்தான் மறைந்தார். அன்பேவா திரைப்படத்தை வண்ண திரைப்படமாகவும் முழுநீள காதல் திரைப்படமாகவும் இயக்கி புகழ்பெற்றவர். இவர் இயக்கிய தெய்வ மகன் திரைப்படம் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதலாவது தென்னிந்திய திரைப்படம்.
0: 1752 இதே நாளில்தான் பெஞ்சமின் பிராங்க்லின் மின்னல் ஒரு மின்சாரம் என்பதை நிறுவினார். பிராங்க்லின் மின்சாரம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு மின்னலில் கூட மின்னிலையாற்றல் இருக்கிறது என்பதை கண்டறிந்தார். கூரிய முனைகளால் மின்சாரம் ஈர்க்கப்படுகிறது, அதேபோல் மின்னலும் கூரிய முனைகளால் ஈர்க்கப்படும் என்பதை பட்டம் ஆய்வின் மூலம் நிறுவினார். மின்னல் இடியிலிருந்து கட்டிடங்களை பாதுகாக்க இடிதாங்கியையும் கண்டுபிடித்தார் பெஞ்சமின் பிராங்க்லின்.
1: தமிழ் சினிமாவில் நடிப்பு, இயக்கம் என 2 துறைகளிலும் சாதித்தவர்களில் ஒருவர் மணிவண்ணன். இன்று அவரின் நினைவு நாள்.
2: யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது பொங்கடா, கரையோரம் உறவாட வாங்கடா.
1: 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர், 50 படங்களை இயக்கியவர். 2013 இதே தேதியில்தான் மறைந்தார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்,
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்,
0: பனங்குடி நாகப்பட்டினம்.

0: காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைகள் பண்பலை 100.3 நேரலுக்கு பிரதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு கரைகள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நேர்களுக்கு ஸ்ரீ சீனிவாசா ஐடி பனங்குடி நாகப்பட்டினத்தின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ சீனிவாசா ஐடியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ சீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.

0: நிரலாம் அணிந்திருக்கிறோம் கரைகள் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டூ பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட்ல காற்றடிக்கும் போது கை நழுவும் பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா.
1: ஆமாம்.
0: குத்தாலம் சிவசுப்பிரமணியம். காற்றடிக்கும் போது கை நழுவும் பொருட்கள் கர்ச்சிஃப், தினசரி படிக்கும் பேப்பர் துண்டு.
1: அடுத்துதான் நாகூர்.

0: அலோன்ஸ் ராஜ், காற்றடிக்கும் போது நழுவ விட்ட பொருள் காற்று மெதுவாக வீசும் போது தென்றலாக இருக்கிறது, அது கோபம் வருகிற போது புயலாக மாறுகிறது. வீட்டுக்குறைய கை மாறிடுச்சுன்னா
1: பாத்துக்கங்க, இடம் மாறி இருக்கும்.
0: எங்கள் வீட்டுக்குறை 5 வீடு தள்ளி பறந்து சென்று விட்டது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான பொருட்களும் காற்றில் அடித்து சென்று விட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சிறு வயதில் காற்று புயல் அடிக்கும் போது கை நழுவி பறந்து செல்லும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் முகமது ரஃபீக் சொல்லியிருக்கிறாங்க. அதான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, ஒரு நாள் நல்ல மழை பொழிஞ்சு கொண்டிருக்கும் போது குடை பிடிச்சு சென்றேன். அப்போது நல்ல பலத்த காற்றடித்தது. அந்த சமயம் என் கையில் இருந்த குடை நழுவி பறந்து விட்டது. அதை பிடிப்பதற்கு நான் பட்ட பாடு இருக்கிறதே, அதை நினைத்தாலும் எனக்கு ஒரு விதமான சிரிப்பு வரும். இது போன்ற தலைப்பை கொடுத்து பழைய நினைவுகளை நினைவூட்டியதற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பார்த்தீங்களா, வந்து நம்ம கொடுத்ததுனாலதான் அது ஞாபகம் வந்துருக்கு. நிறைய பேர்ட்ட இன்னும் காத்தடிக்கும் போது எந்தெந்த பொருள் எல்லாம் ஜாக்கிரதையா வச்சிருன்னு தெரிஞ்சுக்கணும், சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, மின்சார கண்ணி நெஞ்சு கொடி தீபா, இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. டூ வீலரில் செல்லும் போது தலையில் தொப்பி, செல்போன் எடுக்கும் போது பயிலிருந்து பறக்கும் பணம், முகத்தை துடைக்கும் போது கைக்குட்டை, மழையில் டூ வீலர் செல்லும் போது குடை கை நலம் பரட்டி கொள்ளும். அப்படி
0: காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், காகிதம் குடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா யாரு சொல்லியிருக்காங்கன்னா, அன்பான அறிவிப்பாளர் இருவருக்கும் காலை வணக்கம். மழையும் காற்றும் அடித்து மழை பெய்யும் போது மளிகை கடைக்கு செல்லும் போது மின்சாரம் இல்லை, கையில் இருந்த கூட பறந்து சென்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நன்னிலம் அம்பலவாணன் சொல்லியிருக்காங்க.
1: சரி, அடுத்தது யாரு அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, வேல்முருகன் காற்று மலர்கள் அனுப்பியிருக்காரு. மடப்புறத்திலேருந்து, காற்றடிக்கும் போது கை நழுவுகிறது, சில நேரங்களில் கையில் வைத்த பணம் கூட கை நழுவிடும், அதை பிடிக்க நாமும் ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இடி மின்னலுடன் காற்றடித்து மழை பெய்யும் போது கையில் இருக்கும் குடை கூட கை நழுவும், இருவருக்கும் காலை நன்றின்னு போட்டுக்காரு. இப்போ இவர் சொன்னதே ஒன்று தெரியுது, காற்றடிக்கும் போது பொருட்கள் மட்டும் இல்லை நம்மளும் பறப்போம். ஏன்னா அந்த பணம் ஓடுன்னு வச்சுக்கணும், பிடி ஓடுவோம்ல.
0: ஆமாம்,
1: அப்போ நம்மளும் ஓடுறோம்ல.
0: ஓடுறோம் கண்டிப்பாக. காற்றடிக்கும் போது கொல்லையில் கழுவி வைத்திருக்கும் குண்டா வாலியெல்லாம் பறக்குதுங்க அப்படின்னு அன்னப்பட்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க.
1: பார்த்துங்க, நீ பாருங்க, லேசாக இருந்தீங்கன்னா அது போல போயிட்டே இருக்கும்.
0: சரி, அடுத்ததா ஆண்டி மேடம் பாஸ்கர், காற்றடிக்கும் போது கை நழுவும் பொருட்கள் பாக்கெட்டில் உள்ள பணம் நழுவி போயுள்ளது, கையில் உள்ள கைக்குட்டை நழுவி போயுள்ளது, மற்ற எந்த பொருளும் போனதாக எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: சரி, ஜெயபர் சாதிக், பேப்பர் தொப்பி போன்ற பொருட்கள்னு சொல்லி நாகூர்லேருந்து அனுப்பியிருக்காரு.
0: நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், கைக்குட்டை பேப்பர்னு சொல்லியிருக்காங்க.
1: அது மாதிரி பார்த்தீங்கன்னா, குடை காகிதம் தொப்பி கைக்குட்டை யாருன்னா, இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
0: அடுத்ததாக பாருங்க, நாங்கள்லாம் மொட்டை மாடலில் போய் உட்காந்து சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காரைக்கால் நளினிக்கும் ஏற்பட்டிருக்கு. காற்றடிக்கும் போது காரை மெரினாவுக்கு சாப்பிட செஞ்சுருந்தோமா, தோசை ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு மாடிக்கு போனோமா, அடித்த காற்றுல தோசையே பறந்து போச்சுன்னா பார்த்துக்கோங்க, அப்புறம் திரும்பி போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்களாம்.
1: இந்த கடற்கரையில் வந்து பொருள் எடுத்து போய் சாப்பிட்றதுக்கு பாருங்க, அது பொடித்து உண்ண தோசை மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த மணல் பூரா பறக்கும், பறந்து அப்படியே அந்த வடிவல் சுவரில் அப்படியே சாரல் மழை மாதிரி, அது மாதிரி மணல் பூரா அப்படியே சாப்பாடு பூரா தூவி, அதோட அப்புறம் முறமுறன்னு சாப்பிட முடியாது, கரப்புறன்னு தான் சாப்பிடணும், ஏன்னா மண்ணுகள்லாம் சேர்ந்து.
0: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காற்றடிக்கும் போது கை நழுவும் பொருட்கள் காகிதங்கள், ஆடைகள், கைக்குட்டைகள், பத்திரங்கள், செய்தித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு எண்ணம் நச்சுப்பிள்ளை குடும்பம் சொல்லியிருக்காங்க.
1: தலையில சரியாக பொருந்தாத தொப்பிகள் பலத்த காற்றில் எளிதாக பறந்துடும், அதை தலையிலோ அது கையிலோ பிடித்திருக்கும் பொழுது நழுவ வாய்ப்பு அதிகம்னு சொல்லி குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான்களையும் அனுப்பியிருக்காரு.
0: அடுத்ததா செங்குந்தபுரம் நடராஜன், நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு நேரத்தை திடீர்னு கிடைக்கும் என்ற பொருள் கிடைக்காமல் போனால் அதுவே கை நழுவும் பொருளாம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது, அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: பாயிண்ட் டு பாயிண்ட்ல இணைந்திருக்கிறோம் இல்லையா, நேரில் ரொம்ப அழகா கருத்து சொல்லிருக்காங்க. முதல்ல சொன்னீங்களே காத்திருக்கிற என்ன போகும் அப்படின்னு, நேரலுக்கு அடுத்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்தலாம். அடுத்து 10 மணிக்கு சிந்தனை அரங்கம், பெற்றியார் பேணி கொழல் அப்படிங்கிற தலைப்புல நேர்கள் கருத்துக்களை பேசலாம். இன்றைக்கு வந்து 2 நாள் நம்ம ஏன் காற்றுன்னு பெயர் கொடுத்தோம் அப்படின்னா, இன்றைக்கு வந்து உலக காற்று இல்லையா,
0: கண்டிப்பா
1: அது மாதிரி உலக முதியோர்களை வந்து வன்முறையில்

0: இருந்து மற்றவர்களையும் பாதுகாக்கக்கூடிய நாள் இன்னைக்கு தான், அந்த தடுப்பு நாள். அதனால தான் பெற்றியார் பேணி குழல் அப்படின்னு சிந்தனை அரங்கமும் கொடுத்துருக்காங்க. காற்று பலமாக அடிக்கும் போது கையில் இருக்கும் குடையும் காணாமல் போகும். காற்று பலமாக அடிக்கும் போது சைக்கிளில் எதிர் திசையில் நாம் வந்ததால் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். எதற்கும் முன்னெச்சரிக்கை தேவை. இந்த காற்று வீசும்போது பார்த்தீங்கன்னா பாய்மரக் கப்பல் காற்று வீசும்போது தான் போவாங்க. ட்ரேடிங் விண்டுனே ஒன்று இருக்கு கடலில், வியாபார காற்றுன்னு தமிழில் பேர். அப்போ தான் அந்த காற்றடிக்கிற பக்கம் போவாங்க அவங்க. அதனால அப்படி ஒன்று உண்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா காற்றடிக்கிற திசையில் தான் சைக்கிள் ஓட்டலாம். எதிர்த்து ஓட்டுவாங்க பாருங்கள், அது மட்டும் ஏறி நின்றுக்கிட்டு அப்படி மிதிச்சு மிதிச்சு வருவாங்க. அப்படி காற்று மோத்தில் அடிக்கும். அதெல்லாம் நீங்கள் இந்த தலைப்பை கொடுத்த உடனே எல்லாம் எல்லாம் நேயர்களுக்கும் ஞாபகம் வந்துட்டு, இந்த காற்றடிக்கும் போது கை நழுவும் பொருட்கள் அடித்த காற்றோடு எல்லாம் போயிருக்கலாம். ஆனால் நம்ம வலுவாக பிடிச்சிக்கணும், கரெக்டாக வச்சுருந்தோம் அந்த காற்றையும் பயன்படுத்த நல்லா இருக்கலாம் அப்படின்னு செய்தியோடு நிறைவு பெறுது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட். நேரம் 9:45. இது காரைக்கல் பண்பலையின் 1.3
1: ஆகாஷ்வாணி. வளம் பெறுவோம், நலம் பெறுவோம், யோகா சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவபிரகாஷ், இயற்கை மற்றும் யோகா மருத்துவராக இருக்கேன். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. முதுமைங்கிறது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, 40 வயசுக்கு மேலேயே எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு, 30 வயசுக்கு மேலே எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை மற்றும் யோக மருத்துவத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ரெகுலரா நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா கன்சிஸ்டன்சி இல்லாம திடீர்னு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம், திடீர்னு ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த வேலைகள் வந்து செயல்பட முடியாம போயிடும். அப்ப அந்த மாதிரி போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செயல்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் அமைஞ்சாலும் நம்ம வந்து அதை வந்து ஒழுங்கா பயன்படுத்திக்க முடியாதனால பல ப்ராப்ளங்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுது. இப்போ நான் இதை முக்கியமா இன்னைக்கு சொல்ல போறது என்னன்னா, நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்துல முனிவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இது மெயினா இந்த டைத்துல நம்ம இந்த யோகா பத்தி நம்ம நினைவு கூறுறதுக்கு நம்ம முதல் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, லார்ட் சிவா. அவங்க தான் வந்து யோகாவை வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதாவது மக்களுக்கு வந்து இயற்கையா சீக்கிரமா அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பா ஒரு ப்ராப்பர் சேனல் சொல்லும் பாத்தீங்களா, அதை வந்து கொண்டு கொடுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் வந்து லார்ட் சிவா. ஆக்சுவலா இந்த லார்ட் சிவா மூலமா தான் பதஞ்சலி யோக முனிவர் மூலமா தான் இது வந்து நம்ம உலகத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பதஞ்சலி யோக முனிவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதை ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல வந்து கொண்டு வந்து மக்களை எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால அவங்க வந்து பதஞ்சலி யோக முனிவர் வந்து இதை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. மெயினா இதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யேகார், தாரன், தியான், சமாதி, அதாவது இதை வந்து 8-fold பாத்வே அப்படிம்பாங்க. எதனாலன்னா, இப்ப நார்மலா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கத்துக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா எப்படி எல்லாம் நம்ம கத்துக்கணுங்கிறத ஈஸியான வழியில நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எம் அண்ட் நியம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எம்ங்க வந்து சமூக ஒழுக்கம். ஆக்சுவலா அந்த சமூக ஒழுக்கத்துல என்னென்னலாம் வரும்னா, அகிம்சை, சத்திய, அஸ்தே, பிரம்மச்சாரி, அபரிக்கிரக, யம அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார்கிட்டையும் சண்டை போடாம இருக்கிறது, உண்மையா இருக்கணும், திருடாம இருக்கணும், புலனடக்கம் இருக்கணும், பேராசை இது இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இது எல்லாமே எப்படின்னா சமூக ஒழுக்கத்தை குறிக்கும். நியம், நியம்ங்கிறது எப்படின்னா தனிப்பட்ட ஒழுக்கம். இப்ப தனிப்பட்ட ஒழுக்கங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, சௌச்ச, சந்தோஷ், தபஸ், சத்தியாய, ஈஸ்வர், பிரணிதானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா, நம்ம வந்து தூய்மையா இருக்கிறது, மன நிறைவா இருக்கிறது, ஒழுக்கமான முயற்சி இருக்கிறது, சுய ஆய்வு பண்ணிக்கணும், இறை அர்ப்பணிப்பு இருக்கணும், அதாவது சரண்டர் டு காட், பிரிங் பர்ஃபெக்ஷன் சமாதி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு செயல் செய்யறப்பையும் ஒரு மன நிறைவோட செய்யணும். இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்க போற மாதிரி இருந்தாலும் சரி, யோகா பத்தி கத்துக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஒழுக்க முறைகள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சமூக ஒழுக்கம் இருக்கணும், அடுத்து தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு யோகா கத்துக்கிறதுக்கே அவங்க உடம்பு வந்து தயாரா நிலையில் இருக்கும். இப்ப ஆசனாஸ்ங்கிறது என்ன பண்ணா, உடல்நிலை மற்றும் பயிற்சிகள் சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலை வலுவாக வைக்கிறதுக்கும், பிளெக்சிபிலிட்டியா இருக்கிறதும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வராமல் இருக்கிறதுக்கும் ஆசனங்கள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து பிரணயமா அப்படிங்கிறது என்னன்னா மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கு. நம்ம உடம்பு திடீர்னு வெப்பமாயிடுச்சுன்னா அதை எப்படி கூல் பண்றதுக்கு, திடீர்னு நம்ம உடம்பு வந்து கூலிங் ஆயிடுச்சுன்னா எப்படி வெப்பப்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி நம்ம உடம்புல எப்படி எப்படிலாம் எனர்ஜி லெவல் வந்து அதிகப்படுத்தணும், அப்ப என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணா நம்ம உடம்பு வந்து பல வியாதிகளை சரி பண்ணும் அப்படிங்கிறது இந்த பிரணயாம பயிற்சியில வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பிரத்யாகாரம் அப்படின்னா நம்ம என்னன்னா, நம்மளோட ஐம்புலன்கள் சொல்லலாம், அது உள்நோக்கி திருப்புதல். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம புலன்களை வந்து உள்நோக்கி திருப்புறது, அதனால வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து தியான். தியான்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தொடர்ச்சியான மனக்குவிப்பு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி தாரணான்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, அது என்னன்னா மன ஒருநிலைப்படுத்தல். நம்ம சொல்லுவோம்ல, மனசு டைவர்ட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீ கவனம் செலுத்த

பாத்தீங்களா. அப்ப அந்த மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தியானம். தியானங்கிறது அந்த ஒருநிலைப்படுத்துற வந்து தொடர்ச்சியா ஒரு மன குவிப்புல கொண்டு போய் நிக்கிறது. அதுக்கப்புறம் தான் சமாதி. சமாதிங்கிறது எப்படின்னா உயர்ந்த ஆன்மீக நிலை, அதாவது பேரானந்தம் அனுபவிக்கிறது. இது வந்து எளிய விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யம் நியம் ரெண்டுமே எதை குறிக்கும், நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை குறிக்கும். ஆசனாஸ் பிரணயமாங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை குறிக்கும். பிரத்யாகாரா தாரண தியானா இது எல்லாமே எதுனா மன வளர்ச்சியை குறிக்கும். அடுத்து சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். இப்போ இது எதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த யம் நியம் ஆசன் பிரணயாமம் பிரத்யாகார் தாரண் தியான் சமாதி இந்த எயிட் போல்டு பாத்வே தான் இந்த யோகாவோட ஒரு முழு சாராம்சம் சொல்லுவோம்ல. அது இதை மெயினா நமக்கு கொடுத்தது வந்து யார் மூலமா நமக்கு கிடைச்சுனா லார்ட் சிவா மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறம் இதை வந்து ரிட்டர்ன் ஃபார்ம்ல நமக்கு யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா பாம்பாவும் பாலி மனுஷனாவும் இருப்பாங்க. அது நிறைய கோயில்கள்லாம் நீங்க பாக்கலாம் பதஞ்சலி முனிவர் சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த யோகாவை பொறுத்தளவு நம்ம வந்து இந்த பதஞ்சலி யோக முனிவர் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பதஞ்சலி யோக சூத்ரான்னு சொல்லிட்டு இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த யோகாவை பத்தியும் நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது பத்தியும் நிறைய விஷயங்கள் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சட்கிரியாஸ். சட்கிரியாஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து உடலை வந்து மனசையும் எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு முக்கியமான யோகாவில ஒரு சுத்திகரிப்பு முறைகள் இருக்கு. சட்கிரியாஸ் அப்படிம்பாங்க. இதுல வந்து நேத்தி அப்படிம்பாங்க. நேத்திங்கிறது என்ன பண்ணா மூக்கை கிளீன் பண்றது. இதுக்கு வந்து ஜல நேத்தி பாட்டுன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா மூக்கை வந்து சுத்தப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து சூத்திர நீத்தின்னு ஒண்ணு இருக்கு. சூத்திர நீத்தினா நம்ம ரப்பர் கேத்தட்டர்னு இருக்கும், அது வந்து மூக்கு வழியா விட்டு உள்நாக்கு வழியா அந்த நாக்கு வழியா வெளியில வரும். அது வந்து எதுக்குன்னா அந்த மூக்குல ஏதாவது சளி ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கிளீன் பண்றதுக்காண்டி பயன்படுத்துறது. அதுக்கடுத்து தோத்திங்கிறது என்னன்னா உணவு குடலையும் வயிற்றையும் சுத்தப்படுத்துறது. இது என்னன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல எல்லா வியாதிக்கும் மெயின் காரணம் வந்து வயிறு. வயிறு சுத்தமா இருந்தாவே போதும் உடம்புல இருக்க பல வியாதிகள் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப தோத்திங்கிறது உணவு குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும். அதுக்கடுத்து நாளிங்கிறது என்னன்னா வயிற்று இருக்கிற சதைகள் அந்த சதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யவும் ஒரு மசாஜ் பண்ற மாதிரி ஒரு சில மூவ்மெண்ட் வந்து அதுல வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பஸ்திங்கிறது என்னன்னா பெருங்குடலை சுத்தம் செய்யறது. பெருங்குடலை சுத்தம் செய்யறதுன்னா அந்த இனிமாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அந்த மாதிரி தான் இதுல வந்து அந்த பஸ்திங்கிறது வந்து இதுல சொல்லுவாங்க. அடுத்து கபாலபாதி என்னன்னா மூளை ஒளிர செய்யும் சுவாச சுத்திகரிப்பு முறை. இது வந்து என்னன்னா இந்த பயிற்சியில வந்து கொஞ்சம் வேகமா பண்ணுவாங்க. அது எப்படின்னா கபாலபாதிங்கிறது ஆக்டிவ் எக்ஸலேஷன் சொல்லுவாங்க. இப்ப உடனே லைட்டா நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். அந்த மாதிரி செய்வாங்க. இது எப்படின்னா ஆக்டிவ் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணணும், அதாவது போர்ஸ்ஃபுல்லா மூச்சு காத்து வெளியே மட்டும் தான் உள்ளனும். உள்ள இழுக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்க கூடாது. இது எதுக்குன்னா மெயினா வந்து நுரையீரலோட திறனை வந்து அதிகரிக்கும், மன தெளிவு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் திராதகம். திராதகங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த தீபத்தை பாக்குறது ஏதாவது ஒரு புள்ளிய போக்கஸ் பண்ணி பாக்குறது. திராதகம் வந்து அந்தரங்க திராதகம் அப்படிம்பாங்க. அதே ஒளிய கண்ணை முடிக்கிட்டு நம்ம புருவ மத்தியில பாக்குறது இல்லாட்டி நம்ம ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு சில வழிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்து மூலமா நம்ம வந்து பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். அதாவது நம்மளோட கவனங்களை வந்து வெளியில ஃபர்ஸ்ட் ஒரு நிலைப்படுத்துறதுக்கும் அதே இது கொஞ்ச நேரம் சென்று உள்பக்கமா நம்மளோட கவனத்தை செலுத்துறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சட்கிரியாஸ் எப்படிமாங்க. சட்கிரியாஸ் எப்படின்னா யோகாவை பொறுத்தளவு நம்ம எந்த ஒரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த சட்கிரியாஸ வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அதை கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆசனாசோ பிரணயமாவோ பிரத்யாகாரோ தாரண தியானம் சமாதிவு ஸ்டேஜ் அடையிறதுக்கு இது ஒரு முதல் நிலைன்னு சொல்லுவோம். இப்போ யோகாவை பொறுத்தளவு செவன் டாக்டர்ஸ் சொல்லி மெயினா நம்ம வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த செவன் டாக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சன்லைட் மெயினான முதல் டாக்டர், சூரிய ஒளி, அடுத்து வாட்டர் அதாவது தண்ணி, மூணாவது வந்து உணவு. உணவு வந்து சாத்விக் ஃபுட்னு சொல்லுவாங்க, சுத்தமான இயற்கை உணவு. அதுக்கப்புறமேட்டுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் வந்து அந்த மனநிலை சொல்லுவாங்கல்ல அது பாசிட்டிவ் எண்ணங்களோட இருக்கணும் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், அப்புறம் ரிலாக்ஸேஷன் முக்கியம், அதோட சேர்த்து உடற்பயிற்சி முக்கியமான. இந்த ஏழு டாக்டர் மூலமாவே நம்மளோட பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இப்ப சூரிய ஒளி மூலமா நம்ம எப்படி வியாதிகளை சரி பண்ணலாம்னா சூரிய ஒளி மூலமா நமக்கு என்ன கிடைக்கணும், வைட்டமின் டி சத்து கிடைக்குது, நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத டஸ்ட்கள் கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அதனால பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில கொஞ்ச நேரம் ஒரு ஆறு மணி ஏழு மணி போல சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் காமிக்க சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கும் தோல் சம்பந்தமான வியாதிகளை சரி பண்றதுக்கும் அதுவும் இல்லாம அவங்களுக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கும். ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அனிமிக்கா இருப்பாங்க, அப்ப அது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நோய்கள் பல வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரிய ஒளி வந்து பல வியாதிகளை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்து ஃப்ரெஷ் ஏர். ஃப்ரெஷ் ஏர்னா காற்று. பிறந்த உடனே முதல் நம்ம உயிரா இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சது எது, அந்த மூச்சு காத்து தான். அப்ப அந்த மூச்சு காத்து வந்து நல்ல சுத்தமான காத்தா இருக்கணும். ஏன்னா நம்ம முக்கியமான சுவாசம் இழுக்கிற காத்து வந்து சுத்தமான காத்தா இருந்தாதான் நம்ம உடம்புல இருக்க பல வியாதிகளை சரி பண்றதுக்கு இதுல வந்து உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சிஜனை இழுக்கிறோம்,
அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூச்சு காத்த இழுக்கிறப்ப ஒழுங்க இழுக்கிறது கிடையாது. நார்மலா அந்த மூச்சு காத்த எப்படி இழுக்கணும்னா, மூச்சை இழுக்கிறப்போ நம்மளோட வயிறு வந்து வெளியில வரணும், மூச்சை வெளியில வர்றப்ப நம்மளோட வயிறு உள்ள போகணும். இது நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து தேவையான

0: ஆக்சிஜன் வந்து ரத்தத்துக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர்னா மூச்சு காத்த இழுக்கிறங்க பேர்ல வயிறையும் உள்ள இழுத்துட்டு மூச்சையும் உள்ள இழுப்போம். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாது, காத்து வந்து உள்ள போகவே போகாது. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம ஆக்டிவ் ஆகணும்னா நல்லா ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சாவே போதும், நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமே ஆகும். அதே மாதிரி தண்ணி, தண்ணி பொறுத்தளவு என்னன்னா நம்ம குறைஞ்ச ஒரு நாளைக்கு 2 லிருந்து 1-5 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அது வெயில் டைமா இருந்தா நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் குடிக்கணும். இது என்னன்னா ஒரு சில பேருக்கு லோ பிரஷர் ஆகும், லோ பிபி ஆகும், தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க உடம்பு ஹீட் ஆகும். அப்ப இதை நீங்க சரிபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில லைட்டா கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் கலந்து உங்களுக்கு தேவையான பழங்கள், ஏதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம்ல, அது நெல்லிக்காவோ இல்லாட்டி நீங்க சாத்துக்குடியோ லெமனோ புளிஞ்சு விட்டு அதை ஒரு டம்ளர் குடிக்கலாம். இல்ல பிள்ளைங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்க பிள்ளைங்களுக்கு யாருக்கு போய் செக் பண்ணாலும் பிரஷர் வந்து ரொம்ப லோவாவே இருக்கும். அது என்ன காரணம் என்ன, அவங்களோட நீர் சத்து குறையும், உடம்பு ஹீட் ஆகும், பிள்ளைங்க ஒழுங்காவே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்க டைத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு ஸ்கூல் போறப்ப காலேஜ் போறப்ப 1 லிட்டர் பாட்டில் வந்து 1:4 இல்லாட்டி 1:5, அதாவது 1 பங்கு உப்புனா 5 பங்கு சர்க்கரையை கலந்து நீங்க என்ன பண்ணா ஒரு தண்ணி கொடுத்துட்டு அதுல தேவையான அவங்களுக்கு பிடிச்ச லெமனோ ஆரஞ்சோ ஏதோ ஒரு பழத்தை புரிஞ்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, நீ மதியானத்துக்குள்ள இந்த தண்ணியை குடிச்சு காலி பண்ணின்னு சொன்னா போதும். ஏன்னா இது வந்து ஒரு வகையான எலக்ட்ரோலைட்டா அவங்க உடம்புல வந்து வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கப்ப அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்டாவும் இருக்கு. அடுத்து உணவு பொறுத்தளவு அவங்களுக்கு எப்படின்னா ஸ்கூலுக்கு போறப்ப எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஏதாவது முளைக்கட்டிய பயிரோ ஒரு சிறுதானியங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து நியூட்ரிஷன் டெபிசியன்சி ஆகுறாங்க. புரோட்டீன் டயட் எதுல கிடைக்குதுன்னா நம்ம பால் முட்டையில கிடைக்கும். அதையும் தாண்டி எதுனா முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் இதுல வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ அந்த டாக்டர்ல வந்து எக்ஸசைஸ் ஒன்று சொன்னேன், அதாவது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் குறைஞ்ச ஒரு மணி நேரமாவது என்னது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சி வந்து நம்ம சும்மா பேருக்கு வாக்கிங் போனா மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். அது மெயினா எனக்கு உடற்பயிற்சி எதுவுமே தெரியாது சார் அப்படினால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கைக்குரிய எக்ஸசைஸ், காலுக்குரிய எக்ஸசைஸ், இடுப்புக்குரிய எக்ஸசைஸ், அதே மாதிரி தளர்த்துறல் பயிற்சி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்க செஞ்சு ஒரு 10 நிமிஷம் அதான் சொன்னேன் யோகாவை பொறுத்தளவு அந்த உடற்பயிற்சியை பொறுத்தளவு என்ன பண்ணா உங்களோட உடலும் மனசும் சேர்ந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு பயிற்சியை பண்ணாதான் உங்களுக்கு வந்து தேவையான எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். இதுக்கு வந்து மெயினா வந்து யோகா மூலமா நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்கு, அந்த யோக நித்ரான் பயிற்சி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து என்ன பீச் மந்திராஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு நல்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்ப இது எதுக்காண்டி மெயினா சொல்ல வரும் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து வயசானதுக்கு அப்புறமும் நம்ம உடம்பு இளமையா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சொன்ன ஒரு சில முறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னாவே போதும். மெயினா அவங்க என்ன பண்ணும், உடம்புக்குரிய பயிற்சி பண்ணணும். ஆசனாஸ் மாதிரி தாடாசனா, திரியங்க தாடாசனா, புஜங்காசனா, அர்த்தக்கட்டி சக்கராசனா, இதெல்லாம் ஆசனாஸ் எல்லாம் பேர் ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நின்றுகிட்டு செய்யற மாதிரி ஒரு 2 ஆசனாஸ், படுத்துக்கிட்டு செய்யற மாதிரி, உட்காந்துட்டு செய்யற மாதிரி, இந்த மாதிரி 2-3 பயிற்சிகளை மட்டும் கத்துக்கிட்டா போதும். பிரணயமால பொறுத்தளவு நீங்க என்ன பண்ணலாம்னா டீப் பிரீத்திங் பண்ணிக்கணும். இதுல வந்து நாடி சுத்தி பிரணயமா இருக்கு, பஸ்திரிக்கா இருக்கு, கபால பாரதி இருக்கு, பிராமரி பிரணயமா இருக்கு. இது மெயினா யாருக்கும் ஏதாவது மூச்சு பயிற்சி எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்னாலும் ஒண்ணும் இல்ல, நார்மலா டீப் இன்ஹலேஷன் டீப் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடம்புல இருக்க பல வியாதிகள் வந்து சரியாகும். இப்போ ஒரு சில பேர் வருவாங்க, சார் என் உடம்பு எப்பயுமே ஹீட்டா இருக்கு சார், அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உடனே என்ன பண்ணலாம்னா, நம்ம உடம்பு வந்து நீங்க 2 பிரிச்சுக்கோங்க. வலது சைடு எப்பயுமே வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகும், இடது சைடு எப்பயுமே உடம்பு வந்து கூலிங் ஆகும். அதாவது சிவன் பார்வதி அந்த மாதிரி உடம்ப நினைச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் வெப்பமாகுதோ அப்போதைக்கு நம்ம உடம்பு அதை கூல் பண்றதுக்கு இடது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து மூச்சு காத்து விடணும். அதே மாதிரி நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் குளிர்ச்சி ஆகுதோ அப்ப நம்ம உடம்புக்கு என்ன தேவை, வெப்பம் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வலது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து வலது சைடா மூச்சு காத்த விடணும். இதையே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம நாடி சுத்தி பிரணயமா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நீங்க கத்துக்கணும்னா பக்கத்துல யாராவது யோகா டாக்டர் இருப்பாங்க, அவங்க மூலமா நீங்க வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கனாவே போதும். ஏன்னா எந்த ஒரு பயிற்சியும் பண்றதுக்கு ஒரு குரு ரொம்ப முக்கியம், அதனால அவங்க மூலமா நீங்க கத்துக்கணும். ஏன்னா ஒரு சில ஆசனங்கள்லாம் நம்ம செய்யறப்ப என்ன பண்ணா திடீர்னு எங்கேயாவது பிடிச்சிக்கும், திடீர்னு ஸ்லிப் ஆயிரும். அதனால ஏதாவது நீங்க பயிற்சி பண்றீங்க யோகா சம்பந்தமா கத்துக்கிறீங்கன்னா ப்ராப்பரா ஒரு குருவோட கைடோட நீங்க இதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப யோகாவை பொறுத்தளவு பஞ்சகோசா தேரி இருக்கும், அதாவது ஒவ்வொரு விஷயமே ஏதாவது ஒரு தேரி கீழே தான் வேலை செய்யும். இந்த யோகா வந்து பஞ்சகோசா தேரி கீழே வேலை செய்யுது. இது எப்படின்னா பஞ்சகோசாங்கிறது மனிதனின் இருப்பை 5 அடுக்குகளாக விளக்கும் யோகா மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இதை மெயினா என்ன பார்ப்போம், அன்னமய கோசம், பிராணமய கோசம், மனோமய கோசம், விஞ்ஞானமய கோசம், ஆனந்தமய கோசம் சொல்லி 5 கோசங்களா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அன்னமய கோசம் எதை குறிக்கும் அப்படின்னா உணவால் உருவாகின உடல், பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால உருவாயிருக்குன்னா நம்ம உடல்ல உணவு, நீர், உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. இதுல மெயினா என்னன்னா எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இப்ப அன்னமய கோசம் சம்பந்தமா ஏதாவது உடல் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயினா இது அன்னமய கோசா தான் பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த அன்னமய கோசா நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரா உணவு கொடுக்கணும், ப்ராப்பரா நீர் கொடுக்கணும், ப்ராப்பரா உடற்பயிற்சி செஞ்சு அவங்க உடம்ப சரி பண்ண முடியும். அனைவருக்கும் நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு

வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சிந்தனை அரங்கம்.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.

0: செந்தமிழ் சொற்கள், அதில் சிந்தனை துளிகள், செயல்பட தோண்டும் வார்த்தைகள், இவை அனைத்தோடு உலாவரும் சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு பெற்றியார் பேணி குழல். இந்த தலைப்பில் தான் நேயர்கள் கருத்துக்களை பகிரணும். இன்றைக்கு உலக முதியோர்களுக்கான ஏற்படக்கூடிய வன்முறைகள் மற்றும் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு நாள். அவர்களுக்கு அந்த கொடுமைகள் ஏற்பட்டக்கூடாது, அதனால தான் பெற்றியார் பேணிக்குழல் அப்படிங்கிற இந்த தலைப்பை கொடுத்துருக்குறோம். இந்த தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிரலாம். வழக்கமாக உங்களுக்கு சொல்கிறது தான், நீங்களே அப்படி தான் சுருக்கமாக வந்துக்கிட்டீங்க, இருந்தாலும் ஒரு நினைவூட்டலாக அதை சொல்லிடலாம். நாம் வந்து எப்பயும் சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர்லேருந்து தகவல்களை நம்ம பெறலாம். ரெண்டாவது, நாமளும் சுருக்கமாக பேசும்பொழுது தான் நம்முடைய கருத்து மிக அதிக இடங்களில் போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த சுருக்கத்தோடு நீங்கள் வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நேயர்களோடு நம்ம இணையலாம். நேயர்களே, காரைக்கால் பண்பலை நூறுபள்ளி மூன்று நிகழ்ச்சிகள் குறித்த தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் நூறுபள்ளி மூன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்புக்கில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிரலாம். அது நேரம் கிடைக்கின்ற நேரங்களில் உங்களுக்கு வாசிக்கப்படும். நேர்கள் தொலைபேசியை அழைக்கணும் அப்படின்னா நீங்கள் 0434368 அப்படிங்கிற காரைக்கால் இணைப்பகை எண்ணை தொட்டு 2311231 இந்த எண்ணில் நீங்கள் அழையுங்கள். அல்லது 2994 8 இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 2995 8 இந்த எண்ணிலும் நீங்கள் அழைத்து பேசலாம். 9566427231 என்ற அலைபேசி எண்ணும் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாருங்கள் நேயர்களே, வானொலியில் வளம் வரலாம். இணையக்கூடிய நேயர் யார், என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, யாருங்க?
1: குத்தாலம் குமரன். டெய்லே
0: குத்தாலம் குமரனா? பேசுங்க.
1: ஆமா சார்,
0: பேசுங்க.
1: ஒரு செயல்னா சார், நம்ம
0: என்னங்க என்ன பேசுங்க.
1: ஒரு செயல்னா நம்ம வந்து இதை வச்சுதான் செய்யணும்னு சிந்திச்சு வேலை பண்ணும் சார்.
0: சரி,
1: அப்பதான்

0: அந்த செயல்படுறதுக்கு நமக்கும் வந்து ஒரு திட்டமான ஒரு இதாக இருக்கும். அது நம்ம மட்டும் குற்றம் போக்கில் வந்து இது எப்படி இருக்குன்னு இறங்கினோம்னா அது வந்து ஒரு இதாக கிடும்.
1: சரி சரி, நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்து நீங்கள் தலைப்பை எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. வணக்கம்
2: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சொல்வது யார்
2: ஐயா? வணக்கம் குருவில் மணக்குடி ராஜேந்திரன்.
1: பேசுங்க.
2: மாதா பிதா, இந்த மாதா பிதா என் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி, என் மாதா பிதா எந்த நிலையில் இருந்தாலும் தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் என் மாதா பிதாவை என்றையும் நான் மறவ மாட்டேன், மறக்கவும் மாட்டேன்.
1: சரி,
2: என்னுடைய கருத்து ஐயா.
1: சரி, நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்து நேயத்தை பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுவது?
3: உடையார் பாளையம் மகிம்.
1: பேசுங்க.
3: குணத்துல தரத்துல அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும்
1: சரி,
3: தாம் பெற்ற பிள்ளைய எந்த பெற்றோரும் கொலை பண்றது இல்ல. ஆனா
1: சரி,
3: சொத்து சுகபோகத்துக்காக பெற்றோரை அடிக்கிறது, அவங்களை துன்புறுத்தி கட்டாயமா சொத்தை எழுதி வாங்கறது, எழுதி வாங்கின பிற்பாடு அவர்களை தெருவில் இழுத்து விடுறது, இது எவ்வளவு ஒரு மோசமான செயல் பாருங்க. முதுமை வந்து நமக்கும் வரும். முதியவர்களுடைய அறிவுரை வந்து ஒரு முதிர்ந்த நெல்லிக்கனி போன்றதுங்கிறாங்க. முதியவர்களை அன்போடு அறிவோடு நடத்துங்க, வாழ்க்கை வந்து தரமா அமையணும்.
1: என்ன இப்ப வந்து அவங்கள பிடிச்சி இழுத்து அடிக்கிறோம், செய்யறோம், என்ன துன்பப்படுத்துறோம், நமக்கு என்ன ஆகும் பின்னாடி?
3: அதே நிலைதான் நம்ம புள்ள பாக்குது இல்ல. வாழ்க்கை தரமா அமையணும் பணம் போதும், ஆனா வாழ்வியல் தரம் வேணும்னா பண்பாடுதான் வேணும்.
1: அருமை, அருமையா சொன்னீங்க, நன்றி.
3: உணர்ந்து புதியவர்களை பேணி காப்போம் ஐயா.
1: அருமையா சொன்னீங்க. தலைப்பை மிக அழகாக கையாண்டுகிறீங்க, நன்றி அஜின்.
3: நன்றி, நன்றி.
1: ரொம்ப சிறப்பா சொன்னார். முதியோர் நெல்லிக்கனி, முதிர்ந்த நெல்லிக்கனி போல அவ்வளவு நன்மை தரக்கூடியது முதியோர்கள் இருப்பு. நீ என்ன பெருசா எனக்கு செஞ்சிட்ட அப்படின்னு கேட்கும்போது, நம்மளை ஈன்றெடுத்ததே பெருசு இல்லையா, இந்த உலகுக்கு வரவழைத்தது பெரியவர்கள், அவர்கள் வீட்டில் இருக்கணும். ரொம்ப அழகா, அழகான வார்த்தைகளால் அழகான கருத்தை பதிய வைத்திருக்கிற நேயர், நன்றி நேயருக்கு. இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார். கும்போனுடைய பாடு
1: பேசுங்க.
4: எனக்கு 6 மணிலேருந்து இந்த தலைப்பு இன்னும் சரியாகவே எனக்கு இன்னும் புடிபடவே இல்லை. கொஞ்சம் படிப்பு கம்மிங்களா?
1: ஓ
4: ஆமா, நானும் 6 மணி யோகம் பண்ணிட்டு சார், தூய தமிழ்ல பேசுறாரு, நம்மளே அரபுரன்ட்டு. அதாவது நான் வந்து பெற்றோர்கள் அப்படின்ட்டு இந்த ஒரு அம்மா அப்பா எங்க பெற்றவங்க வந்து இந்த தவறுதான் தாயை இடம் கொடுத்தாங்க, அவன் தான் இந்த பாட்டுலாம் வந்து அது என் வாழ்க்கை போயிட்டு. ஆனால் நான் முதியோர்களை வந்து பெரிய ஒரு பெற்றோர்களை வந்து முதியோர்களுக்கு போய் ஒரு 10,000 ரூபாய் கணக்கு பணம் கொடுத்தாங்க. என்ன பண்ண போறீங்க கேட்டாங்க. 2,000 ரூபாய் கொண்டு போய் இந்த மாதிரி முதியோர்களுக்கு கொடுக்க போறோம்னா கொடுத்தாங்க, நீ திரும்பவே மாட்டியா
1: அப்படின்னாங்க.
4: உலகத்துல உள்ள அத்தனை பேரும் நம்ம மதிச்சோம்னாக்கா நம்ம அறுப்பது தனிப்பெருக்காருன்னு அது கொஞ்சம் வந்து ஆகலாம். நன்றி.
1: சரி, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் சார். வாழ்க வளமுடன்.
1: பேசுங்க.
5: விளம்பரம் தேன்மொழி முத்துக்குமார் சாமி பேசுறேன் சார்.
1: பேசுங்கம்மா.
5: நமக்கு வந்த துன்பத்தை போக்குவதோடு இனிமேல் மேலும் அந்த துன்பம் வராமல் முன்னரே காப்பதல்ல, ஆற்றல் படைத்த பெரியோர்களை, பெற்றோரை, அறிவுடையவர்களை போற்றி.
1: அதாவது தனக்கு வந்த துன்பத்தை நீக்கக்கூடிய பெரியவர்களை சொல்றீங்க இல்லையா? தனக்கு வந்த துன்பத்தை நீக்கக்கூடியது, இனி வராமல் பாதுகாக்கக்கூடிய
5: பாதுகாக்கக்கூடிய அறிவுடையவர்களை, பெரியோர்கள், பெற்றோரை, அவர்களோட உறவை, அறிவுரையை நாம் அந்த துணையாக கொள்ள வேண்டும் என்பதுதான் சார் பெற்றியார் பேணி கொள் உணர்த்துகிறது.
1: இந்த குரலை சொல்லுங்க. அப்படியே
5: புற்ற நோய் நீக்கி பொறாமை முற்காக்கும்
1: திருக்குறள்.
5: இந்த குறள் வழியாக சார் உயர்ந்த பண்பும் ஆற்றல் உடையவர்களை போற்றி அத்தகையவர்களின் துணையை தனக்குரியவராக உரியதாக கொண்டு நம்ம வாழ வேண்டும் என்கிறது இந்த திருக்குறள். நம்ம திருவள்ளுவர் வழியாக நடந்து நம் நம்மை பேணுபவர்களை நாம் போற்றி காக்க வேண்டும், நம்மையும் நாம் அதன் மூலம் காக்கலாம்.
1: அருமை, அருமையா சொன்னீங்க. பெரியோர்களை பாதுகாத்தல் என்பது நமக்கு வந்த துன்பத்தை நீக்கிறது, நமக்கு துன்பம் வராமையும் பாதுகாக்கிறது அப்படிங்கிற திருக்குறளை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த தலைப்புக்கு நாம் திருக்குறள்லேருந்தான் எடுத்திருக்கிறோம். அந்த குரலையும் அழகாக நினைவுட்டிருக்காங்க நேயர். நேயருக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம். யார் பேசுவது?
6: கருத்துரைகளை தூவி அறிவை கதிர்வல் சுற்றையும் காரை பண்பலின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளரை வணங்குது. பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
1: பேசுங்க.
6: அதாவது நம்மை பெற்று வளர்த்தவர்கள், பேணி காத்தவர்கள், மொழி கற்று தந்தவர்கள், தூக்கி வளர்த்தவர்கள், தோல் தட்டி கொடுத்தவர்கள், குறை சொல்லி திருத்தியவர்கள், நிறை சொல்லி மகிழ்ந்த பெற்றோரையும் பெரியோரையும் போற்றுவது இறைவனை போற்றுவதாகும்.

0: சரி,
1: அதனால மூத்தவர்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், அவ்வளவுதான்.
0: சரி, நன்றி. இணைப்பில் வந்து நன்றி. சுருக்கமாக சொன்னதுக்கு இன்னும் நன்றி. இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: பேசுங்க.
2: அதாவது இன்பமும் துன்பமும் கலந்த அந்த நீண்ட பயணமான வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.
0: சரி,
2: பல நேரங்களில் நமக்கு அனுபவமும் முதிர்ச்சியும் இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்து தடுமாறிடுவோம்.
0: சரி,
2: அந்த சமயத்தில் நமக்கு நல்வழி காட்ட அறிவிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோர்களின் துணைங்கிறது நமக்கு அவசியம் தேவை.
0: சரி,
2: இதுதான் பெற்றியோர் பேணிக்கொள்ளல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நாம செய்ய நினைக்கிற தவறுகளை வந்து முன்கூட்டியே சுட்டி காட்டவும், நமக்கு துன்பம் வரும் ஆபத்து காலத்துல வந்து பாதுகாப்பு அரணாகவும், நம்ம வாழ்க்கையில வரும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான துணிவையும் மன தைரியத்தையும் கொடுப்பவங்க அவங்க தான். அதாவது அறிவு முதிர்ச்சி, அனுபவ பாடம், நட்பண்பு, வழிகாட்டி, தொலைநோக்கு பார்வை, இது எல்லாமே அந்த பெரியோர்கள்ட்ட தான் இருக்குது. அதனால அவங்க மதிப்போம், போற்றுவோம், துணையாக கொள்வோம். நமக்கு துன்பத்தை தீர்த்து வைத்து மீண்டும் அந்த துன்பம் நமக்கு வராத அளவுக்கு பாதுகாக்கிறவங்க அவங்க தான்.
0: நன்றிமா, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: கரைக்கல் பண்பின் 1.3 இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு பெற்றியார் பேணி குழல். இந்த தலைப்பு நேரில் கருத்துக்களை ஆண்டுகிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பஞ்சியூர்ங்கிற ஊர்ல தங்கையனு வீரமுத்து தங்கையன் பேசுறேன்.
0: என்ன, எந்த ஊரு
5: இது? வஞ்சியூருங்க, திருவாரூர் மாவட்டம்.
0: வஞ்சியூர். பேசுங்க பேசுங்க. வஞ்சியூர்.
5: ஆமா, இன்னைக்கு வந்து முதியவர்களை பேணி பாக்கணும்னு தலைப்பேசுறீங்க. ஆனா நான் செஞ்சது மாரி இந்த திருவாரூர் மாவட்டத்துக்குள்ள யாரும் செஞ்சிருக்க முடியாது. தாய்டா பண்ணுது
0: என்னது?
5: எங்க அப்பாவுக்கு வந்து நான் வந்து 100 ஆண்டு நிறைவுல கொண்டாடி எல்லாம் இறந்ததுக்கு முறதாதுக்கு சடங்கு, மற்றதே தெரியாது, எல்லாம் மற்றதெல்லாம் சாப்பிடுவாங்க. நான் அவருக்கு வந்து உயிரோடைய ஆடு கட்டி உயிரோடைய எல்லா எல்லா உறவினருக்கும் வர சொல்லி
0: அவர் கண் பார்வையில எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சிட்டீங்க.
5: மாலை கட்டிட்டு வந்தாங்க, மாலையை போட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி அப்படி எல்லாம் ஒரு இதை வந்து இந்த திருவாரூர் மாவட்டத்துல சும்மா பொய் சொல்ல நினைக்காது, உண்மை நடந்தது இந்த ஏரியாவில்.
0: சரி சரி,
5: பேசலாம்.
0: வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம்.
6: பாபுராஜ் வந்து முகமது இக்பால்.
0: பேசுங்க.
6: பெற்றோர்கள் பேணி கேட்டிருக்கீங்க.
0: பெற்றியார் பேணி குழல்.
6: ஆமா, பெற்றோர்கள் வந்து மதிக்கணும்னு சொல்லிருக்கீங்க.
0: பெற்றோர்கள், பெரியவர்கள்,
6: பெரியவர்கள்
0: வயதுல பெரியவர்கள் யாரா இருந்தாலும், தாத்தா பாட்டா இருந்தாலும் சரிதான்.
6: ஆமா, பெரியவர்கள் நம்ம மதிப்பு கொடுக்கணுங்க. அவர்கள் சொல்றது வந்து அனுபவத்தை வந்து நமக்கு சொல்றாங்க. நம்முடைய வயது வந்து அவங்களுடைய அனுபவம் நமக்கு.
0: சரி,
6: அதனால பெரியவங்க வந்து பல இன்னர்கள் எல்லாம் தொடர்ந்து வந்திருப்பாங்க, கடந்து வந்திருப்பாங்க.
0: சரி,
6: நபிகள் நாயகத்தை கேட்டாங்க, உங்க பெரியவர்கள் வந்து யாரை நீங்க மதிக்கணும்னு கேட்டதுக்கு தாய்னு சொன்னாங்களா நபிகள் நாயகம். ரெண்டு முத்திர தாய் தாய்னு சொல்லியிருக்காங்க, மூணாவது தான் தந்தைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தாய்க்கு வந்து ரொம்ப முதல் இடத்தை கொடுத்திருக்காங்க நபிகள் நாயகம். அதனால மூத்தவர்களின் மதிப்பும் பெற்றோர்களை காப்போம்.
0: நன்றி. ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
0: யார் பேசுவது?
7: கும்பகோணம் கணபதி நகரே மனோகரன் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
7: ஒரு தாய் மகன் வந்து சொல்றாரு, நான் வந்து தேசாந்திரம் போறேன் அப்படின்னு சொல்றாரு.
0: சரி,
7: அப்ப அவங்க சொல்றாங்க வேண்டாம்ப்பா, வேண்டான்னு சொன்னா அந்த பையன் கேட்க மாட்டான், ஏன்னா கொஞ்சம் முரட்டுத்தனம் உள்ளவன்.
0: சரி,
7: அதனால வந்து நான் போவேன் தான் அப்படின்னு சொன்னோம்னா, சரி போப்பா, போறப்ப வந்து என்ன பண்ணு, புளியா மரத்து அடியில படு, எங்கயாவது புளியா மரம் இருந்தா அதுல படு. வரும்போது வந்து வேப்ப மரத்துக்கு அடியில

0: படுத்துட்டு வாப்பா முடிஞ்சா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே போறான், போயிட்டே இருக்கிறான். புளிய மரத்துல படுக்க படுக்க அது வந்து சூடு, அந்த காத்து, அந்த காத்து வந்து அந்த இது பட்டுச்சுன்னா, காத்து பட்டுச்சுன்னா அவனுக்கு உடம்பு முடியாம ரொம்ப தோந்து போயிடுறான். தோந்து போயிட்டு திரும்ப நம்மள என்ன அம்மா வந்து ஒண்ணுமே சொல்லாம நம்மள அனுப்பிட்டாங்களே, இப்படி உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படின்னு திரும்பி வர்றான். திரும்பி வர்றப்பெல்லாம் வேப்ப மரத்து அடியில படுத்து படுத்து வர்றான். அப்படி வீடு வந்து சேருக்குள்ள உடம்பு நல்லா ஆயிடுது. ஏன்னா வந்து அந்த அந்த வேப்ப மரம் காத்து வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு மருத்துவ குணம் உள்ளது. நம்ம அம்மா வந்து கரெக்டா சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அம்மா
1: புரிஞ்சுக்கிட்டாங்க.
0: ஒரு தாய் வந்து எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னாக்கா, நம்மளை விட்டு நம்ம பையன் பிரிஞ்சிட கூடாது, நம்மளோட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க.
1: ஏன்னா
0: அப்படியாப்பட்ட அம்மா வந்து கொண்ட முதியார் இல்லத்துல விடுறது, போய் எங்கேயாவது கொண்ட விடுறது, இல்ல அங்க போயிரு இங்க போயிருன்னு சொல்லி அவங்கள பந்தாடுறது வந்து என்னைக்குமே நல்லதுக்கு கிடையாது. நம்மள எப்படி இல்ல அவங்க கஷ்ட நஷ்டங்களை பாக்காம கடன் உடன் வாங்கியாவது நம்ம பிள்ளை நம்மள வந்து அப்படி வளர்க்குறாங்கல்ல, அப்படி பாதுகாக்கிறாங்கல்ல, அதனால வந்து அவங்கள எஸ்காரணத்தை கொண்டு அவங்கள வந்து எப்பயுமே உதாசீனப்படுத்த கூடாது. அவங்கள பத்திரமா நம்ம பாத்துக்கிட்டோம்னா நம்ம சந்ததிகள் நம்மள பாக்குங்கிறது என்னோட கருத்து.
1: நன்றி, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நல்லமாய் வாழ நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் நமது நிகழ்ச்சி வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். இது காற்றோடுகள் அந்த காதோடு பேசும் காரைக்கால் பண்பலை 100.3. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு பெற்றியார் பேணிக்குழல். இந்த தலைப்பில் நேயர்கள் அழகா கருத்துக்களை பகிர்ந்துட்டே வராங்க. இணையக்கூடிய அடுத்த நேர் என்ன சொல்ல வராங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: பாக்கம்பருத்தி சுமதி
0: பேசுங்க.
1: பெற்றோர் காட்டிய பாதையில் நடந்த பிள்ளைகள் யாருமே வாழ்க்கையில வழிதவறியதே இல்லை சார். போதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போதுதான் தெரியாது.
0: ஓஹோ.
1: ஆமா, மூத்தர் சொல்லும் அறிவுரை வந்து அமிர்தம் போன்றது சார். அது அதாவது உயர்ந்த எண்ணமும் உயர்வான செயல்களும் உள்ளம் நிறைந்த அனுபவம் நிறைந்த அறிவுரைகளும் நம்ம எப்போதும் உயர்ந்த இடத்துலதான் வைக்கும்.
0: சரி.
1: அதாவது நம்மளை காயப்படுத்த பலர் இருந்தாலும் குணப்படுத்த சில இருப்பதனாலதான் அவர்கள் கூறும் அறிவுரையை கேட்டு இது நல்லதுதான் என்ன நம்மள அடுத்த கட்டத்துக்கே நகர முடியுது நம்மளால.
0: சரி.
1: ஒருவருடைய மன அறிந்த நல்ல அறிவுரைகள் கூட நல்ல வார்த்தைகள் கூட கூறுவது வந்து அதை கேட்டு அவர்கள் செயல்படுதல் கூட வாழ்வை உயர்த்தும் சார். நம்ம
0: நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி சார்.
0: ரொம்ப அழகா சொன்னாங்க. மூத்தோர் சொல்லு முதுகு நெல்லிக்காயும் முதலில் துவர்க்கும் அப்புறம் இனிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது துவர்ப்பாக இருக்கும், அப்புறமா இனிக்க ஆரம்பிச்சிடும். வாயெல்லாம் தண்ணி குடித்தாலும் இனிக்கும். அதுபோல் தான் மூத்தோர் சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும், பிறகு அது நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது அதுதான் சரியாக இருக்கும். அதுபோல் தான் ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை கையாளும் விதமான செய்திகள்லாம் சொன்னாங்க. இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் யாருங்க?
2: வணக்கம் சார், நான் சிவபுரிலிருந்து சோமசுந்தரமிச்சுறேன்.
0: பேசுங்க ஐயா.
2: அதாவது மூத்தோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கண்ணையும் முன்னாளில் கஷ்டம் பின்னாளில் இனிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பெரியவங்க வீட்டுல இருக்காங்கனால அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாங்க. அது அத சில பேர் அவங்க அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கூட கொஞ்ச நேரம் டைம் வந்து செலவு பண்ணணும். அது மாதிரி சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறது. அந்த மாதிரி கேட்கலங்கிறவங்க ஏங்கி ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்கள வந்து சரியான முறையில நம்ம பராமரிச்சோம்னா அதுவே பெரிய விஷயங்க.
0: சரி.
2: அதாவது வந்து பாத்தீங்க

0: வெளியெல்லாம் போனீங்கன்னா ஒருத்தர் வயசானவர் வந்தாருனாக்கா குறுக்க வந்துட்டாருன்னா அவரை வந்து என்ன பாத்து வரக்கூடாதா சொல்லிட்டு வந்துட்டாருன்னா அப்படிலாம் சில பேர் பேசுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பார்வையா அரை பார்வை தான் இருக்கும். நம்ம தான் இளைஞர்களா இருக்கிற, நம்ம தான் நல்லா பாக்குற பார்வை நல்லா இருக்கிற, நம்ம தான் பார்த்து போகணும். அவங்களுக்கு சரியான வழியில கொண்டு செல்லணும்.
1: பார்வை நல்லா இருக்க மாதிரி நம்முடைய மூளையும் கூர்மையாக்கிட்டு பாக்கணும்.
0: ஆமா, அதனால அவங்கள்ட்ட போய் வேண்டாம் வாதமா சில பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க குறுக்க வந்துட்டா இப்படி வர அப்படி வரேன்னு அதெல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லவே கூடாது.
1: சரி, இணைப்பில் வாங்க. நன்றி,
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
4: அதாவது முதியோர்களை வந்து இன்னைக்கு நாம கவனிக்கிறோம் கவனிக்கலங்கிறதெல்லாம் முதல் கட்டமா இருக்கிறதுல. இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு

0: ஹலோ,
1: வணக்கம்
0: சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நாகூர்லேருந்து பாண்டியன் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
0: அதாவது முதியோர்களை வந்து இன்னைக்கு நாம கவனிக்கிறோம் கவனிக்கலங்கிறதெல்லாம் முதல் கட்டமா இருக்கிறதுல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பெரியவங்களை பத்தி நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம்ல.
1: சரி.
0: ஏன்னா ஆனா இதை நாம வந்து பேச்சு லெவல்ல தான் வச்சிருக்கோமே தவிர, ஒரு ஒரு 30% 40% மக்கள் தான் வந்து அப்பா அம்மா அவங்களோட அருமை புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க அவங்க சூழ்நிலை காரணமா அவங்கள தவிர்த்து விடுறதும் இல்லைன்னா அவங்கள தனிமைப்படுத்திடுறதும், இது மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கு. இதுக்கு காரணம் ரெண்டு இருக்கு சார். ஒன்னு வறுமை. என்னைக்கு வறுமை நம்ம நாட்டுல இருக்கோ அந்த அங்க வந்து நம்ம வந்து கலாச்சாரத்தையோ இல்ல நம்மளுடைய சில மாண்புகளை நம்ம கடைபிடிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுதான்.
1: பசி பத்தையும் பறக்க வைத்து.
0: ஆனா இன்னொன்னு, ஆனா வறுமை உள்ள மக்கள் கூட இன்னைக்கு நல்லபடியா அவங்களோட பெற்றோர்களை
1: பாதுகாக்கிறாங்க.
0: ஒரு சாதாரண ஒரு சின்ன செய்முறையா இருந்தா கூட கடனை வாங்கினா செஞ்சாங்க சார்.
1: அந்த காலத்துல எல்லாம் முதியோர் இல்லாம இல்லையே.
0: இல்ல, அது மட்டும் இல்ல, அவங்க வந்து இவங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு போனாங்க. இப்ப இவங்க வாழவே விரும்ப மாட்டேங்கிறாங்களே சார்.
1: வாழ்க்கை தன் பிள்ளைய பாதுகாக்க நினைக்கிறாங்க, தன் பெற்றோரை பாதுகாக்க நினைக்கிறது இல்ல.
0: இல்லையே, அதான் ஃபாரின்ல வந்து இங்க இருந்து போயிருக்காங்க. என்னன்னு கேட்டோம், என் பொண்ணு கிட்ட என்னப்பா இது உங்களை வந்து வீல் சேர்ல வச்சு அழைச்சிட்டு போறாங்க. ஆமா, அவங்க அம்மா இன்னைக்கு நாம மட்டும் பொருளாதாரம் நல்லா இருக்கு, ஆனா மனசு இல்ல சார்.
1: சரி,
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: ஐயா, அலசம்பாடியிலிருந்து பன்னீர்செல்வம் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
2: மூத்தோர் நானே ஒரு மூத்தோர் தான். என்னை கவனிப்பது பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. என்னை விட முதியவர்களே பார்க்க வேண்டும் என்றால் நான் தயவு செய்து முதியோர் இல்லத்திற்கே சென்று அவர்களை பார்த்து ஆறுதலாக பேசி ஏதாவது கையில் இருப்பதை குடித்து வந்தோமானால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து.
1: நன்றி, நன்றி, நன்றிங்க. ஒரு வயது, அவருடைய குரலே தெரியுது அவருடைய வயது அதிகமாக இருக்கும் அப்படின்னு. எப்படி பெரியோர்கள் கைவிடப்பட்டால் என்ன மனநிலை இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் முதியோர் இல்லத்துக்கு போய் அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: யார் பேசுவது?
3: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பரப்பாளையத்திலிருந்து சிறங்குசாம் பேசுகிறேன்.
1: பேசுங்க.
3: வெற்றியாரை பேணிக்கொள்.
1: வெற்றியார் பேணிக்கொள்.
3: வெற்றியார் பேணிக்கொள் அப்படின்னா உங்களை காதல் கதை பத்தின்னு சொல்லலாம். அதாவது வந்து பெற்றவங்க வந்து இரு கண்கள் மாதிரி பாத்துக்கோணுங்க. நம்மளுக்கு பார்வை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி அவங்களை வந்து பாத்து வச்சிருக்கோணுங்க. என்ன சொல்லா, அதான் நம்ம வயசான காலத்துல அவங்களை வந்து ரொம்ப வந்து நம்ம ஒரு எந்த நிலைமையில இருந்தாலும் பாதுகாக்கணுங்க.
1: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய இடத்து நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார் பேசுவது?
4: நாகூர்லிருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
1: பேசுங்க
4: சார். முதியவர்கள் வந்து அனுபவத்தின் குழந்தைகள் சார்.
1: அனுபவத்தின் குழந்தைகள்.
4: அதாவது சார், கண்ணுக்கு இமை எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஒரு மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா பெரியவர்கள் ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: சூப்பர்.
4: கண்ணை இமை பாதுகாக்கிற மாதிரி நமக்கு வந்து முதியவர்களை நம்ம பாதுகாத்தா கண்ணாலே பாத்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஒன்னும் வேணா சார், ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு முதியோர் வர்றாரு, ஒரு கம்பு ஓட்டிட்டு இருந்தா அவரை வந்து நீங்க அடுத்த பகுதிக்கு கடக்கிறதுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது ஒரு தர்மங்கிறாங்க. தர்மம்னா அதாவது ஒரு அறம். அறத்தை வந்து நம்ம வந்து செய்யறதுக்கு, அதாவது நீங்க இன்னைக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணமா பெரியவர்கள வந்து ஆசிதான்ங்கிறாங்க சார். இறந்தவர்களும்
1: இப்ப சார் ரொம்ப முக்கியமான செய்தி சொல்லிருக்கிறீங்க. இப்ப கையை பிடிச்சி அழிச்சிட்டு போய்

0: ரொம்ப நல்லதுன்னு அதை கூட செய்திடுறாங்க சில பேர். ஆனால் செய்தவர்கள் அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்களையோ பெரியோர்களையோ கூட மதிக்கிறது இல்லையே.
1: நீங்க சொல்றது சரியான பத்தி சார். பெரிய பெருசு சும்மா சொல்றாங்க, பெருசு சும்மா இருக்கும் போது பெருசுங்கிற போது பாத்தீங்கன்னா உங்களோட பெருசுன்னு அர்த்தம். அது முதல்ல தெரிஞ்சுங்க,
0: பெருசுனாலே உங்களோட பெருசு தானே, கண்ணுக்கு இமை போல வீட்டிற்கு பெரியவர்கள். இமை பார்ப்பதில்லை, கண் தான் பார்க்குது. ஆனா அந்த கண்ணை பாதுகாக்கிறது அந்த இமை. அது போல வீட்டில் இருக்கிற நம்முடைய நம்மையெல்லாம் பாதுகாப்பது வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். இன்னொன்று வந்து நம்ம ரொம்ப நக்கலாக பெருசு அப்படின்னு சொல்கிறோமே, அந்த நக்கலில் கூட பெருசுன்னா பெரியதை தானே சொல்கிறோம், அதனால அது உயர்வு தான். நீங்கள் என்ன நக்கல் அடித்தாலும் அது உயர்வான ஒன்று தான் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை புதுசாக ஒரு காயின் பண்ணியிருக்கார் அந்த சிந்தனையை. நன்றி ஜலீல் அவர்களுக்கு.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் முழங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு கரைகள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நேர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். காற்றோடு கலந்து காதோடு பேசும் காரைக்கால் பண்பலை 100.3.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் முகநூலில் நேயர்கள் கருத்துக்கள் பதிவிட்டிருக்கிறாங்க. யார் யார் என்ன பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கரைகள் நளினி பதிவிட்டிருக்கிறாங்க, எனது குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு பிறந்த நாளோ அல்லது நினைவு நாளோ வரும்பொழுது முதியோர் இல்லத்துக்கும் சிறுவர்கள் காப்பத்துக்கும் என்னால் முடிந்த ஒருவேளை உணவளிப்பது என் மனதிற்கு இன்பத்தை கொடுக்கும். அதனால் நாங்கள் எப்பவும் அவர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் செய்வது வழக்கம். எனது தம்பி மனைவி அதை எப்போதும் செய்வார். கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமக்குள்ள வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி அத்துன்பம் வராமல் முன்னதாகவே காக்கவல்ல அறிவுடைய பெரியோர்களை போற்றி தமக்கு துணையாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளுடைய விளக்கத்தை ரொம்ப அழகாக இருக்கிறாரு. திருமலஸ்தான வீரசுந்தரி, வந்த பிணிதிற்கும் மருத்துவர் போல் வாழ்வின் துயர் துடைக்கும் சான்றோர், இனிவரும் துன்பம் என தொடரா வண்ணம் அரணாய் என காக்கும் அறிவு சுடர்கள், பெற்றியாரை பேணி துணை கொண்டால் ஒற்றையடி பாதையும் பெருவழியாகும், கற்றவர் காட்டும் நல்வழி நடந்தால் உற்ற வினையாவும் வேறற்று போன்ற அழகான ஒரு கவிதையை, பெற்றியாரை பேணி துணை கொண்டால் ஒற்றையடி பாதையும் பெருவழியாகும், ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க வீரசுந்தரி. நமக்கு ஏற்கனவே வந்த துன்பங்கள் நீக்கும் வழி தெரிந்தவராகும், இனிமேல் புதிர்கள் வராதபடி முன்னரே காக்கும் தகுதியுடன் இருக்கும் பிறர்களை பொற்றியர்கள் நம் துணையாக கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த குரலுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, என்னால் முடிந்தவரை முதியோர்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாகப்பட்டினம் டெய்லர் குருநாதன், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நம்மளது நம்மால் முடிந்தது நல்லது செய்யுங்கள், எல்லாருக்கும் உதவி செய்யுங்கள்னு சொல்லியிருக்காரு. காட்டுமன்னார் கோயில், டி மடப்புரம் வேல்முருகன், குடும்பம் பல்கலைக்கழகம், குடும்ப பெரியோர்கள் சிறியவர்கள் இவர்களை கொண்டது. எனது திருமணத்தின் முன்பே தாயில்லை, நிச்சயம் இன்று அவர்கள் இருந்தால் நல்ல முறையில் பார்த்து கொண்டிருப்பேன். என் பெற்றோர் இல்லாத என் குழந்தைகள் வளர்க்க நானும் என்னை விட என் மனைவி மிகவும் சிரமப்பட்டாங்க. பெற்றோருக்கும் பெரியோர்களுக்கும் மதிப்பு கொடுத்து நல்ல நன்மைகளை பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரியலூர் மாவட்டம் அமிர்தராமன் பாரியுள்ள வந்து வணக்கம் சொல்லியிருக்கிறாரு. அண்ணன்பேட்டை ஜோதி, நம்மை பெற்றோர்களை பேணி காக்க வேண்டும், நல்லது எது கெட்டது எது நமக்கு சொல்லிக் கொடுத்து நல்வழிப்படுத்தவர்கள், நாம் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து பழகும்போது நம் பிள்ளைகள் நமக்கு மரியாதை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விருதாச்சலம் அரசக்குழி ஜான், பெரியோரை நாம் பேணி காத்தாலும் வாழ்க்கை சிறப்பாக அமையும், இதற்கு காலம் பதில் அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெற்ற எத்தனை துன்பம் வந்தாலும் தாய் தந்தையை நாம் வெறுக்கவே கூடாது, நம்ம அரவணைப்பில் அவங்க அரவணைப்பில் நம்ம இருக்கணும். ஒரு மரம் வளரணுமா கூட ஒரு விதை என்கின்ற தாய் தேவைப்படுது சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூத்தோர் சொல்படி கேட்டால் மரண பயம் நமக்கில்லைன்னு சொல்லி பூந்தோட்டம் கார்த்திகேயன் அனுப்பியிருக்கிறாரு. ராமன்னு ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு, ஆனால் ஃபாண்டு மாறி போயிருக்கு. தில்லை வில்லாளன் ராஜன், முதியோர்கள் நமது கூட இருப்பார்கள் என்றால் அதுவே வரும், பேணி பாதுகாத்து வர வேண்டும், குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் அனுப்பியிருக்கிறாரு. இப்போ தொலைபேசி வழியாக இணையக்கூடிய நேரில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் பேசுகிறேன்.
0: எங்கேருந்துமா? குளப்பால் பேசுங்க.
5: மாமியார் வந்து டீ போட கூட காசு தேவுதான்னு கேப்பாங்க. மாமியார்
0: பாதுகாத்து
5: வச்சிருந்தீங்க.
0: நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
5: நன்றி சார்.
0: இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
6: என்ன செய்வாங்க? அதுக்கு வந்து நம்ம வந்து

0: அம்மா வந்து நம்ம தம்பிக்கு செய்யறாங்க, நம்ம தம்பிக்கு செய்யறாங்கன்னு சொல்லவே கூடாது.
1: சொல்லக்கூடாது.
0: ஏதோ நம்ம பெத்த கடமைக்காக நம்ம அவங்களுக்கு நல்லது கட்டுறது செய்யணும்.
2: பெற்றோர்கள் மட்டுமல்ல பெரியோர்களையும் பேணி பாதுகாப்புதான் நமது நல்லதா இருக்கு சார். நமக்கு அவங்க பெற்றோர்கள் மட்டும் சொல்லக்கூடாது, வயதில் முதிர்ந்த அனைவருமே பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தான். ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காங்கன்னா மயக்கம் மூட்டு விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்களை ஏஞ்சி உட்காந்து எங்க போகணும் எங்க போறீங்க
1: என்னன்னு
2: கேட்கலாம். உட்காந்து போங்க, ஏன் அந்த மாதிரி தனியா வந்தீங்கன்னு வாங்க கொண்டு விடலாம், நம்ம போற இடத்துக்கு அழைச்சிட்டு போகலாம். பெற்றோர்களை நம்ம வந்து காலம் உள்ள வரை நம்ம கைவிடக்கூடாது, அவர்களை வந்து தனியா விடாம நம்ம பாத்துக்கணும். இது வந்து நல்ல கருத்தா இருக்கு சார்.
1: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய இடத்துல நேரில் பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
3: சாணிக்கோட்டம் தெற்கு மிருகவேல் சார்.
1: பேர் என்ன சொன்னீங்க?
3: ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க சார்.
1: உங்க பேர்? பேர் என்ன?
3: பேர் முருகவேல்.
1: பேசுங்க.
3: என்னமோ சாமத்தை கூட பழமொழி சொல்லுவாங்க சார், பழுப்பு மட்டையை பார்த்து குருத்து மட்டை சிரிச்சதுன்னு சொல்லுவாங்க சார். அது மாதிரி வந்து அவங்க பெரியவர்களை வந்து கேலி கிண்டல் பண்ணாம அவங்க சொல்ற அறிவுரையில கேட்டு நடந்தாலே போதும் சார்.
1: சூப்பர் சூப்பர், நன்றி.
3: நன்றி சார்.
1: சுருக்கமா சொல்றாரு, பழுத்த மட்டையை பார்த்து குருத்து மட்டையை சிரிக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா இது நாளைக்கு பழுக்க தான் போகுது அப்படின்னு அர்த்தம். அதுவும் ஏற்கனவே குருத்து மட்டை இருந்தது தான் அப்படிங்கிறத வாழ்க்கையினுடைய அந்த நிலையாமை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாரு. பெரியவர்கள் அழகாக அந்த இதை கையாண்டாரு. இணையக்கூடிய இடத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுறீங்க?
4: தஞ்சை மாவட்டம் துகுளியிலிருந்து மணிவாசகம்.
1: பேசுங்க.
4: வீட்டிற்கு அன்னையில்லம் என்று பெயர் வைத்தார், ஆனால் அன்னையை அவர் அனாதையில் அச்சிடத்தில் சேர்க்கிறார். எப்பற்பட்ட அன்னையா, பத்து திங்கள் இன்றுக்கு கண்ணீர் முத்தே பவளமே தேனி பெற்ற பிள்ளையை பார்த்து வாரியா மிக அழகாக சொல்வார் ஐயா. பெற்ற பிள்ளையை பார்த்து என்னுடைய ராசா என்று தாய் சொல்லுவாராம். அப்பற்பட்ட தாயை நான் உதித்து நடக்க வேண்டும், பெரியோரை துடித்து நடக்க வேண்டும்.
1: சரிங்க, நன்றி.
4: பெரியோரை நாம் மதித்தால் நம் பிள்ளைகள் நம்மை மதித்தார்கள்.
1: சரிங்க.
4: நான் என் தந்தைக்கு தாய்க்கு சாப்பாடு போட்டா என்னுடைய பிள்ளை எனக்கு சாப்பாடு போடுவார்.
1: சரி.
4: இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாரம்பரியமாக நடந்து வருகிற ஒரு விஷயம்.
1: சரி.
4: என் தாய் தந்தையை நான் அநாத இல்லத்தில் சேர்த்தா என் பிள்ளை என்னை அநாத இல்லத்தில் சேர்ப்பார்.
1: சரிங்க, நன்றிங்க.
4: அம்மா அப்பா செய்யறது நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்.
1: நன்றிங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய இடத்து நேற்று பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுவது?
5: கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா, பேசுங்க.
5: அதாவது முதியோர்கள் வந்து நம்ம வீட்டுல இருக்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு.
1: சரி.
5: அது பாத்தீங்கன்னா ஒரு சிசிடி கேமரா மாதிரி. ஏன்னா அடுத்தவங்க யார் வராங்க, எப்ப வெளியூருக்காரவங்களா உள்ளூருக்காரவங்களா அப்படின்னு ஒரு கண்காணிக்கக்கூடியவர்கள் அவர்கள்.
1: நீங்க சிசிடிவின்னு வேற சொல்லிட்டீங்க.
5: ஆமா,
1: வர்றவங்க வர்றவங்க போறவங்க மட்டும் இல்ல,
5: ஆமா,
1: குடும்பத்துல என்ன பாதிப்பு ஏற்படும், ஏற்படாம தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், புள்ளை எப்படி வாட்டமா இருக்கலாம், எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா மாதிரி பார்த்து சொல்லக்கூடியவர்கள்.
5: பார்த்து சொல்லக்கூடியவர்கள். ஆக அவர்களுக்கு நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு மதிப்பு அப்படின்னு பார்த்தாலே, அவங்களுக்கு வந்து நாம் வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, காலையில சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த மகன் வந்து கேட்கணும். ஏன்னா கண்டுக்காம போக கூடாது. அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனசு வந்து குளிர்ச்சியா இருக்கும்.
1: ஆறுதல் வார்த்தை.
5: ஒரு ஆறுதல் வார்த்தை. ஆக ஒரு ஆறுதல் வார்த்தை தான் அவங்களை வந்து நல்லா பண்படுத்தும். அவங்க மனசு வந்து புண்படாமல் இருப்பதற்கு முதியோருக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டலாக இருக்க வேண்டும்.
1: சரி, நன்றிங்க.
5: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: இணையக்கூடிய அடுத்த நேரில் பேசுவோம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: யார் பேசுவது?
6: நான் சிறுகண்ணிலிருந்து மாணிக்கம் பேசுவது.
1: பேசுங்க ஐயா.
6: சார் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன் ஐயா.
6: அதாவது சின்ன பிள்ளைல சார், குழந்தை பருவத்துல நம்ம பிள்ளைகள நடக்க விடாம தோல்ல தூக்கிட்டு போவாங்க. அப்ப எனக்கு கால் வலிக்கு சொன்னா ஒண்ணு தோல்ல தூக்கிப்பாங்க. இப்ப உள்ள வயசான பிறகு எப்ப எனக்கு கால வலிக்குதுப்பா ஹாஸ்பிட்டல் கொண்டு விடுனா எப்படியாவது போப்பா, என்னால வர முடியாது
1: அப்படின்னு
6: நம்ம சொல்றோம். அப்ப

0: போது அவங்க மனசு என்ன
1: கஷ்டப்படும்,
0: வருத்தம் ஆயிடுது. அதே மாதிரி அவங்களுக்கு நமக்கு ஒண்ணுன்னா அவங்க உயிர் தான், அவங்க இதையெல்லாம் துடிக்கும், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்களுக்கு துடிக்கும், அந்த துடிப்பு நமக்கு கம்மியாவது தான்.
1: சரிங்க,
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேரம் 10:45.

0: அறஞ்செய்ய விரும்பு அப்படிங்கிற இந்த ஔவையாருடைய வரிகள், அதில் தந்தை தாய்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு சகல கலைகளையும் கற்றுவித்த, நம்மை பிறப்பித்த அந்த பெற்றோர்களை பேணணும் அப்படிங்கிற வரியும் அதில் வருது. இணையக்கூடிய நேயர் என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுவது? பேசுங்கம்மா.
1: நம்ம பெற்றவங்க சார் நம்மள வந்து கண்ணா கண்ணின் மனைய என்ன காப்பாத்தி நம்மளை வளர்த்தவங்களுக்கு நம்ம கண்ணாக இருந்து அவங்களை காக்கணும். மத்தவங்களுக்கு சார், மத்த பெரியவர்களுக்கு எல்லாம் ஒரு கோயிலுக்கு போறோம்னா வாசல்ல இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு தர்மம், ஒரு 5 ரூபா 10 ரூபா ஒரு 20 ரூபா ஒரு வேலை சாப்பாடு, ஒரு பஸ்ல போறோம் ஒரு பெரியவங்களுக்கு இடம் கொடுக்கலாம், முடியாதவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். நம்ம வீடு வீடா போய் வந்து பெரியவங்களுக்கு எல்லாம் நம்ம உதவி பண்ண முடியும். நம்மளால கண்ணுக்கு ஆகப்பட்டவங்களுக்கு நம்மளால ஒரு உதவி, இதுதான் சார் மத்தவங்களுக்கு செய்யற உதவி.
0: இது
1: வணக்கம்.
2: ஐயா
0: யார் பேசுவது?
2: ஐயா, தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அம்மை கீழ். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், பேசுங்க
2: ஐயா. ஒரு அதாவது ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து ஆளாக்கி அதை வந்து நல்லா இது செஞ்சு, அதாவது தாய் தந்தையருக்கு வந்து நல்ல முறையில் கவனிக்கணும். அதாவது எப்படின்னாக்கா, அந்த பிள்ளையை வந்து படிக்க வச்சு ஆளாக்கி, அதாவது ஏஐலேருந்து எம்பிஏ வரைக்கும் படிக்க வச்சு, என்ன அந்த அந்த பிள்ளைக்கு நல்ல அறிவை கொடுத்து, நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்து, நல்ல ஒரு செலவு பண்ணி, நல்ல ஒரு ஆளாக்கி, அது பிள்ளையை விலகி நல்ல ஒரு உடைகள், நல்ல உடுத்த உடை, உண்ண உணவு செல்வாக்கோட இருந்தும் அந்த பிள்ளை கடைசி கட்டத்துல வந்தியா, அது
0: அந்த பிள்ளைக்கு இப்ப எம்பிஏ படிக்க வச்சு

0: எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, ஆனா தாய் தந்தையை பாதுகாக்கணுங்கிற அந்த பண்பை ஏன் கத்து கொடுக்கல? அது யார் குற்றம்? அந்த பண்பை பெற்றோர் கற்றுக் கொடுத்துருக்கணுமா இல்லையா சின்ன வயசுல இருந்தே? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் சேலம் மாவட்டம் துளசம் பட்டி சுதாகரன் சார்.
0: சுதாகரன் பேசுங்க.
1: இப்ப பெரியவங்க மாதிரி நம்ம ரோட்லயே போனாவது வேக தடை மாதிரி சார். வேக தடை வந்து நம்மள பொறுமையாக போக வைக்கும். ஒரு விபத்து இல்லாத நடக்கிற மாதிரி அந்த வேக தடை நம்மள கொண்டு போவோம்.
0: அருமையான உதாரணம், வேக தடை போல நமக்கு பெரியவர்கள் இருப்பாங்க.
1: ஆமாங்க சார்,
0: வேக தடை இருக்குன்னு தெரிஞ்சவங்க இல்லைன்னா நம்ம தான் கீழே விடுவோம்.
1: ஆமாங்க சார், அது போல நம்ம பாதுகாப்பா நம்மள பயன் நடத்துறதுக்கு பெரியங்க.
0: நன்றி நன்றி சுதா, ரொம்ப அழகான உதாரணம் சொன்னீங்க, நன்றி. இணைப்புல வந்தது இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
0: பேசுங்க.
2: பெற்றியார் பேணி குழல், அதாவது பெற்றவர்களை பேணி காக்க வேண்டியது பிள்ளைகளுடைய தலையாய கடமை. அதாவது இன்னைக்கு எங்க தாத்தா வச்ச மரத்தை பாதுகாப்பா வச்சதை எங்க அப்பா அனுபவிச்சாரு. எங்க அப்பா பாதுகாத்து வச்சதை நான் அனுபவிக்கிறேன்.
0: சரி,
2: இப்ப நான் பாதுகாத்து வைக்கிறதை என் பிள்ளை அனுபவிப்பான். இது எதா இருந்தாலும் சரி.
0: சரி,
2: அப்ப நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்மளுடைய சங்கத்தினர்களுக்கு தான் போய் அடையுது. இப்ப வெண்டைக்காய விளைச்சிட்டு வெள்ளரிக்காய் காய்க்கலன்னு எதிர்பார்க்க முடியுங்களா? வெண்டைக்காய் அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம பெற்றவங்களை வந்து நம்ம அவர வயதான காலத்துல குழந்தையா நினைச்சு பாக்குறோம், நம்ம பிள்ளையா நினைச்சு எப்படி பாக்குறோம்? அதான் ஒரு குரல் கூட சொல்லுவாரு, வெகு வந்த செய்தொழுக்கும் செங்கோலான ஒரு வந்தம் ஒல்லை கெடும்னு. அதாவது இது மன்னருக்கு கொடுத்தாலும் அதாவது மக்களுக்கு அஞ்சி நடங்கும் கொடுமையான செயல்களை செய்யக்கூடிய அந்த கொடுங்கோலான ஆட்சியை வந்து மன்னனை அழித்தே தீரங்கிறோம். இத வந்து பெற்றவர்களுக்கு நம்ம வந்து இதே இதை வந்து நம்ம பெற்றவர்களுக்கு எடுத்துக்கலாம். பெற்றவர்களுக்கு நம்ம எண்ணல்கள் கொடுக்கணும். நம்ம என்ன இன்னைக்கு வந்து எவ்வளவு இதிகாசம் பார்த்து சொல்றாங்க பாருங்க, ஐயரெண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையிலன படித்து பரிந்துரைத்து பிறவியில் எப்போது காண்பேன் பருவ பட்டினத்தார். ஆமா, அதான் சொல்லுவாரு, முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்தி போயலா சிவனை ஆதரித்து தொந்தி தெரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கு ஏறிய தேவை மூட்டுவேன். அப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில் இன்னைக்கு வரலாற்று சூடுகள்லாம் கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு அனுபவம். அதே வேளையில வந்து ஒரு குடும்பத்துல, அதாவது ஆம்பளை கணவனா இருக்கணும் பொம்பளை மனைவியா இருந்தா அந்த குடும்பத்துல அவர்களுக்கு பெற்றவர்களுக்கு எந்த இதுவும் வராதுங்கிறது தான் என்னுடைய கருத்து.
0: நன்றி, இணைப்பில் வந்து நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேர், வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார், ஆண்டிபாளையத்துல இருந்து மதுரசேகர் பேசுறேன்.
0: பேசுங்க.
3: அப்பா ஒரு கண்ணு அம்மா ஒரு கண்ணுன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அருமையான பாட்டு சார் அது. அதே மாதிரி தாயில் திறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு இருக்கு அந்த பழமொழி. தாய் வந்து அதிகமா பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து தான் கூடவே பிள்ளைகளை வச்சிருந்து தந்தை பக்கம் விடாம அவங்களுடைய அறிவுரையை ஏற்காமல் நிறைய பிள்ளைங்க வந்து வீணா போயிரு. அப்பா அப்புறமா தவறு செஞ்ச பிறகு அப்பாட்ட நம்ம கேட்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற எண்ணம், அப்பா இல்லாத போது அந்த எண்ணங்கள் வருகிறது.
0: ரொம்ப அழகான ஒரு செய்தி சொல்லியிருக்கிறீங்க, நான் தொடர்ந்து பேசுறேன். நன்றி இணை இணைப்பில்.
3: நிறைய நன்றி சார. நன்றி சார்.
0: ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காரு ஆண்டிப்பாளையத்திலேருந்து நேயர். அதாவது தந்தைகிட்ட சொல்றத கேட்க விடாம ரொம்ப செல்லங்காட்டியாக நீங்கள் போங்க, இப்படி தான் இருக்கணுங்கிறது. இரண்டாவது, வீட்டில் தந்தையையே அலட்சியப்படுத்துவது, இவை இரண்டும் இருந்தாலே இந்த பிள்ளையுடைய வளர்ச்சி ரொம்ப பாதிக்கும். அதே போல் தந்தைமார்களும் பொறுப்பு இல்லாமல் சில குடும்பத்தில் இருப்பாங்க, மது இருந்துட்டு வர்றது, வீட்டில் உள்ள பணம் தராமல் இருக்கிறது, அவைகளும் பிள்ளைகளை பாதிக்கும். அதனால் இரண்டு பக்கங்களுமே இரண்டு பக்கம் ரொம்ப அழகாக நடத்தணும். ஆண்டிப்பாளையம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாரு, அது ரொம்ப கவனிக்கத்தக்கது. இணையக்கூடிய இடத்து நேரத்தில் பேசலாம். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: பேசுகிறேன் சார்.
0: பேர் என்ன சொன்னீங்க?
4: பூம்புகார் மேரியிலிருந்து ஜிவி இளங்குவன் சார்.
0: பேசுங்க.
4: காலை வணக்கம் சார், நல்லதே நடந்தது சார்.
0: சரிங்க
4: சார, அந்த காலத்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க சார், பருப்பு மட்டையை பார்த்து
0: குறுத்த மட்டை சிரிக்கிறாங்க சார். சரிங்க, அது மாதிரி பருத்த மட்டையை பார்த்து குறுத்த மட்டை சிரிக்க கூடாதுங்கிறீங்க?
4: அது சரி சார், முதல் நம்ம ஆமோதிச்சு ஆதரவிச்சு அவங்க சொல்படி நடந்து அவங்க
0: வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் மங்கலேந்து ராமானந்தம் சார்.
0: பேசுங்க.
1: முதல் சொல்ல நினைச்சேன், கேட்டு நடக்கணும் சார்.
0: சரி,
1: நம்மளுக்கு எவ்வளவுதான் அனுபவம் இருந்தாலும் முதியோருக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தெரியாது.
0: சரிங்க.
1: ஒவ்வொரு காலமும் நம்மளுக்கு அனுபவமா இருக்கும் அது.
0: சரிங்க.
1: அதனால முதியோரா உலோசனைப்படுத்துறாம பயணிக்க ஆகணும் சார்.
0: சரிங்க. நன்றி. இணைப்பில் வந்து இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் ஐயா.
0: பேசுங்க
2: ஐயா. பெற்றோர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது தாய் தந்தையர் பெரியோர்களை முதியோர்களை பேணி பாதுகாப்பது நம்மளுடைய முதல் எண்ணமாக இருக்கணும் ஐயா. யோசிச்சு பாருங்க, சிறிய வயதுல அவங்க சிறப்பா பேணி பாதுகாத்ததுனாலதான் நம்ம இவ்வளவு சூப்பரா வளர்ந்து அவங்க கண் முன்னாடி சாதிச்சு நிக்கிறோம். அப்போ தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கனால என்ன வரப்போகுது அப்படின்னு நினைச்சு அவங்களை புறக்கணிச்சு சரியா பராமரிக்கல அப்படின்னா நாளைக்கு நமக்கும் ஒரு காலம் வரும், நாமளும் முதியவர்களாகவும் நம்ம எப்படி இவங்களை நடத்துறோமோ நம்ம பிள்ளைகளும் நம்மளை நடத்தினா நம்ம தாங்க முடியுமா அப்படின்ட்டுன்னு ஒரு கணம் யோசிச்சு பார்க்க வேண்டும். சிறிய வயதுல குழந்தைகளை பேணி பாதுகாத்து அந்த அளவுக்கு கல்வி கொடுக்கறவங்களுக்கு மறு கடனாக நம்ம அவங்கள வளர்ந்த பிறகு அவங்கள பேணி பாதுகாக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய பதில் மரியாதை. சில சமயத்து இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். சில சமயங்கள்ல நம்ம அவங்க மனசு கோணும்படி நடந்து அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தினோம்னா அதற்குரிய பிரதிபலன் அப்படிங்கறது நம்ம கிட்டதான் தெரியும். நல்லது விதைப்போம், நல்லதே நமக்கு நடக்கும் ஐயா.
0: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நேயர்கள் அனைவருக்கு அடுத்து 11 மணிக்கு வரை இருக்குது. வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் நாளும் நலம் தரும் யோகா. சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி காரைக்கால் திருப்பட்டினத்தில் யோகா மையம் நடத்தி வரும் யோகா பயிற்றுநர் கவிதா பாரதிமணி அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க செல்வ சுகப்பிரியா. நாம் இணைந்திருக்கிறோம் காற்றில் கலந்து காதில் மலரும் கரைக்கால் பண்பலை 100.3 இது சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பெற்றியார் பேணிக்கொழில். இதில் ஃபேஸ்புக்கில் நம்ம பதிவு கொடுத்துருந்தோம், அதுக்கான பதிவுகள் நேரில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். வயது முதிர்ந்த பெரியவர்கள் எல்லா விஷயத்திலும் அனுபவசாலிகள். நல்லது கெட்டது என்பது அவங்களுக்கு தரம் பிரித்து சமாளிக்க கற்றுக்கொள்ள தெரிந்தவர்கள். அவர்களை பேணி காப்பதும் அவருடைய அறிவுரைகளை கேட்டு நடப்பதும் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தில் அழைத்துச் செல்லுவதும் அவர்களை காத்து அவர்கள் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு நடப்பது வாழ்க்கைக்கு சிறந்தனே. இஞ்சிக்குடி மின்சாரக்கரன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராமன் சொல்லியிருக்காரு, அவற்றுள்ளெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா சூழல், பெரியாரை போற்றுவோம், அவர்களை உறவாக கொள்ளுதல் அரியதான செயல், போற்றுவோம் மதிப்போம் வணங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சிரி கலாவதி ராஜமோகன், பெரியார் பேணி குழல் என்பது திருவள்ளூரின் திருக்குறளில் பெரியார் திருக்குறளின் அதிகாரத்தில் வரும் ஒரு புகழ்பெற்ற குறளாகும். துன்பங்கள் நம்ம தொடரும் அல்லது நாளை வரும் மின்னர்கள் முன்னேறிந்து நல்வழி காட்டும் சான்றோரை நாம் துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெரியாரை பேணி காத்து துணை கொண்டால் வாழ்வில் பேரிடர் நம்மை அணுகாது அப்படின்னு திருக்குறள் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மட்டுமல்ல வெளியின் கண்ணில் தென்படும் முதியோர்களுக்கும் அவ்வப்போது என்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறேன் அப்படின்னு அரியலூர் மாவட்டம் கீழே குடியிருப்பு சிங்காரவள்ளி சொல்லியிருக்கிறாரு. டிஆர்பன் லலினி சங்கர், பெற்றோரை பேணி காத்தல் நான் முதியோரை எப்படி பார்க்குறோமோ அதுபோல் தான் நம்ம பிள்ளைகள் நம்மை காப்பாற்றணும் சொல்லியிருக்கிறாங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், நம் பெரியவர்களை மதித்தால் நம் பிள்ளைகள் நம்மை மதிக்கும், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு இருக்காங்க. உயிரான உறவு இறைவன் தந்த வரமன்று என்னை தாங்கிய கரங்கள் விடியலின் ஒளியாக இருந்து என் வாழ்வி செதுக்கிய கண்கள் தன்னலம் மறந்து என்னை காத்த இளமையை இழந்தவர்கள் கண்ணீரை தொடுத்து என்றும் என் புன்னகை கண்டவர்கள் இன்றைய முதுமை காலத்தில் தளர்ந்த நடைப்பழைகள் அன்பனும் கைப்பிடி தந்து அவரை தாங்குவோம் விழுகையில் மண்ணில் தெய்வத்தை தேடி நாம் எங்கும் அலைய வேண்டாம் பெற்றோரை பேணி காப்போம் அதுவே பெருமித்திரானு புவனகிரி சுமதி சொல்லியிருக்கிறாங்க. முகநூலையும் நேயர்கள் கருத்துக்களை பதிவிருந்தாங்க, தொலைபேசியாளர் கருத்துக்களை சொன்னாங்க. பெற்றியார் பேணி கொழல், இல்லை பெற்றியார் அப்படின்னா பெரியவர்கள் அப்படின்னு பொருள். அதில் வந்து நீங்கள் பெற்றவர்கள் அப்படின்னு மட்டும் எடுத்து பெற்றவர்கள் பெரியவர்கள் தான், ஆனால் பொதுவாக பெரியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். திருக்குறளில் பெரியாரை துணக்கொடல் அப்படின்னு ஒரு அதிகாரமே வள்ளுவர் கொடுத்துருக்காங்க, 45வது அதிகாரம். அதில் 10 குறள் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு குறள் தான் நம்ம இப்போ கையாண்ட, உற்றநோயினைக்கு உறாமை முன்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள். நமக்கு வரக்கூடிய வந்திருக்கிற துன்பத்தினைக்கு இன்னும் துன்பம் வராதபடி முன்னதாக காக்க வல்ல தன்மையுடைய பெரியாரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விடை. பல்லார் புகைக்குழலின் பத்தெடுத்தே தீமைத்த நல்லா தொடர்கை விடல், நல்லவராகிய பெரியவரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக்கொள்வதை விட 10 மடங்கு தீமை உடையதாகணும் 10வது குறளாக அதில் சொல்லியிருக்கிறாரு வள்ளுவர். அதனால் இன்றைக்கு வந்து முதியோர்களை அவர்கள் மீதான வன்முறையை தடுக்கிற ஒரு விழிப்புணர்வு நாள், அந்த நாளில் இந்த தலைப்பை கொடுத்துருக்குறோம்.

வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நாம் பாதிக்க வச்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை பாதிக்க வைப்பாங்க அப்படின்ல, பாதிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளைகள் இருப்பார்களா அப்படிங்கிற கேள்விதான் இயற்கையை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த உயரிய சிந்தனையோடு இன்றைய சிந்தனையர்கள் நிறைவு பெறுகிறது.

0: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
1: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
0: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
7: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.

வணக்கம் தோழி. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நாளும் நலம் தரும் யோகா, சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்கால் திருப்பட்டினம் யோகா மையம் நடத்தி வரும் யோகா பயிற்றுனர் ஆர் கவிதா பாரதிமணி அவங்க நம்ம கூட நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுக்க அழைக்கலாம். 0436 இணைப்பு எண்ணுடன் 2311 2991 2994 8 0 2995 8 0 அலைபேசி எண் 9566 4272 3 1.

0: நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம். முதல்ல வணக்கம். காரைக்கால் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் வந்து காரைக்கால் திருப்பட்டினத்தில் யோகா மையம் நடத்தி வரீங்க.
1: ஆமாம் ஆமாம்.
0: நீங்கள் வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ நாளாக வந்து யோகா மையம் நடத்திக்கிட்டு வரீங்க, எப்படி இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது?
1: இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்லணும்.
0: சரி சொல்லுங்கள்.
1: நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு யோகாங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் தானே. யோகானா எல்லாம் யாருக்கு தான் பிடிக்காது. இப்போ எங்கள் மாமனார் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த யோகாவில் மனவளக்கலை யோகான்ட்டு காரைக்காலில் அதுதான் எங்கள் மன்றம். அந்த இதில் தான் நாங்கள் சர்க்கிளில் தான் இப்போக்கும் இணைஞ்சு தான் செயல்படுறோம்.

0: இப்போ அந்த மனவளக்கலை யோகாவில் எங்கள் மாமா ஃபஸ்ட்டு இணைஞ்சு அவங்க வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அசிஸ்டன்ட் வெட்டினரியனாக இருந்ததுனால அவங்களால அந்த ரெக்கார்டு ஒர்க்கெல்லாம் சரியாக பண்ண டைம் இருக்காது. அவங்க எப்படி அது பண்ணுறதுக்காக அவங்க நான் ஹெல்ப்புக்கு தான் கொஞ்சம் ரெக்கார்டெல்லாம் எழுதி கொடுக்கறது, ட்ராயிங் பண்ணி கொடுக்கறது, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் செய்கிறப்ப அதை படிக்கும்போதே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சரி, நானும் கேட்டிருந்தேன் அவங்கள்ட்ட, மாமா இந்த மாதிரி எனக்கும் யோகா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னையும் சேர்த்து விடுறீங்களா படிக்கட்டுமான்ட்டு, தாராளமாக படிமான்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. அது ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, நான் வீட்டிலேருந்து தான் அப்போ வந்து பெரிய பையன் வந்து குழந்தை, ஒரு வயசு குழந்தை, அதனால என்னால் ரெகுலரான கிளாஸ் அட்டன் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்காக நேரடியாக அவங்களே ஒரு சார், பழனிவேல் சார்ன்ட்டு பேராசிரியர் இருந்தாங்க, இருக்காங்க இப்பயும். அவங்க தான் வந்து வீட்டுக்கே வந்து எனக்கு என்ன டிகிரியோட சர்டிஃபிகேட்டு அந்த டிசி அது எல்லாத்தையும் கொண்டு வாங்கிட்டு போயிட்டு மாஸ்டர் டிகிரி எம்எஸ்சி யோகாவுக்கு ஜாயின் பண்ண சேர்த்து விட்டாங்க.
1: சரி, அது எம்எஸ்சி யோகா ஜாயின் பண்ணி படித்தாச்சு. அடுத்து சொல்லுங்க.
0: அடுத்தது அப்போ டிப்ளமோ யோகா தெரப்பின்ட்டு ஜெயின் யூனிவர்சிட்டி அதெல்லாம் போட்டு ஒவ்வொரு கோர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து எம்ஓக்குன்னு ஒரு கோர்ஸ் மேடம், அது பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக இறையொரு அருளோட மாஸ்டர் டிகிரி பண்ணி முடிச்சிட்டோம். 15 வருஷம் ஆகுது. திரும்பவும் நம்ம அந்த டாக்டரேட்டுக்காக ட்ரை பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, அதுக்கு தான் இப்போ ட்ரை
1: பண்ணிட்டுருக்கீங்க. சரி, வாழ்த்துக்கள், அதுவும் நல்லபடியாக நடக்கட்டும். இப்போ வந்து நம்ம யோகா எம்எஸ்சி முடிச்சாச்சு, இப்போ சென்ட்ரல் ஆரம்பிச்சாச்சு. சரி, இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கிறப்ப நீங்க வந்து உங்க ரிலேட்டிவ் மூலமா அந்த ரெக்கார்ட்லாம் எழுதி கொடுக்கறப்ப ஹெல்ப் பண்ணி தான் உங்களுக்கு ஆர்வம் வந்தது அப்படின்னு. நீங்க முதல்ல கத்துக்கிட்டீங்க இல்ல படிச்சு முடிச்சிட்டீங்க, இந்த ஒரு மையமா வைக்கணும், ஒரு சென்டரா வைக்கணும், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு எதனால வந்தது?
0: அது வந்து அந்த முடிச்சு இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு மேடம். முடிச்சு ஒரு 3-4 வருஷம் முடிச்சு 3-4 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐயர் கோட்டாப்படி அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே சேத்தூர்லேருந்து உள்ளார ஒரு கிராமம், அதில் தான் ஒரு பிரைமரி ஸ்கூல். அந்த டீச்சர் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு மூலியமாக பழக்கம், அவங்க பேர் ராணின்ட்டு. அவங்க தான், நீ வந்து மாம் எம்எஸ்சி யோகாலாம் பண்ணியிருக்கேன், நான் எனக்கு யோகா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு எனக்கும் சொல்லி கொடுத்துட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈவினிங்கில் வந்து சொல்லித்தர முடியுமா, 3:30 to 4:30 வரைக்கும் ஸ்கூல் இருக்கும், அந்த டைமில் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னாங்க. சரி, நம்ம டிகிரி முடிச்சுட்டு சும்மா தானே இருக்கும், போய் செஞ்சு பார்ப்போம், சொல்லி கொடுத்து பார்ப்போம்ட்டு அப்படி ஆரம்பிச்சதான் என்னோட கரியர் மேம்.
1: ஃபர்ஸ்ட் நீங்க
0: அந்த ஐயர் கோட்டாப்படி
1: அந்த யோகாவை வந்து கமா போட்டு
0: ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது அந்த ராணி டீச்சருங்கிறவங்க. அவங்க வந்து அங்கே போயிட்டு என்னை பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வச்சது, அவங்க செஞ்சு எனக்கும் சொல்லி கொடுங்க என்னோட ஃபிட்னஸ்க்காக அதெல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அப்புறமா கொஞ்சம் அம்பகர்த்தூர்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன ஒரு ஸ்கூலு, சின்ன ஸ்கூல் தான், அந்தந்த ஸ்கூல்ல எல்லாம் கொஞ்சம் யோகாலாம் பண்ணி கொடுத்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் மனவளக்கலை மன்றம்னு சொல்கிறேன் காரைக்கால், அதில் அப்போ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து பேராசிரியர் அதெல்லாம் போட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் அருள்நிதியாக பேராசிரியர் இருக்குது அதெல்லாம் போட்டு இப்போ இன்னும் யோகாவில் இன்னும் கற்றுக்கணும் நிறைய இருக்குது. கற்றுக்கிற விஷயம் அதை இன்னும் கற்றுக்கணுங்கிற எண்ணம் நிறையா இருக்குது, அதை நிறைய கற்றுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும், அதை சொல்லி கொடுத்து அவங்களும் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகணும், நம்ம சொல்லி கொடுக்குறவங்க வந்து இந்த விஷயம் நீ சொல்லி கொடுக்குறீங்க இது எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ ஒரு மனசில் ஒரு ஆத்ம திருப்தி வரும் பாருங்கள். அது வந்து
1: கற்பிப்போம்,
0: எஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப அது அன்னைக்கு எனக்கு வந்து யாரோ பெரிய ஒரு எனக்கு பிடிச்ச கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு மேடம். அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு ஃபீலாக இருக்கும், அது இதனால நல்லா இருக்கு உடம்பு இப்படி சரியாயிடுச்சுங்கிறப்ப.
1: சரி, நீங்க முத முதல்ல வந்து ராணி டீச்சருக்கும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ முதல்ல நீங்கள் தொடங்குறப்ப எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க?
0: அந்த பிரைமரி ஸ்கூலில் உள்ள இப்போ பசங்க ஒரு 30-35
1: இருப்பாங்க. சரி, இப்போ நீங்கள் இத்தனை வருஷத்தில் எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க?
0: சக்சஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ஒரு 1000 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸுங்கிற மாதிரி. மற்றபடி இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் டிஆர் பட்டம் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குல்ல, அதில் வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணுற மேடம் 3 வருஷமாக. அதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே எப்பயுமே எனக்கு ஒர்க் இருக்கும், ஒரு நாளைக்கு நான் எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுறது ஒரு 30-20 பேர் இருப்பாங்க.
1: வெளிப்புற நோயாளிகள்,
0: உட்புற நோயாளிகள் பட்டணத்தில் இல்லை, வெளிப்புற நோயாளிகள் தான் நிறைய பேர் வருவாங்க. அதில் வந்து செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வருவாங்க, அப்புறம் அதில் வந்து ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸும் வருவாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக நான் போய் கூப்பிடுவோம், கொஞ்சம் ஓபியில் வந்து லைனில் நிற்பாங்கல்ல, அப்போ அந்த டைம் வேஸ்ட் பண்ணாங்க, நான் வாங்க கொஞ்சம் நிறைய

0: செய்யலாம். நீங்க இங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க வந்து இந்த மூச்சு பயிற்சி கத்துக்கோங்க, இல்ல பந்தங்கள் ஏதாவது அந்த ரிலேட்டடா கத்துக்கோங்க, அத முத்திரை கத்துக்குங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுவேன். எம்மா நான் யோகா கத்துக்கிற வயசு இல்லை அப்படின்னு, வயசானவங்க தான் நிறைய பேர் இருக்கிறதுனால யோகா பண்றதுக்கு கத்துக்க எனக்கு வயசு வேணுமேம்மா, நான் நீங்க என்ன இந்த வயசுல போய் என்னை கூப்பிடுறீங்க யோகா செய்யறதுக்கு என்னால முடியுமான்னு கேட்பாங்க. பாட்டி யோகா எல்லாம் சின்ன பாட்டியோ தாத்தாவோ சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் செய்யறது கிடையாது, பெரிய சேர்ந்து எல்லாருமே சேர்த்து செய்யறது தான் யோகா. குழந்தைங்களுக்கு தனியா அது வேற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன். வாங்க உங்களுக்கு என்ன உடம்பு உபாதை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிறது. டெய்லி டெய்லி எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 30-40 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி அது அப்புறம் நம்ம போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக யோகா டேக்காக ப்ரோட்டோக்கால் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் போய் யோகா பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கவர்மெண்ட் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நான் போய் யோகா எடுத்துருக்கேன் மேம். கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாத்துக்குமே.
1: சரி, இப்போ நம்ம வந்து யோகா பற்றி தொடங்கினோன்னே நீங்கள் அடுத்து ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்கூல் வரைக்கெல்லாம் வரிசெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. இடையில வந்து ஒரு நேரம் வராங்க, அவங்களும் வந்து யோகா சார்ந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
0: சரி,
1: வணக்கம்.
0: வணக்கம்
2: அம்மா. வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேம்மா.
1: சொல்லுங்க
2: அம்மா. எனக்கு ஒரு 2 கேள்விகள் இருக்கு. சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க, யோகாசனத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சூரிய நமஸ்காரத்தினால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அது பத்தியும், ரெண்டாவதுமா முதுகு தண்டுவடம், அது நிறைய நேரம் உட்கார்ந்து வேலை செய்யறவர்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கறது இருக்குமா, இவங்களுக்கு உரிய அந்த யோகாசன பயிற்சி முறைகள் ஏதாவது சில இது சொல்லுங்களேம்மா, அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
1: சரி, நன்றி, கேட்கலாம்.
0: சூரிய நமஸ்காரம் பத்தி கேக்குறாங்க. சூரிய நமஸ்காரம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 12 போஸ்ல வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யற மாதிரி வரும். இந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்னு பேர்ல பாத்தீங்கன்னாலே சூரியனோட தொடர்பு படுத்தி, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு காலையிலயும் செய்யணும், காலையில 7 AM இல்லை சன் ரைஸ் ஆகுறப்பையும் சன் செட் ஆகுறப்பையும் டைமிங், அந்த டைமிங் தான் சூரிய நமஸ்காரத்துக்கு ஏற்ற டைமாக இருக்கும். மற்ற நேரத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ருப்பீங்க, தண்ணி குடிச்சிருப்பீங்க, அதெல்லாம் இருக்கும், அதனால முழு பலன் அவங்களால கிடைக்காது. அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரத்தில் இந்த 12 போஸ்களும் சூரிய நமஸ்காரத்துல 12 போஸ்களும் பாத்தீங்கன்னா உடம்புல நம்ம உடம்புல 95-100 மில்லியன் அளவுக்கு அந்த நரம்புகள் நிறைய இருக்கு மேடம். அதோட நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்கு பாத்தீங்களா, எலும்புகள் தசைகள் எல்லாத்தையும் பார்த்து இயக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு யோகா காம்போன்னு சொல்லலாம் இது சூரிய நமஸ்காரத்தை. இதை செஞ்சாலே ஒட்டுமொத்த உடம்புக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இது பாத்தீங்க முன்னாடி வளைகிறது, பின்னாடி வளைகிறது, முன்னாடி பின்னாடி வளையிறது, அப்புறம் வந்து படுத்துக்கிட்டு செய்யறது, ஒரு கால் மடக்கி செய்யறது, அது மாதிரி நிறைய அந்த 12 போஸ்களும் வரும்.
1: இப்ப வந்து சூரிய நமஸ்காரத்தை பத்தி கிட்டத்தட்ட 12 போஸ் வரும். இது வந்து நம்ம பெரியவங்கல இருந்து சின்னவங்க எல்லாருமே பார்க்க
0: எல்லாருமே செய்யலாம். பெரியவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கு, என்னால கை முட்டி மடக்கல, கால் முட்டி மடக்க முடியலங்கிறப்ப சேர்ல உட்காந்துட்டு கூட ஆசனங்கள் சூரிய நமஸ்காரத்தை அவங்களுக்கு சப்போர்ட்டா, சூரிய நமஸ்காரத்தை சேர்ல உட்காந்து சப்போர்ட் பண்ணி பண்ற மாதிரி இப்ப நிறைய வேரியேஷன் எல்லாம் வந்திருக்கு மேடம். அதுல அவங்க அதுக்கு செஞ்சுட்டு அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம்.
1: சரி, இப்ப வந்து சேர்ல உட்காந்துருக்கிறப்ப இப்ப பெரியவங்களுக்கு முடியல அப்படின்னா பக்கத்துல கண்டிப்பா ஒரு ஆள் உதவிக்கு வேணும்
0: அப்படின்னு இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைனர் யோகா இன்ஸ்ட்ரக்டர் பக்கத்துல உள்ள யோகா இன்ஸ்ட்ரக்டர் போய் அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அந்த சேர் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கால் நல்லா அந்த நம்ம எப்படி சூரிய நமஸ்காரில் நின்றுட்டு உட்காந்துட்டு படுத்துட்டு செய்யறோமோ அதே மாதிரி அந்த சேரோட போஸை வச்சு அவங்க அதை ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு அவங்க பேக்ல பெண்ட் பண்றது, ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்றது கொஞ்சம் அதை வேரியேஷனோட செஞ்சு முடிச்சுக்கலாம் அவங்க.
1: சரி, அப்படி வந்து பெரியவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வச்சு கத்துக்கிறப்ப எவ்வளவு நாள்ல கத்துக்கலாம் மேம்?
0: அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கும் பெரியவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க மேடம் இதில் யோகா கற்றுக்கணும். ஏன்னா அவங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா உடல் நம்மள்கிட்ட வேற என்ன சொத்து, நம்ம சேர்க்குற சொத்தெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய வியாதி வந்துச்சுன்னா இருக்கிற சொத்தெல்லாம் காலியாக போயிடும். ஒரு நம்மளுக்கு இருக்கிறது உடல்நலம், ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது. அந்த உடல்நலத்தை விரும்புறவங்க ஒவ்வொருத்தரும் உடற்பயிற்சி யோகா செய்யணுங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க இப்ப எல்லாருமே.
1: நிச்சயமா, நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். நேர்களே, இன்றைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் வணக்கம் தொழில நாளும் நலம் தரும் யோகா.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன் சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை புழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை புழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
7: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்.
9: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏர்சி நரேசி சிட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: 5 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: வணக்கம். தொழில் நிகழ்ச்சியில் நலம் தரும் யோகா, சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியாக காரைக்கால் திருப்பட்டினம் யோகா மையம் நடத்தி வரும் யோகா பயிற்றுனர் ஆர் கவிதா பாரதிமணி அவங்க நம்ம கூட நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ முதல் நேர் வந்து நம்மக்கிட்ட வந்து சூரிய நமஸ்காரம், அது கூடவே வந்து முதுகு தண்டு நேராக இருக்கிறதுக்கு. அதாவது பெரும்பாலும் வந்து நம்ம ஒரே இடத்துல உட்காந்தே வேலை செய்கிறோம். இப்போ வந்து கணினியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், கடையில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் நடந்து போக அமித்த அவங்க வேலை எல்லாமே வந்து ஒரே இடத்துல அந்த சீட் பேஸ்டாக உட்காந்து டெஸ்க் ஒர்க் அப்படின்னு தான் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து முதுகு தண்டு இந்த லேப்டாப்பை தட்டி எவ்வளோ கம்ப்யூட்டரை தட்டி அப்படி குனிஞ்ச மணிக்கே இருக்கும். அவங்க ஆசைப்பட்டு நிமிந்து ஸ்டிஃபாக நிற்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணுன்னாலும் சிரமமாக இருக்கும். இப்போ அவங்க எந்த மாதிரி யோகாசனம்லாம் பண்ணலாம் மேம்?
13: இந்த முதுகு தண்டுகளோட பிரச்சனை அப்படின்னாலே வலி இருக்குது, அவங்களால வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படின்னா என்ன, இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி உட்காந்து ரெகுலராக உட்காந்தே வேலை இருக்குது, அவங்களால ரொம்ப மொட்டிலிட்டி இல்லை, அவங்களோட நடப்பு அந்த இது மாதிரி பிரச்சனை, நடக்க முடியல, முதுகு தண்டுவடம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலைன்னா, ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தான் எந்திரிச்சு, ரொம்ப உங்களால் ஒர்க்கு லோடு அதிகமாக இருந்தனாலும் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு சும்மா கைகளை மேலே தூக்கிட்டு தாடாசனான்னு பேர். இப்போ கைகளை மேலே தூக்கி ரெண்டு கைகளையும் கோர்த்துட்டு விரல்களை இன்டர்லாக் பண்ணிக்கிட்டு மேலே நல்லா கையை மேலே தூக்கிட்டு உங்கள் டோஸ்லேயே நின்றுட்டு நல்லா கொஞ்சம் டோஸில் மேலே தூக்கு

தூக்கிக்கணும், குதிங்கால் தூக்கின மாதிரி டோஸ்லேயே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப அதே மாதிரி ஒரு கேப் விட்டுட்டு திரும்ப அதே ஒரு மூணு ரவுண்டு மேலே தூக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும், மேலே தூக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மூணு ஸ்டெப் செஞ்சுட்டு உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்த நிலையில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கால் வலி முதுகு வலி அதிகமாக இருக்குன்னா உடனே இந்த ரிலாக்ஸேஷன் ஒரு மூணு ரவுண்டு செஞ்சுட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்னால் வந்து நான் வீட்டில் இருந்துட்டு எனக்கு முதுகு வலி இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக அவங்க என்னென்னா மேட்டு போட்டு படுத்துக்கிட்டு எல்லாம் செய்கிற யோகாலாம் இருக்குது. மேட்டை போட்டுட்டு அவங்க என்ன செய்யலாம், புஜங்காசனா அப்புறம் வந்து கேட்டன் கவுபோஸ் மார்ஜரி ஆசனா அதை மாதிரி கொஞ்சம் முதுகு தண்டை லூசனிங் பண்ணுற மாதிரியான ஆசனங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சேது பந்த ஆசனாலாம் நல்லாவே முதுகு வலிக்கு தெரியும். மல்லாக்கு படுத்துக்கிட்டு கைகளை கொஞ்சம் இடுப்பை ஒட்டி வச்சுக்கிட்டு கால்களை குதிங்கால கொஞ்சம் கிட்ட கொண்டு மடக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் டீப்பாக மூச்சு இழுத்துக்கிட்டு மேலேயும் கீழேயும் உடம்ப தூக்கி தூக்கி ரைஸ் பண்ணாக்க நல்ல ஒரு ரிலாக்ஸன் கிடைக்கும். அதே மாதிரி முதுகு தண்டு வரத்துக்கு இந்த மார்ஜரி ஆசனான்னு சொல்கிறது கேட்டன் கவு, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா

0: வந்து நான் வீட்டில் இருந்துட்டு எனக்கு முதுகு வலி இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக அவங்க என்னென்னா மேட்டு போட்டு படுத்துக்கிட்டு எல்லாம் செய்கிற யோகாலாம் இருக்குது. மேட்டை போட்டுட்டு அவங்க என்ன செய்யலாம், புஜங்காசனா, அப்புறம் வந்து கேட்டன் கவுபோஸ் மார்ஜரி ஆசனா, அதை மாதிரி கொஞ்சம் முதுகு தண்டை லூசனிங் பண்ணுற மாதிரியான ஆசனங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சேது பந்த ஆசனாலாம் நல்லாவே முதுகு வலிக்கு தெரியும். மல்லாக்கு படுத்துக்கிட்டு கைகளை கொஞ்சம் இடுப்பை ஒட்டி வச்சுக்கிட்டு கால்களை குதிங்கால கொஞ்சம் கிட்ட கொண்டு மடக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் டீப்பாக மூச்சு இழுத்துக்கிட்டு மேலேயும் கீழேயும் உடம்ப தூக்கி தூக்கி ரைஸ் பண்ணாக்க நல்ல ஒரு ரிலாக்ஸன் கிடைக்கும். அதே மாதிரி முதுகு தண்டு வரத்துக்கு இந்த மார்ஜரி ஆசனான்னு சொல்கிறது கேட்டன் கவு, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எப்படி வந்து பூனை கொஞ்சம் முதுகு அப்படி ஒரு மாதிரி தூக்கும் பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி முதுகை தூக்குறதும் அப்புறம் கீழே கொண்டு வந்துட்டு முதுகை ரிலாக்ஸ் பண்ணி தலையை கொண்டு வரதும் ரெண்டு போஸ் மாறி மாறி செஞ்சாங்கன்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்.
1: இதெல்லாம் வந்து
0: முதுகு தண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்க, புஜங்காசனம் கோப்ரா போஸ் கூட கொஞ்சம் பெயின் இருந்துச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணி மகராசனம் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணிட்டு அவங்க செய்யலாம்.
1: இந்த ஆசனம் எல்லாமே நம்ம முதல்ல வந்து ஒரு முறையான
0: எந்த ஒரு யோகா ஆசனம்னா யோகானாலே ஒரு குரு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை ரெகுலர் பண்ணிக்கலாம். பக்கத்துல இங்க காரைக்கால் பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே காரைக்கால் சேர்ந்த எல்லா இடத்துலயுமே ஹாஸ்பிட்டல்கள்ல யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க. ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல யோகா டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு துணை பயிற்றுவிப்பாளர் எல்லாருமே இருக்காங்க. அதனால நம்ம காரைக்கால் பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க வேணாலும் போய் கத்துக்கலாம் ஹாஸ்பிட்டல்ல. மற்ற தமிழ்நாடு மக்கள் ஹாஸ்பிட்டல் சில நேரங்களில் இருக்கிறாங்க, சில இடங்கள் இல்லாதவங்க நீங்க பக்கத்தில் உள்ள யோகா ஒரு மையத்தில் போய் இதை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: முதல்ல வந்து நம்ம கத்துக்கணும், ஏன்னா வந்து ஒரு டீச்சர் இருக்கணும், அவங்கதான் முறையா
0: கத்துக்கணும். மூச்சு இழுங்க மேல தூக்கிதோ முதுகு இழுங்கன்னா அவங்க பாட்டுக்கு வேற பக்கம் செய்யக்கூடாதுல்ல. இப்ப கேக்குறதையோ இல்ல வாட்ஸ்அப்ல வீடியோ பாக்குறதையோ யூடியூப்ல பாக்குறதையோ வச்சு அவங்க செய்யக்கூடாது. ஏன்னா டக்குன்னா அவங்களுக்கு முதுகு பிடிப்பு வந்துடும், இடுப்பு பிடிப்பு வந்துட்டா என்ன செய்ய முடியும், ஒரு பக்கத்துல ஒரு கைட்லைன்ஸ் இருந்தா தானே அவங்க டக்குன்னு அதுக்கு ரிலீவிங் ப்ரோசஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு இடத்த ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரிலீவிங் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டாக்க உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அது பண்ணாமல் இவங்க டக்குன்னு எழுந்திரிச்சு சடனாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேற எங்கேயாவது பிடிப்பு ஏற்பட்டுரும். இப்போ யோகா செஞ்சாக்க நமக்கு பெயின் வந்துடுதுன்னு சுத்தமாக யோகா செய்கிறதே விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது.
1: இப்போ வந்து மேடம் சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே வந்து நம்ம செல்லை எடுத்து ஒரு யூடியூப் சேனலையோ ஏதோ ஒரு சேனல் வீடியோ அந்த மாதிரி வச்சு நானும் யோகா செய்கிறேன் அப்படின்னு அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது. பக்கத்தில் வந்து அதுக்குள்ள ஒரு ஆசன பயிற்சியாளர் நிச்சயமாக வேணும். அவங்கள்ட்ட நேரில் போய் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக எவ்வளோ நாள் கற்றுக்கிறோமோ அப்படி நமக்கு தேவையான ஆசனம்லாம் கற்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இந்த யோகா எல்லாம் நம்ம செய்யணும். எடுத்தோன்னா நம்ம வந்து செய்யக்கூடாது, தண்ணி மேலேயே ஓடுவோம் அப்படின்ற மாதிரி.
0: அதான் இந்த அந்த நேரே சொன்னாங்க பாருங்க மேடம், சூரிய நமஸ்காரம் சொன்னாங்கல்ல, சூரிய நமஸ்காரமே ஒட்டுமொத்த உடம்பு ஆரோக்கியத்துக்கு அந்த ஒரு சூரிய நமஸ்காரம் போதும். அதில் 6 ரவுண்டு மேக்ஸிமம் 6-12 ரவுண்டு வரைக்கும் செய்யலாம். இந்த 12 ரவுண்டு அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அது உடம்புல உள்ள அந்த பக்கப்பரிவு மண்டலம் மத்திய நரம்பு மண்டலம் எல்லாத்தையும் இயக்கிட்டோம். ஒட்டுமொத்த நரம்புகளை இயக்கும், தசைகளை இயக்கும், எலும்புகளை இயக்கி செய்கிறதுனால அது நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்துறதுக்கான ஒரு ஒரு சர்க்கிளான ஒரு யோகா பயிற்சினா இந்த சூரிய நமஸ்காரம் ஒன்று போதும். அதுவே லேடிஸும் செய்யலாம், ஜென்ஸும் செய்யலாம், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதை செஞ்சுட்டு உங்கள் நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து புத்துணர்ச்சியோடயே இருப்பீங்க, ஒரு சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. அதுதான் இந்த சூரிய நமஸ்காரத்தோட ஒரு பெனிஃபிட் பெனிஃபிட்டு.
1: ஓகே, நன்றி மேடம். அடுத்து வந்து ஒரு நேயர் வராங்க, அவங்கள தொடர்ந்து அடுத்த கேள்வி நானும் கேட்க இருக்கேன்.
0: சரிங்க.
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், கேட்குறேன்.
2: அம்மா, என்னோட கேள்வி ரெண்டு கேள்விமா. முதல்ல குழந்தைகளுக்கு எந்த வயதுல இருந்து யோகா கற்றுக் கொடுக்கலாமா? இது ஒரு கேள்வி எனக்கு கொடுங்க. குழந்தைகளுக்கு எந்த வயதுல இருந்து கற்றுக் கொடுத்தால் அவர்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு.
0: ரெண்டாவது
2: கேள்வி பாத்தீங்கன்னா, யோகாவும் தியானமும் ரெண்டும் ஒண்ணுங்களா? மாறுபடுதுங்களா?
0: சரி சரி,
2: இது ரெண்டும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்கம்மா.
0: சரிங்க சார்.
1: சரி, கேட்கலாம் சார். நன்றி மேம். இப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு எந்த வயசுல இருந்து யோகா சொல்லி தரலாம்?
0: ஆமா, சரி கேட்குறாங்க. குழந்தைங்கள்லாம் இப்போ பார்த்தாக்க இன்ட்ரெஸ்டாகவே இருக்காங்க மேடம், எல்லாருமே யோகா செய்கிற அளவுக்கு. இப்போ 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம யோகா ஆசனங்கள் பரிந்துரை செய்யலாம். 5 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் வந்துடும் உடம்புக்கு. ஆனால் 8 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடுச்சு. எந்த இடத்துல, ஏன்னா 5 வயசு பையனை நம்ம செய்யும்போது முன்ன பின்னே அவங்க செய்வாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு 5-8 வயசுக்குள்ளே உள்ள

0: பசங்க 8 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்லா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு செகண்டு தேர்டு அதுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம கூட பிள்ளைங்க வர்றாங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பசங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கறது 5 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க.
1: ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இப்போ இங்கே மூச்சு பிடிச்சிக்கிட்டு அதை சொல்ல தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு 7 வயசு 8 வயசு அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றபடி ஸ்டார்ட் பண்ணுறது
0: ஸ்டார்ட் பண்ணால் 5 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாக்கா அவங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும். நல்லாவே இப்போ நிறைய அட்வான்ஸ்டு யோகா ஆசனாஸ்லாம் இருக்கு மேடம். அட்வான்ஸ் போஸ் நிறைய வந்து அதில் வந்து அந்த போஸஸ்லாம் வர்றதுக்கு அவங்க 5 வயசுலேருந்து பண்ணாங்க. ஒரு 10-12 வயசுலக்கு நல்லா ஜூனியர் யோகா காம்படிஷன்லாம் போய் நிறைய ப்ரைஸ் வின் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா நிறையா ஏசியாஸ் லெவலில் நிறைய பார்க்குற ஆசனாஸ்லாம் பார்த்தா இந்த ஆசனாலாம் இந்த குழந்தைங்க செய்கிறது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியாக குழந்தைங்களுக்கு கொண்டு வந்துடுறாங்க.
1: ஏன்னா உடம்பு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் வருது சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிறதுனால. அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா, ரொம்ப சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிறது. சரி மேம், இப்போ அடுத்ததா வந்து அவங்க தியானமும்
0: யோகாவும் கேட்குறாங்க. யோகாவும் தியானமும் ஒன்றா?
1: ஆமாம்.
0: இந்த யோகா அந்த யோகானாலே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்ம அஷ்டாங்க யோகம். பதஞ்சலி முனிவர் அவங்களால வடிவமைச்சது தான் அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க யோகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக 8 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இயமம், நியமம், ஆசனம், பிராணாயமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி அப்படின்ட்டு. இந்த இந்த தியானம்ங்கிறது 7th ஸ்டேஜிங்கிறது இந்த இதெல்லாம் நம்ம தியானம் எல்லாருமே உடனே உட்காந்துருந்தும் பண்ணிட முடியாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உடம்பு கொண்டு வரணும். இயமும் நியமம்ங்கிறது நல்ல சமூக ஒழுக்கத்தை, நல்லா பொய் சொல்லாமல் இருக்கிறது, திருடாமல் இருக்கிறது, அடுத்தவங்களை குறை கூறாமல் புறணி பேசுறது, அதெல்லாம் இருக்கிறதுக்கு இயமம் நியமம்ங்கிறது நம்ம கடமையை கரெக்டாக செய்கிறோமா, நம்ம சுய சுத்தமாக இருக்கிறது, அதெல்லாம் சாப்பாடு சுய ஒழுக்கம், சாப்பாடு முறைகள், இயற்கையான சாப்பாடு சாப்பிட்றது, நல்ல உணவு ஊட்டச்சத்தான உணவு சாப்பிட்றது, அதெல்லாம் இயம் நியமத்தில் வந்துடும். பிராணாயமங்கிறது நல்ல மூச்சு பயிற்சி, மூச்சை வந்து இயக்கிறது, மூச்சை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி லாங்காக விடுறது அப்படிங்கிற மாதிரி அந்த பிராணாயமங்கள்லாம் நிறைய டைப் இருக்குது. பிரத்யாகாரம் அப்படிங்கிறது நம்ம உடம்ப வந்து அந்த மனசை வந்து அலைப்பாயாமல் பற்றற்ற நிலையோட எது நடந்தாலும் சரியாயிடும், எது வந்து அப்படியே அப்படி ஒரு எல்லாமே விட்டுட்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம கடந்து போகிறது. தாரணங்கிறது ஒரே இடத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது, ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், ஒரு மலை, ஏதோ ஒரு திங்ஸை, ஒரு திங்ஸை மட்டும் நம்ம அப்படியே கவனம் செலுத்துறதுனால நம்ம மனசை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரணும். தியானம் அதுக்கப்புறத்து தான் தியான நிலையை கொண்டு வர்றாங்க. ஏன்னா பிராணாய ஆசனம், இதுக்கு இடையில ஆசனம் வருது. ஆசனம் செய்யறது தான் ரொம்ப அவசியமானது. ஆசனம் செஞ்சு நம்ம உடம்பு முதுகு தண்டு எடுத்து நேராக்கணும், உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டி. ஏன்னா ஒரு தியானம் பண்றதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் நம்ம நேராக உட்காந்தா உடம்பு நமக்கு ஒத்துழைக்கணும்ல. உடம்பு ஒத்துழைக்காம நம்ம தியானம் பண்றது மூச்சை கவனிச்சு உட்காந்து அங்கே இடுப்பு வலிக்கும், இங்கே காலை வலிக்கும், அப்புறம் மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும், கால் மரத்து போகும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம முதல்ல ஆசனம் பயிலணும். ஆசனம் பயின்றதுக்கு அப்புறம் தான் ஸ்டெப்பாக வந்ததுக்கு அப்புறம் தான் தியான பயிற்சிக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்கும். தியானம்ங்கிறது நிறைய தியான வகைகள் இருக்கு. அந்த தியான வகைகளில் நம்ம வந்து இப்போ எளிமையாக எல்லாரும் பண்ணுறது விபாஷனா, அந்த மாதிரி மூச்சை மட்டும் கவனிச்சு யோகா பண்ணுறது தான். அதுதான் அந்த மூச்சிலேயே கவனம் செலுத்துறது தான் எல்லாமே. வாசி யோகமாக இருக்கட்டும், விபாஷனா யோகம் எல்லாமே அந்த மூச்சை கவனித்து உள்ளார்ந்த கவனிப்பு, உடலை உள்ளார்ந்து கவனிக்கிறது தான் தியான நிலை. இதில் நிறைய அந்த பார்த்தீங்கன்னா தந்திர என்ன சொல்கிறது, ஆமாம், அந்த யோக நிலையில் நம்ம உடம்புல வந்து உச்சரித்து ஒரு சக்தியை கிரியேட் பண்ணுறது, நம்ம உடம்புல சக்தி மையங்களை இயக்கிறதுக்கான ஒரு யோகா. அந்த சாண்டிங் ப்ரேயர் நம்ம ஒளி உச்சரிக்கிறது மூலயமா நம்ம உடலில் உள்ள சக்தி பாகங்களை இயக்கி நல்ல ஒரு தியானம், உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, மனசை அமைதிப்படுத்திக்கிறது, மனதை தெளிவுபடுத்துறது, எல்லாமே அந்த உறுதிப்படுத்துறது எல்லாமே இந்த தியான முறையில் வந்துடும். தியானம் யோகாவோட ஒரு பாட்டு தான் தியானம். ஆனா யோகா தியானம் பண்ணணும்னா நம்ம முதல்ல அந்த 5 ஸ்டெப் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தியான நிலையை நம்ம செய்யறதுக்கு உடல் ஒத்துழைக்கும், மனசு ஒத்துழைக்கும்.
1: ஏன்னா இப்ப வந்து எடுத்தோன்னா உட்காந்தோன்னா கண்ண மூடி கொஞ்ச நேரம் நம்மளால அதுல ஒருநிலை
0: ஃபர்ஸ்ட் நம்ம மனசை கவனிக்கிறோம், மூச்சு கவனிக்கிறோம்னால அது ஒரு இடத்துல நிக்காது. பல யோசனைக்கு அப்பதான் வரும், அப்பதான் வீட்டுல உள்ள சிந்தனை வரும், வெளியில வேலைக்கு போற சிந்தனை வரும், எல்லா சிந்தனை
1: சின்ன சவுண்ட் கேட்டாலும்
0: அந்த மனசு அமைதியாவே இருக்காது. அந்த நீங்க சொன்ன மாதிரி ஏதோ என்ன சவுண்ட் கேக்குது, அது இதை போட்டு குழந்தைங்க இதை உடைச்சிருக்குமா, அதை தள்ளி இருக்குமா அப்படிங்கிற சிந்தனை அதோட ரிலேட்டடா போயிடும். நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ வந்து இதெல்லாம் நம்ம

0: சமூக ஒழுக்கத்துல ஆரம்பிச்சு நம்ம வந்து இந்த தியானம் உடம்புல ஆசனம் பயணம்னா அந்த தாரணை வரைக்கும் கொண்டு வரணும். உடம்பு ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்றது, ஒரு நிலையை ஃபோக்கஸ் பண்றது, ஒரே ஒரு பொருளை ஃபோக்கஸ் பண்றது, அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தியானத்துக்கே உடம்பு தயாராகும்.
1: அந்த படிநிலைகள் நம்ம வந்து அச்சீவ் பண்ணாதான் அடுத்து தியானத்துல வந்து அழகா உட்கார முடியும்.
0: அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வரைக்கும் நல்லா அது அமைதியாக உங்களால் உட்கார முடிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு டூ ரெண்டுலேருந்து அஞ்சு செகண்ட் இருந்தால் கூட உங்களால் அமைதியாக உட்கார முடிஞ்சா அதுவே பெரிய யோக சாதனை தான். அது தியானங்கிறது நீங்கள் ஒரு மணி நேரம் வேணாலும் உட்காரலாம், இல்லை ஒரு நாள் ஃபுல்லாகவும் உட்காரலாம். நீங்கள் எந்த நிலையில் இறைநிலையோடு நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்கிறது தான் தியானம். ஆன்மீக சார்ந்ததும் இப்படி தான் இந்த தியானங்கிறது நம்ம பிரபஞ்சத்தோடு எப்படி கனெக்ட் ஆகுறோம், இறைநிலையோடு எப்படி நம்ம கனெக்ட் ஆகுறோம், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடந்துடும் அந்த தியானம். அதுதான் நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் உட்கா அவ்வளோ நீங்கள் எவ்வளோ நேரம் உங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறதுல நீங்கள் எவ்வளோ செகண்டில் நீங்கள் வந்து இறைநிலையோடு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது.
1: இல்ல இப்ப நீங்க சொல்றது வந்து இப்ப நான் சில கோயில்கள்ல ஆலயங்கள்லயும் பாத்திருக்கேன். இப்ப ஒரு சில பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல நடத்துறவ அவங்க போனாங்கன்னா வந்து அவங்க மித்த அதாவது சில பேர் வந்து செல்லு பாக்குறது, இப்ப வேற ஏதாவது பக்கத்துல உள்ளவங்களுக்கு பேசுறது அப்படிலாம் இல்லாம சிலர் வந்து எதுவுமே பண்ணாம அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாங்க. அவங்க கண்ணு கூட சில நேரத்துல
0: திறந்துருப்பாங்க
1: ஆனா அமைதியா இருப்பாங்க. அது ஒரு வகையான ஒரு நீங்க சொல்ற கனெக்டிவிட்டி சொல்லலாம். அமைதியா காமா அவங்க உள்ளுக்குள்ள என்ன சிந்திக்கிறாங்க நமக்கு தெரியாது, ஆனா அந்த ஒரு நிலையோட உட்காந்துருப்பாங்க. அதே போல சிலர் வந்து இந்த கடற்கரையில பீச்சுக்கு போனாலும் சரி அந்த அலை வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்லுதுன்னு தெரியாது, அது ஒரு வகையான கனெக்டிவிட்டிங்கிற மாதிரி. போன்லாம் எதுவும் தூரம் வச்சிருவாங்க போல அமைதியா உட்காந்துருப்பாங்க. நான் நிறைய அந்த மாதிரி வேடிக்கை பார்த்திருக்கேன், எப்படி இவ்வளவு நேரம் அமைதியா உட்காந்துருக்காங்க, அப்படி என்ன இருக்கு அவங்க அதுல
0: அந்த அலை வர்றது, அந்த அலையோட சத்தத்தை கேட்டுட்டு அந்த உப்பு காத்தோட அந்த வாடையை ரசிக்கிறது, அந்த நுரையோட சவுண்ட கேக்குறது, அந்த ஈரக காத்தை உணர்றது, அதெல்லாம் ஒரு ஃபீல் மேடம். அந்த காத்து இயற்கை காத்தோட அந்த இடத்த பார்க்கும்போது நம்ம மனசு உடல் எல்லாமே ஒரு ஆஸ்வாசமா ஒரு அமைதியாயிடும். நம்மளுக்கு நல்லா ஹாப்பி ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கெல்லாம் இப்போ வெளியில் போகிற வேலை ஒர்க் இருக்கிறவங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கும், பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த நேரமும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. வேலை ஓவராக க்ளீன் பண்ணணும் அது பண்ணணும் அதெல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனாலும் அதுவே அது அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இது இப்போ இப்படி இருந்தாக்க இது இந்த பொருள்னா இங்கே தான் இருக்கணும், இதுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் வெளியிலலாம் போய் இயற்கையோடு ஒன்றி இயற்கையை ரசித்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் உங்கள் வீட்டில் அவங்க வீட்டு கொள்ளையில் கொஞ்சம் மரம் வச்சுருக்காங்க, செடி வச்சு பராமரிக்கிறது, இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு குழந்தைங்களோட சேர்த்து அவங்களும் மீன் தொட்டியில் மீன் வளர்க்குறதோ இல்லை பெட்ஸ் வளர்க்குறதோ, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி வளர்த்து அதுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மனம் அமைதியாயிடும். அமைதியாக இந்த மாதிரி இயற்கை சூழலை போய் இயற்கையோடு ரசிக்கிறது. அதனால தான் பார்த்தா இப்போ வெக்கேஷனாக எல்லாரும் லீவெல்லாம் விடுறது அதுக்காக தானே, வெளியில் குடும்பத்தோடு போய் எல்லாரும் உட்காந்து அந்த இயற்கையை ரசிக்கணும், இயற்கையோட ஒன்று.
1: அந்த லீவ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கோடை திருவிழாக்களும் இதில் தான் நிறையா.
0: ஆமாம் கரெக்டு. அந்த நேரத்தில் வெளியில் போகிறப்ப அவங்களுக்கு வந்து ஏன்னா வீட்டுக்குள்ளேரே அடைஞ்சு கிடக்குறவங்க, வெளியில் ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அங்கே போகும்போது அந்த கூட்டத்தில் வர மக்களோட பேசுறது, அவங்களோட சொந்தக்காரவங்களை பார்க்கறது, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி. அதனால தான் இந்த கோடை காலங்களில் வந்து திருவிழாக்கள்லாம் வச்சு ரெடி பண்ணி அவங்க நம்ம மூதாதையர்கள் எவ்வளோ ஒரு சயின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க.
1: நிச்சயமா, ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மன அழுத்தத்தை விடுவிக்கிறதுக்கும் வந்து ஒரு முக்கிய ரீசனாக யோகா செயல்படுது. மேம் இப்போ நீங்கள் அடுத்து வந்து நான் இப்போ எதை கேட்க போகிறேன் அப்படின்னா, இப்போ எந்த 2026 யோகா தினத்தினுடைய கருப்பொருள் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா.
0: ஆமாம்,
1: இப்போ நம்ம வந்து பொதுவாக யோகாவை பற்றி நீங்கள் சூரிய நமஸ்காரத்துலேருந்து முதுகு தண்டு நிமிர்றது, தியானத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ சின்ன வயசில் 5 வயசில் கற்றுக்கலாம், 8 வயசில் கற்றுக்கலாம். இப்போ ஆரோக்கியமான முதுமைக்காக யோனா யோகா அப்படின்னா, நீங்கள் வந்து முதல்ல சொல்கிறப்ப சொன்னீங்க பெரியவங்களும் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு, ஏன்னா நம்ம உடம்பை தவிர வேற எதுவும் நம்ம கிட்ட சொத்து கிடையாது அப்படிங்கிற அந்த முதுமைக்கான ஆரோக்கிய யோகால நம்ம வந்து ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தவங்க உங்கள்ட்ட வந்து யோகா கத்துக்க வராங்கன்னா அவங்களுக்கு அந்த படிப்படியான ஆரோக்கியமான வாழ்விற்கான யோகா எப்படி அமையும் அதை சொல்லுங்க. ஒரு 50 வயதுக்கு

0: வேலை உள்ளவங்க வராங்க, என்னுடைய இனி வரும் காலத்தை நான் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்த வருஷம் வந்து சர்வதேச யோகா தினத்துக்கான கரும்பொருளே முதுமைக்கான ஆரோக்கியமான யோகா. இதை பற்றி சொல்லுங்க.
1: சரி மேடம், இந்த கருப்பொருள் ஹெல்த்தி ஏஜிங், யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் தான் இந்த ஃபார்மெட், இந்த தீம், இந்த வருஷத்துக்கான தீமு. இது வந்து இப்போ சின்ன நம்ம வந்து அந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் வந்து அந்த ஏஜ்லையும் நம்ம கடந்து போகிறதுக்காக தான், இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஏஜிங் கடந்து போகிறதுக்கான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். அந்த ஏன்னா இப்போ நம்ம
0: நீங்கள் சொல்கிற வந்து சின்ன வயசுலேருந்து
1: நம்ம சின்ன வயசுலேருந்து,
0: ஆனால் வந்து சிலர் வந்து
1: கட்டுக்காம இருக்கு
0: இருந்தாலும் மருத்துவமனையில போய் கொஞ்சம் பெரியவங்களையும் வாங்க, அப்ப அவங்கள வந்து இனிஷியேட் பண்றதுக்கு தான். இது வரைக்கும் நான் அதெல்லாம் கத்துக்கலங்க, ஃபேமிலி வீடு ஒர்க் இப்படி இருந்துட்டேன். இப்ப இதுக்கப்புறம் வர ஸ்டேஜ் என்னோட குழந்தைங்க வந்து ஃபேமிலியை பாத்துக்கிறாங்க, வளர்ந்துட்டாங்க, அப்ப எனக்கான அந்த ஃப்ரீ டைம் இப்ப
1: கிடைச்சிருக்கு,
0: நான் வந்து ஃப்ரீ ஆகுறேன், ஃபேமிலி வந்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னா இப்ப நான் எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறணும், அதுக்கான க்வெஸ்சன்ஸ் இது.
1: சரி சரி, இப்ப 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அவங்களோட ஃபேமிலியில குழந்தைங்களை வளர்த்துட்டாங்க, இனிமே நமக்கு வந்து எந்த வேலையும் ரொம்ப பெரிய வேலைகள்லாம் கிடையாது, நம்ம இனிமேல் ஹெல்த்தை பார்க்கணும், நம்ம வீட்டில் பார்ட்னர் அவங்களோட வாழ்க்கை துணையை பார்த்துக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும், காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு 7 மணி எழுந்திருக்கணும் மேடம். நம்மளுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு அடி அனுப்புறதுக்கு பசங்கள்லாம் அனுப்பியாச்சு, இனிமேல் நம்ம இதுக்கு சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு அந்த தாட்ஸ் இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடாது, எப்பயும் அவங்க எந்த டைம் எழுந்திரிப்பாங்களோ அந்த 7 மணி எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் அந்த ஒர்க்கு நிறைய இல்லாதங்கிறப்ப நல்லா அவங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். நடைப்பயிற்சிங்கிறப்ப நடைப்பயிற்சி நீங்க அவங்க வாக்கிங் போய்கிட்டே பாத்தீங்கன்னா பாட்டு கேட்கறதோ இல்ல பக்கத்துல ஃப்ரெண்டு கூட அழைச்சிட்டு போயிட்டு கதை பேசிட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்க வந்து அந்த நம்மளோட என்னது நம்ம மொபைல் ஃபோனோ இல்லை அது அந்த மாதிரி ரேடியேஷன் உள்ளாத இடமைய அந்த இதெல்லாம் வீட்லேயே வச்சுட்டு வாக்கிங் போகிற இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான செப்பல்ஸோ ஷூவோ அவங்க போட்டுட்டு நல்ல லூஸான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி லூஸாக இருந்தால் இப்படி இருந்தால் நடக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும்ல, அது மாதிரி நல்லா கைகளை நல்லா வீசின மாதிரி நல்லா காற்றை ப்ரீத்திங் நல்லா கவனிச்சுட்டு டீப்பாக எடுத்துக்கிட்டு நல்லா வேகமாக நடந்து ஒரு 1/2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ அவங்களால ஸ்பெண்ட் பண்ணி நடந்து போயிட்டு வரலாம். போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எளிமையாக முன்னாடியில் குனிகிறது, பின்னாடியில் குனிகிறது, கை இப்போ அதை மாதிரி நடக்கிறவங்க நிற்கிறவங்கன்னா பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி இடுப்பில் கை வச்சுட்டு சைடில் அர்த்தக்கட்டி சக்கராசனா அர்த்த சக்கராசனா ட்ரை பண்ணலாம், நின்றுக்கிட்டே செய்கிறது அதெல்லாம் ரொம்ப எளிமையாகவே பெரியவங்கெல்லாம் செய்கிறது தான். இதெல்லாம் வந்து ஈஸியாக அவங்கள ட்ரை பண்ணிக்கலாம். கைகளை நல்லா மேலே தூக்கி மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்குறது, கீழே இறக்குறது, கைகளை விரித்து கீழே கொண்டு வர்றது, இதெல்லாம் லூசனிங் ப்ராக்டிஸ்க்காகவே உள்ளது. அது கிரீவசக்தி கட்டி சக்தி விகாசக்கன்னா அது லூசனிங் ப்ராக்டிஸ், ஜானு சக்தி, முட்டுகளை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு உட்காந்துக்கிட்டே கூட செய்யலாம். சேரில் அவங்க வந்து வாக்கிங் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஓய்வான இடத்துல உட்காராங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதெல்லாம் மூட்டு இயக்கத்துக்கான யோகா முறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் லூஸாக வச்சுட்டு ஷோல்டரை இயக்கிக்கலாம், ஷோல்டரை கொஞ்சம் சுற்றுறது, ஷோல்டரை லூஸ் பண்ணுறதுக்காக கைகள் விரல்களை மணிக்கட்டுகளை இயக்கிறதுக்கு உள்ளது, கழுத்துக்களை இயக்கிறதுக்கு உள்ளது, அதெல்லாம் நல்லா ஈஸியாக செய்யலாம். சேரில் உட்காந்துக்கிட்டே கால்களை மேல தூக்குறது, ரெண்டு கால்களையும் சேர்த்தாப்புல மூச்சோட கனெக்ட் பண்ணி தூக்கி இறக்குறது, இல்லை ரெண்டு காலையும் உட்காந்த நிலையிலேயே முதுகு மட்டும் நேராக வச்சுக்கணும். எந்த ஒரு யோகா போஸ் சேரில் உட்காந்து செய்கிறாங்களோ நின்று செய்கிறாங்களோ உட்காந்து செய்கிறாங்களோ முதுகு நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு கால் நல்லா குதிங்கால் லேசாக தூக்கலாம், கீழே இறக்கலாம், திரும்ப குதிங்கால் கீழே வச்சுட்டு டோஸ் மட்டும் தூக்கலாம் இறக்கலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து உட்புறமா அப்படி நகர்த்த நம்ம புரண்டுவோம்ல தரையை அந்த மாதிரி போசஸ் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம். ஃபிங்கர்ஸ் நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம், கால் விரல்கள் கை விரல்களை இதெல்லாம் செஞ்சாங்க ரொம்ப எளிமையா இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து என்னால அவ்வளவு தூரம் நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட தெம்பு கிடையாது, எனக்கு ரொம்ப எளிமையா சொல்லி கொடுங்க அப்படின்னா என்னன்னா எளிமையா செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து சேரை ஒட்டி சப்போர்ட் பண்ணி கூட செவுத்தை ஒட்டி சப்போர்ட் பண்ணி நின்னுக்கணும். ஏன்னா சில பேருக்கு வயசானதுக்கு அப்புறம் இந்த பெயின் வெட்டிக்கோ அந்த தலை சுத்தல் பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க செவுத்து ஒட்டி கொஞ்சம் நின்றுட்டு அந்த செவுத்து சாஞ்ச நிலைகள்லையே நம்ம கைகளை மேலே தூக்குறது, வயிற்று நல்லா ஸ்டொமக்கு முன்னாடி பின்னாடி அசைக்கிறது, நல்லா செவுத்து ஒட்டி படுத்துக்கிட்டு கூட கால்களை மேலே தூக்கி கீழே இறக்குறது, கால்களை நல்லா விரிக்கிறது, மேட்டை போட்டு கீழே படுத்துக்கிட்டு கால்களை விரிக்கிறது, மடக்கிறது, கால்களை

0: மேல் நோக்கி தூக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன யோகா பயிற்சிகள் செய்யலாம் அவங்கெல்லாம்.
1: சரி மேம், இப்போ வந்து நான் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படின்னு நான் கேட்டேன். அதாவது இதுக்கு முன்னே நான் வந்து யோகா சின்ன வயசுலேருந்து கற்றுக்கல, இப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட வயசான பிறகு நான் கற்றுக்கிறேன்னா அவங்களுக்கு எப்படி இனிஷியலாக வந்து ஒரு சின்ன நடைப்பயிற்சியிலேருந்து சின்ன சின்ன ஆசனங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
0: இப்போ
1: கொஞ்சம் முடியாதவங்களுக்கு வந்து நம்ம செவுத்தை வந்து நம்ம
0: சப்போர்ட் பண்ணிட்டுக்கலாம், ஜன்னலை சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம்,
1: இந்த மாதிரி யோகாசனமும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சகோதரி.
1: வணக்கம். யார், இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பூந்தோட்டத்திலிருந்து நூர்ஜஹான் பேகம் பேசுகிறேன். இரு சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றியை கூறி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குமா, அதுக்கு வந்து நம்ம வந்து காலையில எழுந்திருச்சு, இப்ப நான் தொழுகைக்கு எழுந்திருப்பேன், 5 மணிக்கு எழுந்திருப்பேன், அப்ப தொழுகும் போது எனக்கு அதுவே ஒரு யோகா செய்த மாதிரியே தான் இருக்கும். ஆனா வந்து சைனஸ் இருக்கிறதுனால அதுக்கு ஸ்பெஷலா நம்ம என்ன செய்யலாம், அதை நம்ம அந்த சைனஸை குறைக்கலாம்ங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்களேன்.
1: கேட்கலாம். நன்றி. சொல்லுங்க மேம், அவங்களுக்கு வந்து அந்த சைனஸ் ப்ராப்ளமுக்கு வந்து யோகாவில் நம்ம எதை செஞ்சு சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க.
0: சைனஸ் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபேஸ் சைனஸ்னாலே மூக்கு அடைப்பு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி தான் வரும், மூக்கு அடைப்பு இருக்கும், ரன்னிங்னு சில பேருக்கு இருக்கும் மூக்கு அடைப்பு இருக்கும், தலைவலி வரும், அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சைனஸ்ங்கிறது. அந்த கேவிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போய் நீர்க்கூர்வையினால வந்துடும். அவங்க லேசாக நம்மள மாதிரி தலைக்கு டெய்லி தலை குளித்தாலும் ஒன்றும் ஆகாமல் இருக்காது, அவங்க லேசாக தலை குளித்தாலும் உடனே சளி விட்டு போய் அங்கங்கே தேங்கிடும், தண்ணி தேங்கிட்டு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பஸ்திரிக்கா பிராணாயமா, பஸ்திரிக்கானா ஒன்றும் இல்லை, நல்லா கைகளை மேலே தூக்கிட்டு ரெண்டு கைகளையும் நல்லா மேலே தூக்கிக்கணும், நேராக நிமிந்து உட்காந்துட்டு மேட்டில் சுகமான ஒரு இருக்கையில் உட்காந்துக்கணும், சேரோ இல்லை மேட்டை போட்டு உட்காந்துக்கலாம், அவங்க தொழுகையில் இருக்கிறதுனால தொழுகையோட மேட்லேயே போட்டு உட்காந்துக்கலாம், கைகளை நல்லா மேலே உயர்த்தி ரெண்டு கைகளையும் நல்லா மேல் நோக்கி விரிச்சுட்டு ஃபிங்கர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிக்கணும், நல்லா கைகள் காதை ஒட்டி இருக்கணும், மேலே தூக்கிடா நல்லா டீப்பாக மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டுக்கிட்டே கைகளை ஃபோர்ஸாக வந்து கொண்டு வந்து நம்ம இந்த ஷோல்டர் கிட்ட ஜாயின் பண்ணணும், நல்ல ப்ரீத்திங்கோட சவுண்டு என்னதை எக்ஸைல் பண்ணணும். இப்போ இந்த நான் கொஞ்சம் ப்ரீத்திங் செய்கிறேன் பாருங்கள், கவனிங்க சத்தத்தை, இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க வந்து ப்ரீத்திங் பண்ணும்போது அந்த சைனஸுக்கான அந்த கேவிட்டிஸில் உள்ள நீர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிராணாயமம் பண்ணுறது என்னன்னா நல்லா கொஞ்சம் உடம்புல அந்த சுறுசுறுப்பாகி அந்த ஹீட்டு கொஞ்சம் ப்ரொடியூஸ் ஆகி லங்ஸாக இருக்கட்டும் நம்ம சைனஸ் கேவிட்டியில் உள்ள நீருக்கெல்லாம் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிடும். சரி, அது வந்து அவங்களுக்கு சைனஸ்லேருந்து கொஞ்சம். அப்புறம் கபாலபதி கிரியான்னு சொல்லலாம், பிராணாயமம்னு சொல்லலாம். கபாலபதியும் பார்த்தீங்கன்னா விகரஸாக எக்ஸலேஷன் பண்ணுறது, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சைனஸ் ப்ராப்ளத்துக்கு நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த ரெகுலராக நான் செய்யணும், எந்த பயிற்சியாக இருந்தாலும் நம்ம ரெகுலர் பண்ணணும். அவங்க சைனஸ் இருக்குனாக்கா இப்போ ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது, அப்புறம் சரியாகலன்ட்டு தொடர்ந்து. இது வந்து ஒரு இணை மருத்துவம் தானே, நம்ம யோகாங்கிறது ஒரு இணை மருத்துவம், அதனால வந்து நம்ம அவங்க என்ன மெடிசன் வேணாலும் எடுத்துக்கலாம். இது அதோட சேர்த்து இது அவங்க செய்யும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட், சீக்கிரமா க்யூர் ஆகிறதுக்கு. இது அதுவும் இல்லாமல் இந்த மூச்சு பயிற்சி டெய்லி செஞ்சாங்க சைனஸ் குறையிறதுக்கே அவங்களுக்கு சைனஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறையிறது அவங்க ஃபீல் பண்ண முடியும். கபாலபதி கிரியா அது பார்த்தீங்கன்னா நேராக நிமிந்து உட்காந்துட்டு ஸ்டொமக்கை பெலி ஃபேட் இருக்குல்ல, நம்ம மூச்சை இழுக்கும் போது வெளில வரணும், மூச்சை விட்டுட்டு விகரஸாக வெளில விடணும். அதை ஒரு தர இன்ஹேலேஷன் பண்ணிட்டு எக்ஸைல் பண்ணுறது ஒரு 10 அப்புறம் 20 அப்புறம் 13 ஒரு மூச்சு எழுக்கணும், அப்படி ஃபாஸ்ட்டாக விடணும். இது ஒரு மெத்தட். இதுவும் பார்த்தீங்கன்னா லங்ஸில் ஓவராக அந்த ஹீட்டு வெப்பத்தை அதிகப்படுத்தி அதுலேருந்து அதில் உள்ள நுரையீரலில் உள்ள சளி கோளைகளை வெளியாக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பஸ்திரிக்கா பிராணாயமும் கபாலபதியும். அதோட வந்து அவங்க சண்முகி முத்திரை வந்து பிராமரி கூட செய்யலாம். பிராமரின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைனஸ் கேவிட்டியோட கனெக்ட் பண்ணி எப்படின்னாக்கா ஹனிபி மாதிரி ஹனிபி சவுண்டு கொடுக்கணும், ப்ரீத்திங் பண்ணிவிட்டு சண்முகி முத்திரைங்கிறது நல்ல காதுக்குள்ள கட்ட விரலில் விட்டுட்டு நம்ம ஐப்ரோக்கு மேலே கண்ணுக்கு கண்ணில் மூக்குக்கு பக்கத்தில் வாய்க்கு கீழே தாடைக்கு கீழே எல்லா ஃபிங்கர்ஸையும் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸாக மேட்ச் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கவனிக்கணும். கவனிச்சுட்டு டீப்பாக மூச்சு எழுத்துட்டு அந்த ஹனிபி எப்படி அந்த தேனீக்கள் ரீங்காரம் விடலாம் அதை

0: மாதிரி விடும்போது அவங்களுக்கு அந்த தலையில உள்ள பாரம் குறைஞ்சி ஒரு ரிலீவிங்கா ஃபீல் பண்ணுவாங்க மேடம்.
1: சரி மேம், தேங்க்யூ. சைனஸ் பத்தியும் வரசலாம் சொல்லியாச்சு. நேர்களே, நம்ம இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறது நாளும் நலம் தரும் யோகா. சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியாக காரை பண்பலையோட இணைஞ்சிருக்காங்க யோகா பயிற்றுனர் கவிதா பாரதிமணி அவங்க. நேயர்களுக்கு நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். பணக்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பணக்குடி நாகப்பட்டினம். நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லிவேலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: எனக்கு வந்து யோகாசனத்தை பற்றி சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியாக யோகா பயிற்றுனர் கவிதா பாரதிமணி அவங்க கூட நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன கேட்குறாங்க யோகா பற்றி. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: நான் திருவிடை மருந்தாளுக்கா முள்ளங்குள்ளேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: யார் பேசுகிறீங்க?
1: மாரியப்பன்.
0: ம், சொல்லுங்கள் சார்.
1: மேம், கண் பார்வை இல்லாதவங்க யோகா செய்யலாமா அப்படிங்கிறது சொல்லுவேன்.
0: சரிங்க, கேட்கலாம். மேம், கண் பார்வை இல்லாதவங்க யோகா செய்யலாமா?
2: ஓகே மேடம், கண் பார்வை இல்லாதவர்கள் யோகா செய்யலாங்கிறது குவஸ்டின். அவங்க என்னென்ன, கண் பார்வை பிறவிலேருந்தே இல்லையா, இல்லை பாஸ்டியெல்லாம் இடையில வந்து அவங்களுக்கு இடையில கண்ணு கேட்ராக்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்கா என்னென்னு அதை ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கண் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையோடு, மற்றபடி அவங்க ஃபிசிக்கலாக நல்லா தானே இருக்காங்க. இப்போ ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான உள்ள ட்ரைனர் தான் ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா நம்ம சொல்றது அவங்க வந்து நம்ம கை எங்க தூக்கணும், கால் எங்க

0: நடக்கணும்னு சொல்கிறப்ப அவங்க வந்து அவங்க எல்லார் மாதிரியும் புரிஞ்சிக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள்ட்டுக்கு நம்ம பக்கத்துலேயே இருந்து அவங்க டச் பண்ணி தான் இந்த இடத்துல இப்போ மடக்கணும், இங்கே நிமிரணும், இங்கேருந்து இங்கே செய்யும்போது நீங்கள் மூச்சை இழுக்கணும், இதுலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும், இப்படி கொஞ்சம் ஸ்டெச் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஒன்று கண் தெரியலங்கிறப்ப அவங்க கால் கையெல்லாம் எல்லாமே உடல் உறுப்புகள் மற்ற உறுப்புகளாக வேலை செய்கிறப்ப நம்ம யோகா செய்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ இடையில கண் பார்வை போயிடுச்சு அப்படிங்கிறப்ப தான் அவங்களும் காதல மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அது ஏன் கண் பார்வை போணுச்சுங்கிறத அவங்க போய் ப்ராப்பராக செக் பண்ணி சரி பண்ணி.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் அவங்க சொன்னது போல் வந்து நம்ம ஒரு ட்ரைனர், ஸ்பெஷல் ட்ரைனர் வேணும். இப்போ அவங்க கற்றுக்கிட்டாலும் கூட நிச்சயமாக வீட்டில் உள்ளவங்களும் ஒருத்தவங்க துணை இருக்கணும். ஏன்னா அப்படி கிடையாது, சரி செய்கிறப்ப
0: அது வேணாம் மேடம். ஏன்னா இப்போ கற்றுக்கும் போது தான் அவங்க யோகா ட்ரைனர் வந்து பக்கத்துலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஏன்னா நம்மளை மாதிரி கிடையாது, அவங்க நல்லா ஷார்ப்பாக இருப்பாங்க மைண்டு. பார்த்தீங்கன்னா ஒரு தடவை என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து அவங்க ஃபோக்கஸ் மைண்டில் அப்படியே பதிவு வச்சுருவாங்க. இப்போ இந்த இடத்துல நிறுத்தணும், இந்த இடத்துல இப்படி பண்ணணும், இந்த பெண்ட் பண்ணணும், எல்லாமே அவங்க வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணி மைண்டில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அதனால டெய்லி செய்கிறப்ப தேவை இருக்காது. அவங்க எவ்வளோ நாள் நீங்கள் அவங்க கற்றுக்குறாங்களோ கற்றுக்கிறப்ப மட்டும் அவங்களுக்கு யோகா இன்ஸ்ட்ரக்டர் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எப்படி அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வீட்டில் டெய்லி ரொட்டீன் ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரி யோகாவையும் அவங்க தனியாகவே செய்யறதுக்கு முடியும்.
1: சரி மேம், இப்போ வந்து இன்றைக்கி வந்து யோகா நிகழ்ச்சியில் வரிசெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே வரீங்க. பெரியவங்க வந்து யோகா, அப்போ கண் பார்வையற்றவங்க யோகா செய்கிறதுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து ஒரு 20-25 வயது இப்போ தான் முத முதல்ல வந்து யோகா கற்றுக்க போகிறாங்க, ஒரு ஒர்க்கிங் விமனோ இல்லை ஒர்க்கிங் மென்னோ அப்படிங்கிறப்ப அவங்களுடைய அந்த தொடக்க கால யோகா இல்லை முதற்கட்டமாக அந்த யோகா வந்து ஆசனம் எப்படி இருக்கணும், நல்ல ஒரு வாழ்வியல் முறையை தினசரி அவங்களுடைய வாழ்வியல் முறை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான இனிஷியல் ஸ்டேஜில் அந்த யோகாசனங்கள் எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு நன்மை பயக்க அந்த யோகாசனம் எந்த அளவுக்கு பங்களிக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் மேம்.
0: சரி, இப்போ 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்லாவே 20 வயசுலேயும் ரொம்ப ஒன்றும் உடம்பு ஸ்டிஃப்னஸ்லாம் வந்துடாது. கொஞ்சம் அப்போ பாடி மெட்டபாலிசம் நல்லா பாடி க்ரோத்தில் இருக்கும், போன்ஸு கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்கிட்டும் இருக்கிற ஸ்டேஜ் தான் அது 20 வயசுங்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ்லேருந்து 20-25 வயசு மேரேஜ் ஆகிற 25 வயசு வரைக்குமே பாடி வந்து வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கும். அதனால நல்லா வந்து அவங்களால ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக பண்ண முடியும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து இம்பேலன்சிங் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த டீனேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குரல் சேஞ்ச் இருக்கும், அந்த மீசையெல்லாம் முளைக்கிற ஸ்டேஜ் இருக்கும். லேடிஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பாடியில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் அதை எப்படி அவங்களால எப்படி இது வந்து கையால் தெரியாது. அப்போ அதை என்ன செய்வாங்கன்னா வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட தான் அவங்க வந்து எப்படி ஒரு கோபமாவோ இல்லை அவங்களோட ஆட்டிடியூடெலாம் வேற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிப்பாங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ அவங்கள வந்து நீங்கள் நல்லா இப்போ காயக்கல்ப யோகா சொன்ன மன்றத்துலேருந்து நம்ம வேதாத்திரி மனவளக்கலையில் காயக்கல்ப யோகாவுக்கு சேர்த்து விட்டிங்கன்னா டீனேஜர்ஸ்லேருந்து 20 வயசுக்குள்ளே அந்த குழந்தைங்களுக்கு நல்லா அந்த காயக்கல்ப யோகா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் அப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்களாக இருந்தீங்கன்னா அவங்க உடல் ரீதியாக நிறைய உடல் உள்ளுறுப்புகள்லாம் குரோத் ஆகி அதுலேருந்து அவனுக்கு அது என்ன இப்போ கேலாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும் அவங்களோட பிறப்பு உறுப்புகள்லேருந்தெல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், அதுலேருந்து நிறைய டிஸ்சார்ஜஸ்லாம் வெளியாகும். அதை வந்து பேரண்ட்டோட கூட சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. இது எதனால் நடக்குதுங்கிறது நம்மளும் பேரண்ட்டும் உட்காந்து நம்ம பேச மாட்டோம், ஏன்னா அது எப்படி பிள்ளைகிட்ட போய் பேசுறது அப்படின்னு ஒரு தயக்கம். இதில் இந்த காயக்கல்ப யோகாவில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து அந்த எதனால் இப்படி நடக்குது, இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம், இதை சரி பண்ணி நம்ம எப்படி உடல் ஆரோக்கியமே மேம்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த காயக்கல்ப யோகா ஒரு பேக்கேஜாக இருக்குது. அது வந்து காலையில் மதியானம் காலையில் சாயங்காலம் இரவு 3 வேளையும் செய்கிற மாதிரி யோகா பயிற்சிகள் இருக்குது அந்த காயக்கல்ப யோகா. அது மாதிரி ஒரு நீங்கள் கேட்ட மாதிரி உமன்ஸ் ரெண்டு பேரும் பார்த்துட்டு நின்றுட்டு செய்கிற ஆசனங்கள், உட்கார்ந்த நிலையில் செய்கிற ஆசனங்கள், அதெல்லாம் விருச்சாசனா, தாடாசனா, புஜங்காசனா, சஷாங்காசனா, அதெல்லாம் வந்து எளிமையாகவே 20 வயசுக்கு மேலே 20-25 வயசு வரைக்கும் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் நாடி சோதனை பிராணாயமா அப்படின்னு ஒரு முக்கியமான பிராணாயமாக இருக்கும் மேடம். இது வந்து ரெகுலராக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இது உடம்புல உள்ள 72,000 நாடிகளையும் இயக்கி மூச்சு இது இடகலை பிங்களை சரி பண்ணி சுவாசத்தை 2 மூச்சு நாசி வழியாகவும் சமப்படுத்தி வர்றதுக்கு உங்களுக்கு உதவி.

0: இருக்கும். இது வந்து நல்ல மைண்டை ஃபோக்கஸ் பண்ணும், உடலை ஆரோக்கியப்படுத்தும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். உங்கள் டெய்லி லைஃபுக்குள்ள இந்த சம் ஸ்டாண்டிங் ப்ரோசஸ், சம் சிட்டிங் ப்ரோசஸ், ஒரு நாடி சோதனை பிராணாயமம், இது மட்டுமே போதும். இன்னொன்று இந்த சூரிய நமஸ்காரம் பார்த்தோம்ல, அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேடம், தேங்க்யூ.
1: சரிங்க மேம், இன்றைக்கு வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நேரலையில் நேயர்களுடைய யோகாசனம் சார்ந்த கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்து பதில் சொன்னதற்கு ரொம்ப நன்றி மேடம். நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும்
0: என்னையும் இந்த காரைக்கால் பண்பலைக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரம் என்னை அழகாக பேச வச்சு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை இந்த என்னை தோழியை இங்கே கொண்டு வந்ததுக்கும் ரொம்ப நன்றி.
1: நன்றி மேம், தேங்க்யூ. வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நலம் தரும் யோகா. சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி காரைக்கால் திருப்பட்டினம் யோகா மையம் நடத்தி வரும் யோகா பயிற்றுனர் ஆர் கவிதா பாரதிமணி அவங்க நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட பங்கேற்று யோகாசனம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு ஆலோசனைகள் விளக்கங்கள் கொடுத்தாங்க. நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி.

0: மேம், நிறைவா நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய அலைபேசி எண் சொன்னால் நேயர்கள் வந்து யோகாசனம் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்பாங்க, சொல்லுங்கள் மேம்.
1: ம், சரிங்க மேடம். நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன், இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் கேள்விகள்லாம் கேட்டீங்க. சரி, உங்கள் நம்பர், என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 94 86 34 61 93 94 86 34 61 93.
0: நன்றி.
1: இந்த நம்பரில் இப்போ கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
0: நன்றி.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3 FM எக்ஸ்பிரஸ். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்ச் வல்லரி, காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நாகப்பட்டினம் பன்னங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐஐடி.

0: 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி என் நிக்ஷனா. 12:55 பன்னிசை. 1:00 காரைக்கால் சிவவழி விலாஸ் சொல்லஸ் வழங்கும் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் நாகப்பட்டினம் பனகுடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயின் கேள்விக்கு என்ன பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் டாக்டர் ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீண இசை கேட்கலாம். 3:00 எல்எஸ்சி. 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் எல்எஸ்சி. 4:00 உலக முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக ஊடகம் மற்றும் தொடர்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் நா பூபாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மட்ட ஸ்டோர்ஸின் உலா வரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் கருங்குறுவை நெல் குறைந்த செலவில் அதிக லாபம் மயிலாடுதுறை மாவட்டம் அள்ளி விலாகம் கே ரவிச்சந்திரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் தொடர்கிறது. ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. The news read by Valsa Williams. From a distant area.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பண்பலை 100.3 நேயர்கள் இணைவிருக்கும் இந்நிகழ்ச்சி மனதில் நின்றவை. கடித வழி விருப்பகானத்தில் தொடக்கமாக இளையராஜா இசையில் அருண்மொழி ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்கிறார்கள் சக்திவேல் படத்திற்காக. விருப்பம் நேயர்கள் காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிறிஷ், செல்வி, சூரி, காருண்யா, பிரசன்னா, நிவாஷினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, நவநீதம், சுவாமிநாதன், தினேஷ், அம்சவல்லி, மங்கை நல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், மித்ரன், திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்த்தனன், நர்மதா, அர்ஜுனன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனை.
7: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி பொறையார்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல் அமுது.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
12: Bye.

0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நிகழ்ச்சிக்கான அடுத்த பாடல் இணைந்த கைகள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயச்சந்திரன் இணைந்து பாடியிருக்கிறார்கள். விரும்பும் நேயர்கள் ராமேஸ்வரம், மதீனா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஹபி, ஷியாத், மெஹ்னா, ஹம்சா, ரனியா.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக இனி இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் இணைந்து பாடியிருக்கிறார்கள் ஒரு கைதியின் டைரி படத்திற்காக. விரும்பும் நேயர்கள் நாகப்பட்டினம் லக்ஷ்மி பாலு, சுபா வேல்முருகன், விபின் பாலாஜி, கவிபாலா, கும்பகோணம் டி எஸ் பாலு.

0: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
2: கடித வழி விருப்ப கானங்களில் அடுத்ததாக இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியிருக்கிறார் மறுபடியும் படத்திற்காக. விரும்பும் நேயர்கள் பேரலம், செந்தில்கண்ணன், சோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காசு. காத்திருங்கள்,
1: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchnl@gmail.com. நிகழ்ச்சியின் நிறைவாக மௌனராகம் படத்திற்காக ஒரு இனிமையான பாடல். விருப்பம் நேயர் குறிச்சிமலை டி பாஸ்கர்.

0: நிறைவு பெற்றது மனதில் நின்றவை. நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. சில நொடிகளில் தொடர்கிறது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியன் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்லோவாக்கியா பயணம் குறித்து சமூக வலைதளத்தில்

0: அறிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக தமது பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தும் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம், முதலீடு, தானியங்கி வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே துறைக்கான உற்பத்தி ஆகியவற்றில் பல்வேறு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் விழாவில் உரையாற்ற உள்ளார். இந்தியா, பிரேசில், எகிப்த், கென்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதிய அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாக கூறினார். எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நவம்பர் மாதம் தொடங்கும் ரபி பருவத்திற்கு தேவையான உரங்களும் கையிருப்பில் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 140,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணியர் விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். லக்னோவிற்கு இன்று புறப்பட்ட முதல் விமானத்தில் விமான நிலைய பயணிகளுக்காக நிலம் வழங்கிய 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணம் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த விமான நிலையம் உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 22,50,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து விரைவில் பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு விமான சேவை தொடங்க உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இரு தலைவர்களும் தனித்தனியாக விடுத்துள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வெளிப்படைத் தன்மையுடன் பின்பற்றப்படுவதாகவும், அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்றவற்றால் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும்

0: அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிகள் மேம்பாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு விமான நிலைய சேவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சீதா நிவாஸ் பயணிகளின் வசதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையம் நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக் இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமைகள் கையாளுதல் அமைப்புகள் மற்றும் சிறந்த அணுகல் வசதிகளுடன் திகழ்கிறது. இந்த மேம்பாடுகள் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தை பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்து விமானத்தின் நேர தவறாமை செயல்பாட்டை மேம்படுத்தவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயணத்தை அனுபவிப்பதற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பயணிகளின் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை வரும் வெள்ளிக்கிழமை நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் அப்பகுதியில் அமைதி ஏற்படும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் தெற்கு சத்தீஸ்கட்டில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தின் ஒரு சில பகுதிகள், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான மழை பெய்துள்ளது. தில்லியில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை தீபிகா 2 கோலும் நவ்னீத் கவு 1 கோலும் அடித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் டுனீஷியாவை வென்றது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கிய அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:50.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
2: நேயர்கள், இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு.

0: நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா?
2: ஒரு காட்டுல குட்டி பாண்டா ஒன்று இருந்துச்சான். அது எப்போதும் என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா எல்லார்கிட்டையும். ஒரு நாள் மரத்துல தேன் கூடு தொங்கிட்டு இருந்ததை கவனிச்சுதான். அந்த குட்டி பாண்டா கிட்ட அதோட நண்பர்கள் எல்லாரும், இந்த தேன் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, நம்ம முயற்சி செய்யலாமா அப்படின்னு பாண்டா கிட்ட சொன்னாங்களாம். அதற்கு பாண்டா பயந்து போய் ஓரமா நின்னுச்சான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு முயற்சி பண்ணுச்சான். மெதுவா மரத்துல ஏறிச்சான், சறுக்கியும் கீழே விழுந்துச்சான், மீண்டும் மரத்து மேல ஏறிச்சான். இறுதியில தேனை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சிச்சான். பாண்டா சிரித்து கொண்டே சொன்னிச்சான், முயற்சி செய்தாதான் எல்லாமே முடியும் நம்மளால. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், தன்னம்பிக்கையும் முயற்சியும் வெற்றிக்கு வழி.
1: வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் பாப்பா.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: என்ன செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப சொல்லிருக்கும் பட்டு இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப

0: வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நேரம் 12:55. பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு உலக முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக ஊடக மற்றும் தொடர்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் நா பூபாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி ஒளியேற காத்திருக்கிறது.

0: பண்பலையில் நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தேன்மழை. நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் காரைக்கால்.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் பாரம்பரியமே பாதுகாப்பானது.

தேன்மழை. எழுபது எண்பதுகளில் வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து உலா வருகிறது பாடல்கள் தேன்மழைக்காக. நிகழ்ச்சியின் தொடக்கமாக

கே ஜே ஏசுதாஸ் சுசிலா இணைந்து பாடியது சிவப்பு மல்லி திரைப்படத்திற்காக. கொடுத்த பின்னும் நிறைந்திருக்கும் பூவின் மனப்பொல், எடுக்க எடுக்க இசைத்துறளாய் பண்பலையில் தேன்மழை.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இதமான இசையோடு தனிமையின் சாரலோடு ஒலிக்கிறது. எஸ் என் சுரேந்தர், எஸ் ஜானகி இணைந்து பாடியது சட்டம் ஒரு இருட்டரை. ஒலித்திருப்பது பண்பலையின் தேன்மழை.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நடையிலும் உடையிலும் தலைவன் தான். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாளர். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமது. நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
8: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராஜுலேஷன்ஸ்.
9: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
8: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
10: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. தேன்மழையின் இசை பாடலாய் நம்மோடு இணைந்து இசைக்க வருகிறது வசந்த கால கீதங்களாய் ரயில் பயணங்களில் ஜெயச்சந்திரன் குழுவினர் இணைந்து பாடியது.

0: है तो टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ஒரு மணி 20 நிமிடத்தில் பண்பலையில் நமணிந்திருப்பது தேன்மழை தொடர்கிறது. தள்ளாடும் மேகமாய் தாளாட்டும் வானமாய் ஒலிக்கிறது கடல் மீன்கள்.

கவிதை இயற்றி ஸ்வர வரிசையாய் ஒழிக்க வருகிறது அந்த ஏழு நாட்கள். ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி இணைந்து பாடியது.

0: காரைப்பண்பலையின் ஒரு பள்ளி மூன்றில் இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் சிவா வெள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கிய தேன் மழை. நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சிவா வெள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் காரைக்கால்.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவ வெள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வெள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை உங்கள் சிவ வெள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன்மழை. எதிர்பார்த்து காத்திருந்து கண்டபின் வேத்திருந்து காத்திருப்பும் இங்கே சுகமாகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ராஜேஸ்வரி இணைந்து பாடியது ஒரு ஓடை நதியாகிறது.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0434249948648. என் மீண்டும் ஒரு முறை 0444249948658. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

வெண்பெஞ்சி மேகங்கள் கோலமிட பூக்களில் செய்த வீடு இது. தேன்மழையில் ஒலிக்கிறது உமாரமணன் தீபன் சக்கரவர்த்தி இணைந்து பாடியது மெல்ல பேசுங்கள்.

ஒலித்திருக்கும் பாடலுடன் நம்மிடமிருந்து விடைபெறும் நிகழ்ச்சி தேன்மழை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் தலைநகர் பிரட்டிஸ்லாவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். அதிபர் பீட்டர் பெலகிரினியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தமது ஸ்லோவேக்கியா பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமையும் என்றும் பிரதமர் சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர பிரிவினரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்காக பணியாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை

0: நோக்கமாக கொண்டு மத்திய அரசு ஆட்சி நடத்தியுள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வாய்ப்புகள், மேம்பட்ட கட்டமைப்பு, பொது சேவை, அனைவருக்குமான சுகாதாரம், தரமான கல்வி, தூய்மை நகரங்கள் போன்றவற்றால் மக்கள் பயனடைவதை அரசு உறுதி செய்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நடுத்தர பிரிவினர் பொருளாதார பாதுகாப்பு புதிய வாய்ப்புகளுடன் ஆளுமை பெறும் வகையில் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக விரிவான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வரி சீர்திருத்தங்கள் மூலம் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், வரி கட்டமைப்பு முறையில் GST மூலம் வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமையல் எரிவாயு, ஜல்ஜீவன், நீர் மேலாண்மை, ஸ்வச் பாரத், தூய்மை பாரத பணிகளால் அனைவரும் அடிப்படை வசதிகளை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தால் ஏழை எளிய மக்களின் வீட்டு கனவு நனவானதாகவும், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் சுகாதார பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சக்தியாக திகழும் நடுத்தர பிரிவு நுகர்வோரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதோடு, சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இப்பிரிவினரின் பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும் என்றும் கூறினார். எல்நிலோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும், ரபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் கூறினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21 தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். புதுடெல்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்காக யோகா என்ற தலைப்பில் இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டார். நலமான, சுறுசுறுப்பான, தற்சார்பு மற்றும் எழுச்சியுடன் கூடிய மனதுடன் மக்கள் செயலாற்ற யோகா துணை புரிவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய மாபெரும் இயக்கமாக யோகா முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அமைச்சர், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் யோக கலையை தங்களது வாழ்க்கையின் அங்கமாகவே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா இயக்கங்கள் மூலம் யோகா கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை உறுதி செய்யும் வகையில் பயணிகள் நலதினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும், சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் யாத்ரி சுவிதா திவாஸ் என்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுப்புற நடன கலைஞரின் நிகழ்ச்சியுடன் கூடிய உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஏக் பெட் மா கே நாம் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவும், ரத்தான முகாம், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம்கள் மருத்துவ நிபுணர்கள் உதவியுடன் நடத்தப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தை சேர்ந்த கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது முதலமைச்சர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படை பிரிவில் பணியாற்றும் தேனி மாவட்டத்தின் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் 2024 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்ஹாம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட பலத்த காயத்தையும் பொருட்படுத்தாது தீரத்துடன் போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தி துணிச்சல் மிகு செயலை பாராட்டி இந்நடவடிக்கை. அவரது துணிச்சல் மிகு செயலுக்காக கடந்த 8 புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் நாட்டின் 2வது உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் அவருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம்

0: தேர்போகி கிராமம் அருகே இன்று பணியின் போது நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் இன்று ஆணை பிறப்பித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்படும் மேம்பாலம் பகுதிகள் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் பணிகள் முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறினார். மழைக்காலங்களில் மேம்பாலத்தில் தேங்கும் மழைநீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் வடிகால் வசதிகள் முறையாக ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகள் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் அஇஅதிமுக இந்நடவடிக்கையை மேற்கொண்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்க கூடாது என்றும் அக்கட்சி கூறியது. தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த ஏப்ரல் 15 முதல் நேற்று வரை மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இலவச வைஃபை வசதி, நவீன மின்னணு தகவல் பலகை, கூடுதல் வசதிகளுடன் கூடிய காத்திருக்கும் அறை, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி, பார்வையற்றோருக்கான நடைபாதை, மேற்கூரை வசதியோடு விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு 99% பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் முடிவடைந்து வரும் செப்டம்பர் மாதத்தில் இந்த ரயில்வே நிலையம் திறந்து வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தையொட்டி வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி இன்று வேலூரில் அரசு பெண்லன் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடைபெறுகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று முதியோர்களின் குரலை கேளுங்கள், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், முதியோரின் நேசிப்போம், காப்போம், மதிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத் துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் யாதவ் கூறினார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களை. தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 1:56. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2 மணி. லஞ்ச் பிரேக் தொடக்கமாக
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். கல்லீரலில் எந்த பிரச்சனை வந்தால் அது கேன்சராக மாறலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் வைரஸ். உலக அளவில் பார்த்தனாலும் சரி, நம்ம நாடுலையும் வெளிநாடுகள்லையும் இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் தான் மேக்சிமம் கல்லீரல் புற்றுநோயை உருவாக்குற ஒரு காரணம். ஹெப்படைட்டிஸ் வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் கலப்படமாக நடக்கிறதுனால பரவுது. ரத்தம் மற்றும் உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட்ஸ், கண்ணீராக இருக்கலாம், எச்சலாக இருக்கலாம், வேர்வையாக இருக்கலாம், இது வந்துட்டு நம்மளுடைய உடம்புல கலக்கிறதுனால வர ஒரு வியாதி இது. ஹெப்படைட்டிஸ் மெயின்லி எந்த காரணத்தினால பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டு கலக்கிறதுனால. ஒருத்தனுடைய பிளட்டில் வந்துட்டு ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இருந்து இன்னொருத்தர் பிளட்டுக்குள்ளே அது கலந்துருச்சுன்னா அதுதான் முக்கிய காரணம் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் ஒரு நபருக்கு வரத்துக்காக. ஒன்ஸ் இந்த வைரஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த வைரஸ்க்கு 10 வருஷம் ஆகும் கல்லீரலில் வந்துட்டு மெதுவாக மாற்றி அதை கேன்சராக உருவாக்குறதுக்கு. சில டைம் 25 வருஷம் கழிச்சும் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் பாசிட்டிவாக இருக்கிற மக்களுக்கு

0: எல்லாருமே ஸ்கிரீனிங் ப்ரோக்ராமில் ஆக்டிவாக அவங்க பங்கேற்க வேண்டும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஹெல்த் செக்அப்புக்கு போனீங்க, உங்ககிட்ட சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்துட்டு ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அதுதான் உலகத்தில் கடைசி விஷயம் அப்படின்றது கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, 95% ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இருக்கிறவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. அதில் ஒரு 5-10% மக்களுக்கு தான் லிவர் கேன்சர் வரும். அதனால் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் பாசிட்டிவாக இருக்கிறவங்க, ஹெப்படைட்டிஸ் பி அல்லது ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் இருக்கிறவங்க, நம்பர் 1 நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த வைரஸினுடைய லெவலை வந்துட்டு குறைக்கணும். உடம்புல இருக்கிற வைரஸ் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க, எத்தனை வைரஸ் நம்ம பிளட்டில் இருக்குது, இது வந்து ஒரு டெஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த வைரல் லோடை குறைக்கிறதுக்கு செய்யணும். இந்த 10 வருஷமாக பல புது புது மருந்துகள் வந்திருக்கு ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னுடைய நம்பரை வந்து குறைக்கிறதுக்கு. இந்த நம்பரை குறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேன்சர் உற்பத்தி பண்ணுற திறமையும் குறைந்து விடும், அந்த வைரஸ்க்கான திறமையை. ஸோ ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு வைரல் லோடை குறைச்சிக்கோங்க. செகண்ட் என்ன பண்ணணும்னா கண்காணிப்பில் இருக்கணும். கண்காணிப்பில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சாதாரண அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிளட் டெஸ்ட் மட்டும்தான். இது வந்துட்டு நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம்னா 6 மாதங்களுக்கு ஒரு தடவை இந்த கண்காணிப்பில் இருக்கணும் அப்படின்றது சஜஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ நாள் வரைக்கும்? ஆயுஸ் வரைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு 1 சென்டிமீட்டர் சைஸில் ஒரு கட்டி ஒன்று உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அறுவை சிகிச்சை தேவையில்லை, மருந்துகள் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஊசி மூலமாக அதை கரைச்சிடலாம். ரொம்ப பெரிய சைஸ் ஆயிடுச்சுன்னா கல்லீரலினுடைய நிலைமையே மோசமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த நபர்கள் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், அதாவது கல்லீரலே மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் போய் கல்லீரலில் மட்டும்தான் உட்காந்து உற்பத்தி ஆகிடும். அதனால தான் எந்த கேன்சருக்கும் இல்லாமல் கல்லீரல் கேன்சருக்கு மட்டுமே டிரான்ஸ்பிளான்ட் உறுப்பு மாற்றத்துக்கு கொடுத்துருக்காங்க. வேற எந்த கேன்சருக்கும் நம்ம உடல் உறுப்பை வந்து மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு லங் கேன்சர் இருந்துச்சுன்னா லங்ஸை மாற்ற முடியாதா சார் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது. கல்லீரல் புற்றுநோய்க்கு மட்டும்தான் அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான ஆப்ஷனே இருக்குது. ஸோ பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா கல்லீரலினுடைய தன்மை வந்து சரியில்லாதனால ஹெப்படைட்டிஸ் வைரஸ் அதை ஆல்ரெடி அதை ஒரு லிவரை ஒரு வழி பண்ணிடுறதுனால நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற நிலைமை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி இருக்கிற நபர்களுக்கு இந்த தீவிர கண்காணிப்பு அறுவை சிகிச்சை மற்றும் பரிசோதனை மையமும் நம்ம தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் அறுவை சிகிச்சைக்கான ஸ்பெஷல் பிரான்ச்சும் நம்ம தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் இருக்குது.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: நேரம் 2:05.

0: லஞ்ச் பிரேக்கில் அடுத்ததாக நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயின் கேள்விக்கென்ன பதில். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்காக அழைக்கலாம் நேர்களே. சுழி 4368 என்ற முனைப்பெண்ணை தொட்டு 2312231 அல்லது 2994 8 சுழி அல்லது 2995 8 சுழி. நேர்களே, உலகின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. மனிதநேயம், சுற்றுச்சூழல், அறிவியல், கல்வி, கலாச்சாரம், சுகாதாரம் போன்ற பல துறைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக பல்வேறு சிறப்பு நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. அந்த முக்கிய நாட்கள் எப்போது கொண்டாடப்படுகின்றன? ஒரு நாளின் முக்கியத்துவத்தை அறிந்தால் அதன் செய்தியையும் உணரலாம் அல்லவா? இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் முக்கிய தினங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சிக்காக இணையவரும் முதல் நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வருக, வணக்கம். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி இது?
1: அம்மா, நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்மா.
0: சந்திரசேகர்மா, உங்களுக்கான கேள்வி, சர்வதேச கல்வி தினம் என்று கொண்டாடப்படுகிறது.
1: சர்வதேச கல்வி தினமா? நான் நினைக்கிறேன் ஆண்டுதோறும் மே மாதம் 17 தேதிமா.
0: இல்லமா, இல்லமா.
1: இல்லீங்களா?
0: இல்ல இல்ல.
1: சரி, தெரிஞ்சுக்கிறேமா.
0: ஓகேமா, தொடர்ந்து இணைந்திருங்கள், தெரிந்து கொள்ளலாம். இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணியநகரம், சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் சார், உங்களுக்கு அதே கேள்விதான். சர்வதேச கல்வி தினம் என்று கொண்டாடப்படுகிறது?
2: அக்டோபர் 15.
0: January 24th.
2: ஓகே, ஓகே. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
3: நீங்கள் அழைக்கும் நபர்
0: அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
4: மேடம்
0: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? நாகராஜன் சாருக்கான கேள்வி வந்து, உலக புற்றுநோய் தினம் என்று கொண்டாடப்படுகிறது?
4: உலக
0: புற்றுநோய் தினம். இல்லங்கய்யா, இல்லங்கய்யா, இல்ல இல்ல இல்ல, தவறான பதில். அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? நலமா இருக்கும் சார்.
5: மயிலாடுதுறை மாவட்டம், வழுவூர் பண்டாரங்கடி, எம் ஸ்ரீகிருஷ்ணா மேடம்.
0: ஸ்ரீகிருஷ்ணா சார்,
5: 5 மாசம் கழிச்சு உங்கள்ட்ட பேசுறேன்
0: மேடம். ஓகே சார், பரவாயில்ல சார், ஞாபகம் வச்சு சொல்றீங்க. உலக புற்றுநோய் தினம் என்று கொண்டாட என்று அனுசரிக்கப்படுகிறது. பிப்ரவரி 4 என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள் ஸ்ரீ கிருஷ்ணா சார், வாழ்த்துக்கள். பிப்ரவரி 4 என்பது சரியான விடை. உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
6: ஹலோ, கும்பகோணம், பாபராஜ், முகமது இக்பால்.
0: இக்பால் சாருக்கு என்ன, சர்வதேச மகளிர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது?
6: மார்ச் 8.
0: சரியான விடை சார், வாழ்த்துக்கள் சார். இக்பால் சாருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 கொண்டாடப்படுகிறது. இணையவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம்மா,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்? சர்வதேச மகிழ்ச்சி தினம் என்னைக்கு ஞாபகம் இருக்கா சார்?
7: மகிழ்ச்சி தினம் January 26?
0: இல்ல இல்ல இல்ல, நம்ம மார்ச் 8 அப்புறம், இனிமே மார்ச் ஏப்ரல் தான் வரும். நன்றி நன்றி, முயற்சி பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, மார்ச் மாதம் ஏதாவது தேதி சொல்றீங்களா?
7: மார்ச் 18.
0: அதுல இருந்து ஒரு 2 பிளஸ் பண்ணிக்கோங்க, அதான் கரெக்ட்.
7: 20
0: தான் சரியான விட. இக்பால் சார், சேவியர் சாருக்கு வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. அதாவது மகிழ்ச்சி தினம், சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் 20 என்பதுதான் சரியான விடை. இனிவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC கவரேசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.

0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டெட்டஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டெட்டஸ் காரைக்கால்
1: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
2: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
3: ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.

0: நேர்களே, நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும், வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: VPN கண் மருத்துவமனையும்.
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
12: பாய்

0: லஞ்ச் பிரேக்கில் இன்று கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியில் சர்வதேச தினங்கள் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்தடுத்த நேயர்கள் வருக. வணக்கம்.
1: வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சித்ராமா, உங்களுக்கான கேள்வி, உலக தண்ணீர் தினம்
1: மார்ச் 22.
0: சித்ராமா சரியா பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22 என்பதுதான் சரியான விடை. இணையவரும் அடுத்த நேயர்களை சந்திக்கலாம். வருக வணக்கம். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வருக வணக்கம். அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம். கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, சர்வதேச கல்வி தினம், உலக புற்றுநோய் தினம், சர்வதேச மகளிர் தினம், சர்வதேச மகிழ்ச்சி தினம், உலக தண்ணீர் தினம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் உலக சுகாதார தினம் என்றைக்கு கடைபிடிக்கிறோம்? நேவரும் நேயர்கள் வருக வணக்கம். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். உலக சுகாதார தினம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: என்ன சார் உலக சுகாதார தினம் என்றைக்கு?
2: உலக சுகாதார தினம்
0: நன்றி நன்றி. உலக சுகாதார தினம்.

0: மாதம் 7ஆம் தேதி உலக பூமி தினம். இனைவரும் நேயர்கள் வருக வணக்கம். உலக பூமி தினம் என்றைக்கு?
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் மேடம்.
0: பத்மாவதி அம்மா, சொல்லுங்கம்மா, உலக பூமி தினம்
1: ஏப்ரல் 22 மேடம்.
0: சரியான விடைமா. உலக பூமி தினம் ஏப்ரல் 22 என்பதுதான் சரியான விடை. வாழ்த்துக்கள் பத்மாவதி அம்மா.
1: நன்றி மேடம்.
0: இனைவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வருக வணக்கம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினம். இப்பதான் நம்ம கொண்டாடணும் இல்லையா உலக சுற்றுச்சூழல் தினம். இனைவரும் நேர்கள் வருக வணக்கம். உலக சுற்றுச்சூழல் தினம் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? வணக்கம், சொல்லுங்க சார்.
2: உலக,
0: யார் பேசுறீங்க?
2: ஆனந்தன், தென்பிடாகை ஆனந்தன்.
0: ஆனந்தன் சார், உலக சுற்றுச்சூழல் தினம்
2: June 5.
0: சரியான விடை சார். வாழ்த்துக்கள் சார். ஆனந்த் சாருக்கு வாழ்த்துக்கள். June 5 என்பதுதான் சரியான விடை. உலக சுற்றுச்சூழல் தினம். அடுத்ததா இனி வரும் ஒரு தினம், முக்கியமான தினம், சர்வதேச யோகா தினம் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? இனைவரும் நேயர்கள் வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்கம்மா?
3: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் சத்யபாமா.
0: சத்யபாமா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கான கேள்வி வந்து சர்வதேச யோகா தினம்
3: June 21.
0: சரியா சொல்லிட்டீங்க. பாத்தீங்களா, அப்படியே வரும்போது உங்களுக்குன்னு பார்த்து டக்குன்னு வந்து உட்காந்துக்குச்சு இந்த கேள்வி. வாழ்த்துக்கள் சத்யபாமா. June 21 என்பதுதான் சரியான விடை. இனைவரும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம். கேள்வி என்னன்னு தெரியணுமா? நீங்க யாருன்னே சொல்லவே இல்லையே கேள்வி என்னன்னு தெரியறதுக்கு. உலக மக்கள் தொகை தினம். உலக மக்கள் தொகை தினம் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? இணையவரம் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம். உலக மக்கள் தொகை தினம் என்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். உலக மக்கள் தொகை தினம்.
4: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
4: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் ரவி.
0: ரவி சார், உலக மக்கள் தொகை தினம்
4: July 11
0: மேடம். சரியான விடை. ரவி சார்க்கு வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. உலக மக்கள் தொகை தினம் July 11. இனைவரும் அடுத்த நேயர். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சர்வதேச இளைஞர் தினம். சர்வதேச இளைஞர் தினம் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? விடையை வந்து நானே சொல்லிடுறேன். August 12

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயின் கேள்விக்கு என்ன பதில். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நேரம் 2:30. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. லஞ்ச் பிரேக்கில் இனி நாம் கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் டாக்டர் ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீண இசை கேட்கலாம். தொடக்கமாக மகாகணபதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி நாட்டை ராகம்.

நேர்களே, சங்கீத சாரலில் டாக்டர் ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம குசுமமல என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை.

நேர்களே, இன்று டாக்டர் ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்டோம். நிறைவு பெற்றது சங்கீத சாரல். சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.

15:20. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரியில் 7 சென்டிமீட்டர், வேப்பூர், சேத்தியாத்தோப்பு, குறிஞ்சிப்பாடி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், காட்டுமயிலூர், குப்பநத்தம், கீழ்ப்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், விருத்தாச்சலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, மீமாத்தூர், சூலங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நெய்வேலி, ரிஷிவந்தியம், கொள்ளிடம், கலையநல்லூர், மணல்மேடு, அரியலூர், சிதம்பரம், நாலுமுக்கு, அரியலூர் கேம்ப், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, அண்ணாமலை நகர், ஸ்ரீமுஷ்ணம், லால்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், ஹோசூர், ஊத்து, பரூர், பாண்டிச்சேரி, பாகூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், காட்டுமன்னார் கோயில், தியாகதுர்க்கம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, தன்றாம்பேட்டை, மணம்பூண்டி, தளி, மயிலாடுதுறை, திருக்கோவிலூர், செங்கம், எறையூர், தர்மபுரி, குமாரபாளையம், மணலூர்பேட்டை, மடம்பூண்டி, ஐயம்பேட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், கடலூர் மாவட்டம் கீழச்செருவாய், புவனகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூரார்பாளையம், காக்காச்சி, கெலவரப்பள்ளி அணை, வீரகவூர், திருப்பாலப்பந்தல், தர்மபுரி, ஏற்காடு, முண்டியம்பாக்கம், டேனிஷ்பெட், பிள்ளையார்குப்பம், சின்கொனா, நம்பியூர், பரங்கிப்பேட்டை, சங்கராபுரம், தஞ்சை பாபநாசம், ஜம்புக்குட்டப்பட்டி, குடித்தாங்கி, சித்தாறு, மணிமுத்தாறு அணை, வேங்கூர், சேந்துரை, திருமனூர், அறந்தாங்கி, அஞ்செட்டி, உப்பாசி, சீர்காழி, கடலூர், காரியாக்கோவில் அணை, நேமூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தலை ஞாயிறு, குண்டேரிப்பள்ளம், கொடிவேரி, கஞ்சனூர், சோலையாறு, கீழ்பெண்ணாத்தூர், வானமாதேவி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம், செஞ்சி, அவிநாசி, தம்மம்பட்டி, புதுச்சேரி, திருக்கனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில்

0: குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் நாகப்பட்டினத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். கடலூர், தருமபுரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. காரைக்கால், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்களிலும், தென் தமிழகத்தின் சில இடங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், டெல்டா பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 3 மணி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

லைக், ஷேர், கமெண்ட். பண்பலையில் நம்மை இணைத்திருக்கும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் லைக், ஷேர், கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நீங்களும் கை கடிகாரமும். இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணலாம். கை கடிகாரம், நம்மளுடைய கையில் கட்டியிருக்கிற அந்த வாட்ச் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும், நினைவுகள் உள்ளதாக இருக்கும். நண்பர்கள்டேந்தாவது, உறவுகள்டேந்தாவது, நம்ம பெற்றோரிடமிருந்தாவது இப்படி நமக்கு அன்பளிப்பாக கிடைத்த ஒரு கடிகாரமாகவும் இருக்கும். இல்லை, நம்ம ஆசாசியாக வாங்கக்கூடிய பிடித்தமான கடிகாரமாக இருக்கட்டும், நம்மளுடைய முதல் சம்பளத்திலேருந்து வாங்கின கடிகாரமாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆடைக்கு மேய்ச்சா, இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வை வந்து அது கூட தொடர்பு படுத்தின கை கடிகாரமாக கூட இருக்கலாங்க. இப்படி உங்களுடைய கை கடிகாரம், நம்ம கையில் கட்டியிருக்கக்கூடிய வாட்ச், அதுக்கும் உங்களுக்குமான ஒரு உணர்ச்சி பூர்வமான பாலம், ஒரு நிகழ்வு, இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணலாம். அது வந்து இப்போலாம் வந்து இந்த வாட்ச் வந்து ரவுண்டாக இருக்கும், இல்லை சதுரமாக இருக்கும், நம்ம அதை சுற்றி வந்து ரெண்டு பக்கம் வார் வந்து நமக்கு பிடிச்ச கலர் மாற்றிக்கலாம், ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் மேட்ச்

கட்டிட்டு போவோம் இல்லையா அழகழகா. அதுவும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கேட்கவே வேணாம், நிறைய வாட்சுகள் வந்து கை கடிகாரம் வந்து நல்லா ஸ்டைலா இருக்கணும்டா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கணும் அப்படி பார்த்து பார்த்து அணிவோம். அந்த மாதிரி உங்களுடைய கை கடிகாரம், அதற்கு உங்களுக்கும் உண்டான உறவு, இந்த பாச பிணைப்பு, இதெல்லாம் பத்தி சொல்லுங்க. பிரைஸ்லைட், வளையல், நிறைய விதவிதமா நிறைய போட்டிருப்போம். இருந்தாலும் அந்த வாட்ச் உங்களை எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணி உங்க கூடவே இருக்கும்? இதை பத்தின கமெண்ட்ஸ் எல்லாம் லைக் ஷேர் கமெண்ட் எதுக்காக முகநூல் பக்கத்துல பதிவிடுங்க. நம்ம முகநூல் பக்கத்தில் போஸ்டர் பதிவிட்டோடனே நேர்கள்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. நாகூர்லேருந்து முகமது ரஃபிக் சொல்லியிருக்காங்க, நான் வெளில போகிறப்ப விசேஷ நாட்கள்லாம் வந்து கை கடிகாரம் கட்டிட்டு போவாங்க, மற்ற நாளில் வந்து வீட்டில் இருக்கும். அதுபோல் ஐயாவாடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி இவங்க சொல்லியிருக்காங்க, மாலை வணக்கம், எப்போதும் நான் வந்து கையில் கை கடிகாரம் கட்டிக்கிட்டு தாங்க வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்து வந்து இப்போ அதிகம் யாருங்க கட்டுறா, எல்லோரும் வந்து கையடக்க தொலைபேசி வந்துட்டு, அதனால் நம்ம தேவையான நேரத்தை பதிவு செய்கிறது, ரெக்கார்ட் பண்ணுறது, அலாரம் வைக்கிறது எல்லாமே அதிலே வச்சுருக்கோங்க. அதனால் வந்து எதுக்கு கடிகாரம் அப்படின்னு சொல்லி இதுவும் கொஞ்ச நாளில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ரவிக்குமரன் தானி கோட்டகத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சொல்லியிருக்காங்க, நான் கை கடிகாரம் வந்து கட்டினது உண்டு, எப்போனா எனக்கு வந்து கல்யாணம் ஆன போது அந்த ஒரு நாள் மட்டும் கட்டினேன், மற்ற நேரத்துலலாம் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாரியங்காவல் சங்கர். முக்கியமான விசேஷங்களுக்கு கட்டிட்டு போவாங்க, மற்ற நேரத்தில் கட்டுறதில்லை அப்படின்னு புஷ்பவனம் விஸ்வநாதனுடைய கமெண்ட் சொல்கிறாங்க. எப்போதாவது கையில் கட்டுவாங்க கோமல் சரவணன் இவங்களோட கமெண்ட். நான் படித்து முடித்த பிறகு ஒரு தனியார் பள்ளியில் வந்து வேலை பார்த்தேன். அப்போ 650 ரூபாய்க்கு ஒரு சில்வர் கலர் வாட்சு, நடுவில் வந்து ப்ளூ கலர் இருக்குங்க, அதுதான் நான் முதல்ல வாங்கினது. இது வரைக்கும் நான் கையில் கடிகாரம் இல்லாமல் எங்கேயும் போனதே இல்லை. இன்னமும் கடிகாரம், ஹேண்ட்பேக்கு இதெல்லாம் வந்து, அதாவது நானும் எனது கை கடிகாரமும் ஹேண்ட்பேக், இது மூணுமே ஒரு இணைப்பிரியாத தோழிகள் அப்படின்ற மாதிரி எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் பணக்குடி சத்யபாமா கல்வியியல் கல்லூரி. பணக்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பணக்குடி நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை காலை 8:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும்

0: நேயர்கள், நமது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: லைக் ஷேர் கமெண்ட். நீங்களும் கை கடிகாரமும் அப்படின்னு ஒரு போஸ்டர் வந்து நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கோம் இல்லையா. அதற்கான அடுத்த கமெண்டா மணக்குடி ராஜேந்திரன், கை கடிகாரம் எனக்கு நேரத்தை காட்டுற ஒரு பொருள் மட்டும் இல்லைங்க, ஒழுக்கத்தையும் நினைவூற்ற ஒரு துணை. ஒவ்வொரு நொடியும் நேரத்தின் மதிப்பை உணர்த்துகிறது. கை கடிகாரம் இருந்தால் நாளை திட்டமிட்டு செயல்பட உற்சாகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து, எனக்கு ஒரு 10 வயசு இருக்குங்க, எனக்கு முதல்ல எலக்ட்ரானிக் வாட்ச் தான் கட்டுவேன் அப்படின்னு எங்கள் அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிவா சொல்லியிருக்கக்கூடிய கமெண்ட். அடுத்த கமெண்ட் அனுப்பியிருக்காங்க, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நான் டெய்லி வேலைக்கு போகிறதுனால வாட்ச் கட்டிக்கிட்டு தாங்க போவேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 மதிப்புள்ள வெளிநாட்டு வாட்சி, அதாவது கோல்டு வாட்சி, எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க. கருப்பு லெதர் போட்ட வாட்சி. இது வரைக்கும் கை கடிகாரம் இல்லாமல் நான் வெளில போனதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கை கடிகாரம் வந்து எப்போதும் என் கூட தாங்க இருக்கும். தூங்கும் நேரம் தவிர மித்த எல்லா நேரத்துலையும் வந்து மணியை பார்த்து வேலை செய்கிறதுல அது ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடிக்கால் பட்டி எழில் முத்துசாமி. அடுத்ததாக அகரக்கொந்தகை கார்த்திகேசன், எப்போதாவது தாங்க கை கடிகாரம் கட்டுவேன் அப்படின்ற கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களும் கை கடிகாரமும் அப்படின்னு சொல்லியிருந்ததில் நேயர்கள்லாம் வந்து அவங்களுடைய கை கடிகாரத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா. அதே போல் அடுத்த கமெண்ட் யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கமெண்ட் வந்து பெருஞ்சேரியிலேருந்து ஜார்ஜ் சொல்லியிருக்காங்க, நான் வெளியில் போகிறப்ப வந்து கை கடிகாரம் கட்டாமல் போவே மாட்டேன், மற்ற நேரத்துலலாம் வீட்டில் இருக்கிறப்ப அதுக்குள்ளே பாக்ஸில் பத்திரமா வச்சுப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இதுவரைக்கும் நான் கை கடிகாரம் கட்டினதே இல்லைங்க, இதற்கு மேலும் கட்டவே மாட்டேன் அப்படின்னு அமிர்தராயன் கோட்டை பாரிவெல்லர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அவரிக்காடு வித்யா வீரமணி, இப்போதெல்லாம் அதிகம் வந்து யாரும் கை கடிகாரம் கட்டுவதில்லை, கைபேசியே எல்லாமே ஆயிட்டு ஒரு சிலர் மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நான் எங்கேயாவது வெளியில் வெளி மாநிலம் போகும்போதெல்லாம், அதுவும் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி சுற்றுலாத்தலம்லாம் போகிறப்ப வந்து வாட்ச் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா ஒரு டைம் கட்டிட்டு போவேன், ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி கூட வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பீரோவில் பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திகேயன் பூந்தோட்டத்துலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 10 வருஷ காலம் கை கடிகாரம் கட்டி பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் வந்த பிறகு, அதை பயன்படுத்த ஆற பிறகு மொபைல் டைம்லாம் அதிலே பார்த்துக்கிறதுனால இப்போ கை கடிகாரம் கட்டுற பழக்கம் குறைஞ்சிட்டு அப்படின்னு ஆண்டி மேடம் கார்த்திகேயனுடைய கமெண்ட். கோமல் சரவணன், எப்போதாவது கையில் கட்டுற பழக்கம் உண்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நிறைய வாட்ச் வாங்கியிருக்கேன், கை விரல் வந்து மெல்லிசாக இருக்குமா, கடையில் போய் கொடுத்து அதை கட் பண்ணி ஆர்டர் பண்ணி அதை போட்டு பார்க்குற அழகே ஒரு தனி சந்தோஷம், தனி அழகுங்க. எங்கே போனாலும் எடுத்து வைப்பேன். இப்போலாம் அதை கட்டுறதுக்கு சில நேரத்தில் மறந்துடுறேன் கைபேசி இருக்கிறனால அப்படின்னு காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து, கைபேசியிலே எல்லாம் பார்த்துக்குறோம், அலாரம் வச்சு படுத்த நேரத்துக்கு எழுப்பு விடுது, கை கடிகாரம் வந்து பயன்படுத்துறது வந்து குறைஞ்சி வருதுங்க. எங்கிட்ட வந்து ஒரு

சிட்டிசன் கை கடிகாரம் உள்ளது, அது வந்து நல்ல கோல்டு கலரில் இருக்கும். நான் வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கேன், இப்பவும் வந்து விசேஷ நாளுக்கெல்லாம் வந்து கட்டிட்டு போவேன் அப்படின்னு குத்தாலம் தோப்புத்தரு சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க. என் திருமணத்துக்கு முன்னாடி சில காலம் தொடர்ந்து கையில் கை கடிகாரம் கட்டிட்டு வந்தேன், இப்போலாம் வந்து கடிகாரம் கட்டுறதில்ல எனக்கு பழகிட்டு அப்படின்னு குவாகம் இளங்கோவன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கடிகாரம் வந்து எனக்கு வந்து ஒரு சிறந்த நண்பன், அதனோட எப்போதும் நான் வந்து போட்டி போட்டுக்கிட்டே இருப்பேன், நீயா நானா அப்படிங்கிறப்போ. ஏன்னா வேலை செய்கிற ஆரம்பிக்கிறப்ப இந்த நேரத்தில் இந்த வேலை முடிக்கணும் அப்படின்னு எனக்கு முன்னாடி நான் எடுத்து காட்டுறது வந்து இந்த கடிகாரமாக தான் இருக்கும். அதனால் அடிக்கடி எங்கள் வீட்டில் இருக்கிற கடிகாரத்திட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு நேரம் அதை ஜெயிச்சு விடும் நேரமாக இருக்கும், ஒரு நேரம் வந்து கடிகாரம் ஜெயிச்சிடும், அடுத்தது நான் ஜெயிச்சிடுவேன், இப்படி போட்டி போட்டியே இருக்கும் அப்படின்னு புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்கக்கூடிய கமெண்ட். நான் ரொம்ப ஒரு அருமையான கை கடிகாரம் வாங்கி அதை மிகவும் சந்தோஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படின்னு காரைக்கால் ஸ்ரீதர் சொல்லியிருக்கக்கூடிய கமெண்ட். காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களை, நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் உலக முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக ஊடகம் மற்றும் தொடர்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் நா பூபாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.
3: லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

நீங்களும் கை கடிகாரமும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தோம் இல்லையா. பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நிகழ்ச்சிக்காக அடுத்தடுத்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்கக்கூடிய கமெண்ட். என்னுடைய தந்தை வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோல்டு வாட்சுங்க, எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க, பத்திரமாக வச்சுருக்கேன், கட்டிக்கிறேன், நல்லா ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் நன்னிலம் சுப்பிரமணியன். முன்னாடிலாம் வந்து கடிகாரம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுங்க. சம்பளம் கிடைச்சோன்னே முத முதல்ல ஆசையாக வாங்கின பொருள் வந்து ஒரு நல்ல கை கடிகாரம். அந்த அனுபவம் வந்து எனக்கு இருக்குங்க. இன்றைக்கு வந்து செல்பேசி வந்தாலும் வந்து கை கடிகார மானியம் பழக்கம் வந்து என்கிட்ட இப்போவும் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் வந்து நன்னிலம் அம்பலவாணனி. இவங்க கமெண்ட் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளில் ஒவ்வொரு மணித்துளியும் மனிதனுக்கு முக்கியமானது. காலையில் விடுவதிலேருந்து இரவு வந்து உறங்கும் வரைக்கும் அனைத்து செயல்பாடுகளும் கடிகாரம் பின்னாடி தாங்க இயங்குது. ஒரு மாணவனுடைய படிப்பு, தொழிலாளரின் உழைப்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து கடிகாரம் வந்து இன்றியமையா

அதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வலது கையில் கடிகாரம் கட்டும் பழக்கம் இருக்குங்க, அது வந்து ஒரு தலைவர் நினைவாக இன்றைக்கும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வலங்கை மான் துரை சொல்லியிருக்கக்கூடிய கமாண்ட். குத்தாலம் கிருஷ்ண

களுக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் செல்வதற்கும் தான் கை கடிகாரத்தை பயன்படுத்துவேன். எனவே கை கடிகாரம் தான் எனது வழிகாட்டி. அதை இப்போது நான் அணிஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன் வெளில போறப்பையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, எனக்கு கை கடிகாரம்னா ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் ஒன்றுங்க. நான் தினசரி கை கடிகாரம் கட்டிக்கிட்டு தான் கடைக்கு போவேன். 1990 முதல்ல சில்வர் கலரில் ஒரு வாட்ச் வாங்கினேன். ராத்திரி நேரத்தில் கூட மணி பார்க்கலாங்க. அன்னைக்கு வந்து 350 ரூபாய்க்கு ரொம்ப சிரமப்பட்டு வாங்கினேன். இப்போ கோல்டு கலர் வாட்ச் வச்சுருக்கேன். கைக்கு அழகே கடிகாரம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் டீம் அடப்புறம் வேல்முருகன். அடுத்தது, நான் ஃபோன் எடுத்துகிட்டு போனாலும் மறந்தாலும் கை கடிகாரம் இல்லாமல் வெளிலே போகமாட்டேன். கை கடிகாரத்தில் மணி பார்க்குறது எனக்கு அதனுடைய சந்தோஷமே தனி மேடம் அப்படின்னு கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்கக்கூடிய கமெண்ட். அடுத்தது, அதம்பார் கலைச்செல்வி, நான் வெளில போகிறப்ப வந்து திருமண விசேஷங்களுக்கு கலந்துக்கிறப்ப வந்து கை கடிகாரம் கட்டிக்குவாங்க. மற்ற நாட்களில் கட்டுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: கரகா பண்பலை 100.3 நமனிந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது லைக் ஷேர் கமெண்ட். நேரம் 3:30 ஆகிட்டு இருக்குங்க. பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பைக்கிங் பனி அண்ட் சன் பிரீப்ஸ். நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரேப்ஸ்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் அணிந்திருக்கிறோம். மேற்கொள்ள தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்டை நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்க. நீங்களும் கை கடிகாரமும்

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 மணிக்கு காரைக்கால் புஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமேக்ஸ். போமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார் பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நீங்களும் கை கடிகாரமும் அப்படிங்கிற ஒரு சின்ன டைட்டிலோட இன்றைக்கி லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம போஸ்டர் பதிவிட்டிருந்தோம் இல்லையா. நேயர்களும் வந்து அவங்களுடைய கை கடிகாரம் பற்றிய சில நினைவுகள், கை கடிகாரம் பிடிக்கும் பிடிக்காது, இந்த மாதிரி இந்த கலரில் வச்சுருந்தேன், முத முதல்ல வாங்கினது, இவ்வளோ சம்பளத்தில் வாங்கினது, அப்பா வாங்கி கொடுத்தது, வெளிநாட்டிலேருந்து வந்தது, அப்படி நிறைய நினைவுகளோட இந்த தகவல்கள்லாம் கமெண்டாக பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக யாருடைய கமெண்ட்னா பார்த்தீங்கன்னா, அதம் பார் ராமன், நான் வெளிநாடு போயிட்டு வந்தப்பங்க ஞாபகமாக ஒரு கோல்டு கலரில் கை கடிகாரம் வாங்கினேன், எங்கேயாவது வெளில போகிறப்ப தான் பயன்படுத்துவேன், அப்புறம் செல்ஃபோன் வந்த பிறகு இது அதிகம் நான் கட்டிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கைக்கு அழகே வாட்சி தாங்க, கையில் வாட்சி கட்டாமல் வெளில போகவே மாட்டேன், என்கிட்ட வாட்சி 8 வாட்சி இருக்குங்க அப்படின்னு கடலூர் சுரேஷ் சொல்லியிருக்கக்கூடிய கமெண்ட். அடுத்தது கல்லாத்தூர் பரமசிவம் இவங்களுடைய கமெண்ட் வந்து, நான் ஓசூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, அப்போ வந்து கை கடிகாரம் கட்டுவேன், அங்கே ஒரு நாள் கம்பெனியில் இருக்கும்போது அந்த கம்பெனியில் இருக்கும்போது கை கடிகாரம் வாங்க ஆசைப்பட்டேன், அப்போ முடியல, அன்னையிலேருந்து கை கடிகாரம் வந்து அதுலேருந்து கட்ட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நிறைவு தெரிஞ்ச நாள் முதல் வந்து கோல்டு கை கடிகாரம் கட்டியிருப்பேன், இப்போ வந்து செல்லு வந்ததுனால கடிகாரம் அவ்வளோவா கட்டுறதில்ல அப்படின்னு மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் கை கடிகாரம் கட்டி ரொம்ப வருஷம் ஆகுதுங்க, முன்னாடி கட்டுவேன், கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30-35 வருஷம் ஆகிட்டு, கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவங்களுடைய கமெண்ட். அடுத்தது அப்போல்லாம் வந்து கை கடிகாரம் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க, இப்பொழுதெல்லாம் கைபேசி இல்லாமல் யாரும் இருக்கிறதில்ல, நானும் அதிகம் கை கடிகாரம் கட்டுறதில்லை அப்படின்னு சொல்லி நிரவி சுதா இவங்களுடைய கமெண்ட். நான் 10th படிக்கிறப்ப கட்ட ஆரம்பிச்சிங்க, இப்போ வரைக்கும் கை கடிகாரம் கட்டிக்கிட்டு இருக்கேன், அதை கட்ட மறந்துட்டேன்னா ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதனால் சென்டிமெண்ட்டாகவே கட்டாமல் போகமாட்டேன் அப்படின்னு பொறையார் விஜி இவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வித்து அவங்க கை கடிகாரத்தோடு சேர்த்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க கமெண்டில். அடுத்ததாக கை கடிகாரம் என்பது சரியாக நேரம் பார்க்கறதுக்கு மட்டும்தான், இப்போலாம் வந்து எல்லோரும் கடிகாரம் வந்து அதிகம் பயன்படுத்துறதில்ல, செல்ஃபோன் இருக்கிறதுனால எல்லாமே அதிலேயே பார்த்துக்குறோம், அதனால் வந்து நிலைமைகளை வச்சு முன்னாடி நேரம் இதெல்லாம் வச்சு சொல்லிடுவோம், இப்போ வந்து கை கடிகாரம் அதிகம் நான் பயன்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடிபடம் பாஸ்கர். அதே போல் நிகழ்ச்சிக்கான அடுத்த கமெண்ட் முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், கடிகாரத்தில் நேரம் பார்த்து வேலைக்கு சென்றதெல்லாம் அப்போங்க, இப்போலாம் வந்து செல்ஃபோன் பார்த்து வேலைக்கு போகிறது, என்ன தான் காலங்கள் மாறினாலும் நான் கை கடிகாரமும் வீட்டில் சுவர் கடிகாரமும் இன்னமும் வந்து பயன்படுத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மேமாத்தூர் அமுதா சேகர், வாட்சினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, திருமணத்துக்கு முன்பு வந்து அம்மா வாங்கி கொடுத்து கட்டியிருந்தேன், திருமணத்துக்கு அப்புறம் கணவர் வாங்கி கொடுத்தாங்க, இப்போ நான் கட்டியிருக்கிற வாட்சி என்னுடைய பையன் வாங்கி கொடுத்தது, வெளில போனால் நான் வாட்சி கட்டிக்கிட்டு தாங்க போவேன், எனக்கு செல்போன்ல டைம் பாக்குறதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எனக்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கும், அப்பதான் வந்து நான் முத முதல்ல வந்து வாட்ச் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து ஓமன்லேருந்து வரதராஜன், 1997-98 இந்த காலத்தில் நான் 9ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கிறப்ப திருவெண்காடு ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் தாங்க படித்தேன், அப்போ எனக்கு வந்து தகப்பனார் வந்து ஒரு கை கடிகாரம் வாங்கி தந்தாங்க, அதை நான் கல்லூரி படிக்கிற வரைக்கும் அணிஞ்சிருந்தேங்க, நான் ரொம்ப விரும்பி அணிஞ்ச கை கடிகாரம்னா அந்த கை கடிகாரம் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து கை கடிகாரம் அணிகிற பழக்கம் உண்டு, 10th படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து அப்போ புதுசாக வந்த ஒரு எலக்ட்ரானிக் வாட்ச் வாங்கி தந்தாங்க, அதுக்கப்புறம் கல்லூரி படிக்கிறப்ப வந்து ஒரு கோல்டு வாட்ச் எங்கள் மாமா வாங்கி தந்தாங்க, பிறகு நானே கோல்டு வாட்ச் வாங்கினேன், வெளில போகிறப்ப வந்து கட்டுவேன், கை கடிகாரம்

மணிகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரலாம், எனக்கு வந்து விலை உயர்ந்த ஒரு கைக்கடிகாரம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை, இதுவரைக்கும் அது நிறைவேறலை அப்படின்னு மேலே கோட்டுச்சிரி ரவுலின் மார்க்கஸ் இவங்க அனுப்பியிருக்கக்கூடிய கமெண்ட். அடுத்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், கை கடிகாரம் அணியும் பழக்கம் எனக்கு உண்டு. இப்போ வந்து ஸ்மார்ட் கடிகாரங்கள், உடல்நலம் சார்ந்த தகவல்கள், தொலைபேசி அறிவிப்புகள், இணைப்பு, உடற்பயிற்சி கண்காணிப்பு, இப்படி பல வசதிகளையும் வழங்குதுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் வந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நான் முதல் முறையாக கட்டிய கடிகாரம் வந்து தினமும் சாவி கொடுக்க வேணுங்க. இது நடந்து ஒரு 45 வருஷம் ஆகிட்டு, கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 20 வருஷமாகவும் அது தொடர்ந்து இயங்கி வந்தது. இப்போ தான் பழுதாகிட்டு அதை நான் பத்திரமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பழைய நிறைய கடிகாரம் வந்து நான் யூஸ் பண்ணாலும் அந்த மொத கடிகாரம் போல் எனக்கு எதுவும் வந்து மனசில் நிற்கல, எதுவும் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
3: நீங்களும் கை கடிகாரமும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் அப்படின்னு பதிவிட்டிருக்கோம். லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் சுலரி விருத்தாச்சலம் மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ். அடுத்த கமெண்ட், வள்ளூர் பண்டாரவடை ஸ்ரீகிருஷ்ணா, நான் எங்கே போனாலும் டிஜிட்டல் வாட்ச் அணிஞ்சிக்கிட்டு தாங்க போவேன், நல்ல துல்லியமாக நேரம் காண்பிக்கும், பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, செல் வந்த பிறகு வந்து நான் அதிகம் கை கடிகாரம் கட்டுறதில்லை, விலை உயர்ந்த கடிகாரம் வந்து பெட்டியில் வெளிநாட்டில் வாங்கினது 1990 இப்போ வந்து பெட்டியில் பத்திரமா இருக்குது அப்படின்னு குத்தாலும் தேரடி தில்லை வில்லாலன் இவங்களுடைய கமெண்ட் பதிவிட்டிருக்காங்க. அடுத்து, கடிகாரம் கட்டுவதில் இருந்து வந்து யாருக்கு பரிசீலிக்க விரும்பினாலும் வந்து பெற்றுக்கொள்ள முன் வருவதில்லை, ஏன்னா நம்ம அதை பயன்படுத்துறதில்ல இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வாங்கி அது சோகேஸில் தாங்க முடிஞ்சிருக்கு, எல்லாம் காலத்தினுடைய மாற்றம், அதனால் நான் அதை தவிர்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு புஷ்பவனம் மேரி காந்த் இவங்களுடைய கமெண்ட் அது. அடுத்த கமெண்ட் அனுப்பியிருக்காங்க, இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், கை கடிகாரம் இல்லாமல் வெளில போகவே மாட்டேங்க, ஆரம்பத்தில் வார் வச்ச வாட்ச் கட்டினேன், இப்போ வந்து கோல்டு வாட்ச்சு சில்வர் வாட்ச்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன். சமீபத்தில் என்னோடய பிறந்தநாள் கூட எனது மகள்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சில்வர் வாட்ச்சு கிஃப்டாக வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, கடிகாரமும் நானும் வந்து வாசியும் திருவள்ளுவரும் போல அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க. அடுத்ததான் வந்து டிஆர் பட்னம் ரமேஷ் சொல்லியிருக்காங்க, நான் ஒரு சில்வர் வாட்ச் லவ்வருங்க, என்கிட்ட வந்து 10 மேற்பட்ட விதவிதமான டிசைனில் நிறைய கை கடிகாரம் வச்சுருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம், லைக் ஷேர் கமெண்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டே இருக்கும். 3:52 ஆகிட்டு இருக்குங்க. அடுத்த கமெண்ட் ஜோதி அன்னப்பட்மேட்டையிலேருந்து. நான் கை கடிகாரம் கட்டும் பழக்கம் உண்டு, வெளியில் செல்லும்போது கட்டிப்பேன், அது எனக்கு ஒரு தோழி மாறி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்கார வேலு இவங்களுடைய கமெண்ட் வந்து, நான் கை கடிகாரம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு வரை கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் மொபைல் வாங்கின இந்த காலகட்டத்தில் அதிலே நேரெல்லாம் பார்த்துக்கிறனால நான் அது அதிகம் கை கடிகாரம் கட்டுறதில்ல, விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்த கமெண்ட் நிகழ்ச்சிக்காக யாருடைய கமெண்ட் அனுப்பியிருக்காங்க? நான் நீங்களும் கை கடிகாரமும் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, நம்மள முகனோட பக்கத்துலேயும் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம். அடுத்தது கலைபாணி வெங்கடேஷ், பாட்டார் மன்னார்குடியிலேருந்து. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வாட்ச் கட்டுவேங்க, இப்போவும் அந்த பழக்கம் என்கிட்ட அப்படியே இருக்குது. எங்கே வெளில போனாலும் வாட்ச் கட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் ஜுபை திருச்சியிலேருந்து, பெண்களுக்கு தங்க நகை விருப்பம் போல் ஆண்களுக்கும் கை கடிகாரம் ரொம்ப பிடிக்கும். விலையுயர்ந்த கை கடிகாரம் வாங்கி அணிவது எப்போதும் எனக்கு விருப்பமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாகம்பாடி கௌதமி.

கருணாகரன் இவங்களுடைய கமெண்ட். கை கடிகாரம் கட்டுறது அழகான நாகரிகமான ஒண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு நான் கை கடிகாரம் பயன்படுத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், நான் வந்து என்னுடைய தாய் வீட்டில் லெதர் வார் வச்ச கை கடிகாரம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன், இப்போ கணவர் வந்து செயின் வச்ச கடிகாரம் வாங்கி கொடுத்துருக்காங்க, இப்போ அதிகம் கட்டுறதில்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்காங்க. வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, விதவிதமாக வாங்கி வச்சுப்பேன், நினச்சப்ப ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி அழகழகாக கட்டிட்டு போவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ராஜா. கரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருப்பது லைக் ஷேர் கமெண்ட்.

0: கரைப்பண்பலை 100.3 இணைந்து இதுவரை நாம் கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
1: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
0: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க அழைக்கலாம். 0436 இணைப்பு எண்ணுடன் 231-231-299-48 0999-98 அலைபேசி எண் 9566-42-7231 எண் வந்து நம்ம தொலைபேசி எண்ணெலாம் அறிவிச்சாச்சு இல்லையா. இன்னைக்கு தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் உலக முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக ஊடகம் மற்றும் தொடர்பியல் துறை இணைப்பேராசிரியர் முனைவர் என் பூபாலகிருஷ்ணன் அவங்க நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட பங்கெடுக்கிறாங்க. நேயர்கள் இது சார்ந்து உங்களுடைய கேள்விகளையோ இல்லை ஆலோசனையோ பெறணும்னா நிகழ்ச்சியில் பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சி சார்ந்த உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வாருங்கள் நேயர்களே நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். இன்னைக்கு வந்து தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் திருவாரூர் பல்கலைக்கழகத்திலேருந்து ஊடகம் மற்றும் தொடர்பியல் துறை இணை பேராசிரியரான முனைவர் என் பூபாலகிருஷ்ணன் சார் அவங்க கூட தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்கு பண்பலையின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் நன்றி சார் உங்களுக்கு.
1: காரைக்கால் பண்பலை மற்றும் காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் மேடம்.
0: நாளை வணக்கம் சார். சார் இப்போ நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா ஊடகம் மற்றும் தொடர்பியல் துறையிலேருந்து வந்திருக்கீங்க. இன்றைக்கி உலக முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வை பற்றியும் நம்ம பேச போகிறோம். தொடக்கமாக அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: நான் வந்து தொடர்பியல் துறை கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்திருக்கோங்க. நான் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் கடந்த 9 வருடமாக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். இதில் ஒரு கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் ஒரு சர்வதேச ஒரு விரிவு லெக்சர் சீரீஸ் அரேஞ்ச் பண்ணப்போ ஒரு தாய்லாந்துலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து அட்ரஸ் பண்ணாங்க முத முதல் இந்த கான்செப்டை, அதாவது கிரேஸ்ஃபுல் ஏஜிங். நம்ம எப்படி வெற்றிகரமாக சந்தோஷமாக நம்ம வயதாகுவது எப்படி என்பதற்கு என்பதை வந்து ஒரு கருத்தரங்க மாதிரி அவங்க ஒரு லெக்சர் கொடுத்தாங்க. அதில் அப்போதான் நமக்கு இந்த இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆர்வம் அதுல வந்ததுக்கப்புறம் அதுல தொடர்ந்து பணியாற்ற தொடங்கினோம். அதுல தொடர்ந்து பணியாற்ற தொடங்கும் போது இன்னும் நிறைய ஆர்வம். அது வந்து ஒன்லி அகாடமிக் சார்ந்த கல்வி சார்ந்த மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே, நம்ம மீட் பண்றவங்க, நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அது வயதானவர்கள் இருக்கிறதுனால இன்னும் அதுல ஆர்வம் மிகுதியாச்சு. அப்போ இதுல கம்யூனிகேஷன் ஒரு தொடர்பியல் பார்வையில இந்த ஏஜிங் வயதாகிறதை நம்ம எப்படி பார்க்கலாம், அப்ப அந்த வயதான காலகட்டத்துல என்ன மாதிரி சூழ்நிலையில அவங்க தொடர்பியல்ல இருக்காங்க, இதுல மற்ற தலைமுறையினர் இன்டர் ஜெனரேஷனல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம், அந்த மற்ற தலைமுறையினர் அவங்களோட எப்படி தொடர்பு வச்சுக்கிறாங்க, அது அவங்களுடைய மனநலத்தை எப்படி பாதிக்குது, அவங்க மனதளவுல எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சியை கொடுக்குதுங்கிற பாயிண்ட் நோக்கத்துல நம்ம எடுத்தோம். 6-7 வருஷமா சிறப்பா ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் கூட அதுல பண்ணிட்டு இருக்கோம். முதியவர்கள் எப்படி வெற்றிகரமா முழுமை அடைகிறாங்க இந்த தொடர்பியல் சூழல்லங்கிறது, அதுல நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங்ஸ் வந்தது மேடம். அதனால இந்த ஆய்விலேயே இந்த தலைப்பிலேயே இந்த நோக்கத்துல நம்ம கடந்த ஒரு 7-8 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அதுலதான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா நம்ம நீங்க முதியவர்கள்னு சொல்லும் போது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வயதானவர்கள் 60 மற்றும் 65 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் நம்ம முதியவர்கள்னு சொல்றோம். அது ஒவ்வொரு நாட்டை பொறுத்து. இதுல பெரும்பான்மையில முதியவர்கள் அப்படின்னாலே ஹெல்த் ரிலேட்டடு பயாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படித்தான் எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா அத ஒரு அந்த ஒரு ஏஜிங் வயது முதிர்வு அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஒரு பன்முகத்தன்மையோட பார்க்கணும், அணுகணும்னு சொல்லிட்டு உலக அளவுல பல ஆய்வாளர்கள் கூறியிருக்காங்க. பன்முகத்தன்மைனா இங்க என்ன மீன் பண்றோம்னா அது பயாலஜிக்கல் மட்டும் கிடையாது, சைக்கலாஜிக்கல் சோசியலாஜிக்கல். ஸோ பயோ சைக்கோ சோசியல் கண்டிஷன்ஸ் தான் இந்த ஏஜிங்க்கு வருது. நம்ம இன்னைக்கு வந்து உலக சர்வதேச முதியோர்களுக்கு எதிரான வன்முறை தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் இன்னைக்கு. அப்போ இந்த முதியோர்கள் வந்து அவ்வளவு முக்கியமா அப்படின்னு பாத்தீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுது. நம்ம சில ஆய்வுகளுடைய வெளிப்பாடு வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஃப்ராங்கா சொல்லணும்னா சில இடங்கள்ல அவங்கள பேர்டனா பாக்குறாங்க, ஒரு பாரமா பார்க்கக்கூடிய சூழல் எல்லாம் நமக்கு கிடைச்சதுங்க. அப்போ நம்ம முதியோர்கள் இந்த சமுதாயத்துல எவ்வளவு

0: முக்கியம் அப்படிங்கறத நம்ம இதுல பாக்கணும். இதுல நாங்க புள்ளி விவரத்தோட நீங்க பாக்கணும்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்ம இருக்கிறது 2026, 2030 இப்ப 15% பாப்புலேஷன் முதியவர்கள் இருக்கிறாங்க. இது இன்னும் 2030 22% மாறும். குறிப்பா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை விட முதியவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக போகுது இனி வரும் காலங்கள்ல. சமுதாயம் சோசியலாஜிக்கலி இண்டிவிஜுவல் அவங்க சைக்கலாஜிக்கலா இந்த மென்டல் அபியூஸ் பிசிக்கல் அபியூஸ் நம்ம பிசிக்கல் அபியூஸ்னா வன்முறைனா அது பிசிக்கல் அபியூஸா மட்டும் பார்க்க கூடாது. மென்டல் அபியூஸ் பிசிக்கல் அபியூஸ் ரிப்போர்ட் ஆகும், ரிப்போர்ட் ஆகாம போகும், ஆனா அந்த மென்டல் அபியூஸ் மோஸ்ட்லி ரிப்போர்ட்டே ஆகாதுங்க.
1: சரிங்க சார். சார் நம்ம தொடர்ந்து இது சார்ந்து பேசலாம், ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, சந்திக்கலாம்.
0: வணக்கம், சொல்லுங்க மேடம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வடவேக்குடி வசந்த்.
1: சொல்லுங்க சார். உலக முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது சார்ந்து உங்களுடைய நிகழ்ச்சியை வந்து தேநீர் நேரத்துல கேட்கலாம். தொடர்புடைய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
3: தஞ்சை மாவட்டம் குறிச்சிமலை பாஸ்கர்.
1: சொல்லுங்க சார்.
3: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
3: இப்ப வந்து சார் இப்ப சொத்து பத்திரம் வந்து பிள்ளைக்கு பேர்ல எழுதி வச்சிருக்காங்க சார், வயசான காலத்துல எழுதி வச்சிருக்காங்க. அவங்க பேர்ல வச்சுக்காம அந்த சொத்தெல்லாம் புள்ள பேர்ல எழுதி வச்சிருக்காங்க சார். ரெண்டு பிள்ளை இருந்தா எழுதி வச்சிருக்காங்க, கடைசியில புள்ளைய சாப்பாடு போட போடாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அது ஒரு கழிவு சார். அப்புறம் வந்து கவர்மெண்ட் வேலை இருக்காங்கன்னு அவங்க வந்து புள்ள புள்ளன்னு எல்லா காசையும் செலவு பண்ணிடுவாங்க. அவங்க சேஃப்டி பணம் அந்த வயசான காலத்துல அந்த காசு பணம் அவங்க செலவுக்கு வச்சுக்காம எல்லாத்தையும் என் பிள்ளைக்கே கொடுத்துருவாங்க.
0: ஆமாங்க ஐயா.
3: கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க சிரமப்பட்டுருவோம், பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க.
0: என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி பணம் காசு நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு தாங்க வளர்த்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்துறாங்க. நீங்க ஒரு நிமிடம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கு கொடுக்கறாங்கன்னா அவங்க இவங்களை பாத்துக்குவாங்கிற ஒரு நம்பிக்கையிலதான் கொடுக்கறாங்க. கடைசி காலகட்டத்துல டிபெண்டன்சி முழுமையா அவங்கள சார்ந்து இருக்கிறாங்க இவங்க நமக்கு என்னன்னு. ஆனா அவங்க திரும்பி அவங்கள அந்த திரும்பி செய்யறது இல்லை, அவங்கள பாத்துக்கிறது இல்ல. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இது நீங்க சொல்றது வந்து அங்கங்க நடந்துகிட்டு இருக்குங்க. இது வந்து பினான்சியல் டிபெண்டன்சி அவங்கள மனதளவு பாதிக்குது. அது நீங்க சொல்றது அங்க இங்க இருக்குது, ஒரு சில இடங்கள்ல இருக்கு, பரவாயில்ல எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்திய அளவுல ஆய்வுல பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மேற்கத்திய ஆய்வுகள் வந்து இந்த அவங்க 40களிலேயே பிளானிங் ஃபார் ஃபியூச்சர்ம்பாங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு நிதி ஆதாரம் மற்றும் அவங்களுடைய மருத்துவ செலவு மருத்துவ காப்பீடு இதுக்கெல்லாம் ஆதாரத்துக்கெல்லாம் திட்டமிட்டு அவங்க அதுக்கான தொடர்பு எல்லை பேசிக்கிட்டு இருக்காங்க அது சம்பந்தமா. ஆனா நம்ம ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுல ஆய்வு பண்ணதுல பாக்கும்போது நம்ம வயதானவங்க 60 வயதுக்கு மேல உள்ளவங்க இந்த பிளானிங் ஃபார் ஃபியூச்சருங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அத அவங்களுக்காக அவங்க யோசிக்கிறதே இல்லைங்க.
1: குழந்தைகள்
0: நம்ம குழந்தைகளுக்காக மட்டும் நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு செய்வோம், இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு செய்வோம் சொல்லிட்டு குழந்தைகளுக்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுறாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங்கா எங்களுக்கு இருந்தது. பிளானிங் ஃபார் ஃபியூச்சர்ங்கிற அந்த ஒரு விஷயமே மிஸ் ஆகுது நம்மளுடைய கலாச்சாரத்துல, எஸ்பெஷலி 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே, இது நம்ம வளர்ந்து வந்த கலாச்சாரம் அப்படித்தான். அப்படிங்கிறப்போ இது வந்து மற்ற ஆங்கிள்லையும் நம்ம பார்க்கணும். இது சமுதாயம் மட்டும் இல்ல, கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நமக்கு. அவங்களுக்கு கவர்மெண்ட்டும் அவங்களை பார்த்துக்கோங்க. டிபெண்டன்சி கொஞ்சம் பிளான் பண்ணா அவங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்குங்க.
1: நிச்சயமா. சரி, இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னே சொன்னீங்க அந்த அபியூஸ் அப்படின்றதுல வந்து ஃபிசிக்கல் அபியூஸ் நமக்கு வெளில தெரியும், மென்டல் அபியூஸ் வந்து நமக்கு தெரியறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு சிலர் வந்து தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கலாம், எல்லாருமே வெளியூரில் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுடைய மனநலன் நீங்கள் சொல்கிற அந்த மென்டல் அபியூஸ் நடக்க வாய்ப்பு இருக்குதுல்ல, அதை எப்படி சார் சரி பண்ணலாம்? அது வந்து

0: எப்படி குறைக்கலாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச அளவு?
1: எல்லாருமே ஏத்துக்குவாங்க, அதாவது தனிமைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமை, கொடுமையான விஷயம். இப்ப இதுல யாரு அதிகமா தனிமையா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 60 வயதுக்கு மேல உள்ளவங்க தான். ஏன்னா அவங்க அவங்களுடைய கிராமத்திலயோ அவங்களுடைய ஊர்லயோ குழந்தைகளை வளர்த்து நல்லா படிக்க வச்சிடுறாங்க. அது நம்ம அது ஒரு நல்ல விஷயம். நம்ம என்னனாலும் நல்ல படிச்சு நல்ல மேன்மையான ஒரு நிலைமைக்கு வரணுங்கிறத பண்ணிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க வேலை நிமித்தமா அவங்க பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. பெரும்பான்மையான குடும்பங்களுக்கு கொஞ்சம் பேர் அவங்க பேரண்ட்ஸோட இருக்காங்க, அது அது ஒரு சிலர். பட் பலர் பெரும்பான்மையானவங்க பாத்தீங்கன்னா அவங்க அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது, பிரிஞ்சு போகும்போது அந்த இவங்க தனிமையா இருக்காங்க. தனிமையில் இருக்கும்போது வெறும் பணம் காசு மட்டும் சப்போர்ட் கிடையாதுங்க, ஒரு இமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுது அவங்களுக்கு. அந்த இமோஷனல் சப்போர்ட் கிடைக்காத பொழுது அவங்க மனதளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப நாங்க வந்து வேலைக்கே போக கூடாதா, நீங்க படிக்க வச்சீங்க அந்த சிட்டிக்கு தான் போக முடியும் வேலைக்குன்னு பார்த்தா அங்க போகலாம். ஆனா அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். எப்படி காம்பன்சேட் பண்ணலாம்னா, நீங்க வந்து ஒரு நேரத்தை ஒதுக்குங்க அவங்களுக்காக. நீங்க நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு நாள் ஒரு டெய்லியும் பேச முடியலனாலும் 2 நாளைக்கு ஒரு தடவை நேரம் நீங்களே ஒரு டைம் டேபிள் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களேன். அது ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல, அவ்வளவு ஒரு ஒரு ஒரு பரபரப்பான நேரமே கிடைக்காத வேலையிலேயே இருக்க போறோம் நம்ம. யோசிச்சு பாருங்க, நம்மளை மட்டுமே எதிர்காலம்னு நினைச்சு நம்மளை வளர்த்தவங்களுக்கு நம்ம திரும்பி ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசுறதுல என்ன வந்துட போகுதுங்க?
0: நிச்சயமா சார்,
1: அது நீங்க தான் நேரத்தை அனுப்பிச்சுக்கணும். அப்ப அவங்க தனிமையில இருக்கும்போது அவ்வளவு மன உளைச்சல். இது வயதானவங்களை எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பாங்க. தனிமை வந்து மிக கொடுமையான விஷயம். நம்ம அது இங்கதான் வந்து இன்டர் ஜெனரேஷனல் கம்யூனிகேஷன் வருது. இந்த மற்ற தலைமுறையினர் நீங்க வெளியில இருந்தாலும் டெய்லி போன் பண்ணி பேசுங்க, முடிஞ்சா வாட்ஸ்அப் இல்ல அவங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு நல்ல ஸ்மார்ட் போன் வச்சிருந்தாங்கன்னா ஒரு வீடியோ கால் பேசுங்க. அது 100% அந்த மன வருத்தத்தை போக்குன்னு சொல்ல இல்ல போக்கலைனாலும் ஒரு 50-60% அதை போக்க வாய்ப்பு இருக்குங்கிறதான் என்னோட நம்பிக்கை. அதை பண்ணலாம் நம்ம.
0: நம்மளால நேர்ல போக முடியாது, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் முடிஞ்ச அளவு கொஞ்சம் நம்ம முயற்சி எடுக்கணும் நம்ம சைட்ல இருந்து.
1: கண்டிப்பா
0: சார். இப்ப அடுத்து வந்து ஒரு நேரை நம்ம சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்ப வந்து நீங்க முதியோர் நலன் இவங்களுடைய அந்த மன சிதைவுக்காக வந்து நம்ம இப்ப சொல்லியிருந்தீங்க, அதாவது முடிஞ்ச அளவு நம்ம வந்து ஒரு டைம் ஷெடியூல் போட்டுக்கிட்டு அவங்க கூட பேசுகிற ஒரு நேரத்தை அதிகப்படுத்தலாம், இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவு பேசலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஆண்டுக்கான அந்த உலக முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்துடைய கரும்பொருள், அதாவது விழிப்புணர்வுக்கு அப்பாற்பட்டது, முதியோர் துஷ்பிரயோகம் தடுப்பு பணியை உருவாக்குறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பியாண்ட் அவேர்னஸ் மேக்கிங் எல்டர் அபியூஸ் ப்ரிவென்ஷன் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி சார் கையாளலாம்? ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு 60 வயதுக்கு மேலே கூட பணியெலாம் செய்கிறாங்க. ஏன்னா எனக்கு வீட்லேயே இருக்க பிடிக்கல, நான் வேலை செஞ்சு பழகிட்டேன் அப்படின்னு கூட சிலர் சொல்லிட்டு அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையோ இல்லை பிடிச்ச வேலையோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அதனால் கூட நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு, அவங்களுக்கு வேலை செய்யணும் இல்லை பணம் தேவை அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு தனிமையை போக்கக்கூடியதோ இல்லை அதை பழக்கப்பட்டதுனாலவோ கூட செய்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: இல்ல தப்பு இல்லைங்க, அதாவது 60 வயதுக்கு மேல வந்து நீங்க ஓய்வு பெறணுங்கிறது வந்து அது வந்து நீங்க எப்படி நீங்க ஓய்வுன்னு பாக்குறீங்க, ஒரு ஸ்ட்ரக்சரல் அமைப்புல இருந்து நீங்க வேணா விலகாம ஒழிய ஓய்வுங்கிறது நிரந்தரமா இருக்காது. அதனால 60 வயதுக்கு மேல உள்ளவங்க ஒரு அந்த அலுவலகத்திலயோ அதுல ஓய்வு அதுல வேலை செய்ய முடியாது. ஆனா அவங்க வந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எல்லாருமே வேலை செய்யலாம். ஓய்வுங்கிறது ஓய்வு அதாவது ஓய்வு தினம் ஓய்வு பெறுவர் தினங்கிறதே தப்பு. 60 வயசுக்கு மேல ஓய்வெல்லாம் கிடையாது. அதனால இப்ப அவங்க வேலைக்கு போறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க சொல்ற கான்செப்ட் எப்படின்னா சிலர் தான் விரும்பி வேலைக்கு போறாங்க.
0: சரிங்க சார்.
1: சிலர் வந்து விருப்பப்பட்டு வேலைக்கு போறாங்க, நான் அப்படியே நின்றுடக்கூடாது, அது வரவேற்கத்தக்கதுதான். வரவேற்கத்தக்கது, விருப்பத்தோடு வேலைக்கு போகலாம். ஆனா இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா,

0: அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க வேலைக்கு போறாங்க அப்படிங்கிறப்போ அதை நம்ம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டிய விஷயமா இருக்கு.
1: சரிங்க சார்.
0: அப்போ அவங்களுக்கு வந்து பணம் காசு இல்லை, அவங்க சர்வைவல், அவங்க வாழ்வதற்காக அவங்க வேலைக்கு போறாங்கிறப்போ கண்டிப்பா அவங்க விருப்பத்தோட அங்க போக மாட்டாங்க. ஒரு வேலைக்கு ஒரு செக்யூரிட்டியா போவாங்க, ஒரு ஒரு ஒரு ஒரு ஏடிஎம்மோ ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உடல் தொந்தரவு இருந்தாலும் போனாதான் காசு, போகலைன்னா காசு இல்லைன்னா இந்த மாதத்தை நம்ம நகர்த்த முடியாது, தள்ள ஓட்ட முடியாதுங்கிறதுனால போகும்போது அது கண்டிப்பா அபியூஸ்ங்கிற, நீ யார இது அபியூஸ்ன்னு சொல்ல முடியும்?
1: ஆஸ்
0: அ சொசைட்டி சமுதாயமா நம்ம தான் அவங்களை அந்த நெருக்கடிக்கு தள்ளி இருக்கிறோம். மேபி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேமிலி எடுத்துக்கலாம்.
1: சரிங்க சார்.
0: ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சமுதாயம் தான், ஒட்டுமொத்த சமுதாயம். அப்ப நம்ம அவங்க அவங்களுடைய குழந்தைகள் தான் அவங்கள கேர் எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய பார்வைங்க.
1: சரிங்க சார். இப்ப அடுத்து வந்து நம்ம ஒரு நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் காட்டு மன்னார் கோயில் டீ மடப்புறம் வேலம்புரம் பேசுறேன்
1: மேடம். ஆ சொல்லுங்க சார்.
2: மேடம், இப்போ பேசிட்டு இருக்க நிகழ்ச்சி வந்து பேசுறதுக்கு தான் வந்து ஆர்வம்லாம் தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: சொல்லுங்களா, இப்போ இப்போ சார் சொன்னாங்களா, காசு போனம் இருக்கு, அவங்க வேலைக்கு போயிடுறாங்க, இல்லை பெற்றோர்களுக்கு தேவையான பணத்தை அனுப்பிடுறாங்க, அதை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய தேவையானதை வாங்கிக்கலாம்னு சொல்லி, அதை சொல்லல, அந்த வாங்கிக்கலாம்னு சொல்றது யார் சார் வாங்கி, யாரும் மேடம் வாங்கி கொடுக்கறது? இது வந்து இப்ப வேலைக்கு பிள்ளைகள் வந்து ஒரே வார்த்தை நான் வெளியில வேலைக்கு போயிருன்னு
1: சொல்லிடுது.
2: ஆனா நம்ம வந்து அந்த வாங்கக்கூடிய தகுதி அந்த வயசுல இல்லையே, அப்ப நம்ம எப்படி போய் வாங்குறது சொல்லுங்க? அதனால நிச்சயமா பெற்றோர்களை பாதுகாக்கிறது வந்து பிள்ளைகள் கிட்ட இருந்தா மட்டும்தான் பாதுகாக்கலாம்.
1: சரிங்க சார்.
2: ஏன்னா நிச்சயமா எட்ட இருக்கும்போது நம்ம என்ன காசு பணம் கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு வந்து அது பேர் உதவியோ இருக்கே இருக்காது மேடம். எனக்கு என்னுடைய எனக்கு வந்து இப்ப 53 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் கடை வச்சிருக்க ஏரியாவில் பாத்தீங்கன்னா கோடீஸ்வரம்லாம் இருக்காங்க. ஆனா பெற்றோர்கள் வந்து டெய்லி மூணு வேளை உணவு கூட ரொம்ப சிரமப்படம் படுறாங்க. ஆனா இதுக்கு வழி வந்து யாரால யாரால அதை ஈடுகட்ட முடியல, பிள்ளைகளால தான் நான் நினைக்கிறேன். சார் என்ன சொல்றாங்கன்னு
1: சொல்லுங்க. சரிங்க சார், நன்றி சார்.
0: அவர் சொல்றத நான் 100% ஏத்துக்குவேன் மேடம்.
1: ஏன்னா
0: பணம் மட்டும் எல்லாத்தையுமே தந்துறாரு. இது அவருடைய சொந்த கருத்தா நம்ம பாக்கலினாலும் எங்களுக்கு ஆய்வுல கிடைச்ச தகவலுமே இதுதான். நாங்க எங்களுக்கு ஆய்வுக்கு கிடைச்ச ஆய்வுல கிடைச்ச தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, பினான்சியல் டிபெண்டன்சி உள்ளவங்ககிட்ட ஃபினான்சியலி இன்டிபெண்டன்ட், ஃபினான்சியலி டிபெண்டன்ட்
1: இருக்கிறாங்க.
0: அப்போ ஃபினான்சியலி இன்டிபெண்டன்டா இருக்கிறவங்க, சார்ந்து இல்லாதவங்க, தாங்களே சம்பாரிச்சு தாங்களே குடும்பத்தை நடத்திக்கிறவங்க கிட்ட ஒரு ஒரு கான்பிடன்ஸும் இல்லை, ஒரு வெற்றிகரமான முதுமையும் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லைங்கிறது எங்க ஆராய்ச்சியில தெரிய வந்தது.
1: என்ன லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க அவங்களுடைய லைஃப்காக ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்?
0: ஃபினான்சியலி டிபெண்டன்டா இருக்காங்க இல்லைங்களா, இன்னொருத்தவங்க சார்ந்து இருக்கவங்க. நம்ம நேயர் சொன்ன மாதிரி பணத்தை எல்லாமே கொடுத்துருவாங்க, பேங்க்ல அனுப்பிடுவாங்க, தேவையானதை புக் பண்ணி கொடுத்துருவாங்க, எல்லாம் கொடுத்துருவாங்க. டிபெண்டா இருக்கவங்க கிட்ட இது இருக்கிறதா தெரியுது. நம்ம வந்து ரொம்ப யோசிச்சோம், காசு நம்ம கையில இருந்தா தானே நம்ம சந்தோஷமா இருப்போம். காசுக்கு இன்னொருத்தர சார்ந்து இருக்கும்போது நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்காது. எல்லா டைமும் சார்ந்து இருக்கணும்னு தான் இருக்கணும். ஆனா நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்.
1: ஏன்னா வந்து அவங்கள்ட்ட மணி எல்லாமே இருக்கு, ஆனா வந்து போதிய ஒரு மனிதர்கள் இல்ல, பேச பழக
0: மனிதர்கள் இல்ல. அவர் ஐயா சொன்ன மாதிரி பணத்துக்கு சார்ந்து ரெண்டு விஷயம், ஒண்ணு அந்த வயதுல பினான்சியலி இண்டிபெண்டா இருக்கிறவங்க யாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு யாருமே இல்லாதனால தாங்க வேலைக்கு போயிட்டா அவங்க குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்க தான் அந்த இண்டிபெண்டா இருப்பாங்க. அப்ப அவங்க கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்க வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி வெறும் பணம் மட்டும் கொடுத்துட்டு நீங்க கூட ஆள் இல்லைன்னா அது வந்து சும்மா பணம் வந்து எல்லா வேலையும் செஞ்சிடாது அப்படிங்கிறதுக்கான உதாரணம். அவர் ஐயா நேயர் சொன்னது நான் 100% ஏத்துக்குவேன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பரபரப்பான காலகட்டத்துல எல்லா நாட்களும் இருக்க முடியலனாலும் நான் திரும்பி
1: சொல்றேனே,
0: அவங்களுடைய குழந்தைகள் அடுத்த தலைமுறையினர் தான் இதை கொஞ்சம் சீரியஸா பாக்கணும்.
1: நிச்சயமா
0: இது ஒரு சீரியஸான விஷயம், நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தான்.
1: சரிங்க சார். இப்ப அவங்க சொன்னது போல நம்ம தான் வந்து அதுக்கான முதல் கட்ட முயற்சி நம்ம தான் எடுக்கணும்.
0: ஆமா ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க, ஆமா கண்டிப்பா.
1: சரிங்க சார். அதே போல இப்ப வந்து

0: முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மென்டல் அப்யூஸ் வெளில தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. ஃபிசிக்கல் அப்யூஸ் வெளில தெரியும். அதே போல் இந்த சமூகம் சார்ந்த அவங்களுடைய தொடர்பு எந்த அளவுக்கு விடுபடுது, அதுலேருந்து அவங்க எந்த அளவுக்கு ஒதுங்குறாங்க இல்லை ஒதுக்கப்படுறாங்க. ஏன்னா வந்து ஒரு வயசாயிட்டு இப்போ அவங்க அதிகம் வெளில வரதில்லப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சமூகம் சார்ந்த அவங்களுடைய தொடர்பு எப்படி இருக்குது சார், அதை நம்ம எந்த அளவுக்கு சரி பண்ணலாம்? இப்போ நம்ம நீங்கள் வந்து மன சிதைவு அப்படின்னு எதிர்த்தப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணலாம், ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு வேலை ஒரு டைம் ஷெடியூல் வச்சு வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சமூகம் சார்ந்த அவங்களுடைய அந்த தொடர்பை இன்னும் மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் சார்? ஒரு ஊக்குவிப்போ, இன்னது செய்யுங்க தாத்தா, இதை செய்யுங்க பாட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு.
1: ஆமாங்க, இப்ப நம்ம சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கலாச்சாரத்துல நம்ம அப்படிதான் வளர்ந்துருக்கோம். என்னன்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். மரியாதைங்கிறது முதல் எப்படின்னா வெர்பலாவும் இருக்கு, நான் வெர்பலாவும் இருக்குங்க. நம்ம அவங்க முன்னாடி நடந்துக்க கூடிய விதம் பொறுத்து. ஏன்னா இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு நவீன காலம், ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டுங்க. இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதெல்லாம் புரியாது. அப்ப இப்ப இப்ப நான் பேரண்ட் நமக்கு முன்னாடி பெற்றோர்கள் நமக்கு கீழே நம்மளுடைய குழந்தைகள், சோ நம்ம மிடில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சாண்ட்விச்னு சொல்லுவாங்க. சாண்ட்விச் பாப்புலேஷன் ரெண்டுக்கும் இடைப்பட்ட, ஏன்னா இவங்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது சமுதாயத்துல. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி தரணும் பெரியவங்க கிட்டன்னா, அவங்க அவங்களுடைய பேசுற தன்மையை அவங்களுக்கு புரிய வைக்கணும் குழந்தைகளுக்கு. அவர் தாத்தாவா, அவர் அப்படி தாண்டா பேசுவாரு, நீ பொறுமையா கேட்டுக்கடா அப்படிங்கணும். பாட்டியா, சரி தாத்தா பாட்டி இதுதான் எதிர்பார்க்கறாங்க, நீங்க இப்படிதான். இது குடும்பத்துல ஆரம்பிக்குது. நீங்க சமுதாயம் சொல்றீங்க இல்லைங்களா?
0: ஆமா சார்,
1: ஃபேமிலி இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்மால் சோசியல் யூனிட்ங்க. ஃபேமிலி இஸ் தி ஸ்மால் யூனிட் இன் தி சொசைட்டி. அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, குடும்பத்துல ஆரம்பிச்சு அது சமுதாயத்துக்கு வந்துடும். இப்ப குடும்ப அளவுல ஸ்டார்ட் பண்ணணும்னா, இந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சாண்ட்விச் ஜெனரேஷன் அப்படிங்கிறவங்க நம்ம பெற்றோர்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். பெரியவர்களை நீங்க எப்படி பாக்கணும், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்ட்டு. அது நிறைய இடங்கள்ல மிஸ் ஆகுது. இது எப்படி மிஸ் ஆகுதுன்னா, அவங்களுக்கு தொடர்பே இருக்கிறது இல்லைங்க. இப்பதான் எல்லாம் கூட்டு குடும்பமே இல்லை இல்லையா, எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலின்னு வேலை நிமித்தமா போயிட்டதுனால குழந்தைகள் ஒரு இடத்துல, குழந்தைகளும் பெற்றோர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்க தாத்தா பாட்டி இன்னொரு இடத்துல இருக்காங்க. அப்போ இவங்க இவங்களுடைய பெற்றோர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் தாத்தா பாட்டி, ஏன்னா தாத்தா பாட்டியை பத்தி முழுசா இவங்களுக்கு தான் தெரியும். இப்ப எப்படி நடந்துக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்ப அதை அவங்க பாஸ் பண்ணுவாங்க. அதை இவர்களுடைய தாத்தா பாட்டிக்கு மட்டும் இல்லைங்க, இது இவங்களுக்கு நம்ம போதி டீச் பண்ணும் போது என்ன ஆகும்னா, இது வயசான எல்லாரையுமே பார்க்கும்போது தாத்தா பாட்டியா பாப்பாங்க.
0: சரிங்க சார், நிச்சயமா.
1: இது வந்து சமுதாயத்துல இப்ப நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா, முதியோர்கள் கிட்ட நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஏஜ் பேஸ்டு சோசியல் எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறாங்க. வயதை காரணம் காட்டி இந்த சமுதாயத்துல இருந்து அவங்கள புறந்தள்ளி வைக்கிறது. எப்படின்னா, வயசானா இந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாது, இந்த வேலையை செய்யக்கூடாது, எதுக்கு நீ இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ற, இங்க நீ போக கூடாது, வயசாயிட்டாலே வீட்டுலதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மித்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல. அவங்களுக்கும் கொஞ்சம் சுதந்திரம் தரணும், அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு, அந்த மனசு என்ன சொல்லுதுங்கிறத நம்ம கேட்கணும்.
0: அவங்களுக்கான அந்த பிரைவசியும் சரி, அவங்களுடைய செயல்பாடுகளும் நம்ம முடிஞ்ச அளவு தடுக்க கூடாது.
1: ஆமாங்க, கண்டிப்பா கண்டிப்பா.
0: அவங்களுக்கு அது பாதுகாப்பு இல்லைங்கிற பட்சத்துல நம்ம வேணா எடுத்து சொல்லலாம். சரிங்க சார். ஆக வந்து ஒரு சோசியல் அபியூஸ் ஏற்படாமையும் தடுக்கிறதுக்கு வந்து அடிப்படை வந்து நம்மளுடைய குடும்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரிங்க சார். நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு வந்து முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி தாங்க தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக ஊடகம் மற்றும் தொடர்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் பூபாலகிருஷ்ணன் அவங்க நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நேயர்களே நிகழ்ச்சியில்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை காலை 8:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியினை வழங்கும் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால் மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கரை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் எய்ம்ஸ் சொல்லமது. தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் பணங்குடி சத்யபாமா கல்வியியல் கல்லூரி. பணக்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பணக்குடி நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம் பணக்குடி.

0: பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பணகுடி, நாகப்பட்டினம்.
2: இன்றைக்கு வந்து தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் உலக முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி தாங்க நிகழ்ச்சியில் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக ஊடக மற்றும் தொடர்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் பூபாலகிருஷ்ணன் அவங்க நம்ம கூட நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. சார், மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார். சார்,

0: மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சரி, இப்போ வந்து நம்ம முதியோர் மீதான அந்த வன்முறை விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி தான் பேசிகிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். முதியோருடைய நலன் காக்கவும் அவங்க வந்து அந்த பயோ சோஷியோ, அதாவது சமூகம் சார்ந்தும் சரி உடல் சார்ந்தும் சரி அவங்களுடைய நலனை மேம்படுத்துறது, இதை பற்றியும் நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரிங்க சார், இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஏஜிங், அதாவது நல்லபடியான அந்த வயது முதிர்வு, சக்ஸஸ்ஃபுல் ரேட் ஏஜிங், இதை வந்து கொண்டு போகிறதுக்கு முதியோர்களை வந்து நம்ம எப்படி வந்து ஆதரவு கொடுத்து அரவணைச்சி கொண்டு போகலாம், இதை பற்றி பேசலாம் சார் தொடர்ந்து. அதற்கு முன்பு இணைப்பில் வந்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களையும் நம்ம சந்திச்சிடலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? உங்க ரேடியோ சத்தத்தை வந்து கொஞ்சம் குறைச்சு வச்சு பேசுங்கம்மா.
2: பூந்தோட்டம் முத்துக்கிணி பேசுறேம்மா.
0: ஆ சொல்லுங்கம்மா.
2: இப்போ வயசானவங்களை பத்தி பேசும்போது, வயசு வந்து ஆனவங்களுக்கு வந்து இப்போ வந்து பிள்ளைங்க கவனிக்குதா கவனிக்கலையா அப்படிங்கிறதுலாம் ரெண்டாம் பட்சம்தான். கவனிக்கிறவங்க வீட்டுல கவனிக்கிறாங்க, கவனிக்காதவங்க வீட்டுல அது அசால்ட்டா விட்டுறாங்க. நீங்க போன இடம் வந்த இடம் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, இப்ப நீங்க வீட்டுலதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தனிமையில அவங்கள எவ்வளவோ ஒதுக்குறது இருக்கு. தாய்க்கும் பிள்ளைக்கும், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமோ, ஒரு மகனுக்கும் மகளுக்குமோ தூரம் அதிகமா போயிடுச்சு இப்பெல்லாம். அதனால நான் இப்ப என்னுடைய நோக்கம் என்னன்னா, வீட்டுல சொத்து இருக்கோ பணம் இருக்கோ காசு இருக்கோ எது இருக்கோ இல்லையோ அது வந்து அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து அவங்கவுங்க வீட்டுல இருந்துக்கிறாங்க.
0: சரி,
2: அவங்க எப்படி இருக்கிறாங்கிறது அவங்கவுங்க மனசுக்கு தான் புரியாது, அடுத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால இப்போ நம்ம அரசாங்கம் என்ன பண்ணணும், கணக்கெடுப்பு எடுக்கிற மாதிரி வயசானவங்க யார் யார் இருக்கிறா, அவங்க எப்படி எப்படி நடத்திட்டு வர்றாங்க, அவங்களுடைய நடைமுறை எப்படிங்கிறத கணக்கெடுப்புல இந்த வயசானவங்கள அவங்க கணக்கெடுக்கணும். ஃபர்ஸ்ட் கணக்கெடுத்து அவங்க வீட்டுல இருக்கிறாங்களா இல்ல முதியோர் இல்லத்துக்கு போறாங்களா அப்படிங்கறத அவங்க மனசை அறிஞ்சு அவங்கள வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு ஊர்ல ஒரு 10-15 ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க வயசானவங்க, அவங்கள வந்து அவங்க கணக்கெடுத்து அவங்க வந்து வீட்டுல இருக்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா வீட்டுல வந்து ரொம்ப தனிமை ரொம்ப கொடுமையானது தானே.
0: நிச்சயமா
2: வீட்டுல இருக்க ஆசைப்படுறாங்களா இல்ல பிள்ளைங்க அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்களா வச்சுக்கிறேன்னு சொல்றாங்களா அப்படின்னு எடுத்து

0: ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு முதியோர் இல்லமா ஒரு ஆதரவற்றவர்கள் இல்லமா வச்சுட்டாங்கன்னா அதுல இருந்து அவங்க வந்து எப்படியும் சந்தோஷமா அவங்க வாழ்நாள கழிப்பாங்கிறது என்னோட நோக்கம். அவங்க ஐயா என்ன சொல்றாங்கன்னு
1: சரிங்கம்மா கேக்கலாம் சார்.
2: கண்டிப்பாங்கம்மா, நல்ல பார்வை தான். இதுல முன்னாடியே நம்ம சொன்ன புள்ளி விவரம் படி இந்தியா வந்து சூப்பர் ஏஜிங் சொசைட்டி, அதாவது இத்தனை சதவீதம் 7.5% மேல இருக்க சொசைட்டி எல்லாருமே சமுதாயம் வந்து சூப்பர் ஏஜிங் சொசைட்டிம்பாங்க. அந்த கணக்குல நம்ம இந்தியா வருதுங்க. என்ன வந்து சூப்பர் ஏஜிங் சொசைட்டில இருக்கோம். இப்ப அந்த நம்ம நேயர் அம்மா சொன்ன மாதிரி முதியோர்களுக்குன்னு ஒரு தனித்துவமான எக்ஸ்க்ளூசிவ் கேர் வேணுங்கிறாங்க. அது வாஸ்தவம்தான். நம்ம அரசாங்க பக்கத்திலிருந்து பார்த்தோம்னா நம்ம சென்னையில ஜெரண்டாலஜிக்கல் முதியோர்களுக்கான ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம மத்திய அரசாங்கம் திறந்திருக்காங்க. அந்த மாதிரி இப்ப அங்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம் போக போக இது எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவடையும். விரிவடையும் போது இப்ப எல்லாராலையும் அந்த ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிறப்போ இப்ப அம்மா சொன்ன மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் வந்து சேரும், எல்லா மாவட்டத்துக்கும் வரும். இப்ப அம்மா சொன்னாங்க முதியோர் இல்லம்னு சொன்னாங்க. நம்ம சமுதாயத்துல நம்ம அந்த அந்த வார்த்தையே நான் பயன்படுத்துறத தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். முதியவர்கள்ங்கிறத நம்ம வேற மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். முதிர்வுங்கிறது வந்து ஒரு அறிவு முதிர்ச்சி, ஒரு ஞானம். முதிர்ச்சிய ஒரு ஞானமா நம்ம பாக்குறது இல்ல,
1: முதிர்ச்சிய வயது மட்டும்
2: வயது. அதுவும் அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா முதிர்ச்சினாலே ஒரு காய் வந்து முதிர்வு அடைஞ்சாதான் அது பழம் அதை சுவைக்க முடியும்.
1: நிச்சயமா
2: அறிவு முதிர்வு, முதிர்வு தான் அறிவினுடைய முதிர்ச்சி தான் ஞானம். அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம போற்றும் போது ஏன் வயதை மட்டும் முதிர்ச்சிய நம்ம ஏன் போற்றுறது இல்ல? இப்ப நம்ம நேயர்
1: கூறினாங்க
2: நீங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டீங்க, இனி நாங்கதான் போகணும்னா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த வயசுக்கு மேல நம்ம ஆசைப்படக்கூடாது, போக கூடாது. இதுதான் அந்த ஏஜ் பேஸ்டு சோசியல் எக்ஸ்க்ளூஷன். இந்த சமுதாயமே அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணி வைக்குது. இந்த வயதை காரணம் காட்டி நீங்க இதற்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, நீங்க எல்லாம் போக கூடாதுங்கிறது. அதுதான் ஒரு தவறான பார்வை. அவர்களுக்கும் மனசு இருக்கு, அவங்க எல்லாருமே இண்டிபெண்டன்ட், எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். மாவட்டம் அவங்க இப்ப கடந்த நேயர் சொன்ன மாதிரி எல்லா மாவட்டந்தோறும் இது வரும். முதியோர்கள்னு பார்க்காம நீங்க ஆதரவு கொடுக்கக்கூடிய இல்லமா இருக்கணும். அதுவும் என்ன கேட்டா 60 வயதுக்கு மேல உள்ளவங்க மட்டும் அங்க இருக்க கூடாதுங்க. ஆதரவு இல்லாத அனைத்து வயதினரும் அங்க இருக்கணும். அப்பதான் எல்லாருமே ஹெல்தியா இருப்பாங்க, சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா இருப்பாங்க.
1: சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிற வந்து ஆதரவு தர எல்லாருமே
2: எல்லாமே இருக்கணும்.
1: சரிங்க சார், இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நேரை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த சூப்பர் ஏஜிங்னு நீங்கள் சொன்னீங்க. அதே போல் அந்த ஏஜ் ஆகிறது அப்படின்னா ஒன்லி வயசை மட்டும் இல்லை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை மனதளவில் அவங்க நிறைவாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு நிறைய குறியீடுகள் சொல்லுவாங்களே சார், அந்த மாதிரி அந்த பெரியவங்களை வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவடைய செய்கிறதுக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்களாலும் சரி நம்ம சமூகத்தினாலும் சரி அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னா நேரம், நம்மளுடைய பங்களிப்பு இதெல்லாம் மொத்தமாக எந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு கொடுக்கலாம் சார் அவங்கள ஒதுக்கி வைக்காமல்?
2: அவங்களுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். என்ன கேட்டால் அவங்க சொல்கிறத நீங்கள் முத ரொம்ப சிம்பிள் காது கொடுத்து கேட்டால் மட்டும் போதும். முதல் என்னுடைய பர்சனல் இது நான் பாக்குறது எப்படின்னா நீங்க முதல் அவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க. அது வந்து பிராக்டிக்கலா இல்ல அது அடுத்த கட்டத்துக்கு நகருதா இல்ல அது முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம், அது அப்புறம் பின்னாடி பேசிக்கலாம். முதல்ல அவங்களுக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும். அதுதான் மதிப்பு கொடுக்கறதுங்கிறது எப்படி சொல்றேன்னா என்ன சொல்ல வராங்கிறத நிறுத்தி கேளுங்க. எடுத்த உடனே நீங்களா முடிவு பண்ணிக்காதீங்க. ஒரு இவர் பேசினாலே வயசாயிடுச்சுன்னா அப்படித்தான், வயசானா எல்லாம் மறந்துடுவாங்க, வயசானா ஏதாவது பேசினதையே பேசிட்டு இருப்பாங்க இப்படிங்கறத முத ஒளிச்சு கட்டிட்டு முத அவங்களுக்கு காது கொடுத்து கேளுங்க என்ன சொல்லறாங்க. அதுலயே பாதி 50% பிரச்சனை தீர்ந்துடும். அவங்க பக்கம் முதியோர்கள் பக்கத்துல இருந்து

0: என்ன தெரியுங்களா, நம்ம சொல்றதையும் கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காருங்கிறப்பவே பாதி மகிழ்ச்சி தான், பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடுங்கிறது என்னுடைய பார்வை.
1: கேட்கறதுக்கும் ஒரு ஆள் இருக்காங்கப்பா அப்படின்னு,
0: நமக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, அது போதுங்க. நீங்க பொதுவாக இந்த கருத்து நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கிறதே நமக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும் இல்லைங்களா.
1: நிச்சயமா
0: அதே மாதிரிதான் அதையத்தான் அவங்களுக்கும் பண்ண போறோம். ஆனா என்ன, அவங்கனா அவங்களால இந்த சமுதாயத்துக்கு பயன்பாடே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பத்துல இருந்து அந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்தையே நம்ம கட்டமைச்சிட்டு வந்துட்டோம். வயது முதிர்வானவர்களை பார்த்து நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான எண்ணங்களையே நம்ம கொண்டுட்டோம். நான் என்ன சொல்றேன், அவங்கதான் ரிசோர்சஸ், அவங்களை ஏன் நீங்க பேர்டனா பாக்குறீங்க, அவங்கள வளமா பாருங்க. இன்னும் சொல்ல போனா என்ன கேட்டா, நீங்க 60 வயசுக்கு மேல உள்ளவங்க வந்து நீங்க உங்க குழந்தைய புரியாம பேசணும் இல்லைங்களா, நிறைய நேரம் அடம் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏன் உங்க பெற்றோரை நீங்க பாக்க கூடாது, ஏதோ புரியாம பேசுறாரு அடம் பிடிக்கிறாரு, நம்ம பேசி புரிய வைப்போமே அப்படின்னு உட்காருங்க, நேரத்தை செலவிடுங்க.
1: சரிங்க சார். சார், இப்போ அடுத்ததாக வந்து என்னுடைய ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த முதிர்ந்த தம்பதிகள் பார்ட்னர்ஸ் இப்போ ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து சிலர் வந்து இப்போ ஒரு வேலை வந்து அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து உள்நாட்டிலே கூட வேலை இருக்கும், அப்போ வந்து அந்த பார்ட்னரை வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. சிலர் வந்து அம்மாவை என் கூட அழைச்சிட்டு போகிறேன், இல்லை அப்பாவை என் கூட அழைச்சிட்டு போகிறேன், இப்படி வந்து அவங்கள பிரித்து வச்சுருப்பாங்க சார். இது வந்து எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும், இது வந்து ஒரு சரியான முறையா, இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இணைப்புல வந்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ சார்,
0: வணக்கம்
1: சார். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த பார்ட்னரை வந்து பிரிச்சு வச்சிருந்தது, இது சார்ந்து நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்.
0: இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அது வந்து முற்றிலும் தவறு. நீங்க எதுக்காக எதுக்காக பிரிக்கிறீங்க, உங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக நீங்க வந்து அதை பண்ணக்கூடாது இல்லைங்களா.
1: நிச்சயமா
0: எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாக்கணுமே ஒழிய, அவங்கள பிரிச்சு வைக்கிறதுனால திரும்ப சொல்றேன், அது அந்த காலம் போனா திரும்பி கிடைக்காது. திரும்பி வந்து நீங்க உங்க சுயநலத்துக்காக நீங்க அவங்களை பிரிச்சு வைக்கிறீங்க, அவங்க இருந்துட்டு போறாங்க, நீங்க அதுக்கு மாற்று வழியை கண்டுபிடிங்க.
1: சரிங்க சார்.
0: உங்களுக்குதான பணம் இருக்கு, வசதி இருக்கு இல்லையா, அதுக்கான மாற்று வழியை பாருங்க, அவங்கள வந்து இது பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வைங்க.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில, ஒரு விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து. நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாகப்பட்டினம் பணங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பணங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பணங்குடி நாகப்பட்டினம். நேயர்களுக்கு உலகணிந்த நாள் வாழ்த்துக்களுக்கு தெரிவிக்கிறார்கள் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது, அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. இன்றைக்கு தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் உலக முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்தை ஒட்டிதான் நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்காங்க. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக ஊடக மற்றும் தொடர்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் பூபாலகிருஷ்ணன் அவர்கள்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் உலக முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக ஊடக மற்றும் தொடர்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் பூபாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். மீண்டும் செல்லலாம் நிகழ்ச்சிக்கு. சார் பூபாலன் சார்,

0: சார், மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம்.
1: வணக்கம் மேடம்.
0: சரி, இப்போ வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். இந்த உலகர் முதியோர் மீதான வன்முறை விழிப்பு தினம், விழிப்புணர்வு தினத்துக்காக நம்ம நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கோம் இல்லையா. நிறைவு பகுதியை நெருங்கிட்டே இருக்கோம். இந்த முதியோர் மீதான இந்த வன்முறை, மன ரீதியாகவும் இருக்கட்டும், உடல் ரீதியாகவும் இருக்கட்டும், சமூக ரீதியாகவும் இருக்கட்டும், இதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் நிறையா சொல்லிட்டு வந்தீங்க. அவங்களுக்கான நேரம் ஒதுக்குறது, காது கொடுத்து பேசுகிறது, இப்படி நிறைய சொல்லிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் வந்து இது எல்லாமே குறைத்து அவங்கள வந்து ஒரு நல்ல அவங்களுடைய அந்த லைஃபோட நிறைவான பகுதி, கடைசி பகுதி, அவங்களுடைய வாழ்நாளினுடைய அந்த அமைதியான நாட்களை இன்னும் அமைதியாக அழகாக்க நம்ம என்னெல்லாம் செய்யணும், அது எது நம்ம கையில் இருக்கு, அதை வந்து நிறைவாக கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க சார்.
1: மகிழ்ச்சி மேடம். இது வந்து நிறைவான பகுதி அப்படிங்கிறப்போ அந்த நிறைவான வாழ்க்கை, நிறைவு பகுதி, நிறைவான வாழ்க்கை. இதை நம்ம கம்யூனிகேட் தொடர்பியல் பார்வையில் எப்படி பார்ப்போம்னா, கம்யூனிகேஷன் டியூரிங் லேட்டர் லைஃப், கடைசி காலகட்டத்தில் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கிறதான். இது வந்து அவங்களுக்குள்ளேயும் கம்யூனிகேஷன், இன்டர் ஜெனரேஷனல் கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப் மற்ற தலைமுறையினர். என்ன கேட்டீங்கன்னா, பல இடங்கள்ல வன்முறை எங்க எதனால வருது, இது வந்து அந்த பெற்றோர்களுக்கும் சரி, இந்த மாற்று தலைமுறையினர், அவங்க வேற தலைமுறையினரோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் இந்த ஒரு உராய்ச்சல் ஏற்படுது, அவங்களுக்கும் மனசளவுல பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த மிஸ் கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் மிஸ் கம்யூனிகேஷன் நடக்காம இருக்கணும்னா, திரும்பியும் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மதிப்பை நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவங்கள வந்து நமக்கு சமமா பார்க்க கூடாது எப்பயுமே. நம்ம அவங்க நமக்கு வந்து அவங்க எப்பயுமே நமக்கு மேலதான், எந்த விதத்துலன்னா அனுபவத்துல, அனுபவம் ஞானம், அனுபவம் முதிர்வு அறிவு, அதுதான் ஞானத்துல. நம்ம என்னதான் படிச்சவன், இன்னைக்கு நம்ம என்னதான் படிச்சு எத்தனையோ பட்டங்கள் வாங்கினாலும், பெற்றோர்கள் பெற்றோர்கள் தான், நீங்க பெற்றோர்களுக்கு மேல ஆயிட முடியாது.
0: நிச்சயமா சார்,
1: அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. அத முத நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 30 வருஷம் நாம, நீங்க உங்களை ரிவைண்ட் பண்ணி பாத்தீங்கனாலே அவங்க உங்களுக்கு தெரியும் நம்மளை அவங்க எப்படி பாத்துக்கிட்டாங்க, நமக்கு என்ன தேவை. சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு என்னென்ன வேணுங்கறத நம்மளுடைய பெற்றோர்கள் பாத்துக்கிட்டாங்க இல்லையா.
0: ஆமா சார்,
1: அதை அப்படியே திரும்பி நீங்க செஞ்சா போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை.
0: அந்த அன்பு ஆதரவு அனுசரணை,
1: அன்பு ஆதரவு அனுசரணை, நமக்கு என்ன தேவைங்கிறத சில இடத்துல அறிஞ்சு செஞ்சாங்க, சில இடத்துல நம்ம கேட்காமயே நம்ம கேட்டு செஞ்சாங்க, சில இதெல்லாம் நம்ம கேட்காமயே நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் நம்முடைய பெற்றோர்கள். அப்போ அது அப்படியே நீங்க ரெசிப்ரோகேட் திரும்பி அவங்களுக்கு காட்டினாலே போதும், 60-65 வயசுக்கு மேல அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத கேட்டு அறிஞ்சு செய்யணும். அவங்களுக்கு தேவைகள் என்னங்கிறத புரிஞ்சு நீங்க அதுக்கு முன்னாடியே செஞ்சிட்டீங்கன்னா, அதை விட

0: ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை யாருக்காவது கிடைச்சிருங்களா, நமக்கு என்ன தேவைங்கறத இன்னொருத்தங்க தெரிஞ்சு நமக்கு அதை பூர்த்தி பண்றாங்கிறப்ப நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் பாத்துக்கோங்க.
1: நிச்சயமா சார்.
0: அப்போ அந்த நீங்க வந்து அவங்க குழந்தைகளா பாருங்க, அவ்வளவுதான். பாக்க கேக்குறதுக்கு கொஞ்சம் இதா இருந்தாலும் நீங்க அவங்களை வந்து ஒரு குழந்தைகளாவே பாருங்களேன், என்ன தேவை இருக்கும். லிட்ரலி அவங்க குழந்தைகள் மாதிரிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. 60, 65, 70 போகும்போது நிறைய நிறைய வயதானவர்கள் பாத்தீங்கன்னு வைங்க, சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம திரைப்படங்கள்ல பாக்குற மாதிரி நான் தனியா ட்ரிப்பு போயிட்டு வரேன் எங்கேயாவது அப்படின்ட்டு என் ஆசை வரக்கூடாது, என் குழந்தைக்கு வேற ஆசைதான். அப்ப திரும்பி நீங்க அவங்கள உங்க குழந்தைகளாவே பாருங்க, அவங்களோட தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்ய பாருங்க. மிக பேர் மினிமம் அவங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க, அதை தாண்டி உங்களால என்னென்னலாம் முடியுமோ அதை பண்ணுங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றி கடனா இருக்கும். அது உங்களுடைய கடமையும் கூட. இது எல்லாமே அந்த மன உளைச்சல், மன வருத்தம், இது எல்லாத்தையுமே போக்கிடும். இதைத்தான் நம்ம வன்முறையா பாக்கிறோம். நீங்க பிசிக்கல் வயலன்ஸ்ங்கிறது அங்கங்க ஒரு ஒரு சில இடங்கள்ல நடக்கிறதுதான். இதுவும் நம்ம கேள்விப்படுறோம். இப்ப நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா விழிப்பு, உண்மையான அவங்களுக்கு தான் விழிப்புணர்வு தேவை. நான் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன், அவர் வந்து அவங்க அவங்க அப்பா சொன்ன பேச்சு கேட்கலன்னு சொல்லிட்டு ஒரு வயசானவரை போட்டு அடிச்சுட்டாங்க அப்படின்றாங்க. அவங்களை எதுக்கு அவரை எதுக்கே அடிச்சீங்கன்னா ஒண்ணு இல்ல, இவங்க சைடு நியாயத்தை கேட்டீங்கன்னு வைங்க, அவர் இந்த ஒழுங்கா இருந்து இந்த மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க சொன்னா எங்க கேக்குறாரு, கரெக்டா சாப்பிட மாட்டேங்கிறாரு.
1: அப்ப முடிந்த அளவு நம்ம பெற்றோர்களுக்கு வந்து நம்ம நேரமும் அன்பும் ஆதரவும் கொடுத்தோம்னா அதுவே வந்து சிறப்பான ஒரு அவங்களுக்கு பக்கபலமா இருக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்து நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நிகழ்ச்சிய நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு
0: நன்றி மேடம். வாய்ப்பு கொடுத்த காரைக்கால் பண்பலைக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி.
1: நன்றி சார். நேர்களை, இன்றைய தேனிய நேரம் நிகழ்ச்சியில் உலக முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக ஊடக மற்றும் தொடர்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் பூபாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்ற நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்டோம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5 மணி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலை அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
6: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் திருப்பயிற்றங்குடி. இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ காவியங்கண்ணி உடனாகிய ஸ்ரீ திருப்பயிற்றநாதர் சுவாமி ஆலயம். வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் பற்றி.

திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, இப்பொழுது நாங்கள் திருப்பயற்றூர் என்று சொல்லக்கூடிய திருப்பயற்றங்குடி என்ற சிறப்பு மிகுந்த திருத்தலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். சைவ சமய குரவர்களில் ஒருவரான அப்பரடிகள் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரச நாயனாரால் பாடல் பெற்ற ஈடு இணையில்லாத திருத்தலமாக இந்த திருத்தலம் காட்சி தருகிறது. ஆலயத்தினுடைய நுழைவாயிலுக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறோம். இந்த தலத்திலே ஈசனை சுமந்து வரக்கூடிய நந்தியம் பெருமானுடைய சேவையோடு இந்த தலத்து மூர்த்தியாக விளங்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியாய் சதுர பீடத்திலே அற்புதமாக காட்சி தரக்கூடிய ஸ்ரீ பயற்றுநாத சுவாமியை தரிசனம் செய்கிறோம். ஒரு பக்தருக்காக மிளகை பயராக மாற்றியருடைய பெருமை இந்த ஈசனையே சாரும். அப்படிப்பட்ட சுயம்பு மூர்த்தி

யாக விளங்கக்கூடிய ஈசனை மனமார தரிசனம் செய்து அந்த எம்பெருமானுக்கு இடபாகத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய காவியங்கன்னியம்மன் என்ற பெயருடைய பார்வதி அன்னையை கண்ணிறைந்து சேவிக்கின்றோம். இந்த அன்னையை வழிபட்டு அபிஷேகம் செய்த பாலை நாம் அருந்தி கண்களிலே ஒற்றிக்கொண்டால் கண்ணோ என்பது எப்பொழுதும் இருக்காது என்று சொல்கிறார்கள் பெரியோர்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய அம்பிகையையும் அப்பனையும் தரிசனம் செய்து கொண்டு பிரதட்சணமாக ஆலயத்தை வலம் வரும் பொழுது வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத தனிச்சிறப்பாக தட்சிணாமூர்த்தி 8 முனிவர்களோடு இங்கே காட்சி தருகிறார். பொதுவாக 4 முனிவர்கள் அதாவது சனகாதிகள் என்று குறிப்பிடுவார்கள். இங்கே 8 முனிவர்களோடு காட்சி தருவதால் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய எம்பெருமானாக தட்சிணாமூர்த்தி சேவை சாதித்தருள, அதற்கு அடுத்ததாக மகா கணபதியும் அவருடைய தம்பியாகிய ஆறுமுக பெருமான் தம் தேவியரோடு காட்சி தர கோஷ்டத்திலே மிகச் சிறப்பு வாய்ந்த சண்டிகேஸ்வர பகவானுக்கு அருகாமையில் வடக்கு பார்த்த திருமுகத்தவளாக பயம் போக்கும் வீரமாகாளியை தரிசனம் செய்கிறோம். வீரத்தின் விளை நிலமாக அந்த தாய் அமர்ந்து அருளாசி புரிய அந்த அன்னையை உபாசனை செய்த வண்ணம் நாங்கள் தரிசிப்பது பழனியிலே காட்சி தரக்கூடிய தண்டாயுத பாணியாக அந்த சுவாமியான சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை உபதேசித்து பொருள் உரைத்த தெய்வமாக தண்டாயுத பாணியை தரிசனம் செய்து கொண்டு திரும்புகையிலே ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குருசுக்ர சனிப்பெஸ்ச ராகவே கேதவே நமஹா என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களையும் பூரணமாக வணங்கி வழிபட்டு அதற்கு அடுத்ததாக பைரவ பெருமான் சூரிய பகவான் ஆகிய அனைவரையும் தரிசனம் செய்து கொண்ட திருப்தியோடு மீண்டும் இறைவனிடத்திலே மனதை கொண்டு செலுத்தி நாங்கள் உன்னை கண்டு தரிசித்த சேவை என்பது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகல நேயர்களுக்கும் முழுமையாக கிடைத்து அவர்கள் எல்லா நற்பலன்களையும் பெற வேண்டும் இறைவா என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் நமச்சிவாயம்.

0: இக்கோயிலை பற்றி மேலும் கூறுகிறார் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள்.
1: நம பார்வதி வதஹேரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று. இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இது வந்து திருநாவுக்கரசு நாயன்மாரால் ஒரு பதிகம், அதாவது 10 பாடல்கள் பாடியிருக்காரு. திருப்பயற்றூர்னு தேவாரத்தில் வரும், திருப்பயற்றங்குடின்னு இப்போ மறுவு இருக்கு. சுவாமி வந்து முக்தபுரீஸ்வரர் என்கிற திருப்பயற்றநாதர், அம்பாள் வந்து காவியன் கன்னி என்கிற நேத்ராம்பிகை. சுவாமி வியாபாரிக்காக மிளக பயரா மாத்தினால திருப்பயற்றநாதர்னு பேரு. அம்பாள் வந்து நேத்ராம்பிகை, நேத்திரம்னா கண்ணுன்னு அர்த்தம். இங்கே உள்ள கருணா தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இந்த அம்பாளுக்கு பால அபிஷேகம் பண்ணி அந்த பாலை கண்ணில் விட்டுண்டா 48 நாள் 21 நாள் அதுமாரி அவள் சக்திக்கு தகுந்த மாதிரி வேண்டின்னு கண்ணில் விட்டுண்டா கண் நோயெல்லாம் நிவர்த்தி ஆகும்ன்றது ஐதீகம். இந்த துர்க்கை இருக்க வேண்டிய இடத்துல கோஷ்டத்தில் வந்து இங்கே வீரமா காளின்னு ஒரு காளியம்மன் இருக்குது, அது நிறைய பேருக்கு குலதெய்வம். எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு வந்து தட்சிணாமூர்த்தியோடு சேர்த்து 4 சடகாதி முனிவர்கள் தான் இருப்பாங்க. இங்கே மொத்தம் 8 பேர் இருக்காங்க. மருத்துவர் மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க தன்வந்திரி, அந்த இது ரெண்டும். அது இல்லாமல் இன்னும் 2 முனிவர்கள் கீழே எப்பவும் உள்ள சடகாதி முனிவர்கள் 4 பேர். தட்சிணாமூர்த்தி சன்னதி சிறப்பு. இங்கே 8 முனிவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு பெண் தெய்வம், ரெண்டாவது தட்சிணாமூர்த்தியிட்ட பெண் தெய்வம் ரொம்ப அரிது. இதில் பெண் தெய்வமும் ஒருத்தர் இருப்பாங்க. தேவார பாடலில் திருப்பயற்றூர்னு வரும், திருப்பயற்றங்குடின்னு மறைவு இருக்குது. இங்கே வந்து வைகாசி விசாகம் சிறப்பாக நடக்கும். சித்ரா பௌர்ணமிக்கு தண்டாயுதபாணி பழனியாண்டவர் சன்னதி தனியாக இங்கே இருக்குது. அங்கே வந்து சித்ரா பௌர்ணமிக்கு சிறப்பு பூஜைகள், பால்குடம், காவடி எல்லாம் உண்டு. வைகாசி விசாகம் சிறப்பாக நடக்கும். எப்பவும் பிரதோஷ பூஜைகள், பௌர்ணமி இதர வழிபாடுகள் நடக்கும். கிருத்திகை எல்லாமே நடந்துட்டு

0: இக்கோயிலில் பணிபுரியும் வி ராமதாஸ் அவர்கள்,
1: இந்த கோயிலுக்கு வந்து ஜனங்கள் நிறைய வராங்க. ஈரோடு, காரைக்கால், அந்தாண்ட சுற்றுப்புறங்கள், வேதாரண்யம், பாண்டிச்சேரி, இந்த பக்கத்துல இருந்தா வடலூர், சென்னையில இருந்து வராங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்,
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை. உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை

0: பாத்திரங்கள்,
1: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
0: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், ராசியார் கோயில்.
2: திருப்பயிற்றங்குடி ஸ்ரீ காவியங்கண்ணி உடனாகிய ஸ்ரீ திருப்பயிற்றநாதர் ஆலயம் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம் அடுத்து போக போற இடம் திருப்பனையூர். இந்த ஊர் திருவாரூர் டு மயிலாடுதுறை சாலையில் உள்ள ஆண்டிப்பந்தலில் இருந்து கிழக்கே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இவ்வூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் உடனாகிய ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் சுவாமி ஆலயம். வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் பற்றி.
3: அறவச் சடைமேல் மதிமத்தம் விரவி பொலிகின்றவனூராம், நிரவி பல தொண்டர்கள் நாளும் பரவி பொலியும் பனையூரே என்று ஞானசம்பந்த சுவாமிகள் அற்புதமாக பாடி அருளிய பனையூர் திருத்தலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். பனையூர் என்று சொல்லும் பொழுதே பனை மரங்கள் நிறைந்த தலம் என்பதாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் வகையிலே எங்கெங்கு நோக்கினும் பனை மரங்களின் காட்சி. அந்த பனை மரத்தினூடே முதலிலே ஆலயத்தில் சேவை தருவது கரிகால் சோழனுக்கு துணை நின்ற விநாயகரை தரிசனம் செய்து கொண்டு அந்த வேழ முகத்தவனுடைய அன்னையாக விளங்கக்கூடிய பெரிய நாயகி என்று சொல்லும் பிரகன்நாயகி அம்பிகையை தரிசனம் செய்த வண்ணம் ஆலயத்திற்குள்ளே நுழைகின்றோம். இங்கே காணும் காட்சி பலிபீடம், நந்திகேஸ்வர பகவானின் தரிசனத்தோடு நேர்கொண்டு எம்பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய பரம பாக்கியம் கிட்டுகிறது. எம்பெருமானுடைய சன்னிதானத்திலே சுவாமியை, பனையூர் பெருமானை மனம் குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பாக சொல்லும் பொழுது கல்லணையை எழுப்பிய கரிகால் சோழன் வளர்ந்த திருத்தலம் இந்த திருத்தலம் என்ற சிறப்பு பெறுகிறது இந்த ஊர். அது மட்டுமல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்புகழூரிலே ஈசனிடம் பொன் பெற்று வந்த பொழுது அந்த பொன் மிகச் சிறப்பு வாய்ந்தது என்று மாற்றுரைத்த விநாயகர் இந்த திருத்தலத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். கோஷ்டத்திலே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பொன் தந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பொன்னார் மேனியனான ஈசன் திரு நடன காட்சியை காட்டி அருளிய திருத்தலமும் இதுவே என்று நினைக்கும் பொழுது மனமே அந்த ஆனந்த கூத்தனை நினைத்து கூத்தாடுகிறது சிவசிவென்று. அந்த எம்பெருமானை தரிசனம் செய்த திருப்தியோடு இப்பொழுது கோஷ்டத்திலே செல்லும் பொழுது பராசர முனிவரை கையில் அமிர்த கலயத்தோடு நாங்கள் தரிசனம் செய்கிறோம். பார்க்கடலை கடைந்த பொழுது அதில் வந்த அமிர்தத்திலே ஒரு துளியை கொண்டு இந்த அமிர்த குடத்தோடு காட்சி தரும் பராசர முனிவரை தரிசனம் செய்து கொண்டு கோஷ்டத்திலே வள்ளி தேவசேனை சமேத ஆறுமுகப் பெருமான், அத்ரி, பிருகு, குச்சர், வசிஷ்டர், கௌதமர், காசியபர் என்று சொல்லக்கூடிய 7 ரிஷிகள் பூஜை செய்த சிவலிங்க திருமேனிகள், சண்டிகேஸ்வர பகவான், செல்வத்தை வாரி அருளும் மகாலட்சுமி, நவக்கிரக தெய்வங்கள், பைரவர், சூரியன் ஆகிய தெய்வ திருமேனியோடு வாயிலே பார்க்கும் பொழுது 18ஆம் படி கதிபதி என்று சொல்லக்கூடிய ஐயப்பனும் இங்கே தரிசனம் தருகிறார். ஆக இந்த சிவாலயத்தினுள்ளே நாம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி தருபவராக 2 பனை மரங்களுக்கு நடுவிலே இந்த அற்புதமான ஆலயத்தினுடைய சேவை அமைந்தருள்வதையும் அந்த பனைமரத்தின் ஊடாக ஈசனை தரிசனம் செய்யும் பொழுது பாவங்களெல்லாம் விலகி பரம புண்ணியமும் கிடைக்கும் என்பதை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஈசனின் அருளோடு எங்களால் சிந்திக்க முடிகிறது. எனவே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் இந்த சிவபிரானுடைய அருள் பேரருளாக கிடைக்க வேண்டும் என்று ஈசனுடைய திருத்தாள் பணிகிறோம். திருச்சிற்றம்பலம்.

0: இவ்வாலயம் பற்றி மேலும் கூறுகிறார் கல்யாண சுந்தர குருக்கள் அவர்கள்.
1: இங்கு வந்து மூவர் பாடல் பட்ட தலம். கரிகால சோழர் வந்து மறைந்து வளர்ந்த ஊர் இது. பராசர முனிவர் வந்து இங்க பூஜை பண்ணியிருக்கார், 15 வருஷம் பூஜை பண்ணார். சப்தலிங்கம் பூஜை பண்ணியிருக்கார். இங்க வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு காட்சி கொடுத்துருக்கார். அது சோமாஸ்கந்தரில் எந்த கோயிலும் கிடையாது. அந்த கையில் வந்து மாங்கனி இருக்கும், அது ஒரு விசேஷமாக இருக்குது. பிரதோஷ வழிபாடு, சிவன் ராத்திரி, விசாக உற்சவம்.

0: திருப்பனையூர் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் உடனாகிய ஸ்ரீ சவுந்தரேஸ்வரர் சாமி ஆலயம் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம் அடுத்து போக போற இடம்
1: தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசி வற்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5:16.
1: திருச்சி சாரதாசு காத்திருங்க. திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியோ சுகரோ இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: ஏசி மெக்கானிக், MMB, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
8: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், சம் ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
8: தட்ஸ் ரைட்.
0: அலையோசை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் வம்சம் படத்திலிருந்து.

0: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தரப்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில்.

0: அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: அலையோசை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் 7 அறிவு படத்திலிருந்து.

0: இதுவரை வானலையில் உலா வந்தது அலையோசை. ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5:30. விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன்கோ. சரி சரி,
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
7: திருச்சி சாரதாசன்.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
9: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
0: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டாக்டர் சீகழ் எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

0: சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் SP ஷைலஜா BS சசிரேகா பாடியது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: நேர்களுக்கு நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடியின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: விலைக்கேற்று மேலே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் குத்தூஸ் பாடியது.

0: இதுவரை வானொலியில் உலா வந்தது விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: வெலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட வெலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்த் அண்ட் கோ,
4: தட்ஸ் ரைட்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் பன்னிசை.
6: தம் கெட்ட தக்க ஜொன்னு, தாத்தா கெட்ட தக்க ஜொன்னு, தும் கெட்ட தக்க ஜொன்னு, தம் கெட்ட தக்க ஜொன்னு, தங்கட தக்க ஜொன்னு, தரி கெட்ட தக்க ஜொன்னு, தங்கட தக்க தரி கெட்ட தக்க தா, தங்கட தக்க தரி கெட்ட தக்க தா, தங்கட

0: our division in Gujarat. Union Finance Minister Nirmala Sitharaman has said that the country has adequate buffer stock of food grains and there will be no shortage despite the impact of El Nino conditions. Speaking at the Mid-Mine Summit in New Delhi today, the Finance Minister stated that though the southwest monsoon rainfall this year is expected to be below normal, however, sufficient quantity of fertilizers is available for the Kharif crop season. In the FIFA World Cup 2026, Sweden thrashed Tunisia 5-1 in the Group F match in Mexico today. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஸ்லோவாக்கியாவும் தங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டின் நாளைய அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார். மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமில்லாமல் வேலை தருபவர்களாக உருவாக வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் வர்த்தகம், முதலீடு, வாகனங்கள் மற்றும் ரயில்வே உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் திரு மோடி விவாதித்தார். மேலும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இந்தியாவும் ஸ்லோவாக்கியாவும் தங்கள் உறவுகளை மேலும் விரிவாக்க முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு என்பது ஆழமான பரஸ்பர நம்பிக்கை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு சான்றாக அமைந்துள்ளது என்று கூறினார். பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளும் விருப்ப உறுதிமொழி ஆவணம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு மோடி தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளிலும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்நிகழ்வில் பேசிய திரு ராபர்ட் ஃபிகோ, இந்தியா அடைந்துள்ள பொருளாதார வளர்ச்சியை பாராட்டியதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமான உறவு நிலவுவதாகவும் குறிப்பிட்டார். ஸ்லோவாக்கிய பிரதமர் அளித்த மதிய விருந்தில் கலந்து கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்னர் அடையாளம் தெரியாத வீரர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றில் பங்கேற்றார். முன்னதாக ஸ்லோவாக்கிய தலைநகர் பிராட்டிஸ்லாவாவிற்கு சென்ற பிரதமருக்கு உற்சாகமான வரவேற்பும் பாரம்பரிய ஸ்லோவாக்கிய முறைப்படியான உபசரிப்பும் அளிக்கப்பட்டது. 1993 ஸ்லோவாக்கிய சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் அந்நாட்டிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: G7 உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய உறுப்பு நாடுகள் பங்கேற்றுள்ளன. மேலும் இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா, கத்தார் உள்ளிட்ட நட்பு நாடுகளுக்கும் பிரான்ஸ் அழைப்பு விடுத்துள்ளது. G7 உச்சி மாநாட்டில் நாளைய அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். இந்தியாவின் சேவையில் 12 ஆண்டு கால அறிவியல் என்ற கருப்பொருளில் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அறிவியல் சார்ந்த வளர்ச்சியின் மீது அரசு செலுத்திய கவனம் தொழில்நுட்பத்தை முக்கிய தேசிய திட்டங்கள் மற்றும் அரசின் முதன்மை திட்டங்களில் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்றியுள்ளது என்று கூறினார். மேலும் இது ஒரு குறிப்பிட்ட துறை என்ற நிலையிலிருந்து மாறி நிர்வாகம், புத்தாக்கம் மற்றும் பொதுநலன் ஆகியவற்றின் மையத்தூணாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் திகழ்வதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்தியாவின் உயிரி தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி குறித்து பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் உயிரி பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க அளவில் விரிவடைந்துள்ளதாக கூறினார். மாணவர்கள் படித்து முடித்து வேலை தேடுபவர்களாக மட்டுமில்லாமல் வேலை தருபவர்களாக உருவாக வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். அவர் இன்று வில்லியனூரில் தனியார் பொறியியல் கல்லூரியில் 11வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையில், மாணவர்கள் பெறும் பட்டம் என்பது வெறும் பேப்பர் டாக்குமெண்ட் மட்டுமல்ல, அவர்களின் விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு, உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் உள்ளிட்ட துறைகள் உலகத்தை வேகமாக மாற்றி வருவதாகவும், நாளைய உலகத்தின் சவால்களை மாணவர்கள் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் தங்களுடைய தகுதி மற்றும் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மாணவ

0: மாணவர்களின் அறிவும் திறமையும் இந்நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அப்போதுதான் 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் லட்சிய கனவு நனவாகும் என்றும் அவர் கூறினார். எல் நினோ வெப்ப சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும், ராபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. 12வது சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுடெல்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நலமான, சுறுசுறுப்பான, தற்சார்பு மற்றும் உற்சாகமான மனநிலையுடன் மக்கள் செயலாற்ற யோகா உதவுவதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய மாபெரும் இயக்கமாக யோகா முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அவர், உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் யோக கலையை தங்களின் வாழ்க்கையின் அங்கமாகவே ஏற்றுக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா இயக்கங்கள் மூலம் இந்த கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளதாகவும் திரு ஜாதவ் கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த மேற்காசிய போர் முடிவுக்கு வந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலால் மேற்காசிய பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. இதன் காரணமாக முக்கிய அரசியல் தலைவர்கள், இருதரப்பு வீரர்கள், அப்பாவி பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து உலகம் முழுவதும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயர்த்தப்பட்டன. இந்நிலையில் வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இதனை ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக நாடுகளின் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். உலகம் முழுவதும் கடுமையான பொருளாதார சீர்குலைவையும் பல நாடுகளில் உயிரிழப்பையும் ஏற்படுத்திய போரை முடிவிற்கு கொண்டு வருவதை இந்தியா வரவேற்றுள்ளது. இதுகுறித்து சமூக ஊடக பதிவு ஒன்றில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மேற்காசிய பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்கவும், தடையற்ற கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும், எஞ்சியிருக்கும் விவகாரங்கள் குறித்தும் நிலையான இறுதி ஒப்பந்தம் எட்டப்படுவதை இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
0: புதுச்சேரியில் காணாமல் போன மற்றும் களவு போன செல்போன்கள் மீட்கப்பட்டு உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இணையவழி குற்றப்பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு ராகவ், 45,40,400 ரூபாய் மதிப்பிலான சுமார் 240 செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தார். இவற்றில் 163 புதுச்சேரி மக்களிடமிருந்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் மீட்கப்பட்டதாகவும், மற்றவை தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் பீகார் மாநிலங்களைச் சேர்ந்தவை என்றும் அவர் தெரிவித்தார். செல்போன்கள் வயது, தொழில் என எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் அவசிய தேவையாகியுள்ள இந்த காலகட்டத்தில் பொதுமக்களின் போன்கள் தொலைந்து போனாலோ அல்லது திருடு போனாலோ உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தில் அல்லது இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்திலோ புகார் அளிக்க வேண்டும் என்றும், 1930 என்ற தொலைபேசி எண்ணில் அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதள முகவரியிலும் புகார் அளிக்கலாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. வரும் July 1ஆம் தேதி தொடங்கவுள்ள இந்த வகுப்புகளில் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய ஓராண்டுகால பயிற்சி வகுப்பில் சேர விரும்பும் 12ஆம் வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தின் போது மாதந்தோறும் 1,000 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சிக்கு வரும் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு 0413-22001115, 8870

0: 7 3 6 2 2 மற்றும் 9 6 2 9 3 4 2 4 4 6 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஸ்லோவாக்கியாவும் தங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டின் நாளைய அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார். மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமில்லாமல் வேலை தருபவர்களாக உருவாக வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:13.
2: நாச்சியார்கோவில்
1: அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார்கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
9: அனைவருக்கும் வணக்கம். பாட்டுக்கொரு புலவன் பாரதியால் தமிழ் ஊரும் நல்லுலகத்திற்கு கவிஞர் என்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் சுப்புரத்தினம் என்ற இயற்பெயருடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன். புரட்சி கவிஞரின் கவிதையில் மயங்காதவர்கள் இல்லை என்று சொல்லலாம். ஒரு திருமண நிகழ்வின் போது சுப்புரத்தினம் ஓர் கவி, அதற்குரிய தன்மை அவரிடம் உண்டு என்று பாரதியார் கூறுகிறார். அப்படியானால் சுப்புரத்தினத்தை பாடச் சொல்லுங்கள் என்று நண்பர்கள் கூறினார்கள். பாரதியார் பாடு என்று சொன்னவுடன் சுப்புரத்தினம் பாடுகின்றார். எங்கெங்கும் காணினும் சக்தியடா, 7 அவள் வண்ணமடா, அங்கு தங்கும் வெளியினில் கோடியண்டாம், அந்த தாயின் கைப்பந்தன ஓடுமடா, ஒரு கங்குளில் 7 முகிலினமும் வந்து கர்ச்சனை செய்வதுண்டோ எனில், மங்கை நகைத்த ஒலியெனலாம், அவள் மந்த நடையெங்கு மின்னுதடா என்ற பாடலை கவிஞர் பாடுகின்றார். இந்த பாடல் மூலம் தமிழுலகிற்கு பாரதிதாசன் அவர்கள் அறிமுகமாகின்றார். கவிஞரின் முதற்பாடல் சுதேசமித்திரன் இதழில் சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என குறிப்பிடப்பட்டு வெளிவந்தது. பாரதியாரை பாரதிதாசன் உருவாக வரித்து கொண்டார். பாரதியாரை பற்றி பாரதிதாசன் பாடிய கவிதைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. பாரதி பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுதுயில் நீக்கப் பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூரச் சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் என்று பாரதியாரை வெகுவாக புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன். பாரதி மீது பாரதிதாசன் வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடு

0: பாடுதான் இந்த பாடல். பாரதிதாசன் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் உணர்வு மீதும் மிகுந்த பற்றுடையவர். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்திடவும் வேண்டும் என்ற பாரதிதாசன் எண்ணத்தைப் போல நாமும் நம் மொழியை வளர்க்க பாடுபடுவோம், மொழியின் மீது பற்று கொள்வோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: கேட்டது நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார்கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது, அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்கலாம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:40 கரைக்கால் உங்கள் கடை, கரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், கருங்குறுவை நெல் குறைந்த செலவில் அதிக லாபம். மயிலாடுதுறை மாவட்டம் அள்ளி விலாகம் கே ரவிச்சந்திரன் அவர்களுடனான நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம், 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமது, 10:00 காரைக்கால் சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் இரவு மலரும், 10:30 நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயின் இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இனி வருவது நாளைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். நாளை காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நலவை கேட்க படைப்ப திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையின் இன்சொல் அமுது, 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர், 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசச்சட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள்.
13: கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான

0: மக்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க.
1: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
4: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
5: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவுத் திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பிரச்சினை உலக அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி, இதன் மூலம் மேற்காசியாவில் அமைதி திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விளம்பர அரசியலை நிறுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று கும்மிடிப்பூண்டியில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவியதன் காரணமாகத்தான் மக்கள் மாற்றத்தை விரும்பி தாவேக்காவுக்கு வாக்களித்ததாக அவர் கூறினார். இருப்பினும் தாவேக்கா அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பது போல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
கூறினார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில்

0: தாவேக அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த பாலியல் படுகொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொடர்கதையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே திருப்பூரில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தீயணைப்புத் துறையின் சார்பில் இன்று நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது. திருப்பூரிலிருந்து சபரீஷ்.
0: மாவட்ட செய்திகள். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகையை கட்டமைத்த ஜான் சலீமனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லக்ஷ்மி பவ்யா தண்ணீரு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குவாயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 44 நாடுகளில் 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யொகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாடுமணி சிங், சச்சின் சிவச், சாக்ஷி, பிரீத்தி பவார் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின்

0: பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 6:40.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
6: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
5: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லாப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
6: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
5: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
6: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
1: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
9: நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
10: மூளைக்கு போற நரம்புல பிளட் கிளாட் இருந்தா தான் நீங்க வந்து இந்த பக்கவாதம் பெரும்பாலும் வருது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அந்த மாதிரி பிளட் கிளாட் இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க டாக்டர்?
11: சில சமயங்களில் மாத்திரைகள், சில நேரங்களில் உடனே 10 நிமிடத்தில், 1 மணி நேரத்தில் வந்தால் அடைப்பு இருதயத்திலிருந்து போகாமல் அடைத்திருந்தால் மூளை நரம்பில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வெறும் வயர் மூலியமாக நேராக மூளைக்கே வயரை இடுப்பிலிருந்து அனுப்பி அந்த அடைப்பை உடனே எடுத்து 3 மணி நேரத்தில் நடக்க வைக்கிறாங்க. த்ராம்பக்டமி, எண்டாட்ரெக்டமி, பல சிகிச்சைகள் வந்திருக்கு. போன வாரத்திலேயே நான் தஞ்சாவூர் சென்று ஒரு 89 முடியவர், பேச்சு வராமல், வலதுகை வராமல் இருந்தவர் இன்று நன்றாக நடந்து இன்று காலை நீங்க எப்படி இருக்கீங்கன்னு என்ன கேட்கிறார்.
10: அவ்வளோ ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்கும்,
11: ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிறார். பேச்சு நல்லா ஆயிடுச்சு. அவர் ஒரு மருத்துவருடைய தாத்தா. அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அந்த மருத்துவர் அவங்க பையங்கள்லாம் ஆப்ரேஷன் வேணாம் சார், ஆப்ரேஷன் இல்லாமல் பண்ணுங்கன்னு. ஆனால் ஓப்பனாக மனதோடு சொல்லிட்டோம், ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிடும், மேலே ரத்த கசிவு வேணாலும் எடுத்தால் அதுவும் சின்ன ஓட்டை போட்டு எடுத்துருவோம், மண்டை ஓட எடுக்க வேண்டியதாக, கிரானைட்டமி தேவையில்லை, பர்ரோல், சாதாரண ஆப்ரேஷன். உடனே பேசிவிட்டாரே, அது ஒரு பெரிய வியாதியும் கிடையாது.
10: சரிங்க டாக்டர், இந்த மாதிரி அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னென்னலாம் வந்திருக்கு இந்த பக்கவாதம் பொறுத்த வரைக்கும்?
11: டிஎஸ்ஏன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, டிஜிட்டல் சப்ட்ராக்ஷன் ஆஞ்சியோகிராஃபின்னு. எந்த இடத்துல அடப்பு, எங்கேருந்து போகுது, ரத்த கொதிப்பா, இருதயமா, எங்கன்னு அங்கே போய் வைத்தியம் பார்த்தா இந்த வியாதியை முழுமையாக சரிப்படுத்தணும். ஆப்ரேஷன் செய்யக்கூடிய வியாதிகள் சில, அதை தேவையான நேரத்தில் தேவையான மருத்துவர்கள், உரிய தகுதியுள்ள மருத்துவர்கள் செய்தால் மிகவும் சிறந்த எதிர்காலம் உண்டு. பல நேரங்களில் ஆப்ரேஷன் செய்ய முடியாத நிலைமையில் மூளைக்கு உள்ளே ஏற்படும் அடைப்புகளுக்கு மருந்துகள் தான் தேவை, அதற்கு கத்தி வைக்கக்கூடாது. மூளையின் வெளிப்பகுதியில் ஏற்படும் வியாதிகள் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை.
10: இந்த பக்கவாதத்தை முழுமையாக குணப்படுத்திட முடியும்
11: கண்டிப்பாக.
10: அதுக்கப்புறம் அவங்க மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணுமா டாக்டர்?
11: அது வந்து அந்த வியாதியின் தன்மைக்கேற்ப அந்த மருத்துவரும் அந்த மருத்துவ பயனாளிகளும் நோயாளிகளும் அவங்க வியாதிக்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் சொல்லணும். வைத்தியம் தேவைப்படும் பொழுது தேவையான நாட்களில் தேவைப்படும் அளவு எடுத்தால் போதுமானது. சில சமயங்களில் மருத்துவரின் ஆலோசனை இன்றி மருந்து எடுத்துக்கொள்வது நிறுத்தக்கூடாது.
10: சரிங்க டாக்டர், மருந்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. சில பேர் வந்து நமக்கு இந்த சிம்டம்லாம் இருக்கு, இந்த நோயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களாவே செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
11: கண்டிப்பாக தருவோம்.
10: சரிங்க டாக்டர்.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவாக சொல்லுங்கள். இந்த பக்கவாதமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வலிப்பு நோயாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த நோய்களுமே நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறை அதை எப்படி மாற்றிக்கணும் டாக்டர்?
1: குறைந்த உப்பு, நல்ல சுகாதாரமான உணவு, நிம்மதியான தூக்கம், நல்ல உடற்பயிற்சி, நல்ல வாழ்க்கை முறை, நல்ல ஒழுக்கம். எந்த வியாதியுமே பயப்படுவதற்காக அல்ல, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கை கடிதாசி. எச்சரிக்கை கடிதாசியை உரிய முறையில் பயன்படுத்தினால் நன்றாக வாழலாம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர். வலிப்பு நோய் அப்படின்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அதை எப்படிலாம் தவிர்த்துக்கலாம், உரிய சிகிச்சை முறைகள் என்ன, அப்புறம் பக்கவாதம், அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது கண்டிப்பாக நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி டாக்டர்.
1: மிக்க நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
2: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:46.
5: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: இசைத்துறிகையில் வரும் முதல் பாடல் பா விஜயின் வரிகளில், வித்யாசாகர் இசையில், திப்பு கார்த்திக், சித்ரா ஆனந்த் குரல்களில், தில் படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்ல

0: எண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ITIயின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ITIயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ITI பனங்குடி நாகப்பட்டினம். இசைத்துறையில் இனி கேட்கலாம் அறிவியல் நேரம். செயற்கை நுண்ணறிவு AI மூலம் மருத்துவ புரட்சி. தற்போதைய மருத்துவ ஆய்வுகளில் நோய்களை முன்கூட்டியே கண்டறியவும் டிஜிட்டல் இரட்டையர்கள் போன்ற தொழில்நுட்பங்களை ஊடக பயன்பாடுகள் வழியாக பரப்பவும் AI பயன்படுத்தப்பட்டு வருகிறது. என்சைம்கள் மற்றும் புற்றுநோய் ஆய்வு. உடலின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் புரோட்டீசஸ் என்சைம்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை கண்டறியும் சைமோகிராஃபி போன்ற நவீன ஆய்வுகள் புற்றுநோய் மற்றும் உடல் வீக்கம் சார்ந்த நோய்களை குணப்படுத்த பெரிதும் உதவுகின்றன. கேட்டது அறிவியல் நேரம். இசைத்துறையில் வரும் நிறைவான பாடல் வித்யாசாகர் இசையில் யுகபாரதியின் வரிகளில், மது பாலகிருஷ்ணன் குரலில் பார்த்திபன் கனவு.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்தது.
1: இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு நாடுகளாக மத அடிப்படையில் பிரிக்கப்பட்ட பிறகே சுதந்திரம் கொடுக்கப்படும் என்ற பிரிட்டிஷாரின் நிலைப்பாட்டை இந்திய தலைவர்கள் ஏற்று பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டார்களா தாயே?
2: அப்படித்தான் மகனே ஆனது. விடுதலை என்ற இனிப்பை கண்முன் காட்டி குரங்கு அப்பம் பிரித்த கதையாக நாட்டுப் பிரிவினையை ஆங்கிலேயர்கள் முன்வைத்தார்கள். இந்தியாவை கூறுபோடும் மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் 3 வானொலி மூலம் அறிவிக்கப்பட்டது. நெஹ்ரு, ஜின்னா, பல்தேவ் சிங் ஆகியோர் அப்போது அந்த பிரிவினை திட்டத்திற்கு உடனிருந்தே ஒப்புதல் தந்துவிட்டார்கள். நாடு துண்டாடப்படுவதை கொஞ்சமும் விரும்பாத காந்தியை மவுண்ட் பேட்டன் தன் வழிக்கு கொண்டு வந்து விட்டான். பிரிவினை திட்டம் அறிவிக்கப்பட்ட 1 வாரத்தில், அதாவது ஜூன் 9 முஸ்லிம் லீக் முறைப்படி அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு காங்கிரஸ் செயற்குழு அடுத்த 3 தன் சம்மதத்தை தெரிவித்தது. தில்லியில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயற்குழுவின் முடிவை அங்கீகரித்தது. சீக்கியர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர்களும் பிரிவினையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் காங்கிரஸில் இருந்த சோஷலிஸ்டுகள் நாடு துண்டாடப்படுவதை கடுமையாக எதிர்த்தார்கள். பிரிவினையை காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது நம்பிக்கை இழந்துவிட்டதற்கான சமிக்ஞை, இது பலவீனத்தின் வெளிப்பாடு என்று குற்றம் சாட்டினார்கள். அபுல் கலாம் ஆசாதும் பிற தேசிய முஸ்லிம்களும் தொடக்கத்திலிருந்தே பாகிஸ்தான் பிரிவினை திட்டத்தை எதிர்த்து வந்தார்கள். இறுதி வரை அவர்கள் தங்கள் நிலையில் மாறாது இருந்தார்கள். அதேபோல இந்து மகா சபையினரும் இந்திய ஒற்றுமைக்கு உலை வைக்கும் திட்டம் இது என்று கூறி பாகிஸ்தான் பிரிவினை திட்டத்தை வெறுத்தார்கள். இருந்த போதிலும் பலமிக்க கட்சிகள் பிரிவினையை ஏற்றுக்கொண்டு விட்டதால் பாகிஸ்தான் என்ற தனிநாடு பிரிவது முன்னரே முடிவு செய்யப்பட்ட ஒன்றாகிவிட்டது. இந்தியாவை பிரிப்பது என்ற முடிவை பெரும்பான்மையான இந்திய தலைவர்களும் ஒப்புக்கொண்ட உடனேயே பிரிட்டிஷ் அரசாங்கம் மிக வேகமாக செயல்பட்டது. இந்திய பிரிவினை திட்டத்துக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கப்பட்டது. இந்திய விடுதலை

மசோதா தயாரிக்கப்பட்டு July 4 பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் என்பது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு July 18 இந்திய விடுதலை சட்டமாக பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு டொமினியன்கள் 1947 August 15 இருந்து ஏற்படுத்தப்படும் என்றும், அன்றுடன் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வரும் என்றும் தெளிவாக தகவல்கள் வெளியாயின. சரி, இவ்வளவு நெடிய போர்கள், போராட்டங்கள், ஆயுத புரட்சிகளை எல்லாம் கண்மூடித்தனமான அடக்குமுறையால் நசுக்கிய ஆங்கிலேயர்கள் ஏன் திடீரென இந்தியாவை விட்டு வெளியேறும் முடிவை எடுத்தார்கள் என்ற சந்தேகம் ஏற்படலாம். ஆனால் பிரிட்டன் இந்தியாவை விட்டு தன்னிச்சையாக வெளியேற முடிவு செய்யவில்லை மகனே. இந்திய மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம் அவர்களுக்கு இருந்ததா என்ன? நிச்சயமாக இல்லை. அப்படி ஒரு எண்ணத்துடனும் அவர்கள் வெளியேற சம்மதிக்கவில்லை. பிரிட்டனின் மணிமகுடத்தில் பதிக்கப்பட்ட பிரகாசமான வைரம் என்று இந்தியாவை குறிப்பிட்டு வந்த பிரிட்டன் அவ்வளவு எளிதில் அதை இழக்க சம்மதித்திருக்குமா என்ன? சுமார் 200 ஆண்டுகளுக்கு இந்தியாவை சுரண்டி கொடுத்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறும் முடிவினை எடுக்க சூழ்நிலை கட்டாயங்களே காரணமாக இருந்தன. சொல்லப்போனால் பிரிட்டனின் அதிகாரபூர்வ ஆட்சி என்பது இங்கே 90 வருடங்கள் தான் இருந்தன. பிளாசி போரில் பெற்ற வெற்றி என்பதை கொண்டு ஆங்கிலேயரின் அதிகாரம் இங்கே தொடங்கி இருந்தாலும் அது பிரிட்டனின் நேரடி அதிகாரம் இல்லைதான். அது ஒரு தனியார் நிறுவனத்தின் அதிகாரம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு தன்னிச்சையான வர்த்தக நிறுவனத்தின் அதிகாரம் பின்னாளில் 1857 ஏற்பட்ட முதல் சுதந்திர போராட்டத்தின் விளைவாக 1858 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டிலிருந்து பிரிட்டிஷ் ராணி தனது அதிகாரபூர்வ கட்டுப்பாட்டுக்குள் இந்தியாவை கொண்டு வந்தாள். அப்படி பார்த்தால் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து இந்தியா போராடியது 90 ஆண்டுகளுக்கும் குறைவுதான் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? ஆனால் மகனே, எப்போது அந்த ஆங்கிலேயர்கள் வியாபாரிகளாக இங்கே வந்து அடியாள் வேலை பார்க்க தொடங்கி சண்டையிடத் தொடங்கினார்களோ அந்த தொடக்கம் முதலே எதிர்ப்பைத்தான் சந்தித்தார்கள். தென்னகத்தில் மாவீரன் பூலித்தேவன் 1750களில் தொடங்கி வைத்த அந்த பிரிட்டிஷ் எதிர்ப்பு என்பது 200 ஆண்டுகளுக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் வேகமும் தாக்கமும் தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் மகனே. எத்தனை எத்தனை போராட்டங்கள், எத்தனை மாவீரர்களின் தன்னலமற்ற தியாகங்கள், அனைத்தையும் உனக்கு சொல்லி இருக்கிறேன். கொஞ்சம் நினைத்து பார் மகனே. ஆங்கிலேயர்கள் தென்னகத்தில் காலூன்றிய போது பூலித்தேவன் தொடங்கி பாளையக்காரர்களால் பலத்த எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். ராபர்ட் கிளைவ் துரோகிகளின் துணையில் வங்கத்தை வசமாக்கினான். அதன் பிறகு அவர்கள் அங்கே போர்களை சந்தித்தார்கள். மராட்டியர்களுடனான போர்களும் மைசூர் போர்களும் என அவர்கள் இந்த போர்களில் இறுதியில் வெற்றிகளை பெற்றாலும் அவை ஆங்கிலேயர்களை பெரும் தளர்ச்சியில் தான் தள்ளியிருந்தன. 1800-1801 ஏற்பட்ட தென்னிந்திய கிளர்ச்சி, 1806 எழுந்த வேலூர் கிளர்ச்சி, 1808 இருந்து 1857 வரை
பரவாயில்ல.

உலாக கம்பெனி ஆட்சிக்கு எதிராக ஏற்பட்ட கிளர்ச்சிகள் எல்லாம் அந்நிய ஆதிக்கத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஆயுத போராட்டங்கள் தான். கூடவே அவையெல்லாம் பிரிட்டிஷாருக்கு எதிரான மனநிலையை மக்களிடம் விதைக்கத்தான் செய்திருந்தது. 1857 ஏற்பட்ட சுதந்திர போர் கம்பெனி ஆட்சியை இங்கே முடிவுக்கு கொண்டு வந்தது. அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசுக்கு அதிகாரம் கைமாறியது. பிறகுதான் 1885 காங்கிரஸ் உருவாகி போராட்டம் வேறு திசையில் கட்டமைக்கப்பட்டு ஆங்கிலேயர்களை அத்தகைய ஒரு முடிவுக்கு வரவைத்திருந்தது.

0: தேசபக்தி பாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஸ்லோவாக்கியா முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான இந்திய இருக்கை ஏற்படுத்தப்பட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வோடு கையாள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளும் தொழில்நுட்ப புதுமை கண்டுபிடிப்புகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று கோவாவில் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள் மேலாண்மைக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமும் காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து இந்த இணையதள சேவையை வடிவமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காற்றாலை மின் உற்பத்திக்கான உபகரணங்கள் குறித்த அனைத்து விவரங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். உபகரணங்கள் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த இணையதளம் உதவிடும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு விநியோகமும் சீராக உள்ளதாக கூறினார். பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முன்பதிவு செய்த 3 நாட்களில் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 24,184 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 2,18,005 கிலோ சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேசிய விளையாட்டு வாரியத்தை அமைப்பதற்கான தெரிவு குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் திரு டி வி சோமநாதன் தலைமையிலான இந்த குழுவில் விளையாட்டுத்துறை செயலர் திரு ரஞ்சன் ராவ், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் திரு ஹர்பால் சிங், ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற ககன் நரங், பளுதூக்கும் வீராங்கனை குஞ்சராணி தேவி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பஞ்சாபில் தெருநாய்கள் கடித்ததில் 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூப்நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி தெருநாய்கள் கடித்ததில் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்குடன் இன்று பேச்சு நடத்தினார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளின் போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமராவதியை சர்வதேச தரத்திற்கு இணையான நகரமாக உருவாக்குவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். மணிப்பூரில் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எம் எம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை உரங்களை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். மாநிலத்தில் 4000 ஹெக்டேர் நிலங்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கூடுதலாக 4000 ஹெக்டேர் பரப்பளவிலான நிலங்களை இயற்கை வேளாண்மைக்கு மாற்ற தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திரு எம் எம் கெம்சந்த் சிங் தெரிவித்தார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் 94 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசிசா யோகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாதுமணி சிங், சச்சின் சிவாஜ், சாக்ஷி, பிரீத்தி பவார் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய டென்னிஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், சஹஜா யாமலப்பள்ளி, மனஸ் தாம்னே, தக்ஷினேஸ்வர் சுரேஷ் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 7:25.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்க.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: இனி கேட்கலாம் காரைக்கால் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: சுபாக்கா, சுபாக்கா
9: வா பூங்குடி.
8: அக்கா, அம்மா முருங்கைக்கீரை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க, ரெண்டு உடைச்சிக்கவா?
9: அந்த மரத்துல முருங்கை பூவும் பிஞ்சுமா இருக்கு, இந்த மரத்துல உடைச்சுக்க பூங்குடி.
8: அதெல்லாம் சரி, இது என்ன மூட்டை ஃபுல்லா வண்டாமை? இது
9: மூட்டை ஃபுல்லாவா? இல்லையே, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்ல இருந்துச்சு.
8: ஓ, அப்ப வண்டு மேயுதுன்னு தெரிஞ்சுதான் போட்டு வச்சிருக்கீங்களா?
9: பூங்குடி, நானும் எங்க அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன், வியாபாரிங்கள்ட்ட கொடுத்துடலான்னு. ஆனா எங்க அப்பா தான் என்ன காரணம்னே தெரியல இப்படியே போட்டு வச்சிருக்காங்க.
8: என்னக்கா படிச்சு நீங்களே இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இந்த இனாம் பத்தி தெரியுமா தெரியாதா?
9: என்னது இனாமா? இனாமா எடுத்துக்க பூங்குடி, முருங்கைக்கீரைய காசுலாம் வேணாம் இதுக்கு.
8: சுபாக்கா, நான் இனாம்னு சொல்லல, ஈனாம்னு சொன்னேன், அதாவது தேசிய வேளாண் சந்தை.
9: இத முன்னாடியே புரியுற மாதிரி சொல்லிருக்கலாம்ல.
8: இப்ப சொல்லலான்னாக்கா அப்ப சொல்லல.
9: சரி, இப்பயாவது அதை பத்தி முழுசா சொல்லு பூங்கடி. ஈ நாம பத்தி,
8: இது நம்ம இந்திய அரசால உருவாக்கப்பட்ட மின்னணு வேளாண் வர்த்தக தளங்கா.
9: சரி,
8: நம்மள மாதிரி விவசாயிங்க விளைவிக்கப்பட்ட விளைபொருட்களை ஆன்லைன் மூலமா வெளிப்படையா எல்லாருக்கும் முன்னாடி ஏலத்துல விற்பனை செய்யலாம்.
9: அப்படியா? இத பத்தி மேல சொல்லு பூங்கடி.
8: இந்த ஈ நாமோட முக்கிய நோக்கம் என்னன்னா, ஒரே நாடு ஒரே சந்தை. நம்மள மாதிரி விவசாயிங்க அவங்க ஊர்ல இருந்தபடியே நாடு முழுக்க எல்லா வர்த்தகர்களுக்கும் பொருட்களை விற்கலாமா. அது மட்டும் இல்ல, வெளிப்படையான விலையும் கூட கிடைக்குமா.
9: இதுவரையா?
8: அப்புறம் சந்தை தகவலை விவசாயிகளுக்கு எளிதா வழங்குறாங்க. இதனால உள்ளூர்ல விற்பனை செஞ்சிட்டு இருந்த விவசாயிங்க கூட பல மாநிலங்களுக்கு இடையான வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிச்சுக்கலாம்.
9: இதை எப்படி பொங்குடி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதை எதுல பாக்குறது?
8: இதோ நம்மளா வச்சிருக்கோம்ல, இந்த ஸ்மார்ட் போன்ல ஈஸியா பாத்துக்கலாம்.
9: ஏன் பூங்குடி, இந்த பொருளை மட்டும்தான் விற்பனை செய்ய முடியும், இத பண்ண முடியாது, அந்த மாதிரி ஏதாவது இதுல நிபந்தனைகள் இருக்கா?
8: அப்படி எதுவுமே இல்லக்கா. நம்ம விளைவிக்கிற எல்லா பொருட்களையுமே ஈனா மூலமா வெளிப்படையா விற்பனை செய்யலாம். இதனால நம்ம விலை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும்.
9: இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, இந்த ஈனாம்ல எப்படி விற்பனை செய்யறது அத சொல்ல.
8: சொல்றேன்க்கா, நம்ம பகுதிகளுக்கு அருகாமையில இருக்கிற வேளாண் சந்தையில இத பதிவு செய்யணும். அதான் இந்த APMC சொல்லுவாங்கல்ல, அங்க.
9: என்னென்ன எடுத்துட்டு போகணும்?
8: அதுக்கு ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் தேவையான ஆவணங்கள் கேட்டா எடுத்துட்டு போகணும். முக்கியமா நம்ம என்ன பொருள்ல விற்பனை செய்ய போறோமோ அந்த பொருளை ஈனாம் இணைக்கப்பட்ட வேளாண் சந்தைக்கு எடுத்துட்டு போகணும். அங்க விலை பொருட்களோட தரத்தை பரிசோதனை செஞ்சு அதோட தரத்துக்கு ஏற்ப மதிப்பீடு செய்வாங்க.
9: சரி,
8: நம்மளோட பொருட்களை வாங்கறதுக்கு பதிவு செய்யப்பட்ட வியாபாரிங்க இந்த இணையதளம் மூலமா ஏலத்துல எடுத்துப்பாங்க. இதுல அதிக விலைக்கு கேக்குற வியாபாரிக்கு ஏலத்தை கொடுத்துருவாங்க. விவசாயிங்க அந்த விலையை ஒத்துக்கிட்டாங்கன்னா விற்பனையும் செஞ்சிடலாம்.
9: அதெல்லாம் சரி பூங்குடி, விற்பனை பண்ற தொகைலாம் சரியா கிடைச்சிருமா?
8: நம்ம விற்பனை பண்ற தொகை பாதுகாப்பான முறையில நேரடியா விவசாயிங்களோட வங்கி கணக்குல செலுத்துவாங்க. இப்ப புரியுதா சுபாக்கா, ஈனாம்னா என்னன்னு?
9: புரியுது பூங்குடி, உன்னால ஈனாம பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். உடனடியா இந்த நெல் மூட்டையை வைக்கிறதுக்கான வழிய பாக்குறேன்.
7: கேட்டது உழவர்களுக்கு.

0: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது.

0: காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 7:31.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: அது என்னத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்னென்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
1: அத எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
3: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: ஏன் சுபாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம்.
5: சொல்லு பொங்கடி, பழக்கம் போல தெளிவுபடுத்திடுவோம்.
4: இல்லக்கா, நம்ம ராம அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வயல இந்த வருஷம் கருப்பு கவுனி போட்டிருக்காங்க போல இருக்கு. நாத்தெல்லாம் கண்ணுங்கரேன்னு இருக்கு.
5: பூங்கொடி, நாத்து என்னவோ பார்க்க கருப்பாதான் இருக்கு பூங்கொடி, ஆனா அது கருப்பு கவுனி இல்ல, இந்த குருவையில அவங்க போட்டிருக்கிற கருங்குருவை.
4: ஆமா, கருங்குருவன்னு ஒரு பாரம்பரிய நெல் ரகம் இருக்கு, அதான் போட்டிருக்காங்களா?
5: ஆமா பூங்கொடி, அது என்னமோ குறைஞ்ச அளவு முதலீடு செஞ்சாலே அதிகமா லாபம் கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க.
4: அப்படியாக்கா?
5: ஆமா பூங்குடி, இது எனக்கு எப்படி தெரியும்னா, இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு அது, கருங்குருவை நெல் குறைந்த செலவில் அதிக லாபம்னு. மயிலாடுதுறை மாவட்டம் அள்ளி விலாகம் கே ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவங்க சொல்ல இருக்கிறாங்களாம்.
4: ஓ, அதை வச்சுதான் இத சொன்னீங்களா?
5: ஆமா பூங்குடி.
4: சரி சரி, ரேடியோ ஆன் பண்ணுங்க, நிகழ்ச்சியை கேட்போம்.
6: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்றைய விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
7: வணக்கம்.
6: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
7: சீர்காழித்தாலுக்கு அள்ளி விலாகம் கிராமத்திலிருந்து ரவிச்சந்திரன் பேசுறேன்.
6: சரிங்க ஐயா, நீங்க என்ன மாதிரியான விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க?
7: விவசாயம்னா பிரதான தொழில கறிகறி மற்றும் நெல் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க.
6: எத்தனை ஆண்டுகளாக நெல் விவசாயம் செஞ்சுட்டு வரீங்க?
7: நெல் விவசாயம் எடுத்துட்டு உங்களுக்கு 15-20 வருடங்களா நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு நஞ்சை புஞ்ச ரெண்டு நிலமும் இருக்கிறதுனால நஞ்சையில நடவு விவசாய நெல் சாகுபடி செய்வாங்க, குருவை சம்பா சாகுபடி, அதே மாதிரி பாரம்பரிய நெல் சாகுபடி ரெண்டு நிலம் இருக்கிறதுனால நம்ம வந்து காய்கறியும் நெல்லும் சாகுபடி பண்றாங்க. நெல் சாகுபடியை பொறுத்த அளவுக்கு நாங்கள் வந்து பாரம்பரிய நெல் சாகுபடி பண்றேன். குருவையில் வந்து ஆடுதுறையில் உற்பத்தி பண்ணக்கூடிய 43, ஆடுதுறை 56, குருவை குறுகை கலரகம் குருவை நடுவோங்க.
6: சரிங்க.
7: அது வந்து போர்வெல் தண்ணி வர்றது முடியாது, ஆத்து பாசனம் வந்து உங்களுக்கு சம்பாவுக்கு தான் கிடைக்கும், குருவை பாசனம் வந்து உங்களுக்கு கிணற்று பாசனம் தான். அப்போ நஞ்சை நிலத்தில் வந்து நடவு வந்து குருவை நெல் சாகுபடி பண்ணுறோம். அப்போ சென்ற ஆண்டு நான் என்ன செஞ்சிருந்தேன்னா உங்களுக்கு வந்து 43 போட்டிருந்தேன், இந்த ஆண்டு வந்து பாரம்பரிய ரகம் கருங்குருவை நடுறேங்க.
6: சரிங்க. மொத்தம் எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க ஐயா?
7: எனக்கு மொத்தம் 5 ஏக்கர் நிலத்துலங்க. நஞ்சை வந்து எங்களுக்கு வந்து 1.5 ஏக்கர், புஞ்ச நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்குங்க, 1 ஏக்கர் வந்து மர சாகுபடி பண்ணியிருக்கேங்க.
6: ஓ,
7: ஆமாங்க. குருவை சம்பா ரெண்டு சாகுபடியும் நாங்கள் செய்கிறாங்க. இப்போ இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு நாம் குருவை சாகுபடி

0: விதை விட்டு மிஷின் நடுவுக்காக விதை விட்டு 9 நாள் ஆகுதுங்க.
1: இப்போ குருவையில் வந்துட்டு 743 தான் தெளிச்சிருக்கீங்களா?
0: இப்போ இந்த வருஷம் வந்து பாரம்பரிய நெல்லில் வந்து கருங்குருவை நெல் நடுறோம்.
1: கருங்குருவை?
0: கருங்குருவை.
1: ஏன் கருங்குருவை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ரகம் மட்டும் எடுத்திருக்கீங்க?
0: இந்த கருங்குருவை வந்து கொஞ்சம் டிமாண்டு, மக்கள் வந்து அதிகமாக பாரம்பரிய நெல் உணவு சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த பாரம்பரிய நெல் வந்து ஒவ்வொரு நெல்லையும் ஒரு குணாதிசயங்கள், அதாவது ஒரு ஒரு பண்புகள் உண்டுங்க. அந்த நெல்லை சமைச்சு நம்ம சாப்பிட்றதுனால மனிதனுக்கு உடம்புல உள்ள வியாதிகளை கட்டுப்படுத்தோடு இல்லாமல் ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதனால இந்த வந்து கருங்குருவையை வந்து நடுவோன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் குருவையில் கருங்குருவை போடுறாங்க.
1: கருங்குருவையில் என்னென்ன பயன்கள் இருக்குதுங்க ஐயா?
0: கருங்குருவையில் வந்து உங்களுக்கு வந்து சுகரை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க, நீரிழிவுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை கட்டுப்படுத்தும். நார் சத்து உண்டு. கஞ்சி வச்சு சாப்பிடுவாங்க, அதாவது வயதானவர்களுக்கு வந்து கஞ்சி வச்சு சாப்பிட்டவங்க வந்து ஒரு ஏற்ற அருமையான உணவு. இது கொஞ்சம் மோட்டை ரகமாக தான் இருக்கும். சமைச்சியும் சாப்பிட்றலாம். சமைச்சு சாப்பிட்றதுல வந்து ரொம்ப சத்துள்ள உணவு தான். பாரம்பரிய நெல் ஒரு சாகுபடியில் வந்து இயற்கையாக செய்கிறோம். இது இயற்கையாக செய்யும் பொழுது அந்த நெல்லினுடைய சத்து நம்ம இயற்கையாக செய்யக்கூடிய இதில் என்ன செய்யுது, நமக்கு நல்ல சத்து கிடைக்கிது ஒன்று. அதுக்கடுத்தது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது. இதே வந்து நம்ம ரசாயன உரம் பண்ணி செய்யும்பொழுது மகசூல் அதிகமாக தரம், உங்களுக்கு நஷ்டம் வர்றது. ஆனால் இது வந்து மனித ஆரோக்கியத்துக்கு வந்து கொஞ்சம் கேடு. ஏன்னா நம்ம பூச்சிக்கொல்லி தெளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம இப்போ நாளடைவில் பார்க்கும்போது பூச்சிகள் தொல்லை அதிகமாக இருக்குது. அந்த பூச்சிகளை வந்து இயற்கை முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம். ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் வந்து உடனே பூச்சிகளை அழிச்சுன்னு உடனே அதை நமக்கு நிவர்த்தி கிடைக்கணுங்கிறதுனால கடையில் போய் ஒரு அதிக வீரியம் உள்ள மருந்தை வாங்கிட்டு வந்து அடிக்கிறாங்க. இதனால் இந்த நெல் பயிரில் உள்ள நன்மை செய்யும் பூச்சிகளும் தீமை செய்யும் பூச்சிகளும் விட நன்மை செய்யும் பூச்சிகள் செத்து போயிடுது. அப்போ ரெண்டும் நன்மை செய்யும் பூச்சிகளும் தீமை செய்யும் பூச்சிகளும் ஒரே ரேஷியோவில் இருந்ததுன்னா இது பிடிச்சி அதை சாப்பிட்றோம். அதனால் நமக்கு வந்து பயிர் எதுவும் தீங்கு இருக்காது. ஆனால் இவங்க அடிக்கிற மருந்தில் நன்மை செய்யும் பூச்சிகள் செத்துறது, தீமை செய்யும் பூச்சிகள் வந்து அதுக்கு அடுத்தது தன்னை வந்து உருமாற்றி கொண்டு மீண்டும் அந்த பயிரில் நம்ம அடிக்கக்கூடிய மருந்துக்கு சாவாத அளவுக்கு தன்னை வந்து தயார்படுத்திக்குது. அதனால் நம்ம வந்து இந்த பாரம்பரிய நெல் வந்து அதிக வந்து நோய் தாக்குதல் இருக்காதுங்க. மகசூல்யம் கொஞ்சம் விட்டு கொடுக்காது. இதை நம்ம இயற்கை முறையில் செய்யும்பொழுது என்றைக்கு நம்ம விதைக்கிறோமோ அப்போயும் பயிர்கள் பாதுகாப்பு, பயிருக்கு தேவையான பொருள் நம்மளை உற்பத்தி செய்யணும். இப்போ நம்ம விதை விட்டுட்டோம், விதை விட்டுட்டோம்னா அன்னைக்கே அன்னைக்கு மறுநாளே நம்ம ஒரு கரைசல் ரெடி பண்ணிடணும்.
1: அதாவது
0: நம்ம வந்து பயிருக்கு வந்து இலைக்கரைசல் தயார் பண்ணிடணும். அதாவது ஏன் இந்த கரைசல் நம்ம போடணும், ஊரல் போடணும்னு சொல்கிறோன்னா, இது நம்ம இயற்கை செய்கிற முறையில் செய்யும்பொழுது நம்ம கடையில் போய் நம்ம ஒரு பூச்சி மருந்து வேணால் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்து அடிச்சிடலாங்க. ஆனால் இயற்கை வழியில் செய்யும்பொழுது நமக்கு தேவையான பொருட்களை நம்ம பகுதியிலே நம்மள்கிட்ட கிடைக்கக்கூடிய இலை தழைகளை கொண்டு நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம். அது அன்னைக்கு உடனே ரெடி ஆகாது.
1: நாற்று விடுறதுக்கு முன்னாடியே நம்ம இடுப்பொருட்கள்லாம் வயலுக்கு தேவையான இயற்கை விவசாய தேவையான இடுப்பொருட்களை தயாரித்து
0: வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்போ இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம அவசியமாக வந்து நம்ம விதை விட்டுட்டோம்னா முளைச்சி வந்து 7-8 நாள் வந்துச்சுன்னா உங்களுக்கு மேலே வந்து வைக்கோல் எடுத்துடுறோம். விதை விட்ட மேலே வைக்கோல் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு நாத்தாங்காலுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு கரைசல், இலைக்கரைசல் அடிச்சிடணும். அப்போ இலைக்கரைசல் அடிக்கணும்னா நம்மள்ட்ட வந்து அந்த கரைசல் ரெடியாக இருக்கணும். அப்போ அந்த இலைக்கரைசல் நம்ம எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு 5-6 வகையான இலைகளை எடுத்துக்கணும்.
1: என்ன இலைகள்?
0: ஒரு தழையை தொட்டு பார்த்தோன்னா மணமரம், அதுமாரி தழையில் 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணுங்க. அப்போ தொட்டு பார்த்தா மணம் வரக்கூடிய தழையை எடுத்து எதுன்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு துளசி இருக்குது, அதை எடுத்தோன்னா நமக்கு மணம் வரும். ஒடித்தா பால் வரக்கூடிய தழை, ஒரு கிளையை ஒடிச்சோம்னா அந்த செடியிலேருந்து பால் வரும். அப்படி பார்க்க போனால் எருக்கு இலை இருக்குது, அரளி இருக்குது, அதுமாரி தழையில் 1 கிலோ எடுத்துக்கணும். அதே போல் ஒரு தழையை கடித்து கசக்கி சாப்பிட்டு பார்த்தோம்னா கசப்பு வரணும். அப்போ அந்த கசப்பு உள்ள தழைனா நம்ம பகுதியிலே கிடைக்கக்கூடிய வேம்பு இருக்குது, பொங்கன் இருக்குது, இதுமாரி தழைகளை அதில் 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறோங்க. அப்புறம் அந்த பூச்சிகள்லாம் திங்காதே தழையை இருக்குது. சில தடையை வந்து பூச்சிகள் விரும்பி சாப்பிடாது. அப்படி பார்த்தோன்னா சீத்தா இருக்குது, நொணா இருக்குது, கிளேரி செடியாக இருக்குது, அதுமாரி உள்ள தடைகள் அதில் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு 5க்கு மேற்பட்ட தடைகள். அதே ஒன்று வெத்தலை இருக்குது பாருங்கள்.
1: ஆமாம்,
0: ஒரு 15-20 வெத்தலை எடுத்துக்கிறோம். அப்புறம் சோத்துக்கத்தாழை இருக்குங்க. சோத்துக்கத்தாழை எடுத்துகிட்டு அந்த மேல் பட்டையை சீ எடுத்துகிட்டு ஜெல்லு உள்ளார சதைப்பகுதி இருக்குது, அது கசப்புக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். அது அதையும் சேர்த்துக்கலாம். ஆக இதுமாரி ஒரு 6-7 இலைகள் இதுமாரி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம பகுதியில் கொடுக்கக்கூடிய கலிக்கிற வேம்பு நம்ம பகுதியில் கிடைக்கிது. அதேமாரி ஆடு மாடு திங்காத தழைன்னு பார்த்தோம்னா ஆடு மாடு திங்காத ஆடாதோடா இருக்குது, அது ஆடு மாடு திங்காது. தும்பை மனம் வரக்கூடிய தும்பை செடி இருக்குது, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நெய்வேலி காட்டாமன்னு சொல்லுமே, அதிலும் ஒடிச்சா பால் வரும், அந்த தழையும் சேர்த்துக்கலாம். இந்த தழைகள் எல்லாத்தையும் காம்பை நீக்கி இந்த தழையை சேகரம் பண்ணுறது எப்போ செய்யணும்னா காலை நேரத்தில் ஒரு 6-7 ஒடிச்சிட்டு வந்து ஒரு நிழல்பாங்கான

0: வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த காம்ப கம்பெல்லாம் ஆஞ்சி நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோ சேர்த்த பிறகு அதை சன்னமாக ஒரு அருவாள் கட்டையில் வச்சு வெட்டி ஒரு மூடி உள்ள பாத்திரம், ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மோ இல்லை மண்பானையோ எடுத்துக்கிறோம். அதில் இந்த தழைகளை என்ன செய்கிறோம், ஊற போட்டுறோம். இந்த தழைகளை ஊற போடும்பொழுது 6-7 கிலோ வரங்க. அதேமாரி 10 லிட்டரு பிடிக்கக்கூடிய ஒரு ட்ரம்மு, அதில் வந்து நம்ம ஒரு 6-7 லிட்டரு அளவு தண்ணி ஊற்றிடுறோம். தண்ணி ஊற்றிட்டு இந்த 6-7 கிலோ அளவுக்கு உள்ள தழையை அதில் வெட்டி சன்னமாக உள்ளே போட்டுடுறோம். உள்ளே போட்டு வச்சிடுறோம். நாட்டு மாட்டு கோமியமாக இருக்கலாம், எந்த மாட்டு கோமியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயும் ஒரு 3 லிட்டர் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம ஒரு 7 லிட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லை ஒரு 3 லிட்டர் சேர்க்குறோம், 10 லிட்டர் ஆச்சுங்க. இதில் வந்து ஒரு நிழல்பாங்கான இடத்துல வச்சிடணும். இதை வந்து வந்து வெயிலில் வைக்கக்கூடாது. நம்ம வைக்கக்கூடிய ட்ரம் வந்து ஒரு நிழல்பாங்கான இடத்துல, ஒரு மரத்தடி கீழேயோ இல்லை ஒரு கொட்டகை உள்ளேயோ நிழலில் வச்சுட்டு இதை வந்து என்ன செய்யணும், மூடி போட்டு மூடிடணும். இதை தினமும் என்ன செய்யணும், காலையில் ஒரு 10 சுற்று சுற்றி காலையில் எடுத்து சுற்றி விடணுங்க. மாலைக்கும் ஒரு 10 சுற்றி சுற்றி விடணும். இந்த தழை கரைசல்லாம் நொதிச்சு வர்றது 8 நாள் ஆகும். 8-9 நாள் ஆன பிறகு நொதிச்சு வந்ததை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அதே அந்த ட்ரம்மில் ஊற்றி மேலே ஒரு துணியை போட்டு நல்லா கவர் பண்ணி கட்டி மேலே மூடி விடுங்க. ஏன்னா மூடி வைக்கிறோம், எதுக்கு மூடி வைக்கணும்னா உள்ளார ஈ போனால் முட்டை வச்சிடும், புழு வரும், அதுக்காக தான் உங்களை மூடி வைக்க சொல்கிறது. தினமும் இதை வந்து காலைக்கும் மாலைக்கும் கலக்கி விடுறோம். வந்து 9-10 நாளில் ரெடியாக இருந்த கரைசல். இது எப்போ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வரைக்கும் அதை பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை என்ன செய்யணும், மாலை நேரத்தில் தான் அடிக்கணும். இப்போ ஒரு 10 லிட்டரு கேனு ஒரு நாத்தாங்காலுக்கு ஒரு வயலுக்கு அடிக்க ஆரம்பிக்க போகிறோம்னா ஒரு கேனுக்கு 1/2 லிட்டர் இந்த கரைசல். இது வந்து நம்ம செடி மேலேயோ இல்லை நாத்தாங்கல் பயிர் மேலேயோ அடிக்கும்போது ஒட்டணும். இந்த ஒட்டுங்கிறதுக்காக நம்ம நினைக்கிறோம் காதி சோப்புன்னு சொல்லிட்டு கடையில் விற்கிது. அது காதி சோப்பு நினைச்சுன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு 1 லிட்டர் தண்ணியில் சன்னமாக வெட்டி ஊற போட்டுடணும். ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு டேங்குக்கு நம்ம நினைச்சிடும் 50 மில்லி இந்த சோப்பு கரைசியில் ஊற்றணும். ஊற்றி கலக்கி நம்ம அடித்தோம்னா அந்த பயிரில் நல்லா நனைய முடிய அடிச்சிட்டோம்னா நோய் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம பயிருக்குல முதல்ல ஒரு டோஸ் அடிச்சிட்டோம்னா வயலில் நாற்று நடுறதுக்கு முன்னாடி ஒரு டோஸ் அடிச்சிட்டோம்னா உடனே அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பூச்சி தாக்கல் இருக்காது. ஏன்னா நம்ம ஆரம்ப கட்டத்திலே நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரோம் பயிரில். அப்படிங்கிறதுனால நமக்கு நோய் தாக்குதல் வராது. அப்போ நாத்தாங்காலே கட்டுப்படுத்துகிறோம். நாத்தாங்காலே நம்ம என்ன செய்கிறோம், விதை விடுறோம், விதை நேர்த்தி பண்ணணும். விதை நேர்த்திலேயும் ஒரு கட்டுப்பாடு தான் அது. அதுக்கு அடுத்தது நாற்றுல ஒன்று அடிச்சோன்னா அதுலும் ஒன்று பூச்சி கட்டுப்பாடு வந்துடுது. ஆக ஒரு படிப்படியாக நம்ம வந்து இதை கடைப்பிடிச்சு போகும்போது நமக்கு அதிக செலவு இல்லை. நம்மளும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளும் ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டோம், சத்துள்ள உணவு சாப்பிட்டோம், நம்மளும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த இயற்கை விவசாயத்தை செஞ்சோம்னா மற்றவங்களுக்கும் நல்ல ஒரு உணவு உற்பத்தி கொடுக்குறோம், நம்மளும் ஒரு ஆரோக்கியமா நல்ல உணவு சாப்பிட்றோம்.
1: சரிங்கய்யா, நீங்கள் எந்த ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை விவசாயத்துக்கு வந்தீங்க?
0: 2005 வந்தோம்.
1: அதுக்கு முன்னாடி ரசாயன முறையில தான் விவசாயம் பண்ணிட்டீங்களா?
0: முறையில வந்து எங்கள் அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க.
1: சரிங்க.
0: நான் வந்து ஒரு தொழிற்கல்வி படிச்சுட்டு சென்னையில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் எங்கள் அப்பா உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டில் இருந்து விவசாயத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. அப்புறம் என்ன செஞ்சிட்டேன், அவங்களுக்கே தெரியாது நான் வெளிநாடு போகிறேங்க, முதல் நாள் தான் அவங்கள்ட்ட
1: சொன்னோம்.
0: அதுக்குள்ளே எங்கள் அப்பாவும் வயசாகி போச்சு, எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, நீ அங்கே சம்பாதிக்கிறது இங்கே சம்பாதிச்சிக்கலாம் வந்துருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதோடு என்ன செஞ்சு நான் வந்து வந்துட்டேங்க. வந்ததுலேருந்து நான் வந்து இந்த இயற்கை விவசாயம் தான். ஏன்னா எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து கால்நடைகள் வந்து ஒரு 30 கால்நடைகள் இருக்குங்க. ஆடுன்னு பார்த்தோன்னா எங்கள்கிட்ட வந்து ஆடு ஒரு 25 ஆடு இருந்தது. காலப்போக்கில் அப்போலாம் வந்து மெஷினரி உங்களுக்கு நிறைய கிடையாது.
1: ஆமாம்.
0: இப்போ காலப்போக்கில் ஆள் பற்றாக்குறை வருது, மெஷினரி அதிகமாக போச்சு. இப்போ எதுக்கு எடுத்தாலும் மெஷினரியை நம்பி தான் நம்ம செய்கிறோம். இப்போ நாங்கள் ஆள் நட்டுக்கிட்டு இருந்தோம், நாங்கள் நடவப்பை வந்து மெஷினரி கொண்டு வந்துட்டோம். காரணம் என்னென்னா ஆள் பற்றாக்குறையினால தான்.
1: நாற்றாங்கலை எப்படி தயார் செய்வீங்க நீங்கள்?
0: நாற்றாங்கல் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வரோம்னா நவதானியங்களை விரைச்சி பூக்குந்தருவாயத்தில் அதை உழுது அடித்து பரட்டி ஒரு தண்ணி கட்டி போட்டுருங்க. ஒரு 10 நாளைக்கு கட்டி போட்டோம்னா நல்லா காமன்னு ஒரு வாடை வரும் அதில். இப்போ அந்த காலத்தில் நினைச்சு போனால் நம்ம வந்து நல்ல நம்ம பங்குலியே நல்லா விளைஞ்சிருக்கக்கூடிய பகுதியை அறுக்கும் போது தனியாக அறுப்பாங்க. களத்தில் கொண்டு வந்து அதை அடித்து கட்டை எடுத்து விதை நெல்னு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதை வந்து காய வச்சு கோட்டை கட்டுன்னு
1: சொல்லுவாங்க.
0: கோட்டைக்கட்டு கட்டுறது. இப்போ கோட்டைக்கட்டு இல்லைனா இப்போ என்ன செய்யணும்னா கோணிசாக்கை சாணக்கரைசல் நினச்சி காய வச்சு அந்த கோணிசாக்கில் வரைய எடுத்து வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம், கட்டி வச்சுருவோம். அதை ஒரு 2 ஒரு நட அதை காய வச்சு அதை சேமித்து வச்சுருவோம். இப்போ தான் இப்படி இப்போ தான் தற்பொழுது உள்ள விரை சேமிப்பு வந்து இப்படி தான்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: சுபாக்கா, கருங்குருவை நெல் சாகுபடி பண்ணா குறைந்த செலவுல அதிக லாபம் எடுக்கலான்னு மயிலாடுதுறை மாவட்டம் அள்ளிவிளாகம் கே ரவிச்சந்திரன் அவங்க சொன்னதுல 2005 இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்காங்க. நெல் விவசாயம் மட்டும் பண்றாங்கன்னு பார்த்தா காய்கறி விவசாயமும் பண்ணிட்டு இருக்காங்களாம்.
3: ஆமா பூங்குடி, காய்கறி சாகுபடி கூட இயற்கை முறையில தான் பண்றாங்களாம். இயற்கை முறையில நெல் விவசாயம் பண்ற இவங்க அதுக்கு தேவையான இடுபொருள்களை இவங்களே தயாரிக்கிறாங்க பாரு.
2: ஆமாங்கா, இந்த 5 இலை கரைசல், வளச்சூக்கி இதெல்லாம் இவங்களே தயாரிச்சுக்கிறாங்க.
3: சரிவா, அடுத்த பகுதியை கேட்போம்.
2: இந்த ஆண்டு வந்துட்டு குருவைக்கு வந்து கருங்குருவை தெளிச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ கடந்த ஆண்டு எடுத்த விதையதான் இப்போ நீங்க இந்த ஆண்டு தெளிச்சிருக்கீங்களா? ஐயா,
4: இந்த ஆண்டு நான் வந்து கருங்குருவை வந்து எங்களுக்கு ஒரு அமைப்பா இருக்கும், இயற்கை விவசாயிகள் ஒரு கூட்டமைப்பு இருக்கும்.
2: சரிங்க.
4: அவங்க வந்து இந்த வருஷம் வர வருஷம் நல்ல கருங்குருவை நெல் நிறைய கேட்கறாங்க, நீங்க அந்த நெல்லை போடணும்னா என்கிட்ட இருக்கிற கருங்குருவை நான் தானே, நீங்க அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட விவசாயிகள் தான், எங்களோட பக்கத்து விவசாயி தான், அவர் போன வருஷம் போட்டிருந்தாரு என் நல்ல விலை போச்சு, இதை இந்த வருஷம் போடணும். என் பக்கத்து விவசாயிகிட்ட இருந்து எனக்கு கருங்குருவை நெல் கொடுத்தார். ஏன்னா விவசாயிகளுக்கு நாங்கள் மாற்றிப்போம்.
2: மாற்றிக்கிறீங்க?
4: ஆமாம் ஆமாம் ஆமாங்க. நாற்றாங்கால் வந்து ரெடி பண்ணுறோம். நாற்றாங்காலை கைவண்டியை வச்சு ஒரு 4 சால் நல்லா ஓட்டி நல்லா தண்ணி கட்டி போட்டோன்னா நாற்றாங்காலில் இந்த களைக்கெல்லாம் எதுவும் வராங்க. ஒரு 10 நாள் எல்லாம் அழினெலாம் ரெடி ஆகிடுங்க. நம்ம உழ போகிறது முன்னாடியே கடைசி உழவு உழுது பரம்பு பழவன் பரம்பு வைப்போம். ஏன்னா நிலம் மட்டமாக இருக்குங்கிறதுக்கு பரம்பு பழ வச்ச உழுத பிறகு நம்ம விதைநெல், விதைநெல் தேர்வு வந்து நம்ம வந்து நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்ம விதைநெல் நல்லாவே தேர்வு பண்ணி வச்சுருவோம். இல்லை கடையிலையோ வேறு எங்கேயாச்சும் வாங்கிட்டு வரோம்னா அந்த நெல் என்ன செய்யணும், நம்ம விதை விடுறதுக்கு முதல் நல்லா காய வைக்கணுங்க. ஒரு இளஞ்சூடு காய போட்டுரும், அதை 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே காய வச்சு எடுத்துடணும். இல்லை அந்தி காய வச்சோன்னா ஒரு 2 மணிக்கு மேலே போட்டு ஒரு 4 மணிக்குள்ளே அந்த நெல்லை ஒரு காய்ச்சல் போட்டு ஒரு தூத்தை தூத்தி எடுத்து வச்சிடணும். இப்போ பெரும்பாலும் வந்து பாயினாத்தா போயிட்டு இப்போ யாரும் நெல்லை ஊற வைக்கிறது இல்லை, ஊற வைக்கிறதே நின்று போச்சு. ஆனால் பெரும்பாலும் வந்து நாங்களாம் என்ன செய்வோம், நெல்லை ஊற வச்சு தான் இப்போ 2ஆம் கம்பு 3ஆம் கம்புன்னு விதை விடுறது. அதுமாரி செய்யும்போது என்ன செய்யும், தண்ணியில் வந்து சூடம் போனஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வந்து 30 கிலோ ஒரு பேக்கிங் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு 25 கிராம் சூடம் போனஸ் தண்ணியில் கரைச்சி அதில் ஊற வைப்போம் நெல்லை. இப்போ பாய் நாற்று விடுறதுனால மிஷினுக்கு விடுறோம், நடுவுக்கும் பாய் நாற்று தான் அதிகமாக போயிடுச்சு.
2: இப்போ நீங்கள் பாய் நாற்று?
4: இப்போ நான் வந்து பாய் நாற்று தான் விட்டேன். இப்போ இந்த பாய் நாற்று விட்டுட்டோம்னா அதில் நம்ம என்ன செய்யலாம்னா, இதே சூடோமோனஸ் கரைசலை 7ஆம் நாள் மூட்டை எடுத்துருவோம். நம்ம மேலே வைக்கோல் விதை விட்ட பிறகு மேலே வந்து மூடாக்கு போட்டுடுறோம். மூடாக்கு வந்து இப்போ கிரீன் துணி பச்சை துணியாகவும் மூடாக்கு போடுறாங்க, பெரும்பாலும் வைக்கோலை போட்டு மூடாக்கு போடுவாங்க. இப்போ இந்த வைக்கோலை போட்டு மூடும்போது என்ன செய்யணும்னா, அந்த வைக்கோலில் 1-2 நெல் விடும், அது முளைச்சி வந்தோன்னா கலப்பு ஆகும். அதுக்காக இப்போ என்ன செய்வாங்கன்னா, மூடாக்கு போகிறதுக்கு பெரும்பாலும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பச்சை துணியை பயன்படுத்துகிறாங்க. மாலை நேரத்தில் தான் அந்த மூடாக்கை எடுக்கணும். காலை நேரத்தில் மூடாக்கை வைக்கோலோ போட்டுக்கிறத எடுக்கக்கூடாது, ஏன்னா வெயில் எடுத்தால் சுட்டுப்படும். மாலை நேரத்தில் எடுத்துக்கணும். அதை மாலை நேரில் எடுத்த பிறகு அதுலேருந்து 8ஆம் நாள் 10ஆம் நாள் நினைக்கிறோம் நம்ம சூடோமோனஸ் கரைசலை, அதாவது 10 லிட்டருக்குன்னா அதுக்கு வந்து 20 கிராம் அளவு தண்ணியில் கலந்து அதை ஊற்றி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறோம். ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த வேரழுகு நோய், புள்ளி நோய், இந்த நோயெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்திலே கட்டுப்படுத்திடுறோம், இது வராது. இது வந்து விலையும் கம்மி தான், சூடமோனஸ் இன்னும் அதிகமாக இல்லை. நம்ம சூடமோனஸ் வந்து வேளாண்மைத்துறை கிடங்குகளையும் நமக்கு கிடைக்குது, தனியார் கடைகள்லையும் நமக்கு கிடைக்குதுங்க, அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிறோம்.
2: சரி, இப்போ இலைக்கரிசல் பற்றி சொல்லிட்டீங்க, பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற என்ன வளர்ச்சி ஊக்கியா தருவீங்க?
4: இப்போ விதை நேர்த்தி பண்ணிட்டோம், இலை கரைசலை நம்ம ரெடி பண்ணிட்டோம், இதுக்கு அடுத்தது பயிர் ஊக்கி ஒன்று ரெடி பண்ணணும். பயிர் ஊக்கி ரெடி பண்ண பிறகு அடுத்தது வந்து பூச்சி கட்டுப்பாடு வந்த பிறகு எலி கட்டுப்பாடு வரணுங்க. பூச்சி கட்டுப்பாட்டுக்கு இலை கரைசலை வச்சுக்கிறோம், பயிர் ஊக்கி ஒன்று தயார் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இயற்கை விவசாயம் செய்யும்போது மேல் உரம் வந்து யூரியாவோ அல்லது டிஏப்போ கலப்புரமோ அதை இதை நம்ம பயன்படுத்தப்படுறதில்லை. நம்ம பயிர்களுக்கு பொதுவாக இலை வழி ஊட்டம், வேர் வழி ஊட்டம் கொடுக்குறோம். இப்போ வந்து வேர்க்கு தான் நம்ம வந்து வளமாக்கிட்டோம் நவதானியங்களை வரைச்சி, அதனால் நமக்கு அடியில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தழை வரி நம்ம இலை வழி ஊட்டம் கொடுக்க போகிறோம். இலை வழி ஊட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும், இதே போல் நம்ம 5 விரலை பார்த்துக்குறோம். இந்த 5 விரலில்னு இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த பசுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் சாணம் கிடைக்குது, அதுலேருந்து பால் கிடைக்கிது, அந்த பாலை காய்ச்சி எடுத்தோம்னா நெய் கிடைக்கிது, அதுக்கடுத்தது உங்களுக்கு மாட்டு சிறுநீர் கிடைக்கிது இல்லைங்களா. இது எல்லாத்தையும் என்ன

0: நம்ம சேர்ந்து நம்ம ஒரு ஊட்டம் பயிர் ஊட்டம் தயார் பண்ணுறோம், பஞ்சகாவியா அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஒரு விவசாயி நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மள்ட்ட எப்பொழுதும் இருக்கணும். அது இது பயிர்களுக்கு தான் அடிக்கணும்னு இல்லை, பயிர் செடி கொடி வகைகள் எல்லாத்துக்குமே. மரம் இப்போ எலுமிச்சை மரம் இருக்குனா அதுக்கும் அடிக்கலாம், மாமரத்தை அடிக்கலாம், எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். இது பயிர் ஊக்கி தான். இது வேர் வழியாகவும் கொடுக்கலாம், இலை வழியாகவும் கொடுக்கலாங்க. இந்த பஞ்சகாவியாக இருந்தால் நம்ம பஞ்சகாவி அடிக்கலாம், இல்லைன்னு மீனமிலன்னு ஒன்று இருக்குங்க, அதுவும் தயார் பண்ணிக்கலாம். அது என்னென்னு சொல்கிறோன்னா அந்த மீனமிலமும் நமக்கு வந்து பயிர் ஊக்கி தான். அது இது ரெண்டும் அடித்தோன்னா மீன் இப்போ பஞ்சகாவி அடித்தோன்னா இலை நல்ல அகலமாகவும் பசுமையாகவும் அருமையாக நல்ல ஆரோக்கியமாகவும் பயிர் வரங்க.
1: யூரியாவுக்கு ஆல்டர்னேட் வந்துட்டு இப்போ மீனமிலம்
0: நல்ல பசுமையாக வரக்கூடியது மீனமிலங்க. இதில் வந்து யூரியாவை நீங்கள் அடிச்சிங்கன்னா வந்து நல்ல பசுமையாக வந்தோன்னு பூச்சிகள் அதிகமாக தாக்குதல் வரும். அதே மீனமிங்கலம் அடிச்சிங்கன்னா அது பூச்சி தாக்கல் வராது, பயிர் நல்லா செழுமையாக நல்லா இப்போ கருமச்சே வந்தாலும் செழுமையாக வரும், எதிர்ப்பு சக்தி உண்டு அதுகளுக்கு.
1: எந்த கால அளவில் கொடுக்கணும்?
0: கால அளவு இப்போ வந்து நாத்தாங்கல்ல ஒரு நடை நம்ம வந்து பூச்சி வரட்டி அடித்து ரெடி பண்ணிடுறோம். அதுக்கடுத்தது வந்து நட்ட பயிர் நட்ட பிறகு அதுலேயும் 35 நாள் ஒரு நடை பூச்சி வரட்டி அடிச்சிடணும். கண்டிப்பாக ஒரு நடை பூச்சி வரட்டி நடவு பயிர்லாம் அடிக்கணும். அதுக்கு இந்த சூழ் பயிர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, பயிர் சூழ் பயிர்னா தண்டு உருண்டு வர டயத்தில் ஒரு நம்மள்ட மீனமீளம் வந்தால் ஒரு நடை அடிக்கிறோம். மீனமீளம் முடித்த பிறகு 45-50 நாள் வரும் கதிர்முளை பருவம்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், நம்ம இந்த பஞ்சகாவியை வந்து அடிக்கணும். பஞ்சகாவியை அடித்தோம்னா பயிர் ஆரோக்கியமாக வரும், நெல் வந்து பதற அதிகமாக வராது உங்களுக்கு, நெல் வந்து திரட்சியாக இருக்கும், மணிகள் வந்து நல்லா நெருக்கமாகவும் இருக்கும். இவர் இந்த பஞ்சகாவி அடிக்கிறதுனால நம்ம வெயிட்டும் வரும் நெல்லுக்கு, நம்ம வந்து மித்த நெல் மாதிரி ஒரு தக்கையாக இருக்கிறதுக்கு இல்லை. இப்போ ரசாயன உரம்லாம் போட்டிங்கன்னா நல்ல விளைச்சல் பார்க்கலாம், ஆனால் வெயிட்டு வராதுங்க. இது வந்து நல்ல வெயிட்டு தரக்கூடியதும் அந்த பஞ்சகாவியை இது அடித்தோம்னா நமக்கு நல்ல வீட்டு தான். அதேமாதிரி பயிர் ஆரோக்கியமாக வரும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம பஞ்சகாவியம் வந்து 2 நடை அடித்தா போதும், அதிகமாக அடிக்க கூடாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பூச்சி தாக்குதல் இருக்காது.
1: சரி,
0: மெயினாக நம்ம பூச்சி அதிகமாக வருதுல்ல,
1: ஆமாம்,
0: அந்த பூச்சி தாக்குதலே இருக்காது. இந்த பயிர் வந்து 45-50 நாள் ஆன பிறகு நம்ம வயலில் வந்து மொட்டையாக இருக்கக்கூடாதுங்க. வயலில் நம்ம வயலில் என்ன செய்யணும், ஒரு 2 கிளை 3 கிளை உள்ள குச்சிகள், இல்லைன்னா ஒரு ஏக்கர் எடுத்துக்கிட்டோம் தென்னை மட்டை நட்டுனா ஒரு 20 மட்டை பட்டை மட்டை தான் நட்டுருப்போம். அப்போ அந்த ஒரு பட்டத்துக்கு ஒரு குச்சி எட்டை நம்ம வயலை சுற்றி 4 பக்கமும் நட்டுருணும். அப்போ மரம் மட்டைகள் இருந்ததுன்னா பறவைகள் வந்து தங்கி போகும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பறவைகள் தங்கி இருக்கிற மாதிரி நம்ம வயல் வரப்புகளை வேம்பு இந்த கிளியரசிய மரம் வந்து நடவும் போது தழையை வந்து வயலுக்கு கழிச்சு போட்டுக்கலாம்.
1: எதனால் இயற்கை விவசாயத்தில் உங்களுக்கு இவ்வளோ நாட்டம்ங்க?
0: 2002 இந்திய பாரம்பரிய அறிவியல் மையம்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்காங்க அவங்க. அவங்க வந்து சீர்காழியில் ஒரு பிரான்ச் ஆரம்பித்து அவங்க வந்து இனிமேல் விவசாயத்தை ஈடுபாடோடு இயற்கை விவசாயம் செய்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சி வரும்பொழுது அப்போ வந்து வேளாண் துறையில் அவங்களுக்கிட்டோன்னா அவங்க நின்று காய்கறி செய்கிறாங்க, நின்று போய் நார் செய்கிற, நீங்கள் போனீங்கன்னா அவங்கள அணுகுனீங்கன்னா அவங்க சுழப்பு கிடைக்கணும். இதுமாரி இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய பண்ணைகள் எங்களை முதல்ல ஆட்சி கொண்டு காட்டினாங்க, அவங்க எப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்கள், இதுமாரி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து அனுபவபூர்வமாக ஒருத்தர் செய்யக்கூடியதை கொண்டு காட்டி எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ நான் என்கிட்ட மண்புழு உரம் பிளான்ட் வச்சுருக்கேன், ஒருங்கிணைந்த பண்ணை என்ன செய்யலாமோ ஒரு மீன் குட்டை ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 8 ஆடு இருக்குங்க, மாடு கால்நடை ஒரு 4 மாடு இருக்கு. இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு செய்யும் பொழுது நம்ம வந்து ஒன்றில் நட்டப்பட்டாலும் விவசாயத்தில் நம்ம வெள்ளத்தில் ஒன்று போனால் கூட குட்டையில் மீன் வளர்த்தோம்னா அதில் நமக்கு கிடைக்கும்
1: கண்டிப்பாக.
0: ஆடுங்கிறது அப்பப்போ செலவுக்கு நமக்கு காசு கொடுப்பாங்க, அது ஒன்று.
1: உங்கள் விவசாயத்துக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்களே உங்கள் வயலுக்கு தந்துட்டு வெளியில் வாங்க,
0: வெளில வாங்காமல் செஞ்சு.
1: அறுவடை காலத்தில் நீங்கள் என்ன முக்கியமான விஷயங்கள் கவனிக்க வேண்டியது என்னங்க?
0: இந்த அறுவடையில் வந்து நம்ம விதை நெல் எடுக்கிறோம்னா இப்போ எல்லாம் மிஷின் அறுவடையாக போகுது. அப்போ நம்ம நெல்லுலேயே நம்ம எடுத்துக்கணும்னா முதல்ல வண்டி ஓட்டினாங்கன்னா 3 முட்டை நெல் அளவுக்கு அறுவடை பண்ண பிறகு அது தனியாக கொட்டிட்டு மீண்டும் நம்ம நெல் எடுக்கும்போது அதில் தான் நம்ம அறுவடைக்கு தேவையான கலப்பலா நெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா தனியாக அறுத்து அடித்து நம்ம எடுத்துக்கணும். ஒன்று அறுத்த பிறகு நெல்லை வந்து உடனே காய வச்சிடணும். எது எப்படி இருந்தாலும் நம்ம காய வச்சு வச்சுட்டோம்னா உடனே நம்ம நெல் விற்க போனால் நம்ம வியாபாரிகள் அந்த வழிக்கு தான் கேட்பாங்க, படுவலை போவோம். ஆனால் நாங்கள் உடனே வியாபாரத்தை கொடுக்கறது இல்லை, நாங்கள் காய வச்சு நெல்லை வந்து நாங்கள் அரைச்சி விற்போம். இதில் என்ன நினைச்சோம்னா நெல்லை வந்து நல்லா காய போட்டு வச்சுட்டோம்னா அதில் பூச்சி பிடிக்காது, நம்ம வச்சுக்கலாம், நல்லா விளம்பரம் போது சேர்த்து விற்றுடலாம். ஒன்றுங்க இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச நெல் இப்பொழுது விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுது. அதனால் சாதாரண விற்கிற நெல்லை விட 20-25 ரூபா கிலோவுக்கு அதுதான் அதிகமாக வருது. வந்து இதை வந்து நம்ம பெருசு பண்ணாமல் மக்கள் எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேங்க.
1: சரி,
0: இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சா ஏன்னா நோயற்றாவே குறைட்ட சொல்லணும்னா நம்ம எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும். அப்போ சத்தான உணவு எங்கேருந்து கிடைக்கிது, இயற்கை விவசாயத்தில் தான் கிடைக்கிது. அந்த இயற்கை விவசாய உணவு சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது, தேக ஆரோக்கியம் அண்ணில. ஆக நம்ம எல்லாம் இயற்கை விவசாயத்தை நாடி இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய பொருட்களை மக்கள் விரும்பி வாங்கணும். அப்படி வாங்கினா எங்களுக்கும்

0: செய்யறவங்களுக்கும் நம்ம பொருள் 10 பைசா கூட இருக்குன்னு பார்க்காத மக்கள் வாங்குறாங்க, நம்மளுக்கு உற்பத்தி செஞ்சு கொடுப்போம்னு ஒரு ஆர்வம் வரங்க. அந்த இயற்கை விவசாயியுடைய விவசாயிகள் வந்து ஒரு சில நேரம் ஏன்டா செய்யறோம்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு நேரத்துலாம் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு தக்காளி கிடைக்குது, 5 ரூபாய் 20 ரூபாய்க்கு வெண்டைக்காய் கிடைக்குது. ஆனால் நாங்கள் உற்பத்தி செல்லக்குள்ள 50 ரூபாய் விற்றா தான் எங்களுக்கு, 60 ரூபாய் விற்றா தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். இதை நினைக்கும் போது அது கிடக்கு போ அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரம். ஆனால் அதெல்லாம் நாங்கள் நினைக்காத எதை நாங்கள் நம்ம உற்பத்தி பண்ணுறோம், நம்மளால 4 பேர் பயனடைகிறாங்க அப்படிங்கிறதுல தாங்க செஞ்சுட்டு வராங்க.
1: இந்த ஆண்டு குருவையில் கருங்குருவை,
0: இந்த ஆண்டு கருங்குருவை போட்டிருக்காங்க.
1: சரிங்க. இப்போ பெரும்பாலான விவசாயிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒன்று ஆட்கள் பற்றாக்குறை இல்லைன்னா தண்ணி வரலம்பாங்க. நீங்கள் விவசாயத்தில் சந்திக்கிற சவால்கள் என்ன?
0: நீரின்றி அமையாது உலகம்னா தண்ணி தான் விவசாயத்துக்கு மெயினுங்க. அப்போ அந்த தண்ணிக்கு என்ன செஞ்சோம், எனக்கும் வந்து கடுமையான வறட்சி தமிழ்நாடு புற வறட்சிங்க. அப்போ வந்து ஆற்று பாசனமும் நமக்கு மேட்டூர் தண்ணிலையும் இல்லை. அப்போ கோடை வறண்டு போச்சு, எங்கள் அடியெல்லாம் 30 அடிக்கும் கீழே தண்ணி நல்ல தண்ணி கிடையாதுங்க. அப்போ அந்த வருஷம் விவசாயத்தையே போட்டாங்க, நாங்கள் குறுவை சாகுபடி சம்பா சாகுபடி தான் விவசாயத்தை போட்டுட்டோம். கர்நாடகா மாநிலம் போயிருந்தோம், நம்ம பகுதியில் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நீங்களை குறிப்பிட்டாங்க. நீங்கள் என்ன தண்ணியில்ங்கிறீங்க, நான் பண்ணைக்கொட்டை விட்டுவாங்கன்னு சொன்னோம். என்னோட வந்து விவசாயிகள் ஒரு 6 விவசாயிகள் நாங்கள் என்ன பண்ணைக்கொட்டை விட்டுனாலும் அப்போது வந்து வேளாண் பொறியியல் துறையில் வந்து நம்ம ஒரு பகுதி பணம் கொடுத்தோம், அவங்க 2 பகுதி பணம் கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு 10,000 ரூபா பணம் கட்டணும், அவங்க 20,000 ரூபா பணம் கொடுத்தாங்க. அதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு பண்ணைக்கொட்டை வெட்டணும். அதுக்கப்புறம் பெரிய குட்டி ஆகிட்டாங்க. அந்த வெட்டினது மறாவது வருஷம் போவாங்க. 3வது வருஷமே எனக்கு என்னுடைய நிலப்பகுதிகள் எல்லாமும் தண்ணி வந்து மேல் லெவலுக்கு வந்துச்சுங்க. எனக்கு 30 அடியிலேயே நல்லா தண்ணி கிடைச்சிதுங்க. இப்போ தண்ணி பிரச்சனையே இல்லைங்க எனக்கு.
1: சரிங்க. இன்னைக்கு மண்ணை பாதுகாத்தால் தான் நாளைய தலைமுறைக்கு உணவை பாதுகாப்பாக வழங்க முடியும்னு இன்றைய உரையாடல் நமக்கு உணர்த்தியிருக்காங்க கே ரவிச்சந்திரன் ஐயா அவங்க. மேலும் அவங்க பண்ணிட்டு வர விவசாயத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அவங்கள தொலைபேசி மூலமாக அணுகலாம். உங்கள் அலைபேசி எண் கொடுக்கலாமா ஐயா?
0: கொடுக்கலாம்.
1: குறித்துக்கொள்ளுங்கள் நேயர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் அள்ளி வளாகம் கே ரவிச்சந்திரன் ஐயா அலைபேசி எண் 9786591800. மீண்டும் ஒரு முறை 9786591800. மிக்க நன்றி ஐயா.
0: நன்றி.
2: மயிலாடுதுறை மாவட்டம் அள்ளி விலாகம் கே ரவிச்சந்திரன் அவங்க, அவங்க பண்ற கருங்குருவை சாகுபடியை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க பொங்கடி.
1: இவங்க ஊர்ல இயற்கை விவசாயிங்களா ஒரு கூட்டமைப்பு அமைச்சிருக்காங்களாம். அந்த கூட்டமைப்புல இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்களோ இல்ல விதை நெல்லோ அவங்களுக்குள்ளேயே மாத்திப்பாங்களாம்.
2: நல்ல யோசனை இது. அது மட்டும் இல்ல, கூட்டமைப்பு மூலமா பல பயிற்சிகளுக்கும் போவாங்களாம். பஞ்சகவ்யா, மீனமிலம், மண்புழு உரம் இதெல்லாம் தயாரிக்கிற இவங்க விவசாயம் ஆடு மாடு வளர்ப்போட சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நோக்கி பயணிக்கிறாங்க பொங்கடி.
1: எப்படியோக்கா, நம்ம ஊர்ல ராமு அண்ணா கருங்குருவை நெல் சாகுபடி பண்ணிருக்காங்க இந்த வருஷம். இவங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்க கேட்டிருப்பாங்க இன்னாரோ.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
4: உழவர் அரங்கம்.

காற்றில் வரும் கானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 0436823123 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0 இந்த எண்களில்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியினை முதல் நேர நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: அன்பான சரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல்
1: வேணும்? எப்படி சார் இருக்கீங்க எல்லாருமே?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். காரை பண்பில ஒன்றித்து இருக்குமா, அது மகிழ்ச்சி அவருக்கு, நிகழ்ச்சி அவருக்கு, அதற்காக நன்றியும் கூட அந்த தருணங்கள்ல தெரிவிச்சுக்கிறேன்.
2: மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமுது.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
9: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்,
10: தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
11: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
12: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம், நாளை மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம், நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில மதுரை ஆண்டனி கேட்ட பாடல் நிறம் மாறாத பூக்கள் படத்திலேருந்து இப்ப கேட்கலாம்.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் மனதோடு இணைந்த சுகமான ராகங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியிலேயும். அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்
4: மேடம்.
5: வணக்கம்,
4: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க? பாடல் வேணும்.
5: காற்றிலே வரும் கீதம் படத்தை சேர்ந்து கண்டேன் எங்கும் பூமகள் மேடம்.
4: சரி, பாடல் கேட்கலாமா?
5: காற்றிலே எங்க வீட்டுக்கு வரணும் மேடம்.
4: கண்டிப்பாக காற்றிலே ஏதோ வருகிறது.

0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இனியும் நிறைவான நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கூகூர் வடகரை, யார், முருகேசன் மேடம்.
0: முருகேசன், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: மற்றும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6

0: நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் நிறைவான நேயர் கூகூர் வடகரை முருகேசன் கேட்ட பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் படத்திலேருந்து இப்போ கேட்கலாம்.

மிகவும் பயந்த சுபாவம் உடைய கொடும்பாளூர் இளவரசி வானதி இப்பொழுது திடீரென்று மிகவும் மனோதிடம் தைரியம் மிக்க ஒரு பெண்ணாக மாறியது கண்டு சோதிடரும் வந்தியத்தேவனும் ஆச்சரியத்துக்கு உள்ளானார்கள். என்ன காரணமாக

0: இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் ஆராய்ந்து பார்க்கத் தொடங்கினார்கள். சோதிடரே, கொடும்பாளூர் வம்சத்தார் பரம்பரையான வீர சைவர்களாயிற்றே, இந்த பெண்ணுக்கு திடீரென்று புத்த மதத்தில் பற்று உண்டாவானேன் என்றான்.
1: பூர்வ ஜென்ம வாசனையா இருக்கலாம் என்றார் சோதிடர்.
2: நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு புறப்படுவானேன்.
1: அடிடா, எனக்கும் வியப்பா இருக்கு.
0: உம்முடைய சோதிட சாஸ்திரத்தில் பார்த்து சொல்ல முடியாதாக்கும்.
1: தம்பி, சோதிட சாஸ்திரத்தின் மூலம் இதை எப்படி அறியலாம்? இது ஒற்றாடல் சாஸ்திரத்தை சேர்ந்தது.
0: ஒற்றாடல் என்று ஒரு சாஸ்திரமா?
1: ஏன் இல்லை, ஏன் இல்லைன்னு கேட்குற. பொய்யாமொழி புலவரின் திருக்குறள் பற்றி நீ கேட்டது இல்லையா?
0: அப்படி ஒரு நூல் உண்டு என்று கேட்ட ஞாபகம் இருக்கிறது.
1: அந்த நூலில் ஒற்றாடல் என்று ஒரு அதிகாரம் இருக்கு. அதில் 10 பாட்டு இருக்கு.
0: அப்படியா? அவற்றில் 2 நல்ல பாடல்கள் சொல்லுங்கள்.
1: எல்லாம் நல்ல பாடல்கள் தான். இட கேள. வினை செய்வார் தஞ்சுற்றம் வேண்டாதார் என்ற அங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. அரசன் தன் கீழ் ஊழியம் செய்வோரையும் தன்னுடைய சொந்த உறவினரையும் அவ்வாறே தன் பகைவர்களையும் ஒற்றர்கள் வைத்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இன்னுங்கள், துறந்தார் படிவட்டராகி இறந்தார் ஆராய்ந்து என் செய்யினும் சோர்வில் தொற்று. துறவிகளைப் போல வேடம் பூண்டோம், செட்டவங்களை மாதிரி பாசாங்கு செய்தோம், எதிரிகள் எவ்வளவு துன்பப்பற்றினாலும் இரகசியத்தை வெளியிடாமலும் சோர்வில்லாமல் உழைக்கிறவன் ஒற்றன் என்று வள்ளுவர் கூறுகிறார். அரசர்கள் ஒரு ஒற்றனுடைய காரியத்தை இன்னொரு ஒற்றனை கொண்டு ஒற்றறிய வேண்டும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கிறார். ஒற்றொற்றி தெண்ட பொருளையும் மற்றொரு ஒற்றினால் ஒற்றி கொழல். இந்த பாடல்களை எல்லாம் நீ கேட்டதில்லைன்னு சொல்ற.
0: வந்தியத்தேவனுக்கும் ஒரே வியப்பாய் போய்விட்டது. இனி அவகாசம் கிடைத்ததும் திருக்குறளை படித்துவிட்டுத்தான் வேறு காரியம் பார்ப்பது என்று தீர்மானித்துக் கொண்டான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படியெல்லாம் ராஜரீக முறைகளை பற்றி எழுதியவர் எத்தகைய அறிவாளியாயிருக்க வேண்டும்? இன்னும் சற்று நேரம் பேசி இருந்துவிட்டு வந்தியத்தேவன் புறப்பட்டான்.
1: நீங்கள் ராத்திரி இங்கே தாமசிச்சுட்டு காலையில் போகலாமே
0: என்று சோதிடர் கூறியதை அவன் கேட்கவில்லை. இன்னொரு சமயம் வருகிறேன், அப்போது தங்கள் விருந்தாளியாக இருக்கிறேன் என்றான்.
1: இன்னொரு சமயம் நீங்கள் வரும்போது என்னோட சோதிடங்கள்லாம் பலிச்சிருக்கிறத காண்பாய்
0: என்றார் சோதிடர். ஐயா சோதிடரே, நீர் சோதிடம் ஒன்றுமே சொல்லவில்லையே. சொல்லியிருந்தால் அல்லவா அவை பலிக்க முடியும் என்று கூறி நகைத்து கொண்டே வந்தியத்தேவன் குதிரை மீது ஏறி புறப்பட்டான். சோதிடர் வீட்டிலிருந்து சற்று தூரம் வரையில் ஒரே பாதைதான் இருந்தது. பல்லக்கு சென்ற பாதையிலேயே அவனும் போக வேண்டியிருந்தது. பின்னர் பாதைகள் இரண்டாக பிரிந்தன. ஒரு பாதை வடக்கு நோக்கி கொள்ளிடக்கரைக்குச் சென்றது. இன்னொன்று தென்கிழக்காக திருவாரூர் நோக்கிச் சென்றது. திருவாரூர் சாலையில் வெகு தூரத்தில் பல்லக்கு போய்க் கொண்டிருப்பதை வந்தியத்தேவன் பார்த்தான். ஒரு கணம் அவனுடைய உள்ளம் தத்தளித்தது. கொடும்பாளூர் இளவரசி கேட்ட உதவியை மறுக்க வேண்டி வந்துவிட்டதே. உண்மையிலேயே அவளுக்கு உதவி தேவையாயிருக்குமானால், வழியில் அபாயம் ஏதேனும் ஏற்படுமானால், பின்னால் அந்த செய்தி தெரியும்போது என்னை நானே மன்னித்து கொள்ள முடியுமா? வழித்துணை போக மறுத்தது பற்றி நெடுங்காலம் வருந்த வேண்டியிராதா? ஆயினும் என்ன செய்வது? முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் இட்ட கட்டளை மிக கண்டிப்பானது. வேறு காரியங்களில் நான் இப்போது தலையிட முடியாது. முன்னர் சில முறை அப்படி சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு தொல்லைப்பட்டதெல்லாம் போதும். ஆழ்வார்க்கடியான் வேறு எச்சரித்திருக்கிறான். அன்றியும் வானதி தேவியை தான் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு அழைத்துச் செல்வதென்பது கனவிலும் நினைக்க முடியாத காரியம். இவ்வாறு முடிவு செய்த வந்தியத்தேவன் குதிரையை கொள்ளிடக்கரை பாதையில் திருப்பினான். அதே சமயத்தில் வீர் என்ற ஓர் அபயக்குரல், மிக மிக லேசான பெண்குரல் ஒலித்ததாக தோன்றியது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான், பல்லக்கை காணவில்லை. அங்கே இருந்த சாலை முடுக்கில் திரும்பி இருக்கக்கூடும். ஆயினும் போய் பார்த்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு ஒரு கணத்தில் வந்துவிட்டான் வந்தியத்தேவன். அதனால் அப்படியொன்றும் தாமதம் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. குதிரை பாய்ந்து சென்றது. வெகு சீக்கிரத்தில் சாலை முடுக்கின் அருகில் வந்துவிட்டது. அங்கே அவன் கண்ட காட்சி வந்தியத்தேவனுடைய இதயமே நின்றுவிடும் படி இருந்தது. பெண்ணுறுத்தி ஓரத்து மரம் ஒன்றில் கட்டப்பட்டிருந்தாள். அவளுடைய வாயில் துணி அடைக்கப்பட்டிருந்தது. இருட்டும் நேரமாதலால் யார் என்று முதலில் தெரியவில்லை. அருகில் சென்று பார்த்தான். வானதி பல்லக்குடன் நடந்து சென்றது சேடிப்பெண் என்று தெரிந்தது. அவள் முனகிக் கொண்டே தன் கட்டுக்களை அவிழ்த்து கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். வந்தியத்தேவன் குதிரையிலிருந்து பாய்ந்து இறங்கி முதலில் வாயில் அடைத்திருந்த துணியை எடுத்துவிட்டு கட்டுக்களையும் அவிழ்த்து விட்டான். அவ்வளவு பலமாக கட்டப்படவில்லை என்பது அவன் உள்மனத்தில்

பதிந்தது. பெண்ணே, என்ன நடந்தது? சீக்கிரம் சொல். பல்லக்கு எங்கே? உன் எஜமானி எங்கே? என்று பதறிக்கொண்டே கேட்டான். சேடிப்பெண் உளறி குளறி மறுமொழி கூறினாள். அந்த சாலை முடுக்கில் பல்லக்கு திரும்பிய போது திடீரென்று 7-8 மனிதர்கள் பக்கத்து மரங்களின் மறைவிலிருந்து பாய்ந்து வந்தார்கள். அவர்கள் சிலருடைய கைகளில் மண்டை ஓடுகளும் சூலாயுதங்களும் காணப்பட்டன. அவர்களில் 2 பேர் சேடிப்பெண்ணை மண்டையில் அடித்து கீழே தள்ளினார்கள். வாயில் துணியை அடைத்தார்கள். இதற்குள் மற்றவர்கள் பல்லக்கு சுமந்தவர்களிடம் ஏதோ பயங்கரமான குரலில் சொல்லவே அவர்கள் பாதையை விட்டு விலகி குறுக்கு வழியில் பல்லக்குடன் ஓடினார்கள். மற்றவர்களும் தொடர்ந்து போனார்கள். வானதி தேவியின் குரலே கேட்கவில்லை. இவ்விதம் கூறிவிட்டு பல்லக்கு சென்ற குறுக்கு பாதையையும் அந்த சேடிப்பெண் சுட்டிக்காட்டினாள். பெண்ணே, நீ அந்த குழந்தை சோதிடர் வீட்டிற்கு போயிரு, நான் உன் எஜமானியை கண்டுபிடிக்க பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் குதிரை மீது பாய்ந்து ஏறினான். குதிரை ராஜபாட்டையிலிருந்து திரும்பி குறுக்கு வழியில் சென்றது. மேடு பள்ளம் காடு செடி என்று பாராமல் அதிவேகமாகச் சென்றது. அமாவாசை முன்னிரவு நன்றாக இருள் சூழ்ந்து விட்டது. வடதிசையில் தோன்றி மேலே வந்து கரிய மேகங்கள் இப்போது வானவெளி முழுவதும் பரவி மறைத்துவிட்டன. ஆகாயத்தில் 1 நட்சத்திரம் கூட கண் சிமிட்டவில்லை. மரங்களின் மீதும் புதர்களின் மீதும் பறந்த மின்மினி பூச்சிகள் சிறிது வெளிச்சம் அளித்தன. அதன் உதவி கொண்டு வந்தியத்தேவன் குதிரையைச் செலுத்தி கொண்டு போனான். எங்கே போகிறோம்? எதற்காகப் போகிறோம்? போவதானால் பயன் ஏதேனும் ஏற்படுமா என்பதும் ஒன்றும் தெளிவாகவில்லை. குந்தவை தேவியின் அருமை தோழிக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அவளை காப்பாற்ற முயலுவது தன் கடமை. புறம் கடவுள் இருக்கிறார். 1 நாழிகை நேரம் குதிரை ஓடிய பிறகும் பல்லக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை. வெறும் பைத்தியக்கார வேலையில் இறங்கிவிட்டோமோ என்ற யோசனை வந்தியத்தேவன் மனதில் உதித்தது. குதிரையை நிறுத்தினான். அந்த சமயம் சற்று தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. கூர்ந்து கவனித்தான். குதிரை காலடி சத்தம் போல இருந்தது. ஆம், குதிரைதான். 1 குதிரையா, பல குதிரைகளா என்று தெரியவில்லை. பல்லக்கை காவல் புரிந்து கொண்டு போகும் குதிரை வீரர்களாயிருக்கலாம். இனி ஜாக்கிரதையாக போக வேண்டும். திடீரென்று பெருங்கூட்டத்தின் நடுவில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. அதனால் வானதி தேவிக்கும் பயனில்லை, தன் காரியமும் கெட்டுப்போகும். மெல்ல மெல்ல நின்று நின்று குதிரையை விட்டு கொண்டு போனான். முன்னால் போவது ஒரே குதிரைதான் என்று ஒருவாறு நிச்சயித்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த குதிரை ஒரு மேட்டுப்பாங்கான கரையின் மீது ஏறுவது போல தோன்றியது. தான் பின்தொடர்வது தெரியாமல் மறைந்து நிற்க விரும்பினான். சுற்றுமுற்றும் கூர்ந்து பார்த்தான். பாழடைந்த மண்டபம் ஒன்று இடிந்த சுவர்களுடன் பக்கத்தில் காணப்பட்டது. அதன் அருகே சென்று மொட்டைச்சுவர் ஒன்றின் மறைவில் குதிரையை நிறுத்தி கொண்டான். முன்னால் சென்று மேட்டில் ஏறிய குதிரையை கண்கள் வலிக்கும்படியாக இருட்டில் உற்று பார்த்து கொண்டிருந்தான். யாரங்கே என்ற குரல் வந்தியத்தேவனை திடுக்கிடச் செய்தது. அது அவனுக்கு பழக்கப்பட்ட மனிதரின் குரலாகத் தோன்றியது. மகாராஜா, அடிமை, நான்தான் என்ற மறுகுரலும் கேட்டது. 1 நிமிட நேரத்துக்கெல்லாம் குரல்கள் கேட்ட இடத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தோன்றியது. மரத்தின் மறைவிலிருந்து கையில் தீவர்த்தியுடன் ஒருவன் வெளிவந்தான். அதன் வெளிச்சத்தில் குதிரை தெரிந்தது. குதிரையின் மேல் ஒரு ஆள் வீற்றிருப்பது தெரிந்தது. குதிரை மேலிருந்தவர் மதுராந்தகர்தான் என்பது உறுதியாயிற்று. தரையில் நின்றவன் தீவர்த்தியை தூக்கி பிடித்தபோது இளவரசர் ஏறியிருந்த குதிரை மிரண்டது. முன்னங்கால்களை அது மேலே தூக்கி 1 தடவை சுடன்றது. பின்னர் சடால் என்று பாய்ந்து ஓடத் தொடங்கியது. அந்த குதிரை நின்ற இடம் ஓர் அகன்ற வாய்க்காலின் கரை. அந்த மேட்டுக்கரையிலிருந்து குதிரை வாய்க்காலின் வெள்ளத்தில் பாய்ந்தது. தீவர்த்தி பிடித்த மனிதன் மகாராஜா, மகாராஜா என்று கூறிக்கொண்டே குதிரையை பின்தொடர்ந்து வாய்க்காலில் குதித்தான். குதித்தவன் இடறி விழுந்தான். தீவர்த்தி வாய்க்காலின் வெள்ளத்தில் அமிழ்ந்தது.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: இந்த ஏழையின் குடிசையில தங்கிட்டு காலையில போகலாமேன்னு வானதிய வேண்டி கேட்டுக்கிட்டாரு சோதிடர். அந்த பிடிவாதக்கார பொண்ணும் இல்லை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு, என் உயிரை பற்றி கவலை இல்லை, இதனால் யாருக்கு உபயோகம்னு விரக்தியோடு போயிட்டான். வந்தியத்தேவனையும் கேட்டு பார்த்தார், அவனும் தங்குறதா இல்லை. அது போகட்டும். விஜயதசமி அன்னைக்கு தஞ்சாவூரில் சுந்தர சோழர் ஆதுர சாலை தொடக்க விழாவில் வெள்ளை புறவை மேலே ஏறி உட்கார தெரியாமல் உட்கார்ந்து தவிச்சுக்கிட்டே வந்து சேர்ந்தார் மதுராந்தகர். இப்போ இந்த இருட்டு வேளையில் இங்கே என்ன வேலை அவருக்கு? சரி, நம்ம வேலையை பார்ப்போம். பூர்வ ஜென்ம வாசனை, முந்தைய பிறவிகளிலே

0: செய்திருந்த வினைகளின் பதிவுகள் ஆள் மனத்துல மனசங்கிலி போல தொடர்ந்து வருவத வாசனைன்னு தத்துவ ஞானிகள் குறிப்பிடுறாங்க. எடுத்துக்காட்டா, பெருங்காயம் வச்சிருந்த டப்பா அந்த பெருங்காயம் எடுக்கப்பட்ட பிறகும் அதன் வாசனை அப்படியே வச்சிருக்கும். பெரும் காயம் பெரிய உடல் போன பிறகும் அந்த வாசனை தொடரும்னு இருபொருள் பட சொல்லுவது உண்டு. இந்த வாசனை சங்கிலி தொடரிலிருந்து விடுபட உதவுவது தியானம். ஆசா நிகழும் துகள் ஆயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்கிறார் அருணகிரிநாதர். நிகழும் சங்கிலி விலங்கு, ஆசைகளால் ஆன விலங்கு பொடி பொடியா உடைஞ்சிட்டா அனுபூதி நிலை கிட்டும். ஒற்றாடல் பொருட்பால்ல 59வது அதிகாரம். பகைவர், சமமானவர், நட்பினர், இந்த மூணு வகையினரையும் அறிவதற்கு ஒற்றரை ஆளுதல். சேடிங்கிற சொல்லுக்கு பணிப்பெண், தோழி என்பது பொருள். தீதியில் தெய்வமடந்தையர், சேடியர், தாதிமார் என தம் பணி கேட்கவே கம்பராமாயண பகுதி. முன்னிரவு, இரவின் முற்பகுதி, அதாவது மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை, நள்ளிரவுக்கு முன்னால் உள்ள ரா பொழுது. தமிழ் இலக்கணப்படி ஒரு நாள் 6 சிறு பொழுதுகளை கொண்டது. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மாலை, இரவு 10 மணிக்கு மேல் நள்ளிரவை தாண்டி 2 மணி வரை யாமம். வாய்க்கால் பத்தி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே கூடுதலா ஒரு துணுக்கு, நீர்ப்பாசனத்துக்காக வெட்டப்பட்ட வாய்க்கால்களை வயலை விட மேடாக அமைச்சாங்க. வெள்ளை நீரை வடிய வைக்கிற வாய்க்கால்களை வயலை விட தாழ்வா, அதாவது ஆழத்தில் அமைச்சாங்க. மதுராந்தகரின் குதிரை வயலை நாசப்படுத்தாம வாய்க்கா கரை மேலே ஏறிடுச்சு போலும். தீய கண்டு மிரண்ட குதிரையும் தீவர்த்தி பிடிச்ச ஆளும் வாய்க்கால்ல. மதுராந்தகர்,
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய இசை ஊஞ்சலில் புன்னகை மன்னன் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் வைரமுத்துவின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது. தார்பாய்கள், கிரீன் நெட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் புன்னகை மன்னன் திரைப்பட பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
4: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் புன்னகை மன்னன்.

இசையின் சாரலாய் திசையெங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் புன்னகை மன்னன் திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சித்ரா குரலில்.

0: இதுவரை வானலையில் உலா வந்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் புன்னகை மன்னன் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 9:55.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்போ பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
7: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கிய

0: நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில். எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
1: சொல் ஆமோது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். பாட்டுக்கொரு புலவன் பாரதியால் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கவிஞர் என்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் சுப்புரத்தினம் என்ற இயற்பெயருடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன். புரட்சி கவிஞரின் கவிதையில் மயங்காதவர்கள் இல்லை என்று சொல்லலாம். ஒரு திருமண நிகழ்வின் போது சுப்புரத்தினம் ஓர் கவி, அதற்குரிய தன்மை அவரிடம் உண்டு என்று பாரதியார் கூறுகிறார். அப்படியானால் சுப்புரத்தினத்தை பாடச் சொல்லுங்கள் என்று நண்பர்கள் கூறினார்கள். பாரதியார் பாடு என்று சொன்னவுடன் சுப்புரத்தினம் பாடுகின்றார். எங்கெங்கும் காணினும் சக்தியடா, ஏழு கடல் அவள் வண்ணமடா, அங்கு தங்கும் வெளியினில் கோடியண்டாம், அந்த தாயின் கைப்பந்தன ஓடுமடா, ஒரு கங்குளில் ஏழு முகிலினமும் வந்து கர்ச்சனை செய்வதுண்டோ எனில், மங்கை நகைத்த ஒலியெனலாம், அவள் மந்த நடையெங்கு மின்னுதடா என்ற பாடலை கவிஞர் பாடுகின்றார். இந்த பாடல் மூலம் தமிழுலகிற்கு பாரதிதாசன் அவர்கள் அறிமுகமாகின்றார். கவிஞரின் முதற்பாடல் சுதேசமித்திரன் இதழில் சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என குறிப்பிடப்பட்டு வெளிவந்தது. பாரதியாரை பாரதிதாசன் உருவாக வரித்து கொண்டார். பாரதியாரை பற்றி பாரதிதாசன் பாடிய கவிதைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. பாரதி பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுதுயில் நீக்கப் பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூரச் சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் என்று பாரதியாரை வெகுவாக புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன். பாரதி மீது பாரதிதாசன் வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடுதான் இந்த பாடல். பாரதிதாசன் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் உணர்வு மீதும் மிகுந்த பற்றுடையவர். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்திடவும் வேண்டும் என்ற பாரதிதாசன் எண்ணத்தைப் போல நாமும் நம் மொழியை வளர்க்க பாடுபடுவோம், மொழியின் மீது பற்று கொள்வோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
3: கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
5: விரைவில் மயிலாடுதுறை.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில். எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
3: ஆகாஷ்வாணி, காரைக்கால்.

0: காரைக்கால் சிவபலிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சிவபலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவபலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ் பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவபலிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவபலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ் பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
0: காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம் இரவு மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கண்ணதாசனின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாசமலர்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் சொல்லமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
12: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
13: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம்.

0: ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வசந்தத்தில் ஒரு நாள் படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐ.

0: சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பணகுடி, நாகப்பட்டினம்.
1: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன் குரல்களில், குடியிருந்த கோவில் படத்திலிருந்து.
2: நீயே தான் எனக்கு மனவாட்டி.

0: இரவிநாதமாய் ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, பி பி ஸ்ரீனிவாஸ் குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பலே பாண்டியா.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் சிவவெல்விலாஸ் ஜுவல்லர்ஸின் இரவு மலரும். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் சிவவெல்விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவெல்விலாஸ் ஜுவல்லர்ஸ் பாரம்பரியமே பாதுகாப்பானது. 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவெல்விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவெல்விலாஸ் ஜுவல்லர்ஸ் பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 10:30. இனி தொடர்ந்து கேட்கலாம் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கேவி மகாதேவன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், தாயை காத்த தனையன் படத்திலிருந்து.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமது. தார்பாய்கள் கிரீனைட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில், பெற்றால் தான் பிள்ளையா படத்திலிருந்து.
8: நல்ல

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். தங்கப்பதக்கம் படத்திலிருந்து.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வாணி ஜெயராம் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், தீர்க்க சுமங்கலி படத்திலிருந்து.

0: கேட்டது நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11:00. காற்றலையில் நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். நாளை காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையின் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:45 12வது சர்வதேச யோகா தினம். வலம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. சிந்தனை அரங்கம் எதிர்கால விஞ்ஞானம். இந்த தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி. 4 நலம் தரும் யோகா சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுநர் வி புவனேஸ்வரி அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ்.

12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 லஞ்ச் பிரேக். அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற அஞ்சல் அதிகாரி, நன்னிலம் வட்டம் உபய வேதாந்தபுரம் எஸ் சோமாஸ்கந்தன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 3:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் எல்எஸ்சி. 4 ஊரும் உறவும், நாகப்பட்டினம் மாவட்டம் புஷ்பவனம் ஆலமரத்தடியிலிருந்து நேரலையாக உலாவரும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். மாலை 5 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 காலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை, 6 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்த சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் ஆரோக்கிய வாழ்விற்கு வழிகாட்டும் இயற்கை விவசாயம். கும்பகோணம் திப்பிராஜபுரம் மனிதவள மேலாளர் வி லலிதா அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது. 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இதுவரை வானொலியில் உலா வந்தது காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: ஹலோ
1: ஹலோ கேக்குது சார்.
0: ஆ,